ஜனங்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் அலறிக்கொண்டு ஜெபிக்கவும் முடியாதபடிக்கு பெருமூச்சு மாத்திரம்தான் பரத்தை நோக்கி அனுப்ப முடியும் என்கிற சூழ்நிலை வந்தபோது மறுபடியும் தேவன் தேடுவதெல்லாம் ஒரு மனிதனைத்தான். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவருக்கு விருப்பம் உண்டு, ஆண்டவருக்கு ஆசை உண்டு, ஆண்டவருக்கு அவசரமும் உண்டு. ஆனால் அவர் தன்னுடைய திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு தேடுவதெல்லாம் ஒரு மனிதனே. ஆகையினால்தான் மிஷனரிகள் அனுப்பப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்கள் மூலம் கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்கித்தான் ஆக வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நம்புகிறவன் நான். மீதியானியர்கள் அவர்களை குறித்து வேதம் எனக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. கடற்கரை மணலத்தனையாக ஒட்டகங்களை கொண்ட ஒரு படையாக அவர்கள் இஸ்ரவேலை நசுக்குவதற்கு எழும்ப முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்தில் இருந்து வாசித்தீர்கள் என்றால் அது விளங்கும். தேவன் தேடின மனிதன் பலசாலி அல்ல. தேவன் தேடி வந்த மனிதன், தேவனே இனிஷியேட்டிவ் எடுத்து, ஆண்டவரே யோசித்து, எப்படியாயிலும் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்த போது அவர் ஒரு பலசாலியை தேடி போகவில்லை. பயந்து நடுங்கி குகைகளிலே தங்கிக் கொண்டிருந்த நேரத்திற்கு தள்ளப்பட்ட கூட்டத்திலிருந்து அவனே சொல்கிறான், என் கோத்திரம் சிறியது, என் கோத்திரத்தில் என் மக்களும் சிறியவர்கள், என் குடும்பம் சிறியது, நானும் எளியவன். ஆனால் ஆண்டவருடைய கேள்வி, நீ எத்தனை பணம் வைத்திருக்கிறார் என்பது அல்ல. ஆண்டவருடைய கேள்வி, உன்னுடைய பலம் எவ்வளவு என்று அல்ல. ஆண்டவருடைய ஒரே ஒரு கேள்வி, ஆர் யூ அவைலபிள்? நீ எனக்கு கையளித்திருக்கிறாயா? என் அருமை தேவ மக்களே, மிஷனரி கூட்டங்களிலே துணிக்கப்படுகிற சத்தம் என்ன என்றால், நீ எனக்கு கையளித்திருக்கிறாயா? ஆர் யூ அவைலபிள்? அவனை ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணுவதற்கு, அவனுக்கு நீந்தானப்பா எனக்கு வேண்டும் என்று சொல்வதற்கு 14 தடவை அவன் சாக்கு சொல்கிறான். மோசையாயிலும் சில தடவை சொன்ன பேச தெரியாது என்று சொன்னான். உம்முடைய நாமத்தை கேட்பார்கள் எனக்கு தெரியாது என்று சொன்னான். எனக்கு பயமாயிருக்கிறது என்று சொன்னான். ஆனாலோ கிதியோன் 14 டைம்ஸ் தோலை போடுவான், இது இப்படி ஆகட்டும்னு கேட்பான். ஆனாலும் பொறுமையோடு கூட 14 முறை தேவன் எப்படியாயிலும் அவனை தள்ளிவிட வேண்டும் என்று, செயலாற்ற வைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற நல்ல ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்து எழும்புவார்கள். ஆனால் என்னை போல சந்தோஷப்படுகிறவர்கள் இருக்க முடியாது. கிதியோனுடைய நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கட்டும். மறுபடியும் ஆண்டவருடைய கட்டளையின்படி எதுவும் நடக்குமோ, என் பேச்சை கேட்பார்களோ என்கிற தயக்கத்தோடு தான் கிதியோன் எக்காலம் ஊதுகிறான். 32,000 பேர் வந்து விட்டார்கள். கிதியோனுக்கே நம்ப முடியவில்லை. நான் ஒரு ஆள் எக்காலம் ஊதுனா, நான் ஆசாரியன் அல்லவே, நான் யூதா கோத்திரத்தை சார்ந்தவன் அல்ல, மனாசே என்கிற கோத்திரம். மனாசேயின் கோத்திரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, யாக்கோபு முதலாய் வலது கையாய் வைத்து ஆசீர்வாதம் பண்ணவில்லை. யாக்கோபுக்கு உயிர் போகும் நிலையிலேயும், பலன் அற்று போன நிலையத்திலேயும், கண்கள் மங்கி போன நேரத்திலேயும் அறிந்தே மனாசே என்கிற அந்த பிள்ளையின் மேலே இடது கையை வைக்கிறான். அதை கண்ட யோசேப்பு, அப்பா இவன் தான் பெரியவன், இவன் மேல வலது கையை வைங்க, எப்ராயிம் சின்னவன், அவன் மேல நீங்க வலது கையை வைக்க கூடாது, அவன் சின்னவன், அவனுக்கு இடது கை கொடுத்துருங்க என்றால், வலது கை உபயோகம் உள்ள கை அல்லவா, அதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களுக்கு வெறுத்த ஆசீர்வாதம் உண்டல்லவா என்று நினைத்த யோசேப்பு தனக்கே பிறந்த 2 பிள்ளைகளையும் மாற்றி வைக்கிறான், மாற்றி விடுகிறான்.
யோசேப்பு சொல்கிறான், யாக்கோபு சொல்கிறான், எனக்கு தெரிந்துதானடா வைக்கிறேன். வலது கை வைத்து ஆசீர்வதிக்க கூட தகுதியற்ற ஒரு கோத்திரம் கிதியோன் நினைக்கிறான். ஆசாரியர்கள்

0: பார்களோ, ஆமோதிப்பார்களோ என்கிற நடுக்கத்தோடு தான் கிதியோன் எக்காலம் ஓதுகிறான். அங்கே ஒரு திரள் கூட்டம் வந்துவிட்டது. வேதம் காட்டி கொடுக்கிற ஒன்று, 32,000 பேர் வந்து விட்டார்கள். நான் இவைகளை எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்னதாக ஒரு படத்தை பார்ப்பதை போல பார்க்கிறேன், ஒரு மூவியை பார்க்கிறது போல பார்க்கிறேன். ஏன் கூட்டுகிறான், என்ன சொல்ல போகிறான், வாட் இஸ் ஹிஸ் ஸ்ட்ராட்டஜி, அவன் கையில் இருக்கிற திட்டங்கள் என்ன, சத்துருவை முறியடித்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய பலனை அனுபவிக்கிறதுக்கு கூடாமல் தடுக்கிற மீதியானியரை எதிர்ப்பதற்கு இவரிடத்தில் என்ன திட்டம் இருக்கிறது என்று ஜனங்கள் கேள்வியோடு, சந்தேகத்தோடு, பயத்தோடு, திகிலோடு கூடினார்கள், 32,000 பேர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு ஜாட்சி, இதெல்லாம் எனக்கு அதிகம். யாரெல்லாம் பயப்படுறானோ போ சொல்லு வீட்டுக்கு. கிதியோன் சொல்கிறான், வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ வீட்டுக்கு போயிடலான்னு சொன்ன உடனே கிதியோனுக்கே நம்ப முடியல, 22,000 பேர் போயிட்டான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களை குறித்து சொல்லல, நீங்க தைரியமா வந்திருக்கீங்க. கூட்டத்தை வச்சுதான் இன்னைக்கும், காணிக்கை வச்சுதான் இன்னைக்கு ஊழியக்காரர்களை அழக்கப்படுத்திருக்கிறது உலகம். எவ்வளவு கூட்டம் வந்தாங்க பிரதர், we measure by the numbers. நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய கண்ணோட்டத்துக்கும் நம்முடைய கண்ணோட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருப்பதை வேதம் கற்றவர்கள் அறிவார்கள். எவ்வளவு கூட்டம் வந்தது பிரதர், வந்தாங்க பிரதர், 32,000 பேர் வந்துட்டாங்க. அட்டேப்பா, அதுல 22,000 பேர் எப்படி, துண்ட காணும் துணிய காணும் என்று ஓடுகிறவன். சரி, இப்ப கிதியோன் பார்க்கிறான், 10,000 பேர் இருக்கிறான். இந்த 10,000 பேர் யாரு, அவனுக்கு தெரியும் யுத்தத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கான்ட்டு. யுத்தத்துக்கு போனா பெண் ஜாதி பிள்ளைய கொஞ்சம் விட்டுட்டு வரணும், வீட்டு சாப்பாடு கிடைக்காது, அங்க பக்கத்துல நினைச்ச மாதிரி கொத்து புரோட்டா போடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், ராத்திரி புரோட்டா கடை செய்தி இல்லைன்னா இருட்டு கடை அல்வா சாப்பிடுறதுக்கு வசதி இருக்காது. நல்லா கவனிங்க, 10,000 பேருக்கு தெரியும், என்ன தெரியும் தெரியுமா, வசதிகளை விட்டாச்சு. சண்டையில போனா ஒருவேளை எதிரிய வெட்டி வீழ்த்தினாலும் எனக்கும் கத்தியில காயம்படுன்னு தெரியும், தியாகம் பண்ணி ஆக வேண்டும், காயம் படுறதுக்கு ரெடியா இருக்கணும், அடி வாங்கணும், புழுதியா எழும்பும். இந்த மைதானத்துல நீங்க எல்லாம் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டாலே இங்க நான் நிக்க முடியாது, ஆஸ்மா இல்லாதவனுக்கும் ஆஸ்மா வந்துடும். ஓஹோ, அப்படி இல்ல, யுத்தத்துல இருக்கா, எஸ் வில்லிங், வில்லிங் டு பேர் தி என்வயர்மென்ட், வில்லிங் டு ஃபேஸ் தி எனிமி, வில்லிங் டு பீ attacked by the enemy. ஒப்பு கொடுத்தவங்க தான். ஆண்டவர் உடனே ஷபாஸ்பா, எனக்காக நிக்கிறது கொஞ்சமாவது உனக்காக தைரியம் இருந்தது, வைராக்கியம் இருந்ததுன்னு சொல்லல. ஆண்டவர் கிதியோனை பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப அதிகம்தான், என்ன ஜெயிச்ச உடனே சொல்லலாம், நான் கூட்டம் போட்டம் பாரு, 10,000 பேர் என் கூட்டத்தில் தான் இருந்தேன், வேற ஒருத்தர் கூட்டத்துலையும் வரலன்னு சொல்லுவான். டூ மச், டூ மணி. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீங்க வேதத்தை வீட்டில் எடுத்து படித்து பாருங்கள், இப்போ ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவருக்கு தேவையானதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம்தான். 4வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: கர்த்தர் கிதியோனை நோக்கி ஜனங்கள் இன்னும் அதிகம்,
0: அவர்களை
1: தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு.
0: ஆமா, செக் பண்றதுக்கு நான் வைக்கிற ஒரு டெஸ்ட் அவங்க பாஸ் பண்ணணும்,
1: அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறோனோ.
0: இல்ல சொல்லுங்க பிரதர், உன்னோட கூட வர்றேன்னு யாரை
1: குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார்.
0: பக்கத்துல திரும்பி கையை பிடிச்சு சொல்லுங்க பாக்கலாம், ஒன்னு ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரா, நீ குறிக்கப்படாத ஆளா, நீ உற்சாகத்துல வந்திருக்கியா, இல்லைன்னா ஏதாவது செய்வோம் எல்லாம் கூட்டத்துல கோவிந்தா போடுவோம் அப்படின்னு வந்திருக்கியா. ஹலோ, சிலருக்கு குறி இருக்குதா, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் குறிக்கிறவ

0: வரட்டும் உன் கூட வரட்டும், நான் குறிக்காத உன் கூட வரலாகாது. நான் டெஸ்ட் பண்ண போறேன். எப்படி டெஸ்ட் தெரியுமா? நல்லா கவனிங்க, காது கொடுத்து கவனிங்க. நேற்றைய செய்தியை தொடரணும். இப்போ நான் உங்களுக்கு வெறும் அப்பிடைசர் தான் கொடுக்குறேன். சூப் குடிச்சிங்க முதல்ல, ஏன்னா இது மிஷினரி கூட்டம், இது ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் கூட்டம் அல்ல. இங்க தேவனுடைய இதய துடிப்பை புரிந்து கொள்வதற்கு வருகிற கூட்டம், தேவனுக்கென்று நான் எதை செய்ய முடியும் என்று தீர்மானிக்கிறதுக்கு வருகிற கூட்டம், எனக்கு ஆண்டவர் என்ன செய்வார் என்பதை மறந்துவிட்டு ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிற கூட்டம். தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போன எல்லாருக்கும் தாகம் எடுத்தது, எல்லாருக்கும் அழுக்கு இருந்தது மேல. எல்லாரும் 32,000 பேர் வந்துட்ட இடத்துல எல்லாரும் அழுக்காதான் இருந்திருப்பான். தண்ணி பக்கத்துல கொண்டு போனோடனே சிலருக்கு தண்ணிய கண்டானோ இல்லையோ எல்லாத்தையும் மறந்துட்டான், யுத்தத்தை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். கையில் இருந்த கம்பு வச்சுருந்தானோ தடி வச்சுருந்தானோ எனக்கு சொல்லப்படலை, கீழே வச்சுட்டான். தண்ணியை அள்ளி அப்பி போட்டு கையை கழுவி காலை கழுவி முதுகு கழுவி தலையை கழுவி அதுலேயே இருக்கிறான். ஆண்டவர் இதில் தான் செக் பண்ணணும். தண்ணி வேணும், ஆனால் எவ்வளவு வேணுங்கிறதான். தண்ணி வேணும், எதுக்கு வேணுங்கிறதான். தண்ணி வேணும், நீ எப்படி செலவழிக்க போறதுங்க முக்கியம். கவனிங்கள் அருமையானவர்களே, தண்ணி நிறைய ஓடுது. 10,000 பேருக்கு கலையி கால் எல்லாத்தையும் கழிக்கிறதுக்கெல்லாம் கழுவி அதுக்கு பிறகு அவன் படுத்தே குடிக்கிறான். அவ்வளோ ரிலாக்ஸ்டா வேதம் அப்படித்தான் சொல்லுது, படுத்தே குடிக்கிறான். ஆனால் ஒரு 300 பேர் மாத்திரம், ஐ கேனாட் என்ஜாய் எவ்ரிதிங், எல்லாத்தையும் அனுபவிக்க மாட்டேயா. கண்ணு, என் கண்கள் எதிரியை நோக்கி கொண்டிருக்கும், என் கைகள் ஒரு கையிலே நானோ இதம் ஏந்திருப்பேன். என் தேவைக்கு ஒரு கையளவு தண்ணீரை மாத்திரம் எடுத்து நாயை போல நக்கிக் கொள்வேன் என்று சொல்கிறவர்களை தனியே பிரித்து, ஐ கேனாட் என்ஜாய் எவ்ரி திங் விச் இஸ் அவைலபிள். நான் சம்பாதிக்கிறேன், நீ தான் சம்பாதிக்கிற. ஆமா, ஆண்டவர் உன் மூச்சை 30 செகண்ட் நிறுத்தினான, நீம் தான் சம்பாதிக்கிற. லிசன் சார், நான் படிச்சேன், எனக்கு வேலை கிடைச்சது. அப்படியே நான் இன்ஜினியர்ல இருந்து இன்ஜினியர், சூப்பர் இன்ஜினியர், சூப்பர் சானிக் இன்ஜினியரா மாறிட்டேன். குட். ஆனா உன் சம்பாத்தியத்தின் பலன் யாருக்கு போகுது தெரியுமா? ஏதோ ஒரு உங்க ஊர்ல ஸ்டெர்லைட்னு ஒரு கம்பெனி இருந்தது, வேதாந்தா என்கிற ஒரு கொள்ளைக்காரனுக்கு போயிடுச்சு. அவனை கொள்ளடிக்கிறதுக்கு இன்னொரு அரசாங்கம் இருக்குது. பிரதர் எங்க வேலை பார்த்தீங்க? அப்போ இப்ப இல்லை, துப்பாக்கி சுட்டதுனால ஓடி போயிட்டீங்க. நல்லா கவனிங்க. அப்போ கேட்கும்போது என்ன சொன்னான், ஸ்டெர்லைட்ல பிரதர் நான் தான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸர். இப்ப என்ன பிரதர், என்ன யாருக்கு சம்பாதிச்சு கொடுத்தீங்க பிரதர்? வேதாந்தாத்துக்கு. வேதாந்தா எங்க போயிருக்கான்? சார், செக் யுவர் லைஃப். உன் பிள்ளை நல்லா படிச்சு வச்சு யாருக்கு சம்பாதிக்க போதே எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை வீடெல்லாம் வாங்கிட்டான் தெரியுமா? வீடு வாங்கிட்டாரா? வெரி குட். பரலோகத்தில் குடிசையாவது கிடைக்குமா? நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு தேவை என்னுடைய அடிப்படை தேவைகள் மாத்திரம். இப்பொழுது எனக்கு தாகம் எடுக்கிறது, இப்பொழுது எனக்கு தண்ணீர் வேண்டும், இப்பொழுது எனக்கு ஒரு கை தண்ணீர் போதும் அல்லது இரண்டு கை தண்ணீர் போதும். என்னுடைய கண்கள் அவர்களுடைய எதிரியினுடைய குறி என் மேல் வந்துவிடக்கூடாது என்பதிலே நோக்கமாயிருக்கும். அதை மாற்றிக்கொள்ள மாட்டேன். என் கரங்கள் அவன் முன்னேறினால் உடனடியாக ஓடுவதற்கு ஆயத்தமாயிருக்கும். ஆகையினால மெதுவாக குனிந்து தனக்கு தேவையான தண்ணீரை மாத்திரம் நாயை போல நக்கி குடிக்கிற 300 பேரை ஆண்டவர் குறிக்கிறார். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி தயவு செய்து கேளுங்க, ஒரு நேரம் கேட்டுருங்க. இதுதான் டெஸ்ட்னா சொல்லுங்க, இதுதான் டெஸ்ட்னா உங்க மேல கத்தரின் பார்வை விழுமோ? 9,700 ஹஸ் கோன், 9,700 பேருக்கு வந்தா கமிட் பண்ணா, ஆனா ஆண்டவர் குறிக்கல. வந்தவங்களாம் வெறிய வாழும் ஈட்டியும் வச்சிருந்தான், வச்சிருந்தெல்லாம் மண்பாண்டமே. ஆனாலும் திரளாய் சமுத்திர அளவாய் சமுத்திரத்தின் மணல் அளவாய் இருந்த சத்ருவை ஓட ஓட விரட்டி எப்படி விரட்டினாங்கன்னு பின்னால போட்டுக்கு தெரியுமா, காதை அறுத்து போட்டிருந்த கம்மல் எடுத்துக்கிட்டான். யாரோ தடவி பார்க்குறாங்க இருக்குதான்னுட்டு. எனக்கு கொஞ்சம் நேரம் சில நேரம் ஆசையாக இருக்கும் இதெல்லாம் காட்சியாக பார்க்கறதுக்கு. சண்டைக்கு போகிறவன் குத்தி கொன்று போட்டு போயிருக்கணும், காதை அறுக்கிறான். கடுக்கண்களை கேட்க போது பெரிய கூட்டமாகவே கொடுத்துட்டானுங்களாம். பக்கத்தில் உங்கள் பைய பிடிச்சு சொல்லுங்க, எவனையாவது காதையாவது அறுப்பா, சர்ச்சில் சீட்டை திடைக்கிறதுக்கு பதிலாக காதையாவது அறுப்பா. ஆண்டவருக்கு உபயோகப்படுத்தும் தேவன் குறிக்கிற மனிதர்கள் தேசத்தை விடுவிக்க போதுமானவர்கள். கடந்த 6ஆம் தேதியிலே நான் சென்னையிலே கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னார்கள் 20,000 பேர் வந்தார்கள் என்று. அந்த ஆல் நைட் ப்ரேயரிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததை உபயோகப்படுத்தினேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்து 2:35 பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த கூட்டத்திலே வந்திருந்த யாரையும் எனக்கு தெரியாது, அநேகரை தெரியாது. அதிலே ஒரு சிபிஎம் அதாவது டிபிஎம் என்று சொல்கிற சபையில் அரசாங்கத்திலே பணி செய்து 4th grade என்று சொல்வார்களே அதிலே பணி புரிந்துவிட்டு ஓய்வு பெற்று மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு மனிதரும் கலந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய செய்தியினுடைய காரியங்கள் சாதாரணமாக டிபிஎம் சபையில் சொல்வார்கள் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட தேசத்தின் மேலே ஒரு வைராக்கியம் கொண்ட ஒரு மனிதனாக அவர் வந்திருக்கிறார். எப்படியாயிலும் தேசத்தை எழுப்புதல் தீ பற்றி பிடிக்காதா என்று வந்திருக்கிறார். இது இன்று நாட்களில் எல்லா பெந்தேகோஸ்த சபைகளிலும் சில சிஎஸ்ஐ சபைகளிலும் சொல்லப்படுகிறது. மிஷினரி கூட்டத்துக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பிடாதீங்க, பிள்ளை உங்களுக்கு இருக்காது. நல்லது, கவனிங்க. அதையும் தாண்டி வந்திருக்கிறார். ஓய்வு பெற்றவர், 4th grade எம்ப்ளாயி, ரிட்டையர் ஆகிவிட்டார், தனியாக இருக்கிறார், ஒரு சிறிய வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கிறார். அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு கூட்டத்தை பேசிவிட்டு நான் தென்னகம் வந்துவிட்டேன். அங்கே இருந்த என்னுடைய சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணினார், அண்ணன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த மனிதர் எப்படியோ என்னுடைய ஃபோன் நம்பரை கண்டுபிடித்து எனக்கு ஃபோன் செய்தார். என்னை வந்து பார்க்க முடியுமா என்று கேட்டார். அவருடைய அட்ரஸ் போரூர் பகுதியில் இருந்தபடி நான் தான் போனேன். அண்ணன் அவருடைய நிலைமை பார்த்தன் மிகவும் ஏழ்மையான நிலைமையில் தான் இருந்தார். வயோதிக காலம், அவருக்கு இப்பொழுது ரிட்டையர்மெண்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். PWD 4th grade எம்ப்ளாயாக இருந்தவர். அங்கே அவர் சாதாரண ஒரு நிலைமையில் இருந்தார், வாடகை வீட்டில் இருந்தார். அவர் சொன்னார், பிரதர் வந்துட்டீங்களா, நன்றி. அப்பொழுது அவர் அந்த கூட்டத்தினுடைய எதிரொலியை அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என் சகோதரன் பால் ஏப்ரஹாம் என்று சொல்லி கோயம்புத்தூரில் இருந்து ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பீகாரிலே நோடு கூட ஊழியத்திலே நேபாள பகுதிகளிலே ஊழியம் செய்து வருகிறார். அவரும் அவருடைய மனைவி ஈஸ்வரி மதுரையைச் சேர்ந்தவள், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே படித்துவிட்டு அரசாங்க வேலை எனக்கு வேண்டாம், ஆண்டவருக்கு பணி செய்கிறேன் என்று சொன்னதினால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம். வாரணாசியிலே மாணவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார்கள். அவருடைய நிலைமையும் அவருடைய அர்ப்பணிப்பும் புரிந்து அவர்களை கொஞ்சம் உயர்த்தி அந்த ரீஜன் முழுவதுக்கும் அவரை ஒரு மினிஸ்ட்ரி சூப்பரண்டாக ஆக்கி வைத்திருக்கிறபடியினாலே வட பீகாரிலே அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற பகுதி மோத்திஹாரி என்று பகுதி. மோத்திஹாரிலே அநேக மிஷினரிகள் பல ஆண்டுகளாக வந்தும் ஒன்றும் நடக்காத ஒரு பூமியில் இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையில் ஒரு சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அந்த பகுதிகளை அவர் அங்கேயும் தங்கியிருக்கிறார். அந்த பகுதிகள் முழுவதும் ஆண்டவருக்கு எப்படியாயிலும் கொண்டு வந்துட வேண்டும் என்று சொல்லி சம்பாரன் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியிலே மிகவும் கிரிமினல்கள் நிறைந்து சஹபுதீன் சொன்னால் தான் உள்ள நுழைய முடியும் என்று சொல்லுகிற அந்த நிலைமையில் அந்த பகுதிகளிலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்வதற்கு நாங்கள் அனுப்பப்பட்டபடியினாலே பல சபைகளை இங்கே நிறுவி இருக்கிறபடினாலே அந்த மக்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர்களுக்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு சுகவீனத்தின் நிமித்தமாக வெள்ளூரிலே அவர் அங்கே சிகிச்சை பெறுவது தொடர் சிகிச்சையாக இருக்கிறபடினாலே அவர் அங்கே வர முடியாதபடி ஒரு வருடத்திற்கு மாத்திரம் அவர் சென்னையில் வைத்திருக்கிறோம். அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணினார். அவர் சொன்னார், அண்ணன் நேற்று இந்த மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். நான் அவருக்கு போனேன். அவர் சொன்னார், நான் ஒரு டிபிஎம் சபையை சேர்ந்தவன். நேற்றைய தினத்தின் செய்தியினை அசைத்தபடியினாலே ஆண்டவரிடத்திலிருந்து முழங்கால் போட்டு ஜெபித்தேன். ஆண்டவரே, இந்த ஜெம் ஊழியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னேன். ஆவியானவர் என்னோடு சொன்னார், ஜெபிக்கிறதோடு நிறுத்தப் போகிறாயா என்று கேட்டார். Listen, listen to me. ஆண்டவர், ஜெபிக்கிறதோடு நிறுத்தப் போகிறாயா என்று கேட்டார். வேற என்ன செய்வது ஆண்டவரே, நான் வயதானவன், பலவீனன், தனித்து விடப்பட்டிருக்கிறவன், என்னுடைய வருமானமும் குறை, ஏதோ அரசாங்க உதவியோடு கூட பென்ஷனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டேன். இன்னும் அதிகமாக செய் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த மனிதன் எனக்கு தெரியாது, என் சகோதரருக்கும் தெரியாது. அப்பொழுது நடந்ததை சொல்கிறேன். அவர் சொன்ன காரியம் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு சின்ன தொகையை நான் அவர்களுடைய ஊழியத்தை கொடுக்கிறேன், இவ்வளவுதான் தருவாயா என்று கேட்டார். என்ன ஆண்டவரே என்று சொன்னபோது என் இருதயத்திலே ஒரு பெரிய தாக்கம் உண்டாய்விட்டது. நான் ஒருவேளை படுத்த படுக்கையாய் மாறிவிட நேரிடுமானால் எனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்களோ என்று சொல்லி ஒரு 500 ரூபாயை நான் தனியாக வைத்திருந்தேன். ஏனென்றால் தனித்து விடப்பட்டு விட்டால் யாரையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்த தொகையை வைத்து யாரையாயிலும் என் படுக்கையிலே உதவி செய்வதற்கு நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த 500,000 ரூபாய் வைத்திருந்தேன். ஆண்டவர் சொன்னார், அதை யாருக்கு வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். உங்கள் அந்த ஊழியக்காரனை பார்த்து சொன்னார், உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி ஆண்டவர் கொடுத்தாரு, இந்தாங்க பிரதர்னு கொடுத்த போது அதை கேட்ட என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. சார், மை டியர் சிஸ்டர், எப்படி வாழ்கிறாய் தீர்மானித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஏதோ எனக்கு காணிக்க வந்து விட்டது என்று ஆர்ப்பரிக்கவில்லை. இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ளவர்களால் தான் ஜெம்ஸ் ஊழியம், அதை போல அர்ப்பணித்த ஊழியர்களால் தான் இன்றைக்கு ஓங்கி நின்று கர்த்தரை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பீங்க. It's not by the field missionaries but by the people standing behind us. இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கையில உலர்ந்து கொண்டு இன்னும் உன்னை என்னைப் போல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்கிற ஆசீர்வாத செய்தியை கொடுக்கிறவர்களை என் மனம் வெறுக்கிறது, அருவிறுக்கிறது. ஏனென்றால் இப்படிப்பட்டவர்களோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கவனியுங்களம்மா. ஆகையினால்தான் நான் நேற்றைய தினத்திலே இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யேன். நேற்றைய தினத்திலே பிரசங்கத்தை சொல்லும் போது நான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை பேசுவேன் என்று சொன்னேன். அதில் 30வது வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காண்பித்து இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பேசப்போகிறேன் என்று சொன்னேன். அதை விளக்குவதற்கு ஆரம்பமாக மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
1: எவர்களை முன்குறித்தாரோ
0: அவர்களை அழைத்தாரோ
1: அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார்.
0: இந்த வசனத்திலே நேற்றைய தினத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையான 4 காரியங்களை புரியாதவர்கள் இன்றைக்கு வேறு விதமாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். முதலாவது, அவர் என்னை மீட்கிறார். மீட்டதோடு மட்டுமல்லாமல் என்னை நீதிமானாக மாற்றுகிறார். அதற்கு பிறகு என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறார். அதற்கு பிறகு என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று நேற்றைய தினத்திலே நான் ஆரம்பித்தேன். நேற்றைய தினத்திலே புரிந்து கொள்ளும் வண்ணமாக மீட்கப்படுவதை குறித்தும் அதற்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனுடைய ரத்தத்தை விலைக்கிரமாக கொடுக்க வேண்டிய அவசியத்தை குறித்தும் நான் பேசினேன். ஆனால் நான் நேற்றைய தினத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினேன். என்ன என்றால், பழைய ஏற்பாட்டிலே ஜனங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படவில்லையா? நான் நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு இயேசுவின் பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டுத்தான் ஆக வேண்டுமோ என்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுமனமாக, பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஏன் அழைக்கப்பட்டார்கள் என்பதை நேற்றைய தினத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். கவனியுங்கள், காது கொடுத்து. நீங்கள் கேட்கலாம், என்னையா இந்த காரியத்தை ஏன் அழுத்தமாக நேற்றைய தினத்தில் சொன்னீர், இன்றைக்கு அதை குறித்து தொடர்ச்சியாக பேசுவேன் என்று சொன்னீரே, ஏன் என்று நான் நீங்கள் கேட்கலாம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஒன்று பேதுருவின் புஸ்தகம், ஒன்று பேதுருவிலே பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷரில் பிரதானமாக காணப்பட்டவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை 4 அதிகாரத்தின் 17 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை நீங்கள் பார்த்தால் விளங்கும். 1 பேதுரு 4 அதிகாரம் 16, 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம்.
1: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்,
0: ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால்
1: பாடுபட்டால்,
0: பாடுபட்டால்
1: வெட்கப்படாமல் இருந்து,
0: வெட்கப்படாமல் இருந்து
1: அதினிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்.
0: இதை குறித்து நாளைய தினத்தில் பேசுகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக பேதுரு நம்மை எச்சரிக்கும் ஒரு வார்த்தையையும் கேளுங்கள்.
1: நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாயிருக்கிறது.
0: முந்தி
1: நம்மிடத்திலே அது துவக்கினால், தேவனுடைய சுவிசேஷத்திற்கு
0: கீழ்ப்படியாதவருடைய முடிவு
1: என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால்,
0: அதிகமான கவனம் செலுத்தி வாசிக்கிறோம். 18 வசனத்தை, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால்
1: பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்?
0: பக்கத்துல எல்லாரும் சேர்ந்து அருமை சகோதரன் சார்ல்ஸ்க்கு பின்னால வாசிங்க பார்க்கலாம். அவர் சொல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பக்தி இல்லாதவன்
0: 18
1: நீதிமானே.
0: எல்லாரும் சொல்லலாமா? நம்ம ஊர் பாசையில் உங்களை திட்டணுமா? வாயில குளக்கட்டே வச்சிருக்க. எல்லாரும் சொல்லலாம், சொல்லுங்க.
1: நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்?
0: ஓஹோ, அதனாலதான் இவ்வளவு கத்து கத்துறீரா? அதனாலதான் நீதிமான் யாருன்னு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறீரா? சரி, பேதுரு தான் இப்படி சொல்றான், இன்னொரு ஆளையும் கேட்கலாமா? பழைய ஏற்பாட்டு கடைசி தீர்க்கதரிசியாக, அதற்கு பிறகு ஆண்டவர் பேசவே இல்லை 400 வருஷம். என்னுடைய தந்தை, அவருடைய ஒரு கெட்ட குணமா நல்ல குணமாயின்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு கோபம் வந்துட்டுனா அல்லது வருத்தம் வந்துட்டுனா யாரு கூடயும் பேச மாட்டாங்க. நல்லா கவனிங்க, எனக்கும் அந்த ஒட்டு வியாதி கொஞ்சம் உண்டு, ஆனால் மேற்கொண்டுட்டேன். யாரு கூடயும் பேச மாட்டாங்க. குட்டி பிள்ளை வீட்டில் அழுதாலும் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. சாப்பிட வந்தாங்கன்னா உட்காருவாங்க, எங்க அம்மா அவங்க சாப்பிட வந்துட்டாங்க என்று குறிப்போய் அறிந்து சாப்பாடு வச்சா, கூட கொஞ்சம் வைக்கிற மாதிரி வேணுமான்னு கேட்டா அது கூட பதில் சொல்ல மாட்டாங்க. மாடு தலையசைக்கிற மாதிரி வாயிலிருந்து வார்த்தை வராது. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும், பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். நாங்க வீட்டில் சிரிப்பு சத்தமே கேட்காது. எங்க வீடு கலகலகலகலகலன்னு இருக்கிற வீடு. எங்க அம்மா பேர் ஜாய், அதனால் அவங்க ஜாய்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. அதில் எனக்கும் கொஞ்சம் அந்த வியாதி உண்டு, அதனால தான் என் சிரிப்பு சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கண்டிப்பாக கேட்கும். பீகாரில் ஒரு வீட்டில் குடியிருந்தோம், நாங்கள் அங்கேருந்து காலி பண்ணி போகும்போது அந்த வீட்டுக்கார் அழுதார். எதுக்குன்னா, 2 மணி வரைக்கும் அவ்வளோ சிரிப்பு சிரிப்பீங்க, திருடனே இங்கே வரமாட்டான்னு நினச்சேன், நீங்கள் போயிட்டு நான் திருட வந்துடுவானே 10 மணிக்கு. அப்படி சிரிக்கிற ஆட்கள் நாங்கள். எங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. அந்த வீட்டில் பயங்கர, எங்க அப்பாவுக்கு மௌனம் வந்துட்டுனா நாங்களும் சைலண்ட் ஆயிடுவோம். ஒரு நாள், 2 நாள், சில நேரம் 10 நாளும் போயிடும். நார்த் கொரியாவில் தாத்தா செத்து போன நாள் வருதுன்னு பத்து நாள் யாரும் சிரிக்க கூடாதுன்னு அங்க உள்ள ஒரு பைத்தியம். அது தேசத்துல எவனும் சிரிக்க கூடாதுன்னு போட்டானே, அத மாதிரி எங்க வீட்லயும் இருக்கும். நார்த் கொரியாவினுடைய கொஞ்சம் அனுபவம் நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, எங்க அப்பாவது மேக்சிமம் எனக்கு அறிவியல் தெரிஞ்சபடி பத்து நாள் தான் பேசாம இருந்திருக்காங்க, சத்தம் கட்டாம இருந்திருக்காங்க. ஆனா ஆண்டவருக்கு கோபம் வந்தா பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, 400 வருஷம் பேச மாட்டார். அப்போ அப்ப கோபத்தோடு, அதாவது இனிமே பேச மாட்டேன்டான்னு சொல்ற அந்த கோபத்தோடு, 100 வருஷம் பேச மாட்டேன்டா, ஒண்ணு சொல்ல மாட்டேன்டா, அப்படி என்று ஆண்டவர் கோபப்பட்டதற்கு முன்னதாக சில முக்கியமான காரியத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஆளுங்களுக்கு அதில் தசம பாகம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா என் ஆண்டவருடைய சத்திய வேதம் சொல்கிறத வாசிக்கலாம். மல்கிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மல்கிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே,
0: அதாவது என்னுடைய வருகைக்காக நான் வந்து எனக்கு உரியது என்று சொல்லி, இது எனக்கு அருமையானது என்று சொல்லி நான் சேர்க்கிற நாளிலே,
1: அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று,
0: அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்,
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
1: ஒரு மனுஷன்
0: தனக்கு ஊழியம் செய்கிற
1: தன்னுடைய குமாரனை
0: கடாட்சிக்கிறது போல
1: நான் அவர்களை கடாட்சிப்பேன்.
0: அப்பொழுது
1: நீங்கள் நீதிமானுக்கும்
0: துன்மார்க்கனுக்கும்
1: தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும்,
0: அதாவது ஹிந்தியில் அப்படிதான் இருக்கு, அதாவது தேவனுக்கு ஊழியம் செய்தவனுக்கும்
1: அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும்
0: இருக்கிற வித்தியாசத்தை
1: திரும்பவும் காண்பீர்கள்.
0: இப்ப பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கையை பிடிக்காதீங்க, ஆனா பார்த்து கேளுங்க, நீங்க எந்த லிஸ்ட் கேட்டு வைங்க, அதுல என்ன கஷ்டம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு ஊழியம், அதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், ஓஹோ ஆண்டவர் இதுதான் கோபமாயிட்டாரா. கோபத்தில் சொன்ன கடைசி வார்த்தையில நான் அடுத்த அதிகாரம் இருக்கு, அதை பிடித்து பேச விரும்பவில்லை. That is why I am shouting. Are you justified? நீ நீதிமானாக கருதப்படுவதற்கு உனக்குள்ளே நிச்சயம் உண்டோ? நல்லா கவனிக்க, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான நாட்கள் வருகிறது. ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடாகிய அவருடைய சபைக்குள்ளே ஆரம்பிக்கும் காலம். அது நடக்க போகிற காலத்தில் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் காண்பிக்க போகிற வித்தியாசம், எப்படி கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரோ, நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன், தண்ணீர் அன்னைக்கு கொண்டு வா என்று சொன்னாரே, அதை போல சொல்கிறார். எனக்கு ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை, அதாவது துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்றதினால்தான் இந்த நீதிமான் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். நாளைய தினத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களை வேதத்தின் கண்ணாடியிலே காண்பித்து கொடுக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக நான் பேசுகிறேன். நல்லா கவனிங்க, நேற்றைய தினத்தில் சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் நீதிமான்கள் என்று சொல்லப்படவில்லையோ, சிலரை குறித்து ஆண்டவரே சொன்னாரே என்று சொல்லி, நேற்றைய தினத்தில் நேரம் குறைவாக இருந்தபடினால் ரெண்டு பேரை காண்பித்து கொடுத்தேன். ஒன்று ஆபேல், நீதிமானாகிய ஆபேல் என்று சொல்லுகிறார், சகோதரனால் கொலை செய்யப்பட்டவன். இரண்டாவது லோத்து என்று சொல்கிற மனிதனை உங்களுக்கு காண்பித்தேன். கவனியுங்கள், லோத்து என்கிற மனிதன் எப்படிப்பட்ட பட்டணத்தில் இருந்தான், என்ன மனநிலையோடு வாழ்ந்தான், அவனுடைய நிலைமையை குறித்து கொஞ்சம் காண்பித்து, லோத்துவையும் சத்திய வேதம் புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் என்று அழைத்ததை நான் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைக்கும் சிலரை குறித்து காண்பிப்பேன் என்று சொன்னேன், வேகமாக என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து,
1: நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
0: கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவாவின் வம்ச வரலாறு.
1: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
0: நீதிமானும்
1: உத்தமனுமா இருந்தான்.
0: உத்தமமாயிருந்தான்.
1: நோவா
0: தேவனோடு
1: சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
0: ஓஹோ, தேவனோடு வாழ்ந்தவன் மாத்திரமல்ல, வார்த்தையை தெளிவாக தேவாவியானவர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? நோவாவுக்கோடு கூட தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு உள்ளே நீதிமானாயிருந்தான். அவனை குறித்து நமக்கு தெரியும், உத்தமனையும் நீதிமானையும் தான் தேவன் தரிய பெரிய திட்டத்திற்கு உபயோகப்படுத்த முடியும் என்பதற்கு நோவா கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நீதிமான். கவனியங்கள் அருமையானவர்களே, நோவாவினுடைய பேழையை குறித்து நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இன்றைக்கும் கப்பல் செய்கிறவர்கள் ஆண்டவர் நோவாவுக்கு கொடுத்த அதே அளவின்படி, அதாவது எவ்வளவு நீளம் இருக்கணும், எவ்வளவு அகலம் இருக்கணும், எவ்வளவு உயரம் இருக்குங்கிறத நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அதே அளவைத்தான் அடிப்படையாக கொண்டு கப்பல் கட்டுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தெரிந்திருக்கலாம். ஈவன் இப்பொழுது கேஞ்சஸ்ல உலகத்திலேயே நீள நதியில போகக்கூடிய ஒரு சின்ன படகை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி தொடக்கி வைத்தார். அது எங்க ஊர் வழியா போகும், அதை பார்க்கறதுக்காவது வாங்க தயவு செய்து. அல்லேலூயா. அதனுடைய அளவை நான் பார்த்தேன், அதனுடைய நீள அகலம் நான் பார்த்தேன். நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அதே ப்ரொபோர்ஷன், அதே ப்ரொபோர்ஷன். God gives exactly what should be done. Ana Noah Tamil solli irukke peelai peelai na enna artham theriyuma? Adukku thuduppu kediyadu. Enna kediyadu? Adhaadu driving force kediyadu. Innikka engine maati iruvinga allana aala vachadu embadagu ailesa unga oorla embadagu ailesa podradhukku ஒரு 10 பேர் இந்த பக்கம் 10 பேர் இருக்கும் அப்படின்னு போடுறதுக்கு ஆளும் கிடையாது, துடுப்பும் கிடையாது. ரெண்டாவது, நோவாவுடைய பேழையை திருப்புறதுக்கு ரேடாரும் கிடையாது. முன்னால சுக்கான்னு சொல்லுவீங்கல்ல உங்க ஊர்ல, சுக்கானும் கிடையாது. நோவாவின் பேழையில நங்குரமும் கிடையாது. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு துடுப்பு இருக்கா? யாரோ பின்னால ஒரு தம்பி சொல்லலாம், துடுப்பு இல்லை துடிப்பு இருக்குது. அதனால காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் ஐ லவ் யூ கவ் யூ அப்படின்லாம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே வரேன், துடிப்பு இருக்குது. ஓஹோ. ரெண்டாவது, டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு சுக்கான் இருக்குதோ? கேளுங்க கேளுங்க, அதாவது நீங்கள் திருப்பலாம். சிறிய காரியமாக இருந்தாலும் அந்த கப்பலோட்டி யாக்கோபு மூணாவது அதிகாரத்தில் சொன்னோம், சுக்கான் சிறியதாக இருந்தாலும் தான் போக வேண்டும் என்று நினைக்கிறதுக்கு திருப்பிடலாம். சின்ன கருவிதான். சுக்கான் இருக்குதோ? எங்களுக்கு சுக்கா ரொட்டி தான் தெரியும், சுக்கானே தெரியாது. சரி, மூணாவது, ஐயா பாய்மரமாக இருக்கிறா, காத்து அடிச்சா அப்படி அள்ளிட்டு போறதுக்கு. இந்த நாட்களில் சொல்லுவாங்க கன்வென்ஷனல் எனர்ஜி, அதாவது டீசல் ஊத்தாம ஆளே இல்லாம காத்திலே தள்ளிட்டு போறதுக்கா? அதுவும் கிடையாது. பாய்மரம் கிடையாது, சுக்கானும் கிடையாது, துடுப்பும் கிடையாது. சரி, அதுதான் இல்லையா? எப்பா நோவா, உன்னை ஆண்டவர் பேழை செய்ய சொன்னார, உனக்கு டிரைவிங் ஃபோர்ஸும் கிடையாது, டைரக்ஷனும் தெரியாது. கவனிங்க, மூணு தட்டு இது வேற, அதில் யானை கோழி குதிரை எல்லாம். என் மகன் இங்கே வந்திருக்கான், இந்த மீடியா டீமில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லைனா வீடியோ எடுத்துக்கிட்டோ பார்ப்பீங்க. மூணாவது மகன், எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் எல்லாம் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, அவனுக்கு அதில் இன்னும் ஆசை. நீங்கள் அவன் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவன் பிள்ளைங்களையும் அப்படி தான் வளர்க்குறான். ஃபிஷ் டேங்க் உண்டு, கோழி உண்டு, வீட்டுக்கு மேலே போனீங்கன்னா புறா உண்டு, இந்த பக்கம் போனீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் உண்டு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா முயல் உண்டு, இந்த பக்கம் வந்தீங்கன்னா கிண்ணி கோழி உண்டு. என் பிள்ளைங்களுக்கு யானை பூனை யானை வளர்க்க முடியாது, நாங்கள் பூனையாவது வளர்ப்பண்டு அடியும்பாங்க, ஆனால் பூனை வந்து போயும். நோவாவின் பேழையில் காக்கா வந்துட்டு போகிறவர் வந்து போகிற பூனை வந்துடும். அந்த நாயை வளர்க்கணும்னு சொன்னோடனே என்கிட்ட வந்து கேட்டாவன், டாடி என் கிளாஸ்மேட் ஒருத்தனுக்கு நாய் ரொம்ப அழகானது, பெருசாக இருக்குது, பார்க்கறதுக்கு அது பார்த்தாலே ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக், யாரையும் கடிக்காது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக், நீங்கள் தான் சொல்லுவீங்க நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யாரையும் கடிக்கிற மாதிரிலாம் நாய் வைக்கக்கூடாது. நீ கல்யாண மண்டபத்தில் மீட்டிங் சொன்னாங்க, அந்த பக்கம் நான் போக போகிறேன், போகாதீங்க, நாங்கள் நாய் இருக்குன்னாங்க. அங்கே கல்யாண மண்டபத்தில் நாய் வளர்க்குறாங்க, அவங்க வேற என்னமோ நடத்துகிறாங்க. நல்லா கவனிங்க, கடிக்காது டாடி, நல்ல நாய் டாடி, மூணு குட்டி போட்டிருக்கு, எனக்கு ஒன்று ஃப்ரீயாக தரான், அவன் வித்தான்னா 3000 ரூபாய்க்கு தருவா இல்லை 4000 ரூபாய்க்கு தருவான், எனக்கு ஃப்ரீயாக என் கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு தர்றான்னா சரிடா கொண்டுவான்னு சொல்லியாச்சு. நான் ஊழியத்துக்கு போயிட்டேன், ஊழியத்துலேருந்து வந்த உடனே டாடி வாங்க பப்பி பார்க்க, அவன் இருக்கிறான் அதை வச்சு தான் சொல்கிறேன், பப்பி பார்க்க வாங்க, பப்பி பார்க்க வாங்கண்ணா. அங்கே பப்பி பார்க்க போனேன் அவர் அவர் ரூமில், அதுக்கு ஒரு அழகான பெட்டு, அதுக்கு ஒரு மெத்தை, அதுக்கு ஒரு தலைவனை, அதுக்கு ஒரு கம்பளி குளிரில் இருக்கல மூடிக்கிடுறதுக்கு, அதெல்லாம் போட்டு ரொம்ப வச்சுருந்தான். நான் சொன்னேன் வெரி குட் டாடி, இதுக்கு கம்ஃபர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்ககிட்ட அவ்வளோ அன்பாக இருக்குன்னு சொன்னான். இன்னொரு 3 நாள் ஊழியத்துக்கு வெளியே போயிட்டு மறுபடியும் வந்தா வீட்டுக்குள்ளே வைக்க முன்னாலே, காலை வைக்க முன்னாலே பயங்கர ஸ்மெல். என் மனைவிட்ட கேட்டேன், என்னடி வீடு நாறுது? ஆமாம், நாய் பேயெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு நாறுதுன்னா எங்கே நாராம போவோம்? அது கண்ட இடத்துல என்னெல்லாமா பண்ணுது, அது ட்ரெயின் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோடனே என் மகன் ரூமை தேடி போனேன், அவன் இல்லை, வெளியே டிராயிங் ரூமில் தான் அவளை வாசனை அடிக்கணும், அவன் வாசனை 3 பங்கு. அதுக்கு பிறகு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலான்னு போனால் சாப்பாடு வாசனை காட்டிலும் என் மனைவியினுடைய சமையலே காட்டிலும் அந்த ஐயா பண்ணியிருந்தது பயங்கரம். நான் சொன்னேன், தம்பி நானும் இந்த வீட்டில் தாண்டா குடியிருக்கணும், அதனால் ஒன்று அது இருக்கணும், நான் இருக்கணும், அதனால் வேற கொண்டு கொடுத்துட்டாங்க. பக்கத்துலாம் கைப்பிடிச்சுங்க, ஒரு நாயோடே குடியிருக்க முடியல, இவ்வளோ மிருகத்தையும் வச்சுக்கிட்டு உள்ளே வேற இருன்னு சொல்லிட்டு பூட்டி வேற போயிட்டு போயிட்டா இருப்பாருங்க. நீங்கள் இப்படி கீழ்பிடிவீங்களா சொல்லுங்க, கீழ்பிடிவீங்களா? பிரதர் அகஸ்டின் ஜபக்மார், உங்க கூட்டு வந்தாலே கூட்டு வந்தவங்கள தான் அடிக்கணும், இவர் எங்களை மாட்டி விடுறதுலே தான் இருப்பார், நாங்கள் முன்னாலே சொல்கிறோம், எங்களை தடவி அப்படியே செய்கிற ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்குறோம். இவங்க ஆல் நைட் ஜோம் பண்ணாங்களோ இல்லையா, எங்கள் ஆல் நைட் தூங்க விடாத ஆளை கூட்டி வந்துடுறாங்க. லிசன் சார், லிசன், எ மேன் ஒபேட் நாட் நோயிங் வேர் இட் வில் கோ, நாட் நோயிங் ஹவ் இட் வில் கோ, நாட் நோயிங் வேர் இட் வில் செட்டில், நாட் நோயிங் ஹவ் ஐ வில் சர்வைவ். இதில் வேற யானைக்கும் பூனைக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் ஆகாரத்தை வேற சேர்த்து வைன்னு சொல்கிறார். இது வேற எனக்கு வேலையாண்டவர, அது எத்தனை நாளைக்கு கழித்து தண்ணி வைத்துமா தெரியாது, மழை வரன்னு வேற சொல்லிட்டீரு. ஒருத்தனும் ஹெல்பிங் ஹேண்டு கொடுக்க மாட்டேங்கிறான், ஒருத்தனும் ஒத்தாசையாக வர மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் நல்ல மக்களையும் மர்மக்களையும் கொடுத்தீரேன் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி 8 பேர் மட்டும் பிரயோஜித்த அந்த பேழையை உண்டாக்கின நோவாவுக்காக ஆண்டவர் சோத்திரம் செலுத்தலாமா? நீங்கள் தட்ட மாட்டீங்களே, நீங்கள் தலைவர்களுக்கு தானே தட்டுவீங்க, என்ன இருப்பா நாளைக்கு போயிடுவான். இந்த தேவ மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத தேவனுக்கு சம்பூர்ணமாக தேவ சித்தத்தை கேட்டு செய்த மனிதன் தான் நோவா. லிசன், அழகான ஒரு பாடலை சாரண் அவரஜி பாடியிருக்கிறார்கள், தேவ சித்தம் நிறைவேற

0: இந்த மனுஷனை நீதிமான் அழைக்கிறதுக்கு உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நல்லா நான் இப்போ ஒன்று கேட்க போகிறேன், உங்களை எல்லாரும் கேட்க போகிறேன், கூர்ந்து கவனிங்கள். எத்தனை பேர் இவர் நீதிமானோ இல்லையான்னு சொல்றதுக்கு ஆம் என்று, இவர் நீதிமான் தான், இவ்வளவு கீழ்ப்படுகிற இவர் நீதிமான் தான், உலகத்தில் ஒருத்தருமே கீழ்ப்படியாத போது தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றினவர் நீதிமான் தான், இவர் ஆண்டவருடைய சத்தத்தை மலைய பார்க்காத காலத்திலேயே தெரியாத போது, எங்க போறோம்னு தெரியாது, எப்படி இந்த பேழை போகும் என்று தெரியாது, எந்த டைரக்ஷன்ல போறனு எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, எங்க செட்டிலாகும் தெரியாது, பூமிய ஜலத்தினால் அழிக்கப்படான்னு மட்டும்தான் தெரியும். உபேன்னு சொல்ற இந்த மனுஷனுக்கு அவன் நீதிமான்னு ஓட்டு போடுறவங்க மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம், பின்னால் இருக்க போட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ரெட்டை இலைக்கு போட்டே பழக்கப்பட்டீங்களோ. ஹலோ, ஆமாம், அப்போ நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட, இப்போ இருந்தால் நீதிமான் தானே இருக்கேன், அப்படி கீழ்ப்படிடுவேன் நீதிமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனால் என் சத்திய வேதம் என் ரட்சகர் சிந்தின ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்று சொல்லுமானால்,
1: இத்தனை பெரிய ரத்தத்தை, இத்தனை வலுவான பயசுத்தமான ரத்தத்தை என் ஆண்டவர் எனக்காக சிந்த வேண்டுமோ?
0: கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும், அப்படி வரலன்னா நீங்க பைபிளையே வாசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க,
1: நான் இப்பொழுது அடுக்கிக் கொண்டே போகலாம், இன்னும் ரெண்டு மூணு பேரை மட்டும் வேகமா ஒரு லைன்ல காட்டி கொடுத்துட்டு நான் பிரசங்கத்தை நாளைக்கு முடிக்கணும், அதனால கொஞ்சம் வேகமா பார்க்கலாம், வாசிக்கலாம்.
0: 2 சாமுவேல் புஸ்தகத்தில் தான் அது அழகாக எழுதப்பட்டிருக்கிறதுனால நான் 2 சாமுவேலுக்கு தெரிய விரும்புகிறேன், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில்
1: இஸ்போசேத் என்று சொல்கிற சவுலின் குமாரன், சவுலும் யோனத்தானும் அவனுடைய பிள்ளைகளும் சாகடிக்கப்பட்ட போது தப்பினவன் இஸ்போசேத். இஸ்போசேத் என்கிற ஒரு ராஜாவுக்கு நடந்த காரியத்தை ஆண்டவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். 3வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள். அங்கே அவர்கள் அங்கே அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனிடத்தில் பிரவேசித்து அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது அங்கே அவர்கள் கொன்று போட்டவர்கள் தாவீதிடத்திலே வந்து அங்கே சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 4வது அதிகாரத்திலே அதை தெளிவாக இருக்கிறபடினால் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1வது
2: வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும் போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல
1: நடுவீடு மட்டும் வந்து
2: அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள்.
1: பின்பு
2: ரேகாபும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடி
1: போனார்கள். 8வது வசனம்
2: எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் இஸ்போசேத்தின் தலையை கொண்டு வந்து
1: ராஜாவை நோக்கி
2: இதோ உம்முடைய பிராணனை
1: வாங்க தேடின
2: உம்முடைய
1: சத்துருவாயிருந்த
2: சவுலின் குமாரனாகிய
1: இஸ்போசேத்தின் தலை
2: இன்றைய தினம்
1: கர்த்தர்
2: ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழி வாங்கினார் என்றார்கள்.
1: 11வது வசனத்தை வாசிக்கலாம். 4th chapter 11th verse.
2: தமது வீட்டிற்குள்
1: தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த
2: நீதிமானை.
0: ஹலோ,
1: ஆமென்.
0: தாவீது சொல்றான், தன் படுக்கையின் மேல படுத்திருந்த
1: நீதிமானை
2: கொலை செய்த பொல்லாத மனுஷர்
0: போதும். They thought they are helping David.
1: அவங்க நினைச்சாங்க நம்ம தாவீதுக்கு உதவி செய்றோம், தலையை வாங்கிட்டு வந்துட்டோம், சவுல் ராஜாவுக்கு ஒரே மகர்னா அவனையும் தலை வாங்கிட்டோம் சொல்லி
0: நமக்கு வெகுமதி கிடைக்கும் என்று வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்கிற காரியம் பயங்கரமானது. தாவீது சொல்கிறான், நீதிமானாகிய இஸ்பசேத். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், இவங்களை கொடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கொஞ்சம் அதற்குரிய காரணத்தை சொல்லுகிறேன். இவனையே நீதிமான்னு போட்டிருக்க பிரதர், இவன் சும்மா இருந்தாள், தூங்கிட்டு இருக்காள், தூங்கிட்டு இருந்தான், இவன் வேற ஒன்றும் செய்யலை, தூங்கிட்டு இருந்தான். தூங்கினா கூட நீதிமான்னு சொல்லுதே பேதம். தாவீது சொல்கிறானே, நீங்க சொல்றீங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் பாடுகளுக்கு உட்படுத்து எனக்காக சிந்தினதனால் தான் நான் நீதிமான் என்று சொல்கிறீர்களே, ஏன்? இன்னொரு ஆளை காட்டி கொடுக்கிறேன். ஒன்னு ராஜாக்கள், தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்கிற சில காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்கள் அங்கே தன்னுடைய குமாரனாகிய தாவீதை பார்த்து, சாரி, சாலமோனை பார்த்து தாவீது சொன்ன காரியம் என்ன என்றால், யோவாப சும்மா விட்டுறாதடா, எனக்காக யுத்தம் பண்ணது உண்மைதான், எனக்கு பேர் வரணும்னு சொல்லி துடிச்சது உண்மைதான், என் குடும்பத்தில் பிரச்சனை வந்தபோது நாடகம் போட்டது உண்மைதான், எப்படியாவது என் குடும்பத்தில் நடக்கணும்னு சொன்னது உண்மைதான், ஆனால் அவனை சாகும்போது கொஞ்சம் பத்திரமாவே சாகடிடா. ஏன் தெரியுமா? வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம். அங்கே தாவீது தன்னுடைய குமாரர்களை கூப்பிட்டு சிலரை குறித்து சொல்லுகிறான். அவர்களை சொல்லும்போது அவன் சொன்ன ஒரு மனுஷன் பேர் யோவாப். அவனுடைய சேனாபதி என்ன சொன்னான் தெரியுமா? ஏன்னா அவன் அப்னேர் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனையும் அமாசா என்று சொல்லப்படுகிற மனிதனையும் அவன் என்ன செய்தான், அவர்களை கொன்று போட்டான். தன்னை காட்டிலும் நீதிமானாயிருந்த அப்னேரையும் அமாசாவையும் அவன் கொன்று போட்ட, அவர்கள் கவலையினமாக இருக்கும்போது கொன்று போட்டபடியினால் அவனுடைய தலைமயிர் கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு அழுகையோடு பராமரிப்பு இல்லாமல் கல்லறையில் இழக்க வேண்டும் என்று தன்னுடைய குமாரனுக்கு சொல்கிறான் தாவீது. வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம்.
2: செருயாவின் குமாரனாகிய யோவாப்,
0: செருயாவின் குமாரனாகிய யோவாப்
2: இஸ்ரேலின் இரண்டு சேனாதிபதிகளாகிய,
0: இரண்டு சேனாதிபதிகளாகிய
2: நேரின் குமாரன் அப்னேருக்கும்,
0: நேரின் குமாரனாய அப்னேருக்கும்,
2: ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும்,
0: ஏத்தேரின் குமாரன் அமாசாவுக்கும்
2: செய்த காரியத்தினால்,
0: செய்த காரியத்தினால்
2: எனக்கு செய்த குற்றத்தை,
0: எனக்கு செய்த குற்றத்தை
2: அறிந்திருக்கிறாயே,
0: நீ அறிந்திருக்கிறாயே.
2: அவன் அவர்களை கொன்று,
0: அவர்களை கொன்று
2: சமாதான காலத்திலே,
0: சமாதான காலத்திலே
2: யுத்த காலத்து இரத்தத்தை சிந்தி,
0: காலத்து ரத்தத்தை சிந்தி,
2: யுத்த காலத்து ரத்தத்தை,
0: யுத்த கால ரத்தத்தை
2: தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே,
0: வடிய விட்டானே.
2: ஆகையால்,
0: ஆகையால்
2: உன் யுக்தியின்படியே.
0: அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அது மிகவும் வேதனை தரத்தக்க. சாதித்தவன், சாதனையாளன் தாவீது வீட்டில் படுத்துக்கிட்டு பத்சேபாவோட பாவம் பண்ணும் போது கூட யுத்த களத்தில் நின்றவன். பட் அவனை குறித்து தாவீது சொல்கிறான், தன்னை அப்னேரை காட்டிலும் அமாசாவை காட்டிலும் அவன் நீதிமான் அல்ல, சாகும்போது இப்படித்தான் சாகணும் என்று மரண தண்டனை விதித்து போகிறான். அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிக்க வேண்டும் என்கிறதற்காக நான் விடுகிறேன். ஐயா, அம்மா, இஸ்பசேத்தை நீதிமான் என்கிறது தூங்கிக் கொண்டிருந்தவனை, துரோகம் செய்தவனை, தன்னுடைய தம்பியை அழித்தவனை சும்மா விட மாட்டேன் என்று சொன்ன, அல்லது அமாசா தன்னை காட்டிலும் உயர்ந்த பதவிக்கு வந்து விட்டான் என்று அவன் அறியாத போது அவனை கொன்ற யோபாப குறித்து வேதம் எப்படித்தான் சொல்கிறது. நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், The killers of the kingdom, அதாவது ராஜ்யத்தின் கொலையாளிகள் என்று ஒரு செய்தி மதுரையில் பேசினேன். கிடைக்குமானால் அல்லது யூடியூபில் இருக்கிறது, நீங்கள் டவுன்லோடு பண்ணி கேட்பீர்கள். ஏன் என்கிற காரியத்தை விவரமாக பேசியிருக்கிறேன். Again my Bible says they were justified. கவனிங்க நல்லா, கவனிங்க நல்லா. அப்போ உங்க மனசுல ஒரு எண்ணம் எழுமலாம், பிரதர் ஜெபக்குமார் நீங்க சொல்றீங்க ஆபேல நீதிமான்னு சொல்லிட்டு, நோவாவை சொல்லிட்டு, லோத்துவை சொல்லிட்டு, அந்த இஸ்போசேத்தை சொல்லிட்டு, பினேரை சொல்லிட்டு, சவுலும் தாவீதை பார்த்து ஒன்று சொன்னான். வாசிக்கலாம், தாவீதை பார்த்து சொல்றான். ஒன்று சாமுவேல் 24:17.
2: தாவீதை பார்த்து
0: நீ என்னை பார்க்கிலும் நீதிமான்.
2: நீ எனக்கு நன்மை செய்தாய். நானும் உனக்கு தீமை செய்தேன்.
0: பாருங்க, சவுல் கொல்ல வந்த சவுல் தாவீதை பார்த்து, நீ நீதிமானப்பா, என்ன பார்க்கலாம். இப்ப நீங்க கேப்பீங்க, அப்ப எதுக்கு புதிய ஏற்பாட்டில் நீதிமான் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமா ஆண்டவர் பேசுறாரு? இப்ப நீதிமான் யார் ஐயா? நன்மை செய்யணுமா? கீழ்ப்படிஞ்சா போதுமா? தாவீதை கொல்ல வந்த சவுலுக்கு மன்னிச்சு அவனை காப்பாத்தினா அது போதுமா நீதிமானாருக்கு? நோ, என் சத்திய வேதம் சொல்கிறது, நம்முடைய கிரியைகள் நம்மை ஒருபோதும் நீதிமானாக மாற்றாது. இவங்க எல்லாரை குறித்தும் நான் சொன்னதை வீட்டில் போய் வாசித்து தேடி வாசியுங்கள், அதுக்காக உங்களுக்கு விட்டுறேன். தன் காலத்தில் மற்றவங்களை காட்டிலும், லோத்து சோதோமில் இருந்த மற்றவர்களை காட்டிலும், ஆபேல் காயினை காட்டிலும், அப்னேர் யோவாவை காட்டிலும், அதாவது ஒரு ஆளை கம்பேர் பண்ணி அவனை காட்டிலும் இவன் நீதிமான்னு சொல்லும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் குமாரன் இந்த பூமியில உன்னை தேடி என்னை தேடி வந்தபோது அந்த இயேசுவை காண்பித்து அவரை காட்டில் நீ நீதிமான்னு சொல்லலைன்னா பரலோகத்தில் உனக்கு இடம் இருக்காதுன்னு சொன்னதுனாலதான் பிதா குமாரனை அனுப்பி தந்தார். அழகாக மறுபடியும் சார் அண்ணா ஒரு பாடினா பாடலை நான் பாட விரும்புகிறேன். இந்த பழைய பாட்டெல்லாம் மறந்துட்டு நமக்கு டமா குத்து டப்பா குத்து எல்லா குத்தும் வந்த பார்த்தா நமக்கு உடம்புலே ஒன்று உண்டாகும். ஆண்டவர் அந்த ஆராதனையில் பிரியப்படுகிறார் என்று பொய்யாய் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.

தெரிந்தவர்கள் பாடலாமா? எங்க அம்மா டீச்சரா இருக்கிற காலத்துல தான் இந்த பாட்டை ஒரு நாள் ஸ்கூல்ல உட்காந்து முத்தாவரணம் டீச்சர்னு ஒரு டீச்சர், சிபிஎம்ஐ சேர்ந்தவங்க, இந்த பாட்டு படிச்சவங்க டீச்சர் நல்லா இருக்குன்னு சொன்னபோது என் தாய் இரண்டாவது வகுப்பு டீச்சராக இருந்தார்கள். இப்பொழுது இல்லத்தார் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து எங்கள் அம்மா பாட்டில் கில்லாடி ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கேயாவது போய் பாட்டு கச்சேரியில் போய் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வர்ற ஆள். கிளவியானாலும் வாய்ஸ் போகலை, அதில் கொஞ்சம் வரப்பிரசாதம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால நானும் அப்பப்போ இப்படி பாடுறது வழக்கம். ஏன்னா அவர்கள் பாடி கண்ணீர் விடிஞ்சு அந்த டீச்சர் எழுதி கொடுத்த பேப்பரில் இருந்த எல்லா எழுத்து மறைஞ்சிட்டு அதை எடுத்து கொண்டு வந்து என்கிட்ட, மகனே இதை கொஞ்சம் சரியாக எழுதி எனக்கு பாட்டி பாடி காட்டுன்னு சொன்னதுனால அன்னைக்கு படித்த அந்த பாட்டு

இந்த ரெண்டாவது கவியை மறுபடி பாட போறோம். அவர் தலையை சாய்க்க ஸ்தலமும் இல்லை, தாகத்தை தீர்க்க பானமும் இல்லை, கசப்பு கலந்த காடியை கொடுக்கிறார்கள் என் ஆண்டவருக்கு. அவர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை. ஆறுதல் சொல்வதற்கு வளர்த்தவர்கள் சாப்பாடு கொடுத்து வளர்த்தா. யோவான் 13:1 சொல்கிறது, முடிவு வரையும் நம் இவர்களில் அன்பு கொடுத்தா. ஒருத்தனையும் காணோம், ஆதியில கொண்டிருந்த அன்புபடி கடைசி வரைக்கும் அன்பு கூர்ந்தார். சொன்னாரு, டே என்னை காட்டி கொடுத்துருவீங்கடா, எல்லாம் ஓடி போயிருவீங்கடா. அப்படி சொன்ன போது கூட ஒருத்தன் பெரிய வீரன் மாதிரி சொன்னான், எல்லாரும் நிற்பேன்ட்டு. ஆளை காணும். ஒரு வாலிபன் படுக்கையிலிருந்து எழும்பி ஆண்டவருக்கு என்ன ஏற்படுது என்று சொல்லிய மார்க் என்றவனுக்கு பெயர். போர்வை போர்த்து கொண்டு பின்னதாக வந்தான். அவனையும் பிடித்தார்கள். சால்வை விட்டுட்டு நிர்வாணமா ஓடி போயிட்டான். கொஞ்சம் காட்சியை பார். உன்னையும் நீதிமானாக மாற்ற. To meet the standard of God, not to meet the standard of Noah, not to meet the standard of Abel, not to meet the standard of Isposeth, not to meet the standard of Abner, not to meet the standard of Lot, but to meet His standard. நல்லா கவனிங்க. இந்த கவியை பாடின பிறகு ஒரு வசனத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். எல்லாருமே அதை கை வைத்து மறுபடியும் சொல்லலாம்.

0: இப்பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தின் 29வது வசனத்தை வாசித்தால் 30வது வசனத்தின் ரகசியம் தெரியும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம்.
1: தம்முடைய குமாரன் அநேக
0: சகோதரர்களுக்குள்ளே
1: முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ
0: அவர்களை
1: தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு
0: ஒப்பாயிருப்பதற்கு
1: முன்குறித்திருக்கிறார்.
0: இப்ப 30 வாசிங்க.
1: எவர்களை முன்குறித்தாரோ
0: அவர்களை அழைத்தும் இருக்கிறார்
1: எவர்களை அழைத்தாரோ
0: அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார்.
1: அல்லேலூயா. இப்ப கையில பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை நீதிமான் ஆக்கி குமாரனுடைய ஸ்டாண்டர்ட்ல வந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியுங்கிறதுனால இந்த பாடுகள் பட்டா நம்புறவங்க மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா போடலாமா? இவ்வளவுதானா? இப்ப இந்த இயேசு என்னையும் தன்னை போல மாற்றுவதற்கு தன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்பதினால் உன்னை பரிசுத்தனாக்க உன்னை நீதிமானாக்க நான் தாங்க போய் நிறுத்த முடியுங்கிறதுக்காக இறங்கி வந்தது மாத்திரமல்ல அடிபட்டு குத்தப்பட்டு கிழிக்கப்பட்டு இப்ப அவருக்கு ஒரு அல்லையிலே போடுங்க பார்க்கலாம். அப்பா இவ்வளவு சொன்னாதான் கொஞ்சம் உயிர் வருது. ஐயா அம்மா இந்த இயேசுதான் யா ஆண்டவர். இப்படி சித்தத்தை அறிஞ்சிக்கிறாயா? குமாரனை போல உன்னை மாத்தணுமா? நீ போடுற குத்தாட்டம் உன்னை குமாரனை மாதிரி மாத்தாது, ரஜினிகாந்தாய் மாற்றலாம் அல்லது விஜயாய் மாற்றலாம். நான் போடுகிற அல்லேலூயாவின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போல மாற்றும். எதுக்கு தெரியுமா இந்த இதுக்கெல்லாம் நான் விரோதமாக பேசுகிறேன் புரிஞ்சுங்க. என்னை நீதிமானாக்கி நான் நீதியாய் நடக்க வேண்டும் என்பதற்கு என் ஆண்டவருக்கு இவ்வளவு விளக்கறையும் கொடுக்க வேண்டியிருந்தது, இவ்வளவு விளக்கறையும் கொடுக்க வேண்டியது. அதனால தான் இதை முன்னறிந்த சாலமோன் ஞானியாகட்டும் அல்லது தாவீதாகட்டும் சங்கீதங்கள் முழுவதும் நீதிமொழிகள் புஸ்தகம் முழுவதும் நீதிமான் பனையை போல செழிப்பான். நான் சொல்றதுக்கெல்லாம் அல்லேலூயா போட்டு வாங்க பார்க்கலாம். நீதிமான் பனையை போல செழிப்பான். அல்லேலூயா. நீதிமானுடைய வேண்டுதல் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்குது. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் பிள்ளைகள் அப்பத்துக்கு கையேந்தி திரிந்தவில்லை. நீதிமான் ஒரு கேடு வராது. இதெல்லாம் சொன்னா உடனே எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் வந்துடும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அப்பா ஆனா அந்த நீதிமான் ஆகிறதுக்கு என்னன்னு சொன்னாதான் கொஞ்சம் இடிக்குது. வாசிக்கலாம் ரோமர் 5:1. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கபடியால்
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா
1: தேவனிடத்தில்
0: சமாதானம் பெற்றிருக்கிறோம்
1: நம்புறோம் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? 5:9 வசனம்.
0: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அவரால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: ஓஹோ இரத்தத்தினால. இப்ப இன்னொன்னு வாசிரலாம். 1 கொரிந்தியர் 6:9-11 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:9-11 வசனம் வரை.

0: அநியாயக்காரர்
1: அநியாயக்காரர்
0: தேவனுடைய ராஜ்யத்தை
1: தேவனுடைய ராஜ்யத்தை
0: சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா?
1: சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா?
0: வஞ்சிக்கப்படாதிருங்கள்
1: வஞ்சிக்கப்படாதிருங்கள்
0: ஏசி மார்க்கத்தாரும்
1: ஏசி மார்க்கத்தாரும்
0: விக்கிரக ஆராதனைக்காரரும்
1: விக்கிரக ஆராதனைக்காரரும்
0: உபச்சாரக்காரரும்
1: விபச்சாரக்காரரும்
0: சுய புணர்ச்சிக்காரரும்
1: சுய புணர்ச்சிக்காரரும்
0: ஆண் புணர்ச்சிக்காரரும்
1: ஆண் புணர்ச்சிக்காரரும்
0: திருடரும்
1: திருடரும்
0: பொருளாசைக்காரரும்
1: பொருளாசைக்காரரும்
0: வெறியரும்
1: வெறியரும்
0: உதாசீனரும்
1: உதாசீனரும்
0: கொள்ளைக்காரரும்
1: கொள்ளைக்காரரும்
0: தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை.
2: பிரதர், உங்க பைபிள் அப்படிதான் போட்டிருக்கா? மறுபடியும் வாசிங்க பாக்கலாம்.
0: அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா?
2: யார் எழுதுறது? உடனே நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க, இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இல்லை, புதிய ஏற்பாடு.
1: பழைய உடன்படிக்க
2: புது உடன்படிக்க நம்ம ஆளுங்களுக்கு புது உடன்படிக்க புது வழிபாடு வந்துட்டு.
1: ஹலோ, லிசன் லிசன்.
2: ஆண்டவுடைய பேரை சொல்லி சர்ச்சில் போய் கலாட்டா பண்ணி சுயவெறுப்பு காணிக்கேன்னு சொல்றத என்றதுக்கே உனக்கு பிரியாணி இல்லைன்னா காப்பிட போக மாட்டேன். அங்கே ஜனங்கள் போட்டது சுயவெறுப்பு காணிக்க, இவர் பிரியாணி சாப்பிட்டா தான் எண்ணுவாரோ அப்படியே அப்போ போடா. அதுலயும் கொஞ்சம் பாயில பாக்கெட்ல தூக்கி போட்டு வந்துடுறான்.
1: சபையை
2: அறிவாயாக. இதுல வேற LGBTQ அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டா நல்லது. இதுல ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும். ஜெர்மனி தேசத்துக்கு போயிருந்தேன், ஒரு டீச்சர் ஜெர்மன் வந்தாங்க. என்னமா ஜெர்மனுன்னு கேட்டேன். ஜெர்மன் கேள், எனக்கு வேலை போயிட்டு ஜெர்மனுங்க. எதுக்குமா வேலை போயிட்டு? என் பிள்ளைங்களுக்கு சொன்னேன், அப்பா அம்மா போட்டோ பேரண்ட்ஸ் போட்டோ கொண்டு வாங்கன்னுட்டு. ஒரு பிள்ளை ரெண்டு லேடிஸ் போட்டோ கொண்டு வந்தான். நான் அவளை பார்த்து சொன்னேன், அப்பா அம்மா போட்டோ கொண்டு வாடி. அவ சொன்னேன், இவங்க தான் எனக்கு அப்பா அம்மா. அடே, இது பொம்பளைங்க போட்டோ. அனுப்பிச்சி விட்டேன், அடுத்த நாள் அதையே கொண்டு வரா. என்னை அவளை நடுவில் விட்டு அப்பா அம்மா போட்டோ எடுத்த மாதிரி ரெண்டு பொம்பளைங்க. மறுபடியும் சொன்னேன், இது அப்பா அம்மா இல்லடா, இது இவங்க ரெண்டும் பொம்பளைங்க. பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் பிள்ளை பிறக்காது. நான் சொல்லி விட்டேன். அடுத்த நாள் போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணி போச்சு. எங்கள் ஸ்கூலில் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் வந்த ஜெர்மனியில் நடக்கும் இந்த அதிசயம்.
1: கனடாவுக்கு போயிருந்தேன்,
2: எனக்கு பிரசங்கம் பண்ணும்போது இந்த மாதிரி காரியங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா உடனே ஒரு வசனத்தின் பேரில் உண்டாகிற வெறி, ஆண்டவர் பேரில் உண்டாகிற வெறி. நான் எல்ஜிபிடியை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டேன். அந்த சபையின் பாதகர் வந்து பாஸ்டர் வந்து சொல்கிறார், அண்ணே நீங்கள் வெறி கொண்டவர் இந்தியாவில் இருக்கட்டும், இது கனடா அண்ணே.
1: நியூசிலாண்டுக்கு போயிருந்தேன், அங்கேயும் அதே மாதிரி தான். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா ஒரு பாஸ்டர் மகனே கேட்குறான். யங் பீப்புளுக்கு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர் மகன் எந்திரிச்சு, அங்கிள் ஒரு க்வெஸ்சன், யூ ஆர் வெரி ஜட்ஜ்மெண்டல் அப்படின்னா. நீங்கள் நியாயம் தீக்கிறீங்க. என்ன யார் நியாயம் தீக்கிறேன்? ஒரு பொண்ணும் பொண்ணும் ஆணும் ஆணும் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன இடிக்குதுண்ணா?
2: பாஸ்டர் மகன், நான் சொன்னேன், டேய் ஆண்டவர் செக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காரு, எதுக்கு தெரியுமா? இனப்பெருக்கத்துக்கு மாத்திரம் இல்லை, அது மிருகத்துக்கு இனப்பெருக்கத்துக்கு, பறவைக்கு இனமறுக்கத்துக்கு, மனுஷனுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கும் இனப்பெருக்கத்துக்கும் வச்சுருக்காரு. இதான் ஆண்டவருடைய நோக்கம். உன் இளவயதின் மனைவியோடு மகிழ்ந்திருப்பான்னு வேதம் சொல்லுதுடா. த பர்பஸ் ஆஃப் காட் இஸ் டிஃபீட்டட் when two male people come together. They cannot produce, they use a wrong method. இதை கேட்டுக்கிட்டு இருந்தார் பாஸ்டர் வெளியே. எந்த பையனுடைய பாஸ்டர் வெளியே கேட்டிருந்தேன், அண்ணன் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க, ஏன்னா எங்கள் ஊர் பிரைம் மினிஸ்டரே லெஸ்பியன் சொன்னாரே பார்க்கணும். அதாவது பொண்ணோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க ஊர் பிரைம் மினிஸ்டர்.
1: Listen,
2: we call them Christian countries. Their constitution is based on Christianity. இப்படின் சத்திய வேதம் சொல்லுகிறது. என்னதான்? சுய புணர்ச்சிக்காரரும்
0: ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும்
2: திருடரும்
0: பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவளா இருந்தீர்கள்.
2: உங்களில் சிலர் இல்லை பிரதர், பலரே. உங்களில் பலர் இப்படிப்பட்டவர்கள். அப்ப எனக்கு விமோசனமே இல்லையா பிரதர் அகஸ்டின் ஜெபக்குவார்? கவலைப்படாதே.
0: ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும்.
2: Number one, the name of the Lord. முதல்ல பிளட்டை காட்டி கொடுத்த இப்ப நேம். நம்முடைய தேவனுடைய ஆவினாலும்
0: நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
3: கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
3: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள்.
3: கரங்களை ஓங்கி தட்டி உயரமா தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா?
2: There is hope because of the grace, not because of my works.
3: என் வேலையினால் அல்ல, அவருடைய கிருபையே,
0: கிருபையே, கிருபையே மாறாத நல்ல

கொடுக்கும் நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை. எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை, எங்கள் சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை.

குறைவை சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர். எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல் எந்த பாதையில் செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதைக்கு தீபம். எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தரலும் ஆண்டவரே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there's no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர் பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way. You make a way where there's no possibility of a way. இவனாந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களை சேர்த்துக் கொள்வார், தமது கரங்களால் அணைத்துக் கொள்வார். அநேக நம் வாழ்க்கையில் வரலாம் போகலாம், ஆனால் இயேசு மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருப்பவர், கடைசி வரை நம்மோடு கூட நிற்பவர். அவர் நாமம் வல்லமையும் அதிகாரமும் உடையது. அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவர் வார்த்தையில் வளரும் போது கிருபையின் மேல் கிருபை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையும் அடைவீர்கள். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுகத்தையும் விடுதலையும் இப்பொழுதே பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகமும் அதில் உள்ள பிரச்சனைகளும் தற்காலிகமானது, இயேசுவே நிரந்தரமானவர். நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக ஆயத்தமாவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இந்த நாள் தியானத்திற்கு நாம் அப்போஸ்தலர் 20:35 வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போமாக. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். இங்கே அன்பு பவுல் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இந்த அப்போஸ்தலர் 20 நிறைய காரியங்கள் சொல்லிட்டு வர்றாரு. அதில் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியத்தை அவர் நேசிகிறாராம் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். நாம் எல்லாரும் நினைக்க வேண்டுமா, அதை மனசில் வைத்து கொள்ள வேண்டுமா? என்னென்னா, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று. ஆங்கில வேதகாமத்தில் அது என்ன எழுதியிருக்குன்னா, இட் இஸ் மோர் பிளெஸ்டு டு கிவன் தன் டு ரிசீவ் அப்படின்னு எழுதியிருக்கு. மோர் பிளெஸ்டு, இங்கே வெறும் பாக்கியம்னு போட்டிருக்கு. அதிக பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்றால் இதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டுமா? என்னத்தை அவர்கிட்டேருந்து வாங்கிறத விட நாம் கொடுக்கறது தான் அதிக பாக்கியத்தை நமக்கு என்ன செய்யுமா கொண்டு வரும் அப்படின்ற நினைவு கொள்ளுன்னு அப்படின்றார். இதை சற்று நான் தியானித்தேன். அன்பாலே நம்ம உலகத்தான் சொல்லுவோம், உலகத்தில் வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். மரியாதை கொடுத்து மரியாதையை வாங்கணும்னு சொல்லுவோம், கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதை கொடுத்தா உனக்கு நான் மரியாதை கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அது கிவ் அண்டு டேக். அப்போ மொதல் நீ மரியாதை செலுத்தினாதான் அவங்ககிட்டேருந்து திரும்ப நமக்கு என்னது வரும், மரியாதை வரும். இன்றைக்கி நீ மொதல் மரியாதை செலுத்தினா அவங்ககிட்டேருந்து மரியாதை வராது. இது உலகத்தானுடைய பழமொழி. ஆனால் இது ஆவிக்குரிய புதுமொழியாக நான் என்ன சொல்கிறேன்னா, கிவ் அண்டு ரிசீவ் பாலிசி. என்னதான் கிவ் அண்டு ரிசீவ் பாலிசி? அதாவது கொடுத்து பெற்றுக்கொள், கொடுத்து ஆண்ட பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள் என்ற ஒரு பாலிசி. இன்றைக்கி நமக்கு புதிய பாலிசி, புதிய மொழியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய புதுமொழி. இது என்னது? பழைய மொழி அது கிவ் அண்ட் டேக் பாலிசி. மரியாதை கொடுத்து மரியாதை எடுத்துக்கோ, கொடுத்து எடுத்துக்கோ அப்படின்றது. ஆனால் இங்கே வந்து புதுமொழியாக, ஆவிக்குரிய புதுமொழியாக கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசி அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொடுத்தார். அன்பாவில் நல்ல அருமையாக சொல்லி கொடுத்தார். ஏன்னா இதை ரெண்டு வித கண்ணோட்டத்தில் பார்க்க சொல்கிறார். எப்படின்னா, உலக கண்ணோட்டத்திலையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலையும் பாருங்கள் அப்படின்றார். இப்போ ஒரு சில காரியத்தை நான் டயத்துக்குள்ளே முடிக்கணுன்ற ஒரு சில மூன்று காரியத்தை மட்டும் நான் சொல்கிறேன். உலக பிரகாரமாக ஆண்டவர்கிட்டருந்து நம்ம எதையெல்லாம் வாங்கிறதுக்கு பார்க்குறோம், எதெல்லாம் எதிர்பார்க்குறோம், எதெல்லாம் தேவைன்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். எனக்கு வீடு வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறோம். என்ன வேணும் ஆண்டவரே? எனக்கு வீடு தாங்க, எனக்கு வசிக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, இல்லை சர்ச்சு தாங்க, எனக்கு சர்ச்சு இல்லை, வாடகை கட்டத்தில் இருக்கிறோம், ஊழியக்காரங்களுடைய பாரம் இல்லை விசுவாசிகளுடைய பாரம், இப்படி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறோம். ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க நாங்கள் தங்குறதுக்கு அப்படின்னு. ஆனால் நாம் மொதல் கொடுத்தோமா, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை தான் அவர் வீடாக தங்குறதுக்கு கேட்குறார். இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படி, நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தங்குற ஆலயம் என்று சொல்கிறார். இந்த ஆலயத்தை நம்ம முதல்ல முத கொடுத்துட்டு நான் தங்குறதுக்கு எனக்கு ஒரு வீடு கொடுனாக்கா என்ன செய்வார், கொடுப்பார். நாம் நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? எப்படி கொடுக்குறோம்? உலகத்துக்கு பாதியும் ஆண்டவருக்கு பாதியும் கொடுக்குறோம். உலக பிரகாரமான பாவத்தை ஒரு கையில் பிடிச்சிட்ருக்குறோம், ஆவிக்குரிய கையில் பைபிளை பிடிச்சிட்ருக்குறோம். அன்பாவில்லே இன்றைக்கி முழுமையாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு என்ன செய்வார், ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி தருவார். இது வந்து உலக பிரகாரமாக சொல்கிறேன். அடுத்து உலக பிரகாரமாக என்ன கேட்குறோன்னா, வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம். என்னது பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், வேலை கொடுங்க அப்படின்றோம். இன்றைக்கி அவருக்கு நாம் வேலை கொடுத்தோமா? இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நம்ம விடுறோமா? இன்றைக்கி அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, ரோமர் 12 பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் சொல்வேன், கோபாக்கனை நான் அவனை தீக்க கோபாக்கனைக்கு என்ன செய்யுங்க இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இடம் கொடுக்கறதே கிடையாது, நாம் என்ன செய்கிறோம், அவனை பழி வாங்கிடுறோம் அல்லது எதிரியை நம்ம என்ன செய்கிறோம், சபிச்சிடுறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு நல்லது செய்ய, நமக்காக வேலை செய்ய, நமக்காக வேலையை கொடுக்க அவர் தயங்குறார். அன்பான்ல இன்னைக்கு நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். என்ன செய்யணுமா, இடம் கொடுக்கணும். இன்றைக்கி அப்படி கொடுத்தா தான் ஆண்டவர் நமக்கு வேலை கொடுப்பார். இன்றைக்கி வேலை இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். அன்பாவிலே உன் வாழ்க்கையில் ஆண்டவர் வேலை செய்கிறதுக்கு இடம் கொடுக்குறியா? அடுத்தது என்ன செய்கிறோன்னா உலக பிரகாரமாக கேட்குறோம், எனக்கு என்ன வேணும், பணம் கொடுங்க, என்னுடைய கடன் பிரச்சனைலாம் இருக்குது, எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். அன்பாவிலே இன்றைக்கி நாம் ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, ஆண்டவர் ராஜ்யம் விரிவாக்குறதுக்காக, ஆண்டவருக்காக நாம் முதலாவது நமக்கு அவருக்கு கடன் கொடுக்குறோமா? இன்னைக்கு நீ கொடுத்தாதான் அவருக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அவர் தான் சொல்கிறார், என்னில் சிறியவன் யாருக்கு நீ எதை கொடுக்குறா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நீ முத கொடு, அப்புறமா அவர் உனக்கு கொடுப்பார். இதுதான் நமக்கு பைபிளில் பல உதாரணத்தை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். எலியா தீர்க்க தரிசிக்கு அந்த விதவை தான் என்ன செஞ்சா, முத உன்னுடைய மாவிலிருந்து ஒரு பிடி மாவு தான் வச்சுருக்கான், சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக வச்சுருக்கிறோம் அப்படின்றான். நீ சாகலாம் வேண்டாம், அதில் ஒரு சின்ன அடையை எடுத்துகிட்டு வந்து என்ன செய், மொதல் எனக்கு கொடு அப்படின்னா, அது கொடுத்த பிறகு அவளுக்கு என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது, மாவுகள் குறைவுபடவில்லை என்று. அப்போ கொடுத்து பெற்றுக்கொள்கிற பாலிசியை நாம் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி உலக பிரகாரமாகவே மாம்ச பிரகாரமே இந்த காரியத்தை சொல்கிறார். இப்போ ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படின்னாக்கா, இதை ரெண்டு கண்ணோட்டத்தில் பார்க்கலாம், கொடுக்கறதையும் வாங்கிறதையும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஆவிக்குரிய வரங்களை எனக்கு தாங்கன்னு கேட்போம். என்னது தாங்க, ஆவிக்குரிய வரங்களை தாங்க அப்படின்றோம். அன்பாவில் இன்றைக்கி ஆவிக்குரிய வரங்களை நாம் வாங்கிறதுக்கு முன்னாடி நாம் முதல்ல ஆண்டவருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமா, நாம் ஜபிக்கிறோமா, நாம் ஜபத்தில் ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு கொடுக்குறோமா? இன்றைக்கி நீ வேதத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம நேரத்தை கொடுக்குறோமா? இன்றைக்கி எந்தளவுக்கு நீ ஆண்டவருடைய முழங்காலில் நின்று அவருக்காக உன்னுடைய நேரத்தை கொடுக்கும் பொழுது, நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது, நீ ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது தான் ஆவிக்குரிய வரங்கள் உன்னிடத்தில் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அன்பாலே நீ முத கொடுக்க கற்றுக்கொள், அதன் பிறகு ரிசீவ் பண்ணிக்கோ. நீ முத ஜபிக்கிறதுக்கு நேரம் கொடுக்குறியா, நீ ஜபிக்கிறதுக்கு நாள் ஒதுக்குறியா, நீ வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்க, நான் பிஸி பிஸின்னு ஓடிட்டுருக்குற, அப்புறம் எப்படி ஆண்டவர் உனக்கு மட்டும் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களையும் வல்லமையும் கொடுக்க முடியும்? அப்போ நாம் முத கொடுத்தாதான் அவர்கிட்டருந்து என்ன செய்ய முடியும், ரிசீவ் பண்ண முடியும். இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில். அடுத்தது ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை கேட்குறோம். என்ன கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்க, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, நான் தரித்திர நிலைமையில் இருக்கிறேன், நான் பாக்கியவனாக மாறணும், அதிக பாக்கியவனாக மாறணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் முதல் நாம் என்ன செய்யணும், கனி கொடுக்குறவளாக மாறணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் ரிசீவ் பண்ணணும்னு நீ நினச்சினா முதல் ஆவிக்குரிய கனிகளை என்ன செய் தா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 3:8 என்ன சொல்கிறார்னு பாருங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். என்ன சொல்கிறாரு, அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நீ கொடுக்கும்போது ஆசீர்வாதம் உன்னை தானாக வந்து அடையும் அப்படின்றார். இன்றைக்கி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்காமலே ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை கூட நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அன்பால் இன்றைக்கி ஆவிக்குரிய பிரகாரமும் நீ சிந்திக்கணும், உலக பிரகாரமும் சிந்திக்கணும். நீ எதை ஆண்டவருக்கு முதல் கொடுக்குறியோ அதன் பிறகு தான் உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்டருந்து ரிசீவ் பண்ண முடியும், வாங்க முடியும். ஆனால் தான் இது கிவ் அண்டு ரிசீவ் பாலிசின்னு ஆண்டவர் வச்சுக்கிறார். இது என்னது, கிவ் அண்டு ரிசீவ், அதாவது கொடுத்து பெற்றுக்கொள்கிற பாலிசி. சொல்லுங்க, நீ கொடுத்தாதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நீ கொடுக்காதே நான் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சோம்னா நம்மளை விட ஒரு துர்தேசசாலி கிடையாது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம என்னத்தை ஆண்டவர் கொடுக்கிறோம், கனி கொடுக்கிற ஜீவியத்தில் இருக்கிறோமா, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய குணாதிசயத்தை மாத்துறோமா? கனி கொடுக்கறதுன்னா என்ன, உன் குணநலங்கள் மாறணும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றைக்கி ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னு சொல்லி அநேகர் சபைக்கு வருகிறோம், ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை, அவருடைய குணநலத்தை பெற்றுக்கொள்வதே இல்லை, அந்த கனி கொடுக்குற ஜீவமே இல்லை. நம்ம மனத்தாழ்மையும் சாந்தமும் கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழறதே கிடையாது. அன்பாலே மொதல் நீ ஆவிக்குரிய விதத்தில் மாறு, கனி கொடுக்குறவனாய் மாறு, கனி கொடுக்குற குணாதிசயத்தில் மாறு, நற்குணசாலியாய் மாறு, அப்பொழுது பார் உனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தராரா இல்லையான்னு. அடுத்தது என்ன சொல்கிறான்னா நித்திய ஜீவனை கேட்குறோம். அடுத்து என்ன செய்கிறோம் ஃபைனலாக, ஆண்டவரே நான் எனக்கு நான் செத்து போயிட்டுனா நான் எங்கே இருக்கணும், பரலோகத்துக்கு போய் உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா இம்மையில், அதாவது மறுமையில் நாம் ஆண்டவருடைய நித்திய ஜீவன் அந்த பரலோக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளணும், அவர்கிட்ட இந்த ரிசீவ் பண்ணணும்னா இம்மையில் அவர் என்ன சொல்கிறார்னா இம்மையில் அவருடைய வார்த்தை சத்தியத்தின்படி வாழ நம்ம விட்டு கொடுக்குறோமா? இன்னைக்கு நான் எப்படி வாழ்கிறேன், நான் ஆண்டுடைய சத்தியத்தின்படி வாழ்ந்தேன்னா இன்னைக்கு எனக்கு மறுமையில் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நித்திய ஜீவனை மட்டும் நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு நான் சத்தியத்தின்படி வாழாத போனேன்னா எனக்காக இருந்தாலும் சரி உனக்காக இருந்தாலும் அந்த நித்திய ஜீவன் என்ன செய்யப்படாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பம் இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இதை கொடுக்குறோமா இம்மையில் அப்படின்னக்குள்ளார இந்த உலகத்தில் நாம் வாழும்பொழுது சத்தியத்தின்படி நடக்க நம்மளே ஒப்பு கொடுக்குறோமா? இன்னைக்கு கூட ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்தேன், அதை பற்றி தப்பாக ஒரு காரியம் சொன்ன உடனே அந்த பிள்ளையால் தாங்க முடியல. அந்த பிள்ளையினுடைய கேரக்டரை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்லிட்டாங்க, இப்படிப்பட்ட கேரக்டர் அந்த பிள்ளை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு மனசு உடஞ்சி போச்சு. தன் கணவன்கிட்ட சொன்னால் எப்படி இருக்கும், மனைவி சரியில்லாதவ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மனசு உடஞ்சி போய் அது என்ன செஞ்சுது, தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லுது நான் லட்டு எழுதி வச்சுட்டு சாக போகிறேன். என்ன செய்ய போகிறேன், லட்டு எழுதி வச்சு, இன்னார் தான் எனக்கு இப்படி சொன்னாங்க, நான் அப்படிப்பட்டவ இல்லை, ஆனால் இன்னார் இப்படி சொன்னதுனால என் வாழ்க்கையில் நான் விரக்தி அடைந்து நான் சாகிறேன்னு சொல்லிட்டு லட்டு எழுதி வச்சுட்டு சா. இதுதான் நீ கற்றுக்கிட்ட சத்தியமா? அதுதான் சத்தியம் இன்னைக்கு சொல்லித்தருதா? அம்மா இல்லை, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் சத்தியத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்காம நித்திய ஜீவன் பெற்று, அப்போ அந்த பொண்ணு லட்டு எழுதி வச்சு செத்தா அதுக்கு எந்த வாழ்வு கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்குமா நரக வாழ்வு கிடைக்குமா? நரகம்தான் கிடைக்கும். அன்பாவில் இன்றைக்கி நித்தியத்தை மட்டும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டுடைய சத்தியத்தின்படி நடக்க நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமா? இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை சத்தியம் என்ன சொல்லுது, மத்தேயு 5 என்ன சொல்லுது, ஒன்றை குறித்து பொய்யா சொன்னாங்கன்னா என்ன செய், லட்டையை வச்சுட்டு லட்டு எழுதி வச்சுட்டு சாவுன்னு சொல்லலை, அழுதுன்னு சொல்லலை, என்ன சொல்லுது, சந்தோஷப்பட்டு கழிகூறுன்னு சொல்லுது. அப்போ சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தன்னா உனக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உனக்கு தரப்படும். அன்பால் இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் கூட நம்ம தெரியாமல் இன்றைக்கி ஆண்டுடைய சத்தியத்தில் நடக்காதபடிக்கு நம்ம மனம் போன போக்கில் நம்ம இஷ்டப்படி நடந்து கொண்டிருக்கிறோம். அன்பால் நீ நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கைன்னு நினைக்கிற, ஆனால் நித்திய ஜீவன் மட்டும் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம இஷ்டப்படி நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை சத்தியத்திலே வாழ்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமா? நாம் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழும்பொழுது இன்றைக்கி நாம் சத்தியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு. ஆண்டவரே உன் சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனாக என்னை மாற்றுங்க, அப்போ தான் நமக்கு எந்த வாழ்வு கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு உலக வாழ்க்கையிலையும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி நீ கொடுத்தாதான் நீ வாங்கி கொள்ள முடியும், நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ கொடுக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ நேரத்தை எனக்கு கொடுத்துப்பாரு, நீ உன் தாளந்தை கொடுத்துப்பாரு, உன் பணத்தை காசு பணத்தை கொடுத்துப்பாரு, நான் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறேன் பாருன்ற. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 6:38 என்ன சொல்கிறாரு பார்ப்போம். லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிவ் அண்ட், அதாவது கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசியில் ஒரு ஃபார்முலா தேவை. அது அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். அது என்ன பாருன்னா நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ ரிசீவ் பண்ணிப்ப. நீ எந்த அளவுக்கு கொடுக்குறியோ, நீ கொஞ்சம் இருதயத்தில் ஒரு பகுதி கொடுத்தனா ஆண்டவர் ஒரு பகுதி தான் உனக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அன்பாலே நீ எந்த அளவுக்கு நீ மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு வந்து உன்னை விட்டு கொடுக்குறியோ, மனப்பூர்வமாய் ஆண்டவுடைய சத்தியத்தின்படி வாழ உன்னை விட்டு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு ஆண்டவர் மனப்பூர்வமாய் உனக்கு என்ன செய்வார், நித்திய ஜீவனை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட நீ எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக உன் சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ வசிக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் பரலோகத்திலையும் வீடு தருவார், பூலோகத்திலையும் வீடு தருவார். உன் சரீரத்தை நீ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தனா நிச்சயமா அந்த வீடு கிடைக்கவே கிடைக்காது. அன்பாவில்லே இன்றைக்கு நாம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு காசு அள்ளி தரமோ கணக்கு பார்க்க மானால் தான் சொல்றாரு, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று.
3: வலது கை கொடுக்கிறது இடது கை தெரியாமன்னா, அந்த அளவுக்கு மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று, ஊழியக்காரர்களுக்கென்று, ஊழியத்துக்கென்று, சிறியோர்களுக்காக, கஷ்டப்படுறவர்களுக்காக நீ கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் 10 மடங்கு 1000 மடங்கு என்ன செய்கிறாரு, கொடுக்க ஆவரே ஆவலாக இருக்கிற. அப்ப நீ எப்படி கொடுக்குறியோ அப்படி தான் உனக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். நீ எந்த அளவில் அளக்குறியோ அந்த அளவில் தான் உனக்கு. அப்ப கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசியில் எந்த அளவு முக்கியம், அதிக அளவாக நம்ம கொடுக்கணும். ஆண்டவருக்கு என்று நம்ம நேரத்தை அதிகமாக கொடுத்தாலும், ஆண்டவர் என்று நமக்கு காலத்தை அதிகமாக கொடுத்தாலும், ஆண்டவருக்கு என்று நம்ம வாழ்க்கையை கொடுத்தாலும், ஆண்டவருக்கு என்று கனி கொடுக்குற ஜீவியத்தில் அதிகமாக கொடுத்தாலும், எந்த அளவுக்கு எதை நீ அதிகமாக கொடுக்குறையோ அதே அதிகமாக ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உனக்கு என்ன செய்வார், தருவார், நீ ரிசீவ் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறாரு, அவர்கள் தான் கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். த மோர் பிளஸ்டு மேன், யாரு த மோர் பிளஸ்டு, அதிக பாக்கியம் உனக்கு எனக்கும் வரணும்னா அதிக அளவில் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்று நேரத்தை கொடுக்க, தாளந்தை கொடுக்க, திறமையை கொடுக்க, நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்க, எல்லாத்தையும் கொடுக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசியின் படி நாம் எந்த அளவிலே நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவை விட அதிக அளவு நமக்கு அமைக்கி சரிந்து விழுகிற அளவு படி நமக்கு ஆண்டவர் பரலோகம் தரதுக்கு ரெடியா இருக்குது. நம்ம ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே உலக பிரகாரமும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நான் என்கிட்ட இருக்கிறத முதலாவது நான் கொடுக்க கற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தாமே நமக்கு பரலோகத்திலிருந்து அவருடைய நித்திய ஜீவனையும் பல ஆசீர்வாதத்தையும் அவர் அள்ளி தருவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த இந்த புதிய சத்தியத்துக்காய் நன்றி ஆண்டவரே. கிவ் அண்ட் ரிசீவ் பாலிசியில ஆண்டவரே நாங்கள் எந்த அளவின் படி நாங்கள் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர். நாங்கள் மோர் பிளஸ்டு ஆண்டவரே, மேனாக உமனாக மாறணும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே நன்றி. இந்த பாலிசிக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே எங்களை ரிசீவ் பண்ணுங்க, நீரே ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன். ஜீவுள்ள தகப்பனே, ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். இந்த நாளை கிருபையாய் காண செய்திருக்கிறார். கர்த்தர் நடத்துவாராக. அப்போஸ்தலர் 7:30 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்சடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, மோசேயின் பிறப்பு வளர்ப்பு நமக்கு தெரியும். அவன் எபிரேய குழந்தையாய் பிறந்தாலும் எகிப்திலே பாரோனுடைய குமாரத்தின் மகனாய் வளர்க்கப்பட்டான். மோசேயின் வாழ்க்கையின் 3 பகுதி, அதுல முதல் 40 வருஷம், 2வது 40 வருஷம், 3வது 40 வருஷம். முதல் 40 வருஷம் எகிப்திலே ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாய் வளர்க்கப்பட்டான். சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று இதே அப்போஸ்தலர் 7:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மோசேயின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வனாந்திரத்தை அனுமதித்தார். அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் 2வது பகுதி. இந்த வனாந்திர அனுபவம் மோசேயின் வாழ்க்கையை மாற்றினது. எப்படி மாற்றினது என்றால், முதலாவது எகிப்தை விட்டு அவனை வெளியே கொண்டு வந்தது. எகிப்தியன் என்ற அடையாளத்தை விட்டு அவனை வெளியே கொண்டு வந்தது. 2வது, தேவனோடு உள்ள சந்திப்பு உண்டானது. எகிப்திலே அரண்மனையில் இருந்தபோது அவன் சந்திக்காத அவரை, அவன் அறிந்திராத அவர் நாமத்தை, அவன் வாழ்க்கையிலே தேவன் இந்த வனாந்திரத்தை அனுமதித்த போது அவனால் சந்திக்க முடிந்தது, அறிய முடிந்தது. 3வது, எகிப்திலே அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவமாய் போர்னது, ஆனால் அந்த வனாந்திரத்திலே அவனை குறித்த தேவ சித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த நாளில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, என்னுடைய முந்தின நாட்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வனாந்திரம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் தந்திருக்கிறார் என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே? ஆனால் இன்று நீங்கள் இருக்கிற வனாந்திரத்திற்காய் நாளை ஸ்தோத்திரம் சொல்லும்படிக்கு கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. மோசேயின் வாழ்க்கையில அவன் எகிப்திலே கற்றுக்கொண்ட ஒன்றும் அவனுக்கு கை கொடுக்கவில்லை, ஆனால் இந்த வனாந்திரத்தில் பெற்றுக்கொண்ட அனைத்துமே அவனுக்கு கை கொடுத்தது. இந்த வனாந்திரம் என்பது மற்றவர்கள் பார்வையில் வெறுமையாக இருக்கலாம், ஆனால் வெறுமையான உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி நிறைவானதை தருவதற்காகவே இந்த வனாந்திரத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். எனவே வனாந்திரத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இப்படி உங்களை சொல்ல வைக்க போகிறார், நீங்கள் சாட்சியாய் சொல்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். செவிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் எங்கள் நன்மைக்காக, நடத்துகிற பாதை ஒவ்வொன்றும் எங்கள் நன்மைக்காக. ஆண்டவரே, நீர் அனுமதித்த எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை என் வாழ்க்கை இப்படிப்பட்ட வனாந்திரமாக இருக்கிறது என்று வேதனையோடு யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அவர்களுக்காக இந்த நேரத்தில் செபிக்கிறேன். ஒரு வனாந்திர மோசையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தினது போல உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக. ஆண்டவரே, இதற்கு உடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. உன்னத பாட்டு 2:15. ஒரு மனிதன் அடர்ந்த மரங்கள் நிறைந்த மலையில் இருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தான். அவன் கீழே கிடந்த மரச்சுள்ளி ஒன்றை கவனிக்காமல் மிதிக்கவே அது உருண்டது. எனவே நிலை தடுமாறி அந்த மனிதன் கீழே விழுந்தான். அவன் மீண்டும் எழுந்து தன் வழியை போக ஆரம்பித்த போது, இது ஒரு பெரிய மரத்தடியாக இருந்திருந்தால் நான் அதை கவனித்திருப்பேன், பத்திரமாக அதன் மீது ஏறி சென்றிருப்பேன். ஆனால் இது மிகச்சிறிய சுள்ளியாக இருந்ததால் நான் அதை கவனிக்கவில்லை என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாம் கண்டுகொள்ளாமல் விடும் சிறிய பாவங்கள் முடிவில் நம்மை விழத்தள்ளிவிடும். இவை திராட்சை தோட்டங்களை கெடுக்கும் சிறு நரி மற்றும் குழி நரி போன்றவை. நாம் சிறிய பாவங்கள் தானே என்று நினைக்கும் அவிசுவாசம், கவலை, பயம் போன்றவை மிகப்பெரிய அழிவை நம் வாழ்விலே ஏற்படுத்திவிடும். பிரியமானவர்களே, அநேக சமயங்களில் தேவனுடைய வார்த்தைகளை நம்மால் விசுவாசிக்க முடிவதில்லை. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று வேதம் கூறுகிறது. ஒருமுறை கர்த்தருடைய தூதன் தேவாலயத்தில் தூபம் காட்டிக் கொண்டிருந்த ஆசாரியனாகிய சகரியாவை சந்தித்தான். தூதன் சகரியாவிடம், சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் என்றான். சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் நடந்தார்கள். தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட நீதிமானாய் இருந்த சகரியாவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க முடியவில்லை. எனவே சகரியா தேவதூதனிடம், இதை நான் எதினாலே அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். தேவன் சொன்ன வார்த்தைகளை சகரியா விசுவாசிக்காததால் அவர் குழந்தை பிறக்கும் வரை பேசக்கூடாத ஊமையாக இருந்தார். இதை போலவே எலிசாவின் காலத்தில் ராஜாவுக்கு கைலாக கொடுத்த பிரதானி ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காமல், தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று அவிசுவாசமாக கேட்டதால் செத்தே போனான். சிம்சோன் மிகப்பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கி அரிய பெரிய காரியங்களை சிம்சோன் மூலம் நடப்பித்தார். ஆனால் சிம்சோன் தெளிலால் என்ற பெண்ணோடு சிநேகமாக இருந்தான். இது சிம்சோனுக்கு பெரிய பாவமாக தெரியவில்லை, சின்ன காரியம் என்று நினைத்தான். அவன் கண்டுகொள்ளாமல் விட்ட இந்த காரியம் அவன் ரெண்டு கண்களையும் இழக்க காரணமாக அமைந்தது. முடிவில் ஜீவனையும் இழந்தான். ஆம் பிரியமானவர்களே, இது சிறிய விஷயம்தானே என்று நாம் அற்பமாய் நினைக்கிறவைகள் மிகப்பெரிய நஷ்டத்திலே நம்மை கொண்டு போய்விடும். ஆகவே தேவன் நம் வாழ்வை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கும் சிறுநரி, குழிநரி போன்ற பாவங்களை இனம் கண்டறிந்து தேவ ஒத்தாசையோடு அவைகளை நம்மை விட்டு விரட்ட வேண்டும். அப்பொழுது நம் வாழ்க்கை செழிப்பாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17. எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் காரியங்கள் யாவற்றிலும் பெரிய வெற்றியை தந்து ஆசிர்வதிக்கிற நாளாக கர்த்தர் உங்களுக்காய் உங்களோடே இருந்து பகைகளை முறித்து போட்டு உங்களை நீண்ட நாள் காத்திருப்புகளுக்கு நிறைவான பலனை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவனின் சதிகளினாலும் உங்களின் அறியாமையினாலும் பல காரியங்களில் சூழ்நிலைகளில் தவறுதலான முடிவுகளை எடுத்து விடுகிறீர்கள். அதனால் பல வழிகளில் தினம் தினம் ஏதாவது ஒரு யுத்தத்தை சந்தித்து வருகிறீர்கள். வசனம் சொல்லுகிற பிரகாரமாக உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் என்றபடி உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், நிந்தைகள், வியாதி, வறுமை, பிரிவு, எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளில் தாமதம், இப்படியாக பல யுத்தத்தை சந்திக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் தரித்து நின்று நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று. உங்களுக்காய் கர்த்தர் யுத்தத்தை செய்கிறவராய் உங்களின் சூழ்நிலைகளின் மத்தியில் கடந்து வருகிறார், ஆசீர்வதிக்கிறார். கலங்காமலும் பயப்படாமலும் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கர்த்தரிடத்தில் எப்படி தரித்து நின்று ஜெயத்தை பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாய் கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோசபாத்தை குறித்து பார்க்கும்போது அவனுக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து வருகிறார்கள். அதை கேள்விப்பட்ட யோசபாத் பயப்படுகிறான், புலம்புகிறான். தேவரீர், எங்களுக்கு விரோதமாக வந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்றும், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை என்கிறான். ஆனாலும் யோசபாத் தன் ஜனங்களோட ஒருமுகப்பட்டு, எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தரிடத்தில் சகாயத்தை தேடும்படி கூடினான். கர்த்தரோ யோசபாத்திற்கு சகாயம் பண்ணினார், எதிரிகளை முறியடிக்கும்படிக்கு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் என்று வாசிக்கின்றோம். இன்றைய நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக சத்ரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும், சரீரத்தில் பலவீனத்தை, ஆசீர்வாதங்களுக்கு தடைகளை, குடும்பத்தில் குழப்பங்களை, பிரிவினைகளை, பணியிடங்களில் சமாதானம் இல்லாமை, எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளில் தடைகள், இப்படியான சூழ்ச்சிகள் எழும்பினதால் பயந்து போய் மனம் சோர்ந்து பலனில்லாமல் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் காணப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்காய் சகாயம் பிறக்கிறது. கர்த்தர் உங்களுக்காய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவைகளின் மேல் யுத்தம் செய்கிறார். அவைகளை ஒன்றுமில்லாது போக மட்டும் விலக்கி போடுகிறார். அவைகள் எந்த வழியாய் வந்தது என்று அடிச்சுவடுகளே இல்லாமல் அழித்து போட்டு உங்கள் இருதயத்திலே சமாதானத்தை தந்து ஆசிர்வதிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசிர்வதிக்கிறார். 2வதாய் கர்த்தரிடத்தில் சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் யோசபாத் தனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற பகையை கண்டு பயந்திருந்த வேளையில் கர்த்தரிடத்திலிருந்து வந்த நம்பிக்கையான, தைரியமான, சகாயம் தருகின்ற வார்த்தைகளை கேட்டவன் மனதில் உற்சாகமடைகிறான். தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்கிறான். பின்பு தன் ஜனங்களோடு 19வது வசனத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள் என்று. பின்பு யோசபாத் யுத்தத்திற்கு புறப்பட ஆயத்தப்படும் போது முதலாவதாக துதிக்கிறவர்களை ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறான். 21வது வசனத்தில் கர்த்தரை துதித்து பாட பாடகரை நிறுத்தினான் என்று வாசிக்கின்றோம். இப்படியாக அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் எதிரிகளை ஒருவருக்கொருவர் விரோதமாய் தங்களுக்குள் எழும்ப பண்ணினார். அவர்கள் அனைவரும் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தை கலிகூறும்படி செய்தார் என்பதை வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரிடத்தில் தரித்திருந்து அவரின் மெல்லிய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஆயத்தப்படுங்கள். தாவீது சொல்வது போல் எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய துதியின் சத்தம் கடினமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் மத்தியில் முன்னிலும் அதிகமாய் இருக்கும்படியாக வாஞ்சியுங்கள். துதி
எடுத்தால் சாத்தான் ஓடி போவான். வேதத்தில் பரிதிமேயு முன்னிலும் அதிகமாய் விசுவாசத்துடன் நிச்சயத்துடன் இயேசுவை கூப்பிட்டான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சூழ்நிலைகளை முன்வைத்து நோக்கி பாராமல் இயேசுவை முன்னிறுத்துங்கள். அன்று யோசபாத் அப்படித்தான் செய்தான். அணிவகுத்திருந்த மனிதர்களை நம்பவில்லை, கர்த்தரை முன்வைத்தான். அவனுக்கு ஆயுதங்களோ பலசாலிகளோ படை வீரர்களோ ஜெயத்தை பெற்றுத்தரவில்லை, கர்த்தரே ஜெயத்தை பெற்றுத்தந்தார். குதிரையோ யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி யோசபாத்தை போல சூழ்நிலைகளை நோக்கி பாராமல் கர்த்தரை நோக்கி பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20:17 எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று கர்த்தர் உங்களோடே உறுதியாய் பேசி வாக்களிக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காய் பெரிய காரியங்களை செய்து உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறார். எவைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்ததோ அவைகள் தானாக விலகி போகும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகளினால் சிக்கிக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்காய் யுத்தம் செய்து மீட்டு ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: அற்புத மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இப்பொழுது கேட்போம்.
1: Having come from a religious village called Nazareth and having attended in all the religious activities very faithfully and sincerely and religiously, I never ever thought that I was in need of a personal encounter with the Lord Jesus Christ.
2: Nazareth pondra marka gramathile naan pirandapadinale sagala vidhamana aalayathirkadutha சமயத்திற்கடுத்து மார்க்கத்திற்கடுத்து ஆன்மீகத்திற்கடுத்த காரியங்களிலும் நான் வளர்க்கப்பட்டேன். ஆகவே தனிப்பட்ட ஒரு சந்திப்பு இறைவனோடு தேவையா என்கிற ஒரு கேள்வியே எனக்கு இல்லாமல் இருந்தது.
1: The greatest experience that can happen to a young person is the change of mind.
2: ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் அவனுடைய மனமாற்றமே.
1: If you turn with me and you have got your Bibles to Luke's Gospel, 15th chapter, it's a very familiar passage which I want to read out to you.
2: உங்களுடைய வேதத்திலே லூக்கா 15வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம் எல்லாருக்கும் மிக அருமிகமான மிக சிறந்த வேத பகுதி, அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன்.
1: Luke 15 and verse 17.
2: லூக்கா 15:17.
1: This obviously is the story of the younger boy whom we normally call as the prodigal son.
2: இங்கே நாம் வாசிக்கின்ற கதை இளைய குமாரனுடைய கதையானது. பொதுவாக இவனை குறித்து நாம் சொல்லும் பொழுது கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம்.
1: I want to just pick up one clause from this story.
2: இந்த கதையிலிருந்து ஒரு சொற்றொடரை மட்டும் நான் எடுத்து கையாள பிரியப்படுகின்றேன்.
1: Look at the 17th words. I am reading from New King James Version. When he came to himself, he said.
2: 17வது வசனத்திலே கவனியுங்கள். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்னான்.
1: Another translation says, when he came to his senses.
2: இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிப்போமேயானால் அவன் மனம் மறுரூபம் அடைந்த பொழுது சொன்னான்.
1: We know what followed gloriously following that coming to senses.
2: இப்படி புத்தி தெளிகின்ற பொழுது நடக்கின்றதான காரியம் மிக விந்தையானது.
1: Now that's what exactly the theme text that's before us for this convention.
2: இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளாக நமக்கு முன்னே இருப்பது மனம் மறுரூபம் என்கிற இந்த மிகப்பெரிய சத்தியம்தான்.
1: Transformation of mind.
2: மனம் மறுரூபம்.
1: This morning I spoke to the adults in the auditorium and I made a statement that true religion resides in the mind alone.
2: இன்று காலையிலே பெரியவர்களோடு கூட கலையரங்கத்திலே நான் பேசின பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர்களுக்கு சொன்னேன். உண்மையான மார்க்கம் என்பது மனதில்தான் குடியிருக்கின்றது.
1: As a man thinks, so is he.
2: ஒரு மனிதன் எவ்விதமாய் சிந்திக்கின்றானோ அவ்வண்ணமாகவே தான் அவன் இருப்பான்.
1: You can have an emotional outburst.
2: உங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு இருக்கலாம்.
1: You can have a psychological change.
2: உங்களுக்குள்ளே ஒரு மனோதத்துவ மாற்றம் இருக்கலாம்.
1: You can even have a spiritual shake up.
2: உங்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக அசைவு கூட இருக்கலாம்.
1: But until and unless it deeply affects your mind, that change is not going to be permanent.
2: ஆனால் இந்த விதமான அசைவுகள் உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை அதிர்வை உண்டாக்கவில்லை என்றால் அந்த மாற்றம் நிலையாக நடைபெற்று இருக்க போவது இல்லை.
1: That's what we read in Romans 12th chapter and verse 2, which is the theme text for this conference.
2: அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அத்தியாயம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனம் தான் நம்முடைய கருப்பொருள் வசனம்.
1: Do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind.
2: இந்த உலகத்திற்கு ஒத்த வேடம் அணியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
1: There are two words which you meet here, conform and transform.
2: இங்கே இரண்டு வார்த்தைகள் ஒன்று போல வருகின்றன. ஒன்று வேடம் அணிதல், மற்றொன்று மறுரூபமாகுதல்.
1: Conformation and transformation.
2: உலகத்திற்கு ஒத்து போதல், மற்றொன்று மறுரூபம் அடைதல்.
1: From conformation you change over to transformation.
2: வேடம் அணிகின்ற வாழ்க்கையிலிருந்து மறுரூபம் அடைகின்ற வாழ்க்கைக்கு மாறுதல் அடைகின்றீர்கள்.
1: Because there are two opposing forces that always counteract all our moves, all that we want to do, all that we desire to perform.
2: நம்முடைய அனைத்து அசைவுகளையும், நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களையும், நாம் செய்ய விரும்புகின்றதான எல்லா செயல்களையும் எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்க்கின்ற இரண்டு விசைகள் நமக்குள்ளே உண்டு.
1: We all know that we have an enemy within us.
2: நமக்கு உள்ளே தானே ஒரு எதிரி குடிகொண்டிருக்கின்றான் என்பதை நாம் நன்றாக அறிவோம்.
1: What we want, that we want.
2: நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை நாம் செய்ய முடியாது.
1: What we desire, that we are not able to fulfill.
2: நாம் எதை செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்ய முடியாத நிர்பந்தத்திலே இருக்கின்றோம்.
1: At the end of the day, we find that we are more conformed to the world than transformed to the will of God.
2: ஒரு நாளின் முடிவிலே நாம் அலசி பார்க்கும் பொழுது, ஆஹா, உலகத்திற்கல்லவா ஒத்து போய் விட்டோம், தேவ சித்தத்திற்கு நாம் அருவம் அடையவில்லையே என்றுதான் வந்து கொள்கின்றோம்.
1: Now this morning I want to speak to you, what happens when you go through this transformation process from conformation to transformation?
2: இப்படியாய் உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கையில் இருந்து தேவனுக்கு ரீதியாக மறுரூபம் அடைகின்ற பாதை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள
1: பிரியப்படுகிறேன்.
2: ஐந்து கண்ணோட்டங்களிலே இதை உங்களுக்கு நான் விளக்க பிரியப்படுகின்றேன்.
1: The reason is, from one viewpoint, it doesn't give you a total picture.
2: ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இதனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலே ஐந்து கோணங்களிலே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன்.
1: I am a building engineer.
2: நான் ஒரு கட்டிட பொறியியலாளர்.
1: During my student days, I was very good in drawing buildings, especially in isometric and perspective views.
2: நான் மாணவனாக இருக்கின்ற வேளையிலே இந்த கட்டிட பொறியியல் தொடர்பான அநேக வரைபடங்களை மிக நேர்த்தியாக கவர்ச்சியாக வரையும் திறன் பெற்றிருந்தேன்.
1: If you want to give a full picture of a building, just one photograph is not sufficient.
2: ஒரு கட்டிடத்தினுடைய முழு தன்மையையும் ஒரு வரைபடத்தின் மூலமாய் விளக்க நீங்க முற்படுவீர்களேயானால் நிச்சயமாய் ஒன்றின் மூலமாய் முடியாது.
1: You need photographs at least from four different directions.
2: நான்கு பக்கங்களிலிருந்து அந்த கட்டிடத்தை படம் பிடித்து காட்டினால்தான் முழுமையான படம் நமக்கு பலனாகும்.
1: Minimum from four directions.
2: குறைந்தபட்சம் நான்கு பக்கங்களிலிருந்து அந்த கட்டிடம் படம் பிடிக்கப்பட வேண்டும்.
1: Then you get the total perspective.
2: அப்பொழுதுதான் முழுமையான வரைபடத்தை நான் பெற முடியும்.
1: So this morning I want to explain to you the spiritual transformation from five different angles. And at the end of this talk, things will become crystal clear to you, which was all hazy before in your life.
2: ஆகவே இந்த ஆவிக்குரிய மறுரூபம் அடைதல் என்கிறதான ஒரு காரியத்தை ஐந்து கோணங்களிலே உங்களுக்கு நான் படம் பிடித்து காட்டும் பொழுது இந்த செய்தியினுடைய முடிவிலே உங்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த சத்தியம் புரிபடும்.
1: Number one.
2: முதலாவதாக,
1: what is spiritual transformation?
2: ஆன்மீக மறுரூபம் அடைதல் என்பது என்ன?
1: Children of darkness become children of light.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
1: Let me say that again.
2: நான் மீண்டும் சொல்கிறேன்.
1: Children of darkness become children of light.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Turn with me the book of Ephesians and look at the 5th chapter.
2: எபேசியர் 5வது அத்தியாயம் திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: Take down all these references so you can review them later on.
2: இவைகளை உங்களுடைய குறிப்பேட்டிலே மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் திருப்பி மீள்பார்வை செய்வதற்கு வசதியாக இருக்கும்.
1: Also it will help you to maintain your attention.
2: உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் இது பேருதவியாக இருக்கும்.
1: Turn with me to Ephesians 5th chapter.
2: எபேசியர் 5வது அத்தியாயம்.
1: I will read to you verse 8, 9, 10 and 11.
2: 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கின்றேன்.
1: You were once darkness but now you are light in the Lord.
2: முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.
1: If you have the habit of underlining your Bible, please underline the word once and then but now.
2: நீங்கள் வேதத்திலே அடிக்கோடிடுகின்ற பழக்கமுடையவர்களாக இருப்பீர்களேயானால் இந்த வசனத்திலே இரண்டு வார்த்தைகளை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். முற்காலத்தில், இப்பொழுதோ.
1: Now don't use ink pen, use ball pen so that it will not smudge or bleed.
2: இவ்வாறு வேதத்தை அடிக்கோடிடும் பொழுது ஊற்றுமை பேனாவை உபயோகிக்காதிருங்கள், பால் பாயிண்ட் பேனாவை உபயோகியுங்கள்.
1: Once but now.
2: முற்காலத்தில், இப்பொழுதோ.
1: Are you able to see a clear shift over, a change over?
2: இந்த இரண்டு வார்த்தைகளிலும் காணப்படுகின்றதான வெளிப்படையான மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா?
1: It says in verse 11.
2: 11வது வசனத்திலே,
1: have no fellowship whatsoever with unfruitful works of darkness but rather reprove them.
2: கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
1: The previous moment you were a child of darkness, the next moment by a spiritual miracle you become a child or a son of light.
2: அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டிருந்ததான நீங்கள் ஆன்மீக மறுமலர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நொடிப்பொழுதிலே மாறிவிட்டீர்கள்.
1: What are the works of darkness?
2: அந்தகாரத்தின் கிரியைகள் யாவை?
1: Look at the same chapter. I will just pick up 1, 2, 3 of them.
2: அதே அத்தியாயத்திலே பார்க்கும் பொழுது 1, 2, 3 என சில காரியங்களை நாம் காண முடியும்.
1: Look at verse 3.
2: மூன்றாவது வசனம்,
1: fornication and all uncleanness.
2: வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும்.
1: This is the greatest botheration of young people, be an Australian or an Asian or an Arabian or an African or an American.
2: ஆஸ்திரேலியா நாட்டை இருந்தாலும் சரி, ஆசியா நாட்டை சேர்ந்தவனானாலும் சரி, ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவனானாலும் சரி, ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு இளைஞனுக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனை இதுதான்.
1: செக்ஷுவல் இம்மோராலிட்டி,
2: பால் உணர்வு குற்றம்.
1: If you say you don't have a sexual temptation, shall I tell you something? You are telling the greatest lie ever told.
2: எனக்கு இப்படிப்பட்ட பால் உறவு குறித்த சோதனையே இல்ல பிரதர் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்.
1: There was a senior man of God.
2: ஒரு தேவ மனிதன் இருந்தார்.
1: He was 90 years only.
2: அவர் 90 வயது இளைஞர்.
1: He was a preacher.
2: அவர் ஒரு பிரசங்கியார்.
1: He was addressing a youth group like this.
2: இளைஞர் கூட்டம் ஒன்றினை இவ்வாறு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
1: After he finished his sermon, there was an half an hour given for question forum. He invited questions from the floor.
2: அந்த கூட்டம் முடிவிலே அரை மணி நேரம் வினாவிடை நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டது. அங்கே கூடியிருந்த ஒரு இடத்திலிருந்து கேள்விகளை அவர் கேட்டு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்தார்.
1: One young man jumped up to his seat.
2: ஒரு வாலிபன் எழுந்து நின்றான்.
1: He said, "Sir, I have a question."
2: சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது
1: என்று சொன்னார். Day in and day out I am fighting with my sexual temptations and pressure.
2: பொழுது போய் பொழுது விடிந்தால் எனக்குள் எழுகின்றதான பாலுணர்வு குற்ற உணர்வினாலே நான் அலைக்கழிக்கப்படுகின்றேன்.
1: Tell me at what age I will be free from this temptation.
2: இந்த பாலுணர்வு குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து எந்த வயதில் நான் விடுபடுவேன் என்று சொல்லுங்கள் ஐயா.
1: When will I be relieved from this temptation?
2: இந்த சோதனையினின்று எனக்கு விடுவிக்கப்படும் காலம் தான் என்ன?
1: The 90-year-old preacher gave a very humorous but an honest answer.
2: 90 வயதான அந்த முதிர்ந்த பிரசங்கியார் நகைச்சுவையான அதே சமயத்திலே உண்மையான ஒரு பதிலை கூறினார்.
1: Young man, when I come to that age I will let you know.
2: அந்த வயதுக்கு நான் வரும்பொழுது உனக்கு கட்டாயம் பதில் சொல்கின்றேன் என்று அவர் சொன்னாராம்.
1: I think friends, Christianity does not have frankness. That is why there are failures.
2: கிறிஸ்தவத்திலே இப்படி வெளிப்படையாய் பேசுகின்ற தன்மை இல்லை. ஆகையால் தான் அநேக தோல்விகளை நாம் பார்க்கின்றோம்.
1: Because preachers cover up their preaching, young people cover up their sins.
2: பிரசங்கிமார்கள் தங்களுடைய தன்மைகளை மூடி மறைத்து வேடமணிந்து பேசுவதனாலே இளைஞர்களும் தங்கள் பாவங்களை மூடி மறைத்து வேஷமாய் வாழ்கின்றார்கள்.
1: With all your decisions and with all your exercises and with all your formulae and with all your procedures, I tell you, more than once you will fail. Your failures will outnumber your victories.
2: நீங்கள் என்னதான் தீர்மானம் எடுத்தாலும், என்னதான் தீர்க்கமாக முடிவெடுத்தாலும், என்னதான் நீங்கள் விடாப்பிடியாக முயற்சி செய்தாலும் இடறி விழுவீர்கள். உங்களுடைய தோல்விகள் தான் வெற்றிகளை விட அதிகமாக நிற்கும்.
1: Because unless there is an inner spiritual transformation, all your efforts will be vain and vague and futile and fallacious.
2: ஏனென்றால் உங்களுடைய உள்ளான மனதிலே ஒரு மறுரூபம் இல்லை என்கிற பட்சத்திலே உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களும் வீணானதாக, வெறுமையானதாக, கனியற்றதாகவே காணப்படும்.
1: There is another work of darkness that is mentioned here.
2: இன்னொரு அந்தகார கிரியை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது.
1: That is again in same words.
2: அதே வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம்.
1: Covetousness.
2: பொருளாசை.
1: Covetousness.
2: பொருளாசை.
1: And when you come to the fifth verse,
2: ஐந்தாவது வசனத்திற்கு வரும்பொழுது,
1: it says the covetous man is an idolater.
2: விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாக.
1: Love of money.
2: பண ஆசை.
1: I think this is second problem, if not the first problem of young people.
2: வாலிபருக்கு முதல் பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் இரண்டாவது பிரச்சனையாக இருக்கக்கூடியது இதுதான்.
1: Now you are asking him a question.
2: நீங்கள் என்னத்தை ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்கலாம்.
1: Anan, we don't even have pocket money. You are talking about love of money.
2: எங்கட்ல பையிலேயே பணம் இல்ல, பணத்தின் மீது ஆசையை குறித்து நீங்கள் பேசுகின்றீர்களே.
1: Let me tell you young people, your attitude towards money should change and be settled once and for all, not after you start earning money but before you earn your first coin.
2: ஆனால் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை திட்டவட்டமாக நான் சொல்கின்றேன். பணம் உங்களிடத்தில் இருக்கின்றதோ இல்லையோ, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ ஆரம்பிக்க போகின்றீர்களோ, அதையெல்லாம் கவலை இல்லை. பணத்தை குறித்ததான உங்களுடைய சிந்தை, அதிலே நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: It should not begin after you start earning but before.
2: நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த விற்பாடு இந்த பணத்தை குறித்து சிந்தை உங்களுக்கு வரக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதற்கு முன்னதாகவே சரியான சிந்தை வர வேண்டும்.
1: Only if you start that attitude right early, your choice of career will be right.
2: நீங்கள் பணத்தை குறித்த சரியான சிந்தையை மனதிலே வைத்திருந்தால்தான் அதற்கேற்ற விதத்திலே உங்களுடைய வேலையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனம் காட்டுவீர்கள்.
1: Otherwise, you will simply run and rush towards greener pastures to end up and wake up the morning with an unpleasant surprise. It is Sodom and Gomorrah.
2: பசுமையான புல்வெளிகளை பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்சம் பணம் இன்னும் கொஞ்சம் செழிப்பு என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்களேயானால் ஒரு நாள் தூங்கி விடிக்கும் பொழுது காலையிலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள், ஐயோ சோதோம் குமோரோவில் அல்லவா நாம் முடிவடைந்து விட்டோம் என்று.
1: And there is another sin that is very common to young people which is found here in this passage.
2: வாலிபர்களுக்கு பொதுவாக காணப்படக்கூடியதான இன்னொரு பாவத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம்.
1: Verse 4,
2: நான்காவது வசனம்,
1: foolish talking and coarse jesting.
2: புத்தியீனமான பேச்சும் பரியாசமும்.
1: I think it is nothing but I can put it in a modern language.
2: ஒருவேளை நவீன மொழியிலே நான் இதை உங்களுக்கு சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன்.
1: Making fun is not wrong.
2: நகைச்சுவை கிண்டல் அடிப்பது தவறல்ல.
1: Cracking jokes and watching humor is not wrong.
2: நகைச்சுவையான காட்சிகளை பார்ப்பதோ நகைச்சுவையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோ தவறல்ல.
1: Especially Vivek's jokes are very good.
2: விவேக் நகைச்சுவைகள் உண்மையிலே விவேகமாக தான்
1: இருக்கின்றன.
2: சிரிப்பை காட்டி கொடுக்குது. விவேக் துணுக்குகளை நானும் கூட பார்க்க தவறுவதில்லை. அந்த ஒரு சமயத்தில் தான் நாம் மனம் விட்டு சிரிக்கின்றோம். இன்று வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவது உண்மைதானே.
1: பட் தேர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்.
2: ஆனால் ஒரு முக்கியமான படிப்பினை இங்கு உண்டு.
1: ஸ்பீக்கிங் வித் டபுள் மீனிங் and sometimes with triple meaning, that has to be avoided.
2: ரெட்டுற மொழிதல் மும்முறை மொழிதல் போன்ற அர்த்தத்தோடு பேசுகின்றோமே அதுதான் தவறு.
1: You see how beautifully he translated, because he is a headmaster of a high school. So we have got the right person to really stand before you, and the message is coming to you. I'm so pleased this morning God has begun to speak to us.
2: கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார். இயற்கையான விதத்திலே நமக்கு தேவையான செய்தியை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் சந்தோஷமடைகிறேன்.
1: The Bible says men love darkness more than light because their deeds are evil, and lest they are exposed to light they hesitate to come to light.
2: தங்களுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாங்கானவைகளாக இருக்கின்றபடியினாலே மனிதர் ஒளியில் இருப்பதை காட்டிலும் இருளில் இருப்பதையே விரும்புகின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Then you have a question.
2: நீங்கள் நிறைய கேள்விகளோடு கூட காணப்படுகிறீர்கள்.
1: Now there is a very important question which I am speaking to you about.
2: நான் உங்களோடு பேசுகின்றதான காரியம் மிக முக்கியமான ஒரு கேள்விக்குரியது.
1: Uncle, suppose you are born again, suppose you are spiritually transformed, does it mean that you will not commit this sin any longer?
2: அண்ணே, இப்படி மனம் மறுரூபமாகி ஆண்டுக்குள்ளாக மறுபிறப்பு அடைந்து விட்டால் நான் இனி பாவமே செய்ய மாட்டேனா என்பதுதான் அந்த கேள்வி.
1: I can answer that question only with an illustration.
2: இதை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்க பிரியப்படுகிறேன்.
1: Do you have pigs in your place?
2: உங்களுடைய பகுதியிலே பன்றிகள் உண்டா?
1: I am sure you have plenty of them.
2: நிறைய பன்றி இருக்குன்னு
1: நினைக்கிறேன். In Vellore we have lot of, even around our house we have pigs.
2: வெள்ளூர்ல எங்களுடைய பகுதியிலே எங்க வீட்டு சுத்தி நிறைய பன்றி வளக்குறோம்.
1: பன்றி வளக்குறோம்.
2: வளருது.
1: This is very bad and very sad.
2: இது துக்ககரமானது வருத்தத்திற்குரியது.
1: And I'm sure you must have seen lot of sheep also.
2: உங்களுடைய பகுதியிலே ஆங்காங்கே மேய்கின்ற ஆடுகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
1: So bring a pig and a sheep before your mental picture now.
2: உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னதாக ஒரு ஆட்டையும் பன்றியையும் நிறுத்துங்கள்.
1: Suppose you forcibly push or kick a sheep into a muddy, merry, clay, dirty, stinky water.
2: உளையான நாற்றம் அடிக்கின்ற கலங்கி போன சேற்றுக்குள்ளாக அந்த ஆட்டை அமர்த்துகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
1: It immediately will cry ma ma ma and then it will wriggle out and somehow escape. Even if you give a hand, it will just come out.
2: உடனடியாக அந்த இடத்திலே இருப்பதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் எப்படியாவது திமிரி யாராவது கை கொடுத்தால் உடனடியே துள்ளி குதித்து வெளியே வந்துவிடும் அந்த ஆட்டுக்குட்டி.
1: But you send a pig into that muddy water.
2: அந்த பன்றியை நீங்கள் அந்த சேற்றுக்குள் விட்டுவிடுங்கள்.
1: It will comfortably and cozily, and then it will just get settled.
2: ரொம்ப நன்றாக நீச்சல் அடிக்கும்.
1: And as you are walking on the street, you look at you as you say, you man, you are suffering under the sun's heat. I have the natural air condition.
2: வெயிலில் நடந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அது சிரிக்கும், ஏன் இப்படி வெயிலிலே வேர்வையோடு நடந்து கொண்டிருக்கிறாய், நான் பார் இந்த சேற்றில் எவ்வளவு அழகாக நீந்தி கொண்டிருக்கிறேன் என்று.
1: Now, I want to ask you a question.
2: இப்பொழுது ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க பிரியப்படுகிறேன்.
1: Because I did not study zoology, I did not study veterinary science. Some of you are zoological students, so I will ask this question.
2: இங்கே விலங்கியல் மாணவர்கள் அனைவர் இருக்கின்றீர்கள். விலங்கியலோ கால்நடை மருத்துவமோ நான் படிக்கவில்லை. ஆகையால் நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
1: Why does a pig behave like that?
2: இந்த பன்றி ஏன் சேற்றிலே அவ்வளவு சௌகரியமாக இருக்கின்றது?
1: Anybody?
2: யாராவது பதில் சொல்லுங்கள்.
1: பண்ணிக்கு அதான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? You know, the answer is very simple.
2: இந்த விடை மிக எளிதானது.
1: Why does a pig behave like that?
2: அந்த பன்றி அப்படியே நடந்து கொள்கிறது.
1: Note down the answer.
2: குறித்துக் கொள்ளுங்கள்.
1: Please write it down.
2: உங்களுடைய குறிப்பேட்டிலே நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள்.
1: Pig is a pig, so it behaves like that.
2: பன்றி பன்றிதான். எழுதிட்டீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: Pig is a pig.
2: பன்னி பன்னிதான்.
1: That's the only satisfactory and conclusive answer.
2: அதுதான் முழுமையான, இறுதியான, உறுதியான பதில்.
1: That is the difference between a child of darkness and a child of light.
2: இருளின் பிள்ளைக்கும் ஒளியின் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இதுதான்.
1: One is born of God and the other is not born of God. The seed of God is not in him.
2: ஒன்று தேவனால் பிறந்திருக்கின்றது, மற்றொன்று தேவனால் பிறக்கவில்லை. தேவனுடைய வித்து அவனுக்குள் இல்லை.
1: In other words, when you are a child of light and not a child of darkness, the seed of God indwells you, you will not naturally, willingly, voluntarily, regularly and habitually sin.
2: இருளின் பிள்ளையாக இராமல் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது தேவனுடைய வித்து உங்களுக்குள் விழுவதினாலே தன்னார்வமாக, இயற்கையாக, விருப்பத்தோடு நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
1: That's something which you will hate even if you are pushed by the devil into that miry clay of sinful habit. You cry and you jump out and you say, oh God, be merciful to me. Your sin at the blood of Jesus Christ cleanses you.
2: நாற்றமடிக்கின்ற சேற்றுக்குள்ளே பிசாசானவன் உங்களை அமிழ்த்தி தள்ளிவிட்டாலும் கூட நீங்கள் அதனை உதறிவிட்டு எழுந்து, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி சுத்திகரியும் என்று நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். அதுதான் கிறிஸ்துவினால் மறுரூபம் அடைந்தவனுடைய சிந்தை.
1: Spiritual transformation.
2: ஆன்மீக மறுரூபமாதல்.
1: Secondly,
2: இரண்டாவதாக,
1: spiritual transformation means children of the devil become the children of God.
2: ஆன்மீக மறுரூபத்தின் மூலம் பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக
1: மாறுகின்றார்கள்.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகின்றதை முதலாவது தியானித்தோம்.
1: Second, children of the devil become the children of God.
2: பிசாசின் பிள்ளைகள் பிதாவின் பிள்ளைகளாக மாறுவதை இரண்டாவது குறிப்பாக பார்க்கின்றோம்.
1: Turn with me to John's Gospel 8th chapter.
2: யோவான் 8வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: I'll read to you verses 42, 43 and 44.
2: 42 முதல் 44 வசனங்கள்.
1: Jesus said to them, if God were your father, you would love me because I proceeded forth and came from God.
2: இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
1: Look at verse 44.
2: 44ஆம் வசனத்தை கவனியுங்கள்.
1: You are if your father the devil and the desires of your father you want to do.
2: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
1: I don't know how Jesus managed to speak statements like this, daring, direct statements like this and still managed to keep his head for 3.5 years.
2: தைரியமான, துணிச்சலான, நேரடியான இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு ஆண்டவர் எப்படிதான் துணிந்திருந்தார் என்று எனக்கு விளங்கவில்லை. 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படி தலை நிமிர்ந்து நடந்தார் என்பதை பார்த்து எப்படி தன்னுடைய தலை போகாமல் 3.5 வருடம் அவர் பொதுப்பணி ஆற்றினார் என்று யோசித்து
1: பார்க்கிறார்.
2: யாரோடு கூட இவர் இவ்விதமாய்
1: அளவலாவினார்?
2: மார்க்க தலைவர்களையும் சமய வெறியர்களையும் பார்த்துதான் அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று.
1: There is a question.
2: இங்கே ஒரு கேள்வி.
1: In this world are there children of the devil?
2: இந்த உலகத்திலே பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் இருக்கின்றார்களா?
1: Are not all the children of God?
2: இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் பிதாவினுடைய பிள்ளைகள் இல்லையா?
1: I want to tell you something very delicate but very important.
2: மிகவும் சங்கோஜப்படுகின்ற அதே சமயத்திலே மிக முக்கியமான ஒரு சங்கதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: You cannot naturally be born as a child of God.
2: நீங்கள் இயற்கையாகவே தேவனுடைய பிள்ளையாக பிறக்க முடியாது.
1: You have to become. You know, I am very stressed. I lay stress on certain important words so that the message gets right deep into your heart.
2: நான் சொல்வதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். சில வார்த்தைகளை சில இடங்களிலே அழுத்தம் திருத்தமாக நான் கூறுகின்றேன். அவைகளை நீங்கள் நன்றாக கவனிக்கும் பொழுது மாத்திரமே அவைகள் உங்களுடைய மனதிலே வேரூன்றும்.
1: You cannot naturally be born as a child of God, but you have to become a child of God.
2: நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இயல்பாகவே பிறக்க முடியாது, மாறாக தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும்.
1: God is always a father, he is never a grandfather.
2: ஆண்டவர் எப்பொழுதுமே அப்பாவாகத்தான் இருக்கின்றாரே ஒழிய அவர் ஒருபோதும் தாத்தா ஆவதில்லை.
1: 3 weeks ago I had a real joke. I laughed and laughed and laughed.
2: 3 வாரங்களுக்கு முன்னதாக என்னுடைய வயிறு கிழிய நான் சிரித்தேன் சிரித்தேன் சிரித்துக் கொண்டே இருந்தேன்.
1: I laughed in the CMC hospital corridor in Vellore.
2: CMC மருத்துவமனை வளாகத்தில் அபிதமாய் நான் குலுங்கி குலுங்கி சிரித்தேன்.
1: Because our only daughter brought forth a granddaughter.
2: எனக்கு ஒரே மகள், அவள் எனக்கு ஒரு பேத்தியை பெற்றெடுத்தாள்.
1: So I took that baby in my hand.
2: அந்த பேத்தியை என்னுடைய கரங்களில் நான் வைத்துக் கொண்டேன்.
1: Instead of congratulating my daughter, people were congratulating me for becoming a tata.
2: இந்த மகளை பெற்றெடுத்த தாயை பாராட்டுவதற்கு பதிலாக பேத்தியை பெற்றெடுத்த தாத்தாவாகிய எனக்கு அனைவர் பாராட்டு தெரிவித்தார்கள்.
1: Yesterday evening 6:30 I arrived at the auditorium and came up on the dais and sat with Dr. Kamalesan and Brother Patrick Joshua. Dr. Kamalesan shook hands with us and said, "Thank you for joining Task Club."
2: நேற்றைய தினத்திலே இந்த வளாகத்துக்குள் வந்து அந்த கலையரங்கத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே பங்கு பெறுவதற்காக நுழைந்து மேடையிலே ஏறி அங்கே அமர்ந்த பொழுது டாக்டர் கமலேசன் அவர்கள், பேட்ரிக் அண்ணன் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்த அந்த வேளையிலே கமலேசன் அண்ணனுடைய கரங்களை குலுக்கி சொன்னார்கள், "தாத்தாக்கள் சங்கத்திலே நீங்கள் உறுப்பினர் ஆனதற்கு எங்களுடைய பாராட்டுகள்" என்று
1: சொன்னார்கள்.
2: இந்த சகோதரன் ஸ்டான்லி தாத்தா ஆகிறதுல அவங்களுக்கு எல்லாம் என்னதான் சந்தோஷமோ தெரியல.
1: God is no grandfather and God has no grandchildren.
2: தேவன் தாத்தா அல்ல, தேவனுக்கு பேரப் பிள்ளைகளும் இல்லை.
1: I accepted Christ as my savior, I became a child of God.
2: நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன்.
1: Our daughter accepted the Lord Jesus Christ as her savior, she did not become a grandchild of God, but she became a child of God.
2: என்னுடைய மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாலே ஒழிய ஆண்டவருடைய பேரப் பிள்ளையாக மாறவில்லை.
1: And our granddaughter, when she grows up, hopefully she will become a child of God. She does not become a great grandchild of God the Father, but she continues to be a child of God.
2: என்னுடைய மகளுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகி அவளும் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவளும் ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் மாறுவாளை ஒழிய அவளுக்கு ஆண்டவர் முப்பாட்டனராக மாற மாட்டார்.
1: Your father may be Abraham or Armugam, that does not make you a child of God.
2: உங்களுடைய தகப்பனார் ஆபிரகாமாகவும் இருக்கலாம், ஆறுமுகமாகவும் இருக்கலாம், அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவது இல்லை.
1: By creation we belong to God.
2: நாம் சிருஷ்டிப்பின்படி தேவனுக்கு சொந்தமானவர்கள்.
1: But because of transgression we fell away from the promises of God.
2: நாம் அக்கிரமம் செய்ததின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து கீழே விழுந்து விட்டோம்.
1: I'm going to teach a little bit of theology in the way you can understand in a layman's language. Stand with me to book of Romans 5th chapter.
2: ரோமர் 5வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சாதாரண மனிதனும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு இறையியல் தத்துவம்.
1: You are not listening to a theologian, remember, you are listening to an engineer, so it must be easy for you to communicate.
2: இறையியல் வல்லுநர் ஒருவருடைய பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, ஒரு கட்டிட பொறியியலருடைய அறிவுரையை தான் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: ரோமன் 5th chapter,
2: ரோமர் 5வது
1: These truths, when it reach your heart, I tell you, you will have a change for good, for better and forever.
2: உங்களுடைய மனதிற்கு இந்த சத்தியங்கள் ஆழமாய் சென்று அடையும் பொழுது நிச்சயமாகவே நன்மையான மேன்மையான ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள்.
1: Nevertheless, death reigned from Adam to Moses, even over those who had not sinned according to the likeness of the transgression of Adam.
2: மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது.
1: I think that looks very unreasonable, isn't it?
2: இது பார்ப்பதற்கு ஒரு அநியாயம் போல் தோன்றுகிறது அல்லவா?
1: Somebody listened to his wife and ate the forbidden fruit and I am suffering.
2: யாருடைய மனைவியோ கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் அதற்காக நான் பாடு சுமக்கணுமா?
1: Adam is not related to me.
2: ஆதாம் எனக்கு சொந்தக்காரன் அல்ல.
1: He is not my father, he is not my uncle, he is not my grandfather, he is not my great great grandfather, he is not my great great great, I tell you nothing.
2: ஆதாம் எனக்கு அப்பாவும் அல்ல, மாமாவும் அல்ல, மச்சானும் அல்ல, தாத்தாவும் அல்ல, பாட்டனாரும் அல்ல, எனக்கு யாரும் இல்ல.
1: He listened to his wife and ate something which was forbidden. Man, that is your family problem. Why should I suffer?
2: அவரும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியும் பழத்தை சாப்பிட்டு நாசமா போனாங்கன்னா அதனால எனக்கு என்ன?
1: Why should I suffer?
2: நான் ஏன் அதற்காக கஷ்டப்பட வேண்டும்?
1: What the Bible says?
2: வேதம் என்ன சொல்கின்றது?
1: Even if you had not sinned like Adam, you come under the transgression.
2: பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்ற வசனத்தின்படியாக இந்த சாபத்திற்குள்ளாய் நாம் எல்லாருமே வருகின்றோம்.
1: That's bad news.
2: இது மிக கெட்ட ஒரு செய்தி.
1: If the Bible stops with that bad news, I will not become a Christian.
2: இந்த கெட்ட செய்தியோடு கூட விபிலியம் நின்று விடுமானால் நிச்சயமாக நான் கிறிஸ்தவனாவதற்கு விருப்பமே இல்லை.
1: But thank God there is a good news that follows.
2: ஆனால் அதனை தொடர்ந்து வரக்கூடியதான ஒரு நற்செய்தி உண்டு. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன்.
1: That is in verse 15.
2: 15வது வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம்.
1: But the free gift is not like the offense.
2: ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல.
1: If by one man's offense many die,
2: எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க,
1: much more the grace of God and the gift by the grace of that one man Jesus Christ abounded to many.
2: தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே போரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது.
1: Adam sinned, so I am condemned.
2: ஆதாம் பாவம் செய்தான், நான் சபிக்கப்பட்டவனாய் போனேன்.
1: Jesus did not sin, so I can be transformed.
2: இயேசு பாவம் செய்யவில்லை, ஆகையால் நானும் கூட மறுரூபம் அடைய முடியும்.
1: Clap your hands and say hallelujah.
2: ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Dear friends, this is the gospel. That's why we say it is good news.
2: இதுதான் நற்செய்தி. ஆகையால் தான் இதனை சுப விசேஷம், சுபிசேஷம் என்று சொல்கின்றோம்.
1: In Adam condemned.
2: ஆதாமுக்குள் சபிக்கப்படுகின்றோம்.
1: In Jesus redeemed.
2: இயேசுவுக்குள் மீட்படுகின்றோம்.
1: I'm so excited that I have understood this truth and I am passing on this truth to you.
2: இந்த உண்மையை நான் விளங்கிக் கொண்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலேயே நான் பரவசம் அடைகின்றேன்.
1: That I say, that is spiritual transformation.
2: அதுவே தான் மனம் மறுரூபம் அடைதல்.
1: The children of the devil become the children of
2: பிசாசின் பிள்ளைகள் பிதாவின் பிள்ளைகளாக மறுரூபம் அடைதல். மூன்றாவதாக,
1: what is spiritual transformation?
2: ஆன்மீக மறுரூபமாதல் என்பது என்ன?
1: Children of the flesh become the children of promise.
2: மாமிசத்தின் பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறுதல்.
1: Most of these things emanate from the treatise on justification by faith. Even the book of Romans.
2: Roma nirvathile kaanapadugindra viswasathin moolamai neethiman aagindradana upadesathai thalviyathu indha unmai.
1: Romans 9th chapter.
2: Romar 9th adhyayam.
1: I'll read to you from verse 6 to 8.
2: 6 mudhal 8 vasanangalai vaasikkindren.
1: These are all golden text. Please take them.
2: Ivigalellam thanga vaakkiyangal, idanai appadiye anindhu kollungal.
1: Romans 9 6 to 8.
2: Romar 9 6 mudhal 8.
1: The second portion of the 6th verse.
2: ஆறாவது வசனத்தினுடைய பிற்பகுதி.
1: They are not all Israel who are of Israel.
2: இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே.
1: Are they all children because they are the seed of Abraham?
2: அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே.
1: But in Isaac your seed shall be blessed.
2: ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்.
1: That is,
2: அது எப்படி என்றால்,
1: those who are of the children of the flesh, these are not the children of God.
2: மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.
1: But the children of the promise are counted as the seed.
2: வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள்.
1: You all know about the story of Isaac and Ishmael, don't you?
2: ஈசாக்கு இஸ்மவேல் இவர்களுடைய சரிதியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா?
1: God called a man by name Abraham, who was originally Abraham.
2: ஆபிராம் என்று இருந்த மனிதனை ஆபிரகாமாக ஆண்டவர் அழைத்தார்.
1: God said, I will multiply you.
2: நான் உன்னை வர்த்தக பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார்.
1: How can you multiply zero? Zero into any number of times it is zero.
2: பூஜ்யத்தை எப்படி வர்த்தக பண்ண முடியும்? பூஜ்யத்தை எந்த எண் கொண்டு பெருக்கினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பூஜ்யம் தானே.
1: He had no children.
2: அவருக்கு பிள்ளை இல்லை.
1: So he began to calculate.
2: அவன் கணக்கு போட ஆரம்பித்தான்.
1: He began to meditate.
2: தியானிக்க ஆரம்பித்தான்.
1: He began to invent a new method.
2: தனக்கு தானே ஒரு நவீன புதிய முறையை கண்டுபிடிக்க உத்தேசித்தான்.
1: He went to the servant woman.
2: தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே நுழைந்தான்.
1: And produced a baby.
2: ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான்.
1: And a strong baby at that.
2: அந்த குழந்தை திடகாத்திரமான ஒரு குழந்தைதான்.
1: And that boy, baby's name was Ishmael.
2: அந்த குழந்தையின் பெயர் தான் இஸ்மவேல்.
1: This is God's gift to me.
2: இது தேவன் எனக்கு தந்த ஈவு.
1: No, this is not God's gift to you.
2: என்று அவன் நினைத்தான். ஆனால் அது வல்ல என்று ஆண்டவர் சொன்னார்.
1: This is not the children of promise. This is the children of your flesh, Mr. Abraham.
2: இது வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி அல்ல ஆபிரகாமே. இது உன்னுடைய சுய பலத்தினால் உண்டான சந்ததி.
1: You wait.
2: காத்திரு.
1: Until you cannot produce children any longer.
2: நீ உன்னால் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என்கிறதான சூழ்நிலையிலே.
1: And even your wife should be able to not bear children.
2: உன்னுடைய மனைவியும் சரீரம் செத்து போய் முடியாது என்ற நிலையிலே இருக்கின்ற சூழ்நிலையிலே.
1: At that time I'll give you a baby. That's a child of promise.
2: அந்த ஏராளமை நிலையிலே நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அதுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி.
1: He waited for many long years.
2: அநேக ஆண்டுகள் அவன் காத்து காத்திருந்தான்.
1: Then God gave a beautiful baby in their old age.
2: அப்பொழுது அவர்களுடைய வயதான காலத்திலே ஒரு அழகிய குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார்.
1: They rejoiced and they laughed and they named the child Laughter.
2: அவர்கள் மகிழ்ந்து நகைத்து நகைப்பு என்கிற அர்த்தத்தோடு கூடிய ஈசாக் என்கிற பெயரை அந்த பிள்ளைக்கு இட்டார்கள்.
1: That's a child of promise.
2: அதுதான் வாக்குத்தத்தத்தின் குழந்தை.
1: I don't know whether you know this incident.
2: இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
1: Jewish people always have a Jewish pride.
2: யூத மக்களுக்கு இந்த யூத ஆணவம் இருக்கும்.
1: You know what they would say?
2: அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா?
1: We have Abraham to our fall.
2: நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்.
1: That's why that rugged preacher by river Jordan, he shouted aloud and said, don't be to say you have Abraham as your father. God is able to raise children unto Abraham from these stones.
2: ஆகையால் தான் அந்த வனாந்தர் தீர்க்கதரிசி யோர்தான் நதிக்கரையிலே இவ்வாறு அலைகூவினான், உங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லாதிருங்கள், இந்த கல்லுகளில் நின்று தங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார்.
1: There was a rich man.
2: அங்கே ஒரு ஐஸ்வர்யமுள்ள மக ஐஸ்வர்யவான் இருந்தான்.
1: He died.
2: அவன் மரித்தான்.
1: He went down.
2: கீழே பாதாளத்திற்கு போனான்.
1: There was a poor man.
2: அங்கே ஒரு ஏழை.
1: His name was Lazarus.
2: அவனுடைய பெயர் லாசரு.
1: He died.
2: மரித்தான்.
1: He went up.
2: மேலே மேலோகத்திற்கு சென்றான்.
1: This rich man, after he reached hell,
2: இந்த செல்வந்தன் நரகத்திற்கு சென்றவுடனே,
1: he lifted up his head.
2: தன்னுடைய தலையை அண்ணாந்து பார்த்து,
1: people lift up but late.
2: மக்கள் இவ்வாறு அண்ணாந்து பார்க்கின்றார்கள், ஆனால் பரிதாபம் தாமதமாக.
1: You know, pigs never lift up their heads.
2: உங்களுக்கு தெரியுமா, பன்றி மேலேயே பார்க்காது.
1: Now some of you are wondering why this brother Stanley, from the time he came, he talks about pigs.
2: ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்ப பார்த்தாலும் ஏன் பிரதர் பன்னியை பத்தியே பேசிட்டு இருக்காரு.
1: Maybe pork is his favorite dish.
2: ஒருவேளை பன்னிக்கறி தான் இவருடைய விருப்பமான உணவா இருக்குமோ.
1: Not that, you know, pigs come in handy whenever we need some illustration.
2: Yeah, அதுவல்ல, பொதுவாக நாம் இப்படிப்பட்ட அறுவுரைகளை ஆற்றும் பொழுது பன்றி இடத்திலிருந்து நம் நல்ல உதாரணங்களை நாம் எடுத்து கையாள முடியும்.
1: Pigs look dirty but they are very helpful.
2: பன்றிகள் பார்ப்பதற்கு அருவறுப்பாய் இருக்கும், அசுத்தமாய் இருக்கும், ஆனால் அவைகள் மிகவும் உதவியானவைகள்.
1: Even when Jesus wanted to drive out some demons, pigs said, don't worry, we have our house vacated, come, let them.
2: பிசாசுகளை விரட்டுவதற்கு ஆண்டவர் விரும்பின பொழுது கூட பன்றிகள் தானாக வந்து உதவின. எங்களுடைய வீடுகள் எல்லாம் காலியாகத்தான் இருக்கின்ற, அந்த அசுத்தாவிகளை எல்லாம் எங்க இடத்துல குடியேற்றுங்கள் என்று அவர்கள் சொன்னார்.
1: The neck of the pig is so thick that it will never be able to lift.
2: இந்த பன்றியினுடைய கழுத்து தெனாவட்டா இருப்பதனாலே அது மேலே அண்ணாந்து பார்க்க வாய்ப்பே இல்லை பாருங்கள்.
1: But one day it will do.
2: ஆனால் ஒரு நாளில அது மேலே அண்ணாந்து பார்க்கும்.
1: When the bushra, they just tie all the four legs, insert a pole and lift it on board.
2: அந்த பன்றியை பிடித்து நான்கு காலையும் வாயையும் கட்டி தலைகீழ பிடிச்சு ரெண்டு பேரு கோல்ல தூக்கிட்டு போவாங்க. அன்னைக்குதான் அது மேலே பார்க்கும்.
1: So this man looked up.
2: இந்த செல்வந்தன் மேல் நோக்கி அவண்ணமாய் பார்த்தான்.
1: Hey, who is there?
2: அங்கே இருப்பது யார்?
1: Abraham.
2: அபிரகாமே.
1: My father.
2: என்னுடைய தகப்பனே.
1: And Abraham answers.
2: அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழி கூறுகின்றார்.
1: My son.
2: என் மகனே.
1: I have a question.
2: எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது.
1: Abraham is your father.
2: ஆபிரகாம் உன்னுடைய தகப்பனாய் இருப்பாரேயானால்,
1: and from heaven comes the answer to hell that you are his son.
2: பரலோகத்திலிருந்து இந்த பாதாளத்திற்கு என் மகனே என்று பதில் வருவது உண்மையா இருக்குமானால்,
1: I have a question.
2: எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது.
1: Why the hell did you go to hell?
2: எதற்காக நீ நரகத்திற்கு போய் தொலைந்தாய்?
1: A man will not leave his religious pride even if you burn him in hell.
2: நரகத்திலே ஒருவனை சுட்டு அழிப்பதற்கு நீங்கள் முயன்றாலும் கூட அந்த இடத்திலும் கூட இந்த கௌரவ பிரச்சனை இருக்கிறதே, அது மனிதனை விட்டு போகவே போகாது.
1: We all suffer from the religious pride.
2: நாம் எல்லாருக்கும் இந்த மார்க்க பெருமை உண்டு.
1: Generations and generations we are Christians.
2: வாழையடி வாழையாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்.
1: If we are not கடவுள் பிள்ளை, we are at least we will be கோயில் பிள்ளை.
2: கடவுள் பிள்ளையாக இல்லாத கோயில் பிள்ளையாவது நாம் இருப்போம்.
1: Somehow we will be having some Christian heritage.
2: எப்படியாவது ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நம்மோடு ஒட்டிக்கொள்வதிலே நமக்கு எப்பொழுதுமே கரிசனை இருக்கும்.
1: Unconsciously that is painting all that we see and that gives us a jaundiced look.
2: இப்படிப்பட்ட

0: பப்ளிகன்
1: இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை.
0: He went home empty.
1: அவன் வீட்டிற்கு வெறுமையாய் திரும்பி சென்றான்.
0: There is another Pharisee. He emptied himself. He went home full.
1: இன்னொரு பரிசேயன் இருந்தான். அவன் வெறுமைப்படுத்தினான். அவன் திறராய் பெற்றவனாய் வீட்டிற்கு சென்றான்.
0: I am the tribe of Benjamin.
1: நான் பென்யமீன் கோத்திரத்தான்.
0: I am the stock of Israel.
1: நான் இஸ்ரவேல் வம்சத்தான்.
0: Hebrew of the Hebrews. எபிரேயரில்
1: பிறந்த எபிரேயன்.
0: Circumcised on the eighth day.
1: எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன்.
0: But.
1: ஆனால்.
0: Oh, that's the victorious but. That's the triumphant but. But.
1: வெற்றி தருகின்ற ஆனால், மேற்கொள்கின்ற ஆனால் என்கிற வார்த்தை.
0: But.
1: ஆனால்.
0: Whatever was gained to me.
1: எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ.
0: Everything I consider as dung.
1: நான் குப்பையாக எண்ணுகின்றேன்.
0: The excellency of the knowledge of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் விட்டுவிட்டேன்.
0: My dear young man.
1: அருமையான வாலிபனே.
0: My dear young woman.
1: அருமையான வாலிப பெண்ணே.
0: Salvation is a gift of God. It is not of works, lest any man should boast.
1: இந்த இரட்சிப்பு என்பது மனிதனுடைய கிரியைகளினால் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு மூலமாய் வருவது அல்ல. மாறாக இது தேவனால் அருளப்படுகின்ற ஈவு.
0: You may be a heavyweight champion.
1: நீங்கள் வலு தூக்குகின்றதான ஒரு மிகப்பெரிய பலசாலியா இருக்கலாம்.
0: Maybe you are 60 kilos or 75 kilos or 90 kilos. You can lift 100 kilos.
1: நீங்கள் 70 80 100 கிலோ எடை வரை தூக்கக்கூடியதான வலு பெற்ற மனிதனா இருக்கலாம்.
0: But let me give you a simple test.
1: ஆனால் உங்களுக்கு நான் ஒரு எளிய பரீட்சையை வைக்கின்றேன்.
0: You open up your shoelace.
1: உங்களுடைய கால் ஷூவினுடைய அந்த லேஸை நீங்கள் அவிழ்த்து பாருங்கள்.
0: You have a lace there? No, it's not lace. It's slip on. Anybody with a shoelace?
1: உங்களுடைய ஷூலே லேஸோடு இருக்கின்ற யாராவது இருக்கின்றீர்களா?
0: Just put on your shoes. Come.
1: வாங்க. முன்னதாக வாருங்க.
0: Come, come, come. Here is this power shoes.
1: பவர் ஷூ அணிந்ததான ஒரு அருமையான இளைஞன்.
0: Come, come, come on.
1: மேடைக்கு வாருங்கள்.
0: Come on, come on. Power shoes. Okay. Now, he also looks pretty smart.
1: பார்ப்பதற்கு மிக அழகாக.
0: ஐயோ, he is smart only. Okay.
1: இந்த அருமையான கட்டிடம் காலைக்கு நான் ஒரு சிறிய பரீட்சை
0: வைக்கிறேன்.
1: இப்போது அவர் தன்னைத்தானே தூங்க முயற்சி செய்கின்றார். அவர் எப்படி தூங்குகிறார் என்று நாம் பார்த்து கைதட்டுவோம். அவரால் நிச்சயமாய் முடியவே முடியாது.
0: You cannot save yourself.
1: நீ உன்னை தானே ரட்சித்துக்கொள்ள முடியாது.
0: Salvation is a gift of God.
1: ரட்சிப்பு தேவ ஈவு.
0: I'm standing here not because I was born in a Christian family and brought in a Christian village like Nazareth and bagged all scripture prizes and was a choir member and a cross bearer and what not, name what I had, but because I was saved by the grace of God.
1: நல்ல ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலே பிறந்து, நாசரேத் போன்ற மார்க்க சம்பந்தமான சிறந்த கிராமத்திலே வளர்ந்து, ஆலயத்திற்கு அடுத்த அநேக திருப்பணிகளிலே பழகி, பாடகர் குழுவிலே அங்கம் வகித்து, ஞாயிறு பள்ளியிலே அங்கம் வகித்து, அநேக பரிசுகளை பெற்று, கிறிஸ்தவ பாரம்பரியத்தோடு வளர்ந்த காரணத்தினாலே நான் உங்கள் முன் நிற்கவில்லை. மாறாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக உங்கள் முன் நிற்கின்றேன்.
0: Cannot be merited or earned.
1: In the eve,
0: it cannot be earned.
1: சம்பாதிக்க முடியாதது.
0: It has to be only received.
1: In the eve, பெற்றுக்கொள்ளத்தான் முடியும்.
0: Not by flesh, not by works, but by promise, by faith.
1: மாமிசத்தினாலே அல்ல, செயல்களினாலே அல்ல, வாக்குத்தத்தத்தினாலே இது அனைத்து கொள்ளப்பட வேண்டியது.
0: Are you able to understand what I am explaining to you?
1: நான் உங்களுக்கு விளக்குவதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா?
0: We'll now move to the fourth angle.
1: நான்காவது கோணத்திற்கு நாம் இப்பொழுது செல்வோம்.
0: What is spiritual transformation?
1: ஆன்மீக மறுரூபம் என்பது என்ன?
0: Children of disobedience become children of obedience.
1: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
0: Oh, that's beautiful. Children of disobedience become children of obedience.
1: ஓ, இது மிக நேர்த்தியானது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
0: Turn with me to book of Colossians.
1: கொலோசியர் நிருபத்திற்கு திருப்புங்கள்.
0: Third chapter.
1: மூன்றாவது அத்தியாயம்.
0: We look at verses 6 and 7.
1: 6 7 வசனங்கள்.
0: Colossians comes after Philippians. Look at the third chapter verses 6 and 7.
1: பிலிப்பியருக்கு அடுத்து வருகின்ற இந்த நிருபத்திலே மூன்றாவது அத்தியாயம் 6-7 வசனங்களை கவனியுங்கள்.
0: Because of these things the wrath of God is coming upon the sons of disobedience.

0: களின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
1: In which you also once walked when you lived in them.
0: நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்.
1: But now.
0: இப்பொழுதோ.
1: Again underline that.
0: இப்பொழுதும் கூட அதை முற்காலத்தில் இப்பொழுதோ என்ற வார்த்தைகளை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள்.
1: Once but now.
0: முற்காலத்தில் இப்பொழுதோ.
1: This is transformation.
0: இதுதான் மறுரூபம் அடைதல்.
1: I know the sun is becoming very unkind and it's getting pretty hot, but we'll just finish in another few minutes time.
0: சூரியன் சற்று வெம்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த கடும் வெயில் ஏறிக்கொண்டே போனாலும் நாம் சற்று கவனமாக இருப்போம், சீக்கிரத்திலே முடித்து விடலாம்.
1: Basically, we are all rebellious and especially young people.
0: அடிப்படையாக குறிப்பாக இளைஞர்கள் சற்று முரட்டாட குணம் உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள்.
1: When we are asked to do something, we will ask, why not?
0: நான் ஒரு காரியத்தை செய்ய செய் என்று சொன்னால் ஏன் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேள்வி கேட்பார்கள்.
1: That's very instant.
0: இது ஒரு சாதாரணமான இயல்பு.
1: Don't eat that fruit. Why not?
0: அந்த பழத்தை சாப்பிடாதே என்று சொன்னால் சாப்பிட்டா என்ன என்று கேள்வி கேட்போம்.
1: We are naturally rebellious.
0: இயல்பாகவே முரட்டாட்ட சுபாவம் நமக்கு உண்டு.
1: And that rebellious nature spills over into and spoils our interpersonal relationship.
0: இந்த முரட்டாட்ட சுபாவம் நம்மில் பொங்கி வழிந்து நம்மோடு கூட இருக்கின்றதான சக உறவுகளிலும் கூட பாதிப்பை உண்டாக்குகின்றது.
1: That's why we read in that 8th verse.
0: அதை தான் 8வது வசனத்தில் பார்க்கின்றோம்.
1: Once you are living as a child of disobedience,
0: நீங்கள் முன்பு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள்.
1: But now,
0: இப்பொழுதோ,
1: what are the things you should put off?
0: எதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும்?
1: Anger,
0: கோபமும்,
1: wrath,
0: மூர்க்கமும்,
1: blasphemy,
0: பொறாமையும்,
1: filthy language out of your mouth,
0: தூஷணமும்,
1: don't lie to one another,
0: வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம்.
1: These are all relationship problems, isn't it?
0: இவைகள் எல்லாம் சக உறவுகளுக்கு அடுத்தவை.
1: You know, after we have started televising the proceedings of the Parliament House, people ask some questions.
0: பாராளுமன்ற நடவடிக்கைகளை தொலைக்காட்சி பெட்டியிலே காட்ட துவங்கின நாட்களிலே மக்கள் சில கேள்விகளை கேட்டார்கள்.
1: Why do they show it to young people?
0: இந்த காட்சிகளை எல்லாம் இளைஞர்களுக்கு ஏன் இப்படி காட்டுகின்றார்கள்?
1: MLAs and MPs throwing mics and chairs on one another.
0: MLAக்களும் MPக்களும் ஒருவர் மீது ஒருவர் நாற்காலிகளையும் ஒலிபெருக்கிகளையும் தூக்கி வீசுகின்றதான காட்சிகள்.
1: And then there is a big riot going on in a hostel or a college campus.
0: அங்கே விடுதியிலே அல்லது கல்லூரி வளாகத்திலே ஒரு சண்டை.
1: You know what we say?
0: அப்பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்?
1: Politics has come to the college campus.
0: அரசியல் கல்லூரி வளாகத்திலும் நுழைந்து விட்டது.
1: No.
0: இல்லை.
1: I don't believe it.
0: நான் அதை நம்பவில்லை.
1: I don't believe it.
0: நான் அதை நம்பவில்லை.
1: Politics has not come from Parliament House to the hostel campus. But from the college campus, it has gone to the Parliament House.
0: பாராளுமன்றத்திலிருந்து விடுதி அறைக்கு அரசியல் வரவில்லை. விடுதி அறையில் இருந்துதான் பாராளுமன்றத்திற்கு அரசியல் தாவி இருக்கிறது.
1: When we are in the offing, when we are taking shape and formation, during our formative years, this rebellious nature is not dealt with.
0: நாம் உருவாக்கப்படுகின்றதான அல்லது வளர்ந்து வருகின்றதான நாட்களிலே முரட்டாட்டம் என்கிறதான இந்த சுபாவத்தை நாம் சரியாக கையாளவில்லை.
1: The problems and conflicts among young people in the campuses keep on developing into dirty and ugly politics.
0: கல்லூரி வளாகங்களிலே விடுதி அறைகளிலே மாணவ மாணவியர் மத்தியிலே காணப்படுகின்றதான இந்த முரட்டாட்டமான சுபாவம் சரியான விதத்திலே கடைந்தறியப்படாத காரணத்தினால்தான் அவைகள் வளர்ந்து பெருகி முதிர்ந்து அரசியல் என்கிறதான விதத்திலே துளிர்த்து நிற்கின்றன.
1: If you don't speak a filthy word when you are a young person, I guarantee that you will not speak a filthy word when you grow old.
0: வாலிபனா இருக்கும் பொழுது அசுத்தமான ஒரு வார்த்தையை நீ பேசாமல் இருக்க பழகி கொள்வாயானால் நீ எவ்வளவு பெரிய வயதுள்ளவனாய் மாறினாலும் கூட ஒரு அசுத்தமான வார்த்தையை உன்னால் பேச முடியாது.
1: Now your fiber is under formation. You are in formative years.
0: உங்களுடைய நரம்பு நாடிகள் வளர்கின்றதான நாட்களிலே நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1: If you don't change now, I want to tell you, beloved, your salvation any day will be only half salvation.
0: நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு மாற்றத்திற்குள் வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய இரட்சிப்புக்கான வாய்ப்புகள் பாதிதான்.
1: When an old man is saved,
0: ஒரு வயதானவர் ரட்சிக்கப்படும் பொழுது
1: only his soul is saved.
0: அவருடைய ஆன்மா மட்டும்தான் ரட்சிக்கப்படுகிறது.
1: But when a young person is saved,
0: ஆனால் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வரும் பொழுது
1: not only his soul but also his life is saved.
0: அவனுடைய ஆன்மாவும் மாற்றமடைகின்றது, அவனுடைய வாழ்வும் காக்கப்படுகின்றது.
1: So that is why I say when a young person is saved, say hallelujah and hallelujah.
0: ஆகவேதான் வாலிபன் ஒருவன் ரட்சிப்படையும் பொழுது அல்லேலூயா என்று இரண்டு முறை கூவுங்கள் என்று நான் சொல்லுவேன்.
1: But when an old man is saved, you can say praise the Lord, God bless you, go to heaven.
0: ஒரு வயதானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சொல்லுவோம் கர்த்தரே ஸ்தோத்திரம், அவர் சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு போய் சேரும்.
1: That is why even when the Holy Spirit comes on people,
0: ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது பொழிந்தருளப்படும் பொழுதும் கூட
1: the Bible says,
0: வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
1: Your young men shall see visions.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: But your old men shall dream dreams.
0: உங்களுடைய முதியவர் கனவு காண்பார்கள்.
1: வேற என்ன dream தான்?
0: கனவு தான் பரிசுத்தாய் பெறாமலே வருது.
1: Vision,
0: தரிசனம்.
1: You know, you have to understand, I'm excited. Visions are reserved for young people. And old people, their lot is only dreams.
0: முதியோர்களுக்கு என்று வைக்கப்படுவது கனவுகள் தான், ஆனால் வாலிபர்களாகிய உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருப்பதோ தரிசனம்.
1: If there are 1,000 people here, I would consider it as 2,000.
0: இங்கே 1,000 பேர் நீங்கள் குழுமி இருப்பீர்களேயானால் உங்களை பார்க்கும் பொழுது 2,000 என்று நான் மதிப்பிடுகின்றேன்.
1: 1,000 souls and 1,000 lives.
0: ஏனென்றால் 1,000 ஆன்மாக்கள், 1,000 வாழ்க்கைகள்.
1: When my chemistry professor cornered me with the Gideon's New Testament on the third street corner in Nazareth and asked straight into my eyes the question, Stanley, are you born again? Would he have ever thought that he was talking to a young man who one day will become a mighty instrument in the hand of the Lord to turn the hearts of thousands of young people to the living God?
0: நாசரேத் கிராமத்தின் மூன்றாவது வீதியின் மூலையிலே கிதியோன் இன்டர்நேஷனல் புதிய ஏற்பாட்டையின் கையிலே பிடித்து கொண்டு என்னுடைய கண்ணுக்கு கண் வைத்து, ஸ்டான்லி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று என்னுடைய வேதியியல் பேராசிரியர் அந்த நாளிலே என்னிடத்தில் கேட்ட பொழுது, இந்த ஸ்டான்லி பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவ்விதமாக மேடையில் நின்று 1,000 இளைஞர் ஆத்துமாக்களுக்கு முன்னதாக இந்த ரட்சிப்பை சவால் விடுவார் என்று கனவிலும் அவர் நினைத்திருக்க
1: மாட்டார். There is a great life before you. The decision you take this noon will affect forever.
0: உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. உங்களுடைய வரும் காலத்திலே ஒளிமயமான ஒரு வருங்காலம் இருக்கின்றது. அதற்கான தீர்மானத்தை இந்த மதிய வேளையிலே எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கின்றது.
1: What is becoming a child of obedience? You tell God, Lord, I obey.
0: கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் மாறுவது என்பது என்ன? தேவனை பார்த்து, ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படுகின்றேன்.
1: You are not only my savior, you are also my sovereign Lord.
0: ஆண்டவரே, நீர் என்னுடைய இரட்சகர் மட்டுமல்ல, நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்.
1: I come under new management.
0: புதிய ஒரு நிர்வாகத்திற்கு கீழாக என்னை நான் ஒப்புவிக்கின்றேன்.
1: Is it difficult?
0: இது கடினமானதா?
1: Is it going to be cumbersome?
0: இது மிகவும் கஷ்டத்தை நமக்கு உருவாக்க போகிறதோ?
1: It's going to be boring?
0: இது போரடிக்க போகிறதோ?
1: No, my Jesus said.
0: இல்லை, என் ஆண்டவர் சொன்னார்.
1: My yoke is easy.
0: என்னுடைய நுகம் மெதுவானது.
1: And my burden is light.
0: என்னுடைய சுமை லகுவானது.
1: Come.
0: வாருங்கள்.
1: Children of disobedience become children of obedience.
0: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக மறுரூபம் அடைகின்றார்கள்.
1: Fifthly and finally,
0: ஐந்தாவதும் கடைசியுமான குறிப்பு,
1: what is spiritual transformation?
0: ஆன்மீக மறுரூபம் அடைதல் என்பது என்ன?
1: Children of hell become children of God's kingdom.
0: நரலோகின் பிள்ளைகள் பரலோகின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
1: Children of hell become children of God's kingdom.
0: பாதாளத்தின் பிள்ளைகள் விண்ணரசின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Turn with me to Matthew's Gospel.
0: மத்தேயின் அர்ச்சிதினுள்
1: look at the 13th chapter.
0: 13வது அத்தியாயம்.
1: We'll read verses 38 to 40.
0: 38 முதல் 40 வசனங்கள்.
1: The field is the world.
0: நிலம் உலகம்.
1: The good seeds are the sons of the kingdom.
0: நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்.
1: And the tares are the sons of the wicked one.
0: கடைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்.
1: Verse 43.
0: 43rd vasanam,
1: then the righteous will shine forth as a sun in the kingdom of their father.
0: Appozhudhu neethimaangal thangal pidavin rajyathile sooriyanai pola prakashippargal.
1: Two kingdoms,
0: irandu arasugal,
1: in collision, ondukondu moranpattu kondirukkiradhu. Collision, modikondirukkiradhu,
0: ondrukondru modikondirukkira irandu arasugal.
1: Conflict,
0: kalahangal,
1: one kingdom to another kingdom.
0: ஒரு ராஜ்யத்தின் என்று மற்றொரு ராஜ்யத்திற்கு,
1: the kingdom of hell,
0: ஒன்று நரலோகம்,
1: the other one kingdom of heaven,
0: மற்றொன்று பரலோகம்.
1: This is prophetically explained in 15th chapter of Proverbs. I don't think you would have ever meditated that words, but look at that, it's very interesting.
0: இந்த ஒரு சத்தியம் தீர்க்க தரிசனமாக நீதிமொழிகள் 15th அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை எத்தனை பேர் தியானித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை, அதனை எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: 24 of 15 of Proverbs,
0: நீதிமொழிகள் 15:24,
1: the way of life winds upwards for the wise,
0: கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம்.
1: You know, there are two ways,
0: இரண்டு வழிகள் உண்டு.
1: One, it is a way hell below,
0: ஒன்று பாதாளத்தை நோக்கிய வழி.
1: The other one, winds that go up,
0: இன்னொன்று உன்னதத்தை நோக்கிய வழி.
1: That is why Jim Reeves sang.
0: ஆகவேதான் ஜிம் ரீவ்ஸ் மிக அழகாக பாடினார்.
1: There are so many songs I like of Jim Reeves, but this one song I just have fallen in love with.
0: ஜிம் ரீவ்ஸினுடைய அநேக பாடல்களை நான் மிகவும் விரும்புவது உண்டு, ஆனால் இந்த ஒரு பாடல் என்னை அதிகமாய் கவரும்.
1: The world is not my home, I am just a passing through.
0: இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, நான் கடந்து செல்கின்றேன்.
1: Whatever CDs or cassettes you buy or not, you buy that particular cassette.
0: நீங்கள் எந்த கேசட் சிடி வாங்கினாலும் ஜிம் ரீவ்ஸினுடைய இந்த பாடலை கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டும்.
1: The world is not my home, I am just a passing through.
0: இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, நான் கடந்து செல்கின்றேன்.
1: Your very outlook on life changes following this spiritual transformation. But broad is the way that leads to eternal perdition.
0: அழிவுக்கு போகின்றதான பாதை வழி அகலமாய் இருக்கின்றது.
1: Narrow is the gate that leads to eternal life.
0: நித்திய வாழ்விற்கு போகின்றதான வாசலோ இடுக்கமாய் இருக்கின்றது.
1: I am giving a call this noon for you to join God's minority.
0: இந்த மதிய நேரத்திலே தேவனுடைய சிறுபான்மையோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு அறைகோலை நான் கொடுக்கின்றேன்.
1: There are two groups in this world.
0: இந்த உலகத்திலே இரண்டு கூட்டங்கள் உண்டு.
1: One, God's minority.
0: ஒன்று தேவனுடைய சிறுபான்மையினர்.
1: The other one, the devil's majority.
0: இன்னொன்று பிசாசினுடைய பெரும் கூட்டம்.
1: It's a minority. God's minority is a minority, but it is a significant minority.
0: தேவனுடைய சிறுபான்மை என்பது சிறுபான்மைதான், ஆனால் அது ஒரு வெற்றியான சிறுபான்மை.
1: Because Jesus said, little flock, fear not. It is your father's desire to give you the kingdom.
0: ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே சிறு மந்தையே, பரலோகத்தை உங்கள் கையில் கொடுப்பது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது.
1: My dear young people,
0: அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே,
1: here comes a personal question to you.
0: உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு கேள்வி இங்கே வருகின்றது.
1: Two forces,
0: இரண்டு விசைகள்.
1: Two kingdoms,
0: இரண்டு அரசுகள்.
1: Two lifestyles,
0: இரண்டு வாழ்வு முறைகள்.
1: Two natures,
0: இரண்டு சுபாவங்கள்.
1: Two ways of looking at life,
0: இரண்டு விதமான வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற வழிகள்.
1: Savior on one side and Satan on the other side,
0: இரட்சகர் ஒரு பக்கம், சாத்தான் மறுபக்கம்.
1: Jesus is calling you,
0: இயேசுவினை அழைக்கின்றார்.
1: And the devil is alluring you,
0: பிசாசு உன்னை நயம் காட்டி அழைக்கின்றார்.
1: You are now in the middle of the road,
0: சாலையின் நடுவிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
1: The choice is yours,
0: தீர்மானம் எடுப்பது உங்களுடைய கையில்.
1: On either side, from either side comes a forcible appeals to you,
0: இரண்டு பக்கத்திலிருந்தும் உங்களை கவரும்படியான அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன.
1: Jesus said, come to me,
0: இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் என்று.
1: Jesus says, join me,
0: என்னை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகின்றார்.
1: But the devil says, join my gang,
0: என்னோடு என்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்து கொள் என்று பிசாசு நயம் காட்டுகின்றான்.
1: The choice is yours,
0: தீர்மானம் எடுப்பது உங்களுடைய காரியம்.
1: If you are interested in transformation,
0: மன மறுரூபம் அடைதலிலே நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்களே ஆனால்,
1: you have to say yes to God and no to the devil,
0: தேவனுக்கு ஆம் என்று சொல்லி பிசாசானவனுக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும்.
1: At that time you will walk from darkness unto God's marvelous light,
0: அப்படி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது இருளிலிருந்து விலகி தேவனுடைய ஒளி அண்டை சேர்வீர்கள்.
1: At that time you will shake off your hand from the clutches of the devil and shake hands with Jesus.
0: அந்த நேரத்திலே பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கை குலுக்குவீர்கள்.
1: At that time you will say tata to the religion of works and go and hang on to the salvation of grace.
0: அந்த நேரத்திலே மார்க்கத்தினுடைய உங்களுடைய சடங்காச்சார கிரியைகளுக்கு டாடா சொல்லிவிட்டு வாக்கு தத்துவத்தின் சந்ததியோடு உங்களை அணைத்துக் கொள்வீர்கள்.
1: At that time you will say no to a walk of disobedience but submit to a path of obedience.
0: அந்த சமயத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கூட்டத்திற்கு நீங்கள் விடை கொடுத்து கீழ்ப்படுதலின் பிள்ளைகளோடு கூட கரம் கோர்த்துக் கொள்வீர்கள்.
1: At that time you'll turn your back to hell and say the world is not my home, my citizenship is in heaven.
0: அந்த நேரத்திலே இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, என்னுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கின்றது, உலகமே உனக்கு டாடா, நான் உன்னதத்தை நோக்கி செல்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள்.
1: I took this decision 1962.
0: இந்த தீர்மானத்தை 1962 நான் எடுத்தேன்.
1: 43 years ago.
0: 43 வருடங்களுக்கு முன்னதாக.
1: As a college student.
0: கல்லூரி மாணவனாக.
1: I have no regrets today.
0: இந்த தீர்மானத்தை எடுத்ததற்காக நான் வருந்தவே இல்லை.
1: I have studied in some of the best institutions of this country.
0: இந்த நாட்டினுடைய மிக தேர்ச்சி பெற்ற சிறந்த கல்லூரிகளிலே நான் பயின்றிருக்கிறேன்.
1: Everything had been plus in my life.
0: என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே முன்னோக்கியதாகவே முன்னேற்றமாகவே இருந்தது.
1: My marks and grades had been always great.
0: என்னுடைய மதிப்பெண்களும் என்னுடைய கல்லூரியினுடைய உயர்வுகளும் எப்பொழுதுமே முதன்மையாக இருந்தன.
1: Wherever I went for interview, I was taken just like that.
0: நான் எங்கெல்லாம் நேர்முகத் தேர்வுக்காக சென்றேனோ அங்கெல்லாம் என்னுடைய பெயர் பட்டியலிலே முதல்தான்.
1: But they all together are secondary in my life.
0: ஆனால் இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் தரமானதாக தான் நான் கருதுகிறேன்.
1: But I took one decision one day.
0: ஒரு நாளிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன்.
1: No to the devil and yes to Jesus.
0: விசுவாசிக்கு இல்லை என்றும் இயேசுவுக்கு ஆம் என்றும் அந்த தீர்மானம்.
1: That decision I have never forgotten or regretted.
0: நான் அந்த தீர்மானத்தை குறித்து ஒரு நாளும் மறந்து போகவும் இல்லை, அதை குறித்து வருத்தம் அடையவும் இல்லை.
1: I only have lay down, knelt down by my bedside and shed tears of joy and gratitude before God. Now, oh Lord, if on that day I had not responded to the gospel appeal from my chemistry professor, life would have become a mess and misery for me.
0: And oru naal ennudaiya vediyil perasirai enakku kodutha alaippirku aam endru sollamal naan thavari poirpene aanal aanduvare ennudaiya vaalkai kulappum adaindalaga சின்னாபின்னமாய் சிதறி போயிருக்கும். எனக்கு நீர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கும் ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று அனுதினமும் என்னுடைய படுக்கையின் அருகிலே முழங்கால் படியிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன்.
1: With that brokenness in heart and seriousness of mind, I give an appeal to everyone sitting here to say yes to God.
0: அபிதமான ஒரு நொறுங்கின ஆவியோடும் மறுரூபமடைந்த மனதோடும் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான வாலிப சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு நான் ஒரு அறிவுகோல் கொடுக்கின்றேன். இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லுங்கள், பிசாசுக்கு இல்லை என்று சொல்லுங்கள்.
1: Eyes closed, heads bowed down.
0: கண்கள் மூடப்படட்டும், தலைகள் கவிழட்டும்.
1: Eyes closed and heads bowed down.
0: தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
1: I want to say yes to Jesus.
0: இயேசுவுக்கு ஆம் என்று நான் சொல்ல பிரியப்படுகின்றேன்.
1: And tata to the devil.
0: சாத்தானுக்கு டாடா சொல்ல பிரியப்படுகின்றேன்.
1: I want to become a child of light.
0: நான் ஒளியின் பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of promise.
0: வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of God.
0: தேவனுடைய பிள்ளையாய் பிறக்க விரும்புகின்றேன்.
1: Child of the kingdom.
0: விண்ணரசினுடைய பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of promise.
0: வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மறுரூபமடைய விரும்புகின்றேன்.
1: If you agree to what I say,
0: naan solugindra indha vaarthigalukku neengal oppudal therivippeergalaanal,
1: you want to have this spiritual transformation happening right now in your life,
0: ungalude vaalkaiyil indha aanmeega maruroopam adaidal ippozhudhu thane yerpada vendum endru neengal vaanjippeergalaanal,
1: just put up your right hand and put it down,
0: ungalude valadhu karathai uyarthi kaanbithu keele pottu vidungal.
1: Yes,
0: anaiya karangalai paarkindren magilchi.
1: You don't need to think what others will think about you.
0: உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்காதீர்கள்.
1: This is a matter of eternity, life and death between you and your God.
0: மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையேயான ஒரு போராட்டம். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம்.
1: If you are concerned about whether or not people will laugh at you tomorrow, you will have to weep for yourself.
0: மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்களேயானால் நாளை தினத்திலே உங்களை குறித்து நீங்களே புலம்ப வேண்டியிருக்கும்.
1: Now is the day of your salvation.
0: இதுவே இரட்சணிய நாள்.
1: Today is your day of redemption.
0: இப்பொழுதே அனுக்கிரக காலம்.

கணமும் எல்லா துதியும் பார்த்திரார். அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பார்த்திரர். ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம். இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பாதையில் கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை. அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயர உயர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

எல்லாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

நீர் நல்லவரப்பா, நீர் நல்லோர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனை நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அறியாத வழிகளில் நடத்தினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உயர்ந்தவர், நீ சிறந்தவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்த உம்மை துதிக்க போதாதப்பா. நீ தந்த நல்ல சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தின் ஆவியை தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 86:5. ஜார்ஸ் என்பது ஒரு மிஷினரி இயக்கம். உலகம் முழுவதிலும் வெவ்வேறு மொழிகளில் வேதாகம மொழிபெயர்ப்பு நடைபெறும் இடங்களுக்கு விமானம், கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து சேவை செய்து தருவது, மேலும் தகவல் தொழில்நுட்ப வேலைகள், ஊடகங்கள் வாயிலாக அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து தருவதுதான் அந்த மிஷினரி இயக்கத்தின் பிரதானமான பணியாகும். 1972 இந்த மிஷினரி இயக்கம் தனது முதல் ஆகாய விமான விபத்தை சந்தித்தது. ஆஸ்டெக் என்ற அந்த விமானத்தில் பயணம் செய்த 7 பலியானார்கள். விமானம் பாப்புவா நியூகினி தீவின் காட்டுப்பகுதியில் எரிந்து விழுந்தது. இந்த கோர விமான விபத்து நடக்க காரணம் என்ன? விமானம் கிளம்புவதற்கு முன்பு செய்யப்படும் வழக்கமான பரிசோதனையின் போது அதில் ஒரு நட் டைட்டாக்கப்படாததே அந்த விமான விபத்துக்கு காரணமாக அமைந்தது. விமானம் கிளம்பி சற்று நேரம் கழித்து நட் கலன்றதால் உள்ளே இருந்த பெட்ரோல் கொட்டி விமானம் தீப்பிடித்தது. விமானம் கிளம்புவதற்கு முன்பு அதை பரிசோதித்த மெக்கானிக் குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டார். தன்னுடைய கவனக்குறைவினால் 7 உயிர்கள் பலியானதையும் விமானம் எரிந்து சாம்பலாய் போனதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றிய வீடியோ கிளிப்பிங்ஸ் அன்று சபையிலே போட்டு காட்டப்பட்டது. அதை பார்த்த மெக்கானிக் அப்படியே தன் தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டார். தன்னை அவருக்கு மன்னிக்கவே முடியவில்லை. என்னுடைய நண்பர்களின் முகத்தை நான் எவ்வாறு பார்ப்பேன்? இறந்தவர்களின் பெற்றோர்களின் முகத்தை இனி என்னால் எப்படி பார்க்கக்கூடும்? இப்படி மதியீனமாக கவனக்குறைவாக இருந்துவிட்டேனே. என் குற்ற மனசாட்சியிலிருந்து என்னால் வெளிவரவே முடியாது. என்னை நானே மன்னிக்க முடியாது என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருந்தார். தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை அறிந்து தாங்கள் அவரை முழு மனதோடு மன்னிப்பதாக சொல்லி அனுப்பினர். இதை கேள்விப்பட்டதும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குற்ற மனசாட்சி லிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். பின்னொரு நாளில் அவர், தேவ கிருபையும் மன்னிப்பும் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையானால் நான் இந்த உலகத்தின் ஒரு மூலையில் குற்ற மனசாட்சியோடு நடைப்பிணத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நமது குற்ற மனசாட்சி நீங்கும்படியாக தேவன் நமக்கு தரும் மன்னிப்பு மனு குலத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத அநேகர் தங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தங்களையே மாய்த்துக் கொள்கின்றனர். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற இளையகுமாரன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி மீண்டும் தகப்பனிடம் வந்தபோது அவன் தகப்பன் அவனை மன்னித்து மீண்டும் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதை போலவே நமது பரம தகப்பனும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறீர்களோ, தேவனிடம் மன்னிப்புக்காக மன்றாடுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் மனதை லகுவாக்குவார். மனிதர்களிடமிருந்தும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்பொழுது உள்ளத்தில் ஒரு சமாதானமும் விடுதலையும் உண்டாகும்.

0: நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பெஞ்சமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த எர்மெயேல், ராம், கெலூபா என்பவர்கள். ராம் அம்மினதாவை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனையேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் 5 குமாரனையும் ஓத்சேம் என்னும் 6 குமாரனையும் தாவீது என்னும் 7 குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் 3 பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப், எரியோத் என்னப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசிலையேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலியாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேப்பின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற்பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரேன், ஓத்தேம், அஹியா என்பவர்களுமே. அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மெயேலுக்கு முதற்பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமீன், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேத், அப்பாயீம் என்பவர்கள். சேலேப் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயீமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மெயேலின் குமாரர். சேசானுக்கு குமாரத்திகளை அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பெயருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதாவை பெற்றான். நாதாப் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் எஹூவை பெற்றான். எஹூ அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலேயாசாவை பெற்றான். எலேயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மெயேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேமியாவின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரர் மாகோன். மாகோன் பெட்சூரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாஹாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீவேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்பராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊராருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரீமிலிருந்த வம்சங்கள் எத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லஹேமியரும் நோத்தோபாத்தியரும் பெத் யோவாப் என்னும் அதரோத்தூராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு தங்களுடைய வாழ்க்கையின் உட்பொருளை அழகாக அறிந்து ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கிற ஒரு அருமையான இளம் தம்பதி வந்திருக்காங்க. ரெவரண்ட் இளங்கோ எபினேசர் இங்கே வந்திருக்காரு. அவருடைய அருமையான மனைவி அழகாக வந்து ஜெகதீஸ்வரி. எனக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அதிசயம். பிஎஸ்சி எம்ஏ எம்ஃபில் எனக்கு அதில் தனிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அவங்க வந்து தமிழ் படித்தவர். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சென்னையில் இருக்கிற மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்காங்க. அழகாக ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற கணவரோடு இங்கே வந்திருக்காங்க. வாங்கினீர்களே நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஸோ வணக்கம் ஜெகதீஸ்வரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அண்ட் உங்களையும் தம்பி, தேங்க்ஸ் லாட். ஸோ அழகான இளம் தம்பதியர் வாழ்க்கையின் உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டவங்கன்றதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வாழ்க்கையும் அலைக்கழிக்கப்படுது இல்லையா? கொஞ்சம் அப்படி போய் போய் தான் வரும். ஆனாலும் அந்த நேர்கோட்டில் வந்துடணும் இல்லையா? அழகாக வந்து பவுலடிகளார் சொன்ன மாதிரி பாரமான எல்லாவற்றையும் நம்மை நெருங்கி சூழ்ந்து நிற்கிற பாவமான எல்லாத்தையும் விளக்கிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவும். அதனால் அந்த நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஓரளவுக்காச்சும் சமாதானம் வரும். ஆனால் அது இல்லாத உலகம், அது அப்புறம் பேசலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஜெகதீஸ்வரி, ஒரு இந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் இல்லையா நீங்கள்?
2: ஆமாம்.
1: சின்ன வயசு முதல்ல அவங்கக்கிட்ட பேசுவோம். எங்கே பிறந்து வளர்ந்தீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடின்ற ஊரில் உதயந்திரன்ற கிராமத்தில் பிறந்தம்மா.
1: ஓகே.
2: அங்கே வந்து என்னுடைய அப்பா வந்து மணி டிரைவரு, அம்மா வந்து ஜெயந்தி. அவங்க வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டு.
1: ஓகே.
2: இப்படி இருக்கும்பொழுது
1: இவ்வளோ பிள்ளைங்க நீங்கள்?
2: எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நான்கு பிள்ளைங்க. நான் தான் வீட்டுக்கு மூத்த பெண்ணு. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி ஜானகின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கடுத்து ரெண்டு தம்பிங்க.
1: ஓகே. நாலு பேர் சிரமம் தான் இல்லையா? கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஒருவர் அந்த சம்பாத்தியத்தில்.
2: ஆனால் என்னன்னா எங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் நாங்கள் சாப்பிட்லன்றது தான் உண்மை. ஒரு பருக்க சாப்பாடு கூட எங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்துல சாப்பிடல. கர்த்தர் தான் எங்களை வளர்த்தாரு.
1: அவர் சம்பாத்தியத்தை என்ன பண்ணுவாரு?
2: எங்க அப்பாவுக்கு வந்து குடிப்பழக்கம்.
1: எங்க பார்த்தாலும் இதே போராட்டம்.
2: பயங்கரமான குடிப்பழக்கம். இப்படி அப்படி கிடையாது, பயங்கர குடிப்பழக்கம். அந்த குடிப்பழக்கத்தால சிறு வயதுல இருந்து நாங்க ரொம்ப ரொம்ப நசுக்கப்பட்டோம்.
1: எப்படிமா வண்டி ஓட்டுவாரு? அப்ப மட்டும் ஒழுங்கா ஓட்டிட்டு வரா?
2: அதாவது என்னுடைய தம்பி, என் கூட பிறந்தவன் மூணாவது தங்கச்சி, அதுக்கடுத்த தம்பி. அந்த மூணாவது தம்பி பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாரு, உண்மையும் சுத்தமா நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த தம்பி பிறந்த பிறகுதான் அவருக்கு அந்த குடி பழக்கம். ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச உடனே அதுல போய் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து அந்த குடி பழக்கம் தானா வந்து தொட்டிக்கு கொண்டுச்சு. அப்போ அதுல இருந்து அவர் ஆரம்பிச்சவரு. எங்களுடைய படிப்பு காலத்துல எல்லாம், பள்ளி பருவத்துல எல்லாம் நாங்க ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்து நல்ல எங்களை பாத்துக்கிறாரு,
1: பாசமாக்குறாரு.
2: வேலைக்கு போயிட்டு வந்தாலும் அந்த சம்பாத்தியத்தை எல்லாரும் அந்த குடிக்கார நண்பர்களுக்கு கொடுத்துட்டு வீட்டு அஞ்சு பைசா கூட கொடுக்க மாட்டாரு.
1: அவரை போல அழிக்குதுமா அந்த குடி பழக்கம்.
2: குடி குடியே கெடுக்குன்றது உண்மையிலே உண்மைதான்.
1: இப்படிதான் அம்மா சமாளிச்சாங்க.
2: ரொம்ப கஷ்டம். 23 வருஷம் அப்பா கூட வாழ்ந்து அடி உத.
1: அதுதான், குடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாரு.
2: ஆமா, குடிச்சிட்டு வந்துட்டாலே அம்மாவை அடிக்கணும்ன்றதுதான் அவருடைய மெயின் அந்த திங்கிங்காக இருக்கும் அவருக்கு. வீட்டுக்கு வந்தாலே அப்பா வந்து குடிச்சிட்டு வந்துட்டாருனாலே, ஐயோ சண்டை போட போகிறார், சண்டை போட்டார், நாங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே நடிக்கிட்டு இருப்போம். நாங்கள் என்ன வார்த்தை பேசினாலும் ஏதோ ஒரு சண்டையை போட்டு கலரி உருவாக்கி ஏதாவது ஒன்று அட்டி தண்ணி நடக்கும். டே அம்மாவை துரத்தி துரத்தி அடிப்பார். நாங்கள் ரோடு ரோடாக ஓடுவோம் சின்ன வயசில். இந்த மாதிரி பாதிப்புக்கு நடுவுலையும் கத்தர் வந்து எங்களுக்கு நல்லா
1: சாப்பிட்டீங்க. என்ன பண்ணாங்க?
2: தாத்தா வந்து ஈபியில் வந்து கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகஸ்தராக இருந்தார். அப்போ தாத்தா பாட்டியோட அரவணைப்பில் எங்களை ஆண்டவர் வந்து வளர்த்தெடுத்தார். தாத்தா பாட்டி வந்து எங்களை புறக்கணிக்கலை. அவங்களுடைய பிள்ளைகளை போல. லேட் முனிசாமி டிரைவர் என்னுடைய பாட்டி இன்றைக்கும் எங்களுக்கு வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ராதாமணின்னு அவங்க பேர் ஊரில் இருக்காங்க. ரொம்ப அழகாக எங்களை வந்து கேர் எடுத்து,
1: இது அவங்களுடைய ஒரு அரவணைப்பு இருந்தது. ஆனாலும் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையாக இருந்திருப்பாங்க.
2: அது உண்மை. எப்படின்னா அவங்க
1: படிக்க முடிஞ்சதா?
2: படிக்க முடியாது. எங்க நாலு பேருக்குள்ளவோ ஒரு மனத்தாழ்மை, ஒரு ரொம்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆனாலும் நான்கு பேரும் அப்படி ஊர்ல மெச்சுக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து
1: படிக்கிற பிள்ளைங்க,
2: நாலு பேருமே
1: படிக்க வைக்க வசதி வேணுமே.
2: பாட்டி படிக்க வச்சாங்க, தாத்தா பாட்டி படிக்க வச்சாங்க. ஆண்டவர் தான் அவங்க மூலமா அப்போருத்திலிருந்தே அந்த படிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து என் லைஃப பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு.
1: இப்போ பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களே, அந்த பார்த்து கூட உங்க அப்பாவுக்கு மனம் திரும்பல.
2: எங்க அப்பாவுக்கு என்னன்னா அந்த குடிப்பழகத்துல கூட நல்லா என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளை பேசுவாரு.
1: பிள்ளைங்களுக்கு வெறும் வார்த்தையை மட்டும் கொடுத்து
2: என்கரேஜ்மெண்டா பேசு. எங்க பாட்டி சொல்லுவாங்க, டே மணி ஜெகதா என்ன, ஜெகதீஸ்வரின்றதை ஷார்ட் பண்ணி ஜெகதான்னு சொல்லுவாங்க. ஜெகதா என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு பாத்தியா, ஜானகி என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு பாத்தியா, சந்திரி என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாத்தியா, கார்த்தி என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, என் பசங்களாம் நல்லா படிக்குவாங்கம்மா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்னு அப்படி எல்லாம் பேசுவாரு. நல்ல ஆங்கில புலமை மிக்கவர். நல்லா
1: இப்படி ஒரு வேண்டாத பழக்கம் அழிக்குது இல்ல மனுஷர்.
2: நிச்சயமா
1: உடம்புக்கு எதுவும் வரலையா இருக்கு?
2: இல்ல, எந்த பலவீனமும் வரல. என்னன்னா ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு, அப்படிதான் பண்ணுவாரு. இது மாதிரி ரொம்ப குட்டி பழக்கத்துல காரணம் கேட்டா ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்படி பண்ணுவாரு.
1: அடிமைத்தனம், அது ஒரு அடிமைத்தனம், காரணம் எல்லாம் கிடையாது.
2: ஆமா,
1: இப்படியே எவ்வளவு நாள் ஓடுச்சு
2: இது மாதிரி? இப்பவும் கூட அந்த மாதிரி.
1: இவ்வளவு வருஷம் குடிச்சு உடம்பு தாங்குதா?
2: முடியலன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா மாறினாரு ஒரு முறை. அப்ப என்னுடைய கல்யாணம் ஆன நேரத்துல.
1: ஓகே, சோ இப்படியே இதுலதான் நீங்க படிச்சு வளர்ந்தீங்க. சோ இதுல வந்து ஆண்டவரை எப்படிமா பிடிச்சீங்க?
2: என்னுடைய அம்மா வந்து அப்பாவால அடி வாங்கும் பொழுது அப்பாவின் இடத்துல வந்து அந்த அன்பை தொலைச்ச போகுது. ரொம்பவும் வைராக்கியமா முட்டி போட்டு முழங்கால ஜபமாலை உருட்டி ஜபம் பண்றதை நான் பார்ப்பேன். அப்போ வந்து இருட்டு அறையில மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அவங்க ஜபம் பண்ணும்போது அது என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்பதான் எனக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அறிமுகமானாரு. என்னுடைய பாட்டி குடும்பத்தை வைராக்கியமான ஒரு இந்து பின்னணியம் கொண்ட

0: ஊர் முழுக்க போவாங்க. அந்த சிலுவைப்பாத தியானத்துக்காக நீங்களும் ரோமன் கத்தோலிக் பேக்ரவுண்ட்ன்றதுனால இது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து நைட்டெல்லாம் அதை போய் சுத்திட்டு நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு சர்ச்சிலே போயிட்டு ஏசப்பா உன்னுடைய பாடுகள் இதெல்லாம் நாங்கள் அந்த மறைக்கல்வின்னு சொல்லி கத்து தருவாங்க. அதுக்கு நானும் என் தங்கச்சி போனால் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம் அந்த வேலூர் மறை மாவட்டத்தில். அந்த மறைக்கல்வி பாடத்தில் நானும் என் தங்கச்சி தான் முதல் பரிசு வாங்குவோம். அந்த மாதிரி கத்தர் கிருபை செய்தார். அப்ப வந்து ஆண்டவரை குறித்து மிகவும் ஒரு பாரத்தோட உள்ள உடைக்கப்பட்டு அப்படியே அழுதுருவேன். ஏசப்பா சிலுவில் அரைஞ்சாங்கன்னா உடனே பல பல பலன்னு தண்ணி ஊத்தும். ஏசப்பா வந்து ஆணி அடிச்சாங்க, அவர் ரத்த சிந்தினாரு அப்படின்னு உடனே அம்மாவும் கொஞ்சம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அம்மாவுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு வீட்டுல இருந்தாலும் அம்மா எங்களுக்கு மறைமுகமா ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கோயிலுக்கு சர்ச்சில் போயிட்டு நான் என்ன பண்ண, தூங்கிட்டேன். சர்ச்சில் போய் அந்த ஆராதனை இரவு நேர ஆராதனை எல்லாம் முடிஞ்சு தூங்கிட்டேன். ஆனா வீட்டுல ஊர் முழுக்க என்னை தேடி பார்த்துட்டு நான் ஆளே இல்ல, எங்கெங்கோ தேடி பார்த்தாங்க. அப்படியே காலையில வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் தூங்கி எழுந்து சர்ச்சில இருந்து வீட்டுக்கு நேரா வந்துட்டேன். ரெண்டாவது படிக்கும் போது வீட்டுக்கு வந்ததும் பெல்ட் எடுத்து வச்சு சரியான அடி. எதுக்காகனா, எதுக்கு சர்ச்சுக்கு போனேன், ஏன் சர்ச்சுக்கு போனேன், பாட்டி எங்க அப்பாவுடைய மாமா அவங்களாம் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க, இப்ப கூட வைராக்கியமா இருப்பாங்க. அந்த அப்படி வைராக்கியமான குடும்பத்துல இருந்து ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தாரு.
1: பிடிச்சதான் ஆண்டவரை பிடிச்சிட்டு
0: அடி வாங்கி அதுல இருந்து அப்படியே நான் வந்து ஆண்டவர் மேல அதிகமான அன்பு, மற்ற கடவுள்களையும் அப்படியே துதிச்சுட்டு படுத்துருவேன்.
1: முழுமையான ரட்சிப்பு,
0: முழுமையான ரட்சிப்புன்றது என்னுடைய பிளஸ் டூ முடிச்ச பிறகு ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் அதை செஞ்சாரு. அதுல இருந்து நான் வந்து ஆண்டவர் என்னுடைய படிப்புக்காக நான் ப்ரே பண்ணேன். இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சோடனே படிக்கவே வைக்க முடியாதுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க. படிக்க வைக்க முடியாதுன்னு அங்கதான் அப்படியே படிக்கிற பருவத்துல ஊராறு எல்லாரும் போற்றி புகழ்ற வண்ணமா படிச்சுட்டேன். ஆனா ஹையஸ்ட் மார்க்கு டிஸ்ட்ரிக்ட்ல சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு, இது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு படிக்க வைக்க முடியாது.
1: ரொம்ப வேதனையா இருக்கும்ல,
0: உள்ள உடஞ்சு போயிட்டேன். ஆண்டவரே, எங்களை குறித்து என்னதான்ப்பா நோக்கம் வச்சிருக்கிறீங்க, உங்களை தானேப்பா நான் அம்மாவும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் எங்களுடைய வாழ்க்கையில அப்பாவுனுடைய அன்பு இல்லாமலே அரவணைப்பு இல்லாமலே அப்பான்னு இருக்காரு, ஆனால் அரவணைப்பு இல்லாமலே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது இது நானே தங்கச்சி பேசிக்கொள்வோம். அப்போ பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல எங்க சித்தப்பா வந்து ஆண்டவரை அறிந்துகிட்டாரு. அவரு ஆனா வந்து ஒரு வசனம் போட்டிருந்தாரு, கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் வந்து பீரோல ஸ்டிக்கர்ல மாதிரி ஒட்டி வச்சிருந்தாரு. அது ஒண்டிதான் எங்க வீட்டுல இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி போய் நின்னு தாவணி பாவாடைதான் போட்டுட்டு இருப்பேன். போய் நின்னுன்னு அழுவேன், முக்காடு மாதிரி போட்டுட்டு அப்படியே போய் அழுது அழுது அழுது கதறுவேன். ஆண்டவரே, என்னுடைய எய்மே வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு கலெக்டர் ஆகணும்ன்றது வந்து ஒரு வெறித்தனமான ஒரு குறிக்கோள். அப்படி இருக்கும்போது எனக்கு மேற்படிப்புக்கே போக முடியாத அளவுக்கு இருக்கே சுவாமி, இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கே, சின்ன வயசுலேருந்து சந்தோஷத்தையே பார்க்கல, எப்படி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுவேன். அப்படியே எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளத்துக்குள்ளே அப்படியே உடஞ்சி அழுது அழுது ஆண்டவரோட கிருபையில எனக்கு காயதே மலை கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மெரிட்லே சீட் கிடைக்க கத்தர் கிருபை செய்தார்.
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஆண்டவர் நல்லவர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு, எம்ஏ தமிழ் படிச்சு,
0: எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி யுஜிசியோட ஸ்பான்சர்ல படிச்சு,
1: ஆண்டவர் நல்லவர். ரெவரண்ட் எபினேசர் கிட்ட பேசலாம், இளங்கோ எபினேசர், எல்லாம் நல்ல தமிழ் பேர் வச்சிருக்காங்க. என்ன பின்னணியை சேர்ந்தவங்க நீங்க? பாரம்பரியம்
2: கத்திரிக்க ஸ்தோத்திரம். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் தமிழ் சுவிசேஷ உத்தரன் திருச்சபை, டிஎல்சி,
1: கிறிஸ்டியன் ஃபேமிலி தான்,
2: கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அக்கா, நீங்கள் பேசும்பொழுது முதல்ல சொன்னீங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் தாயின் கருவில் தெரிஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னு சொன்னால், எனக்கு குழந்தை இருக்கும்போது பேர் வைப்பாங்க எட்டாவது நாலு பேர், அப்போது இளங்கோன் தான் பேர் கொடுத்தாங்க. அப்போது ஐயர் என்ன பண்ணார், என்னம்மா ஒரே பேர் இளங்கோன் இருக்குது, ஒரு கிறிஸ்டின் நேம் இல்லையானா, எனக்கு தெரியலையா, நீங்கள் என்ன சொல்லுங்கய்யான்னு சொல்லும்பொழுது, நம்ம சர்ச்சோட நேம் எபினேசர் ஆலயம், இளங்கோ எபினேசன் வச்சிடலாமே சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. ஸோ அண்ணன்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்பா வந்து விவசாயம், அம்மாவும் விவசாயம் தான், நம்ம நிலங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்போருந்தே எனக்கு அம்மா ஒரு கட்டுப்பாடோடு வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது
1: ஊர் சொந்த
2: திருவள்ளூர் பக்கத்தில், கொண்டஞ்சேரின்னு ஒரு கிராமம்.
1: விவசாயம் தான் அப்படின்னு சொன்னார், விவசாயம் தான் பெரிய தொழில்,
2: விவசாயம் தான்
1: இருப்பதிலேயே பெரிய மேன்மையான ஒரு தொழில்.

0: ஆமா, விவசாயத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க.
1: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், எல்லாரும் தொழுதுண்டு பின் செல்பவர். பின்னாடி போனோம், ஆனா இன்னைக்கு விவசாயி சாகிற ஒரு நாட்டில் நாம
0: பெருமைப்பட வேண்டிய விஷயம் அது. ஸோ இது சூழ்நிலை, நான் 10வது படிக்கும் பொழுது அம்மா ஒரு மரணப்படுக்கையான சீக்கு, ஒரு இனம் கண்டு என்ன கண்டு முடியாத ஒரு சுகவீனம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள அப்படிப்பட்ட சூழ்நிலையில மரணத்து நேராக போகும்பொழுது ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்க விட்டுட்டா என்னுடைய வீட்டுக்காரர் எப்படி இதை காப்பாற்றுவார், அவங்களாம் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என் பிள்ளைங்க வளர்ந்துட்ட பிறகு எனக்கு என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்து நான் சாட்சியாக என்னுடைய பிள்ளை இளங்கோவை ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணதான் பின்னால் என்ன சொன்னாங்க.
1: ஓகே,
0: அது எப்படின்னு சொன்னால், அப்போது என்னால் 10th வரை தான் படிக்க முடியுது, அன்பு தொடர முடியல, வீட்டில் ரொம்ப கடுமையான வறுமை, கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அம்மா நல்லா ஜெபிப்பாங்க, இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஜெபம் தான் இப்போ நான் உணர்றேன் அதை. ஸோ அப்பா வந்து சொல்லுவாங்க, அந்த பூமிக்கு நோகாத மனுஷன், அது போல் ஒரு நல்ல மனிதர் அப்பா. அம்மா கோவப்பட்டால் கூட எங்கள் அப்பா கோவப்பட மாட்டார். ஸோ நான் அப்பாவை வரும்போது
1: ஆண்களும் இருக்கிறாங்க உலகத்தில்,
0: ஏன் நான் அப்பாவும் போது தான் தெரியுது அவனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது இப்போ தான். ஸோ அதனால் அப்படி வளர்ந்துட்டு இருந்தோம், என்னுடைய படிப்பு தொடர முடியல. ஸோ அதன் பிறகு மேல் படிக்கணும்னு சொல்லும்பொழுது, மேலே போகும்போது படிக்கணும்னு நினைக்கும் பொழுது வீட்டோட நெருக்கடி, ஃபினான்ஷியல் நெருக்கடினால முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போது ஊழியத்துக்கு போப்பா, அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன்,
1: உடம்பு நல்லா ஆயிடுச்சு,
0: நல்லா ஆயிட்டாங்க கருத்து கிருபையில் பொருத்தனை பண்ண பிறகு. அது என்னன்னு சொன்னது, ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் டைமில் டாக்டராலே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை.
1: ஓகே,
0: அப்படியே ரொம்ப நான் காலையிலேருந்து ஒரு 3:00 போயிட்டே இருக்கேன் தியேட்டரில், நிறைய ப்ளீடிங்கெல்லாம் போயிடுது. அப்புறம் என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் பிளட், அவருடைய அம்மாவோட பிளட் குரூப் இருந்து அதை கொடுத்து, ஸோ அதன் பிறகு அம்மா மறுபிறவி, அம்மா பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் ஈக்காட்டில், ஒரு சிஎஸ்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அதை ட்ரீட்மெண்ட் அம்மா பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா பேர் செல்லமணி, செல்லமணி நீ வணங்குற உன் கடவுளை காப்பாற்றிட்டாரு, ஏ சுவாமி காப்பாற்றிட்டாரு, அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொன்னோடனே அப்போ அந்த மறுபிறவி அம்மாவுக்கு, ஸோ அதை அன்னைக்கு சொல்கிறாங்க, அப்பா நான் இது மாதிரி பொருத்தனை பண்ணிட்டேன், என்ன கேட்காம ஏமா பண்ணீங்க
1: நீங்க, அது விருப்பமா இருந்ததா,
0: என்ன அது சந்தோஷப்பட்டேன், ஆனா நீங்க ஊழியது போ, நான் படிக்கிறமா, படிச்சுட்டு அப்புறம் போறேனே, இல்ல இல்ல இப்ப போனா நல்லா இருக்குமே அப்படி சொல்றாங்க, நம்முடைய வீட்டோட சூழ்நிலையும் மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்றாங்க. அதுவரை அந்த இளம் வயசுலேயே அனுப்புனாதான் ஊழியத்தில் பக்குப்படியும்னு அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசு, நான் சொன்னேன் அண்ணன் யாரா அனுப்புமா, ஏன்னா வீட்டில் எனக்கு கூட பிறந்த 4 அண்ணன், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, நான் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பொண்ணு கேட்பேன். இன்னொன்று, சின்ன வயசுலேருந்து அண்ணனுங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால சினிமாக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ நான் எப்பயாச்சும் எனக்கு பாக்கெட் பண்ணி கொடுக்க 1-2 சேர்த்து சினிமா போகலான்னு சொன்னால் அனுப்ப மாட்டாங்க. அப்படியும் சினிமாக்கு நான் போயிட்டு தெரியாமல் அடிவானு போயிட்டு வரலாம்னு கூட சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்குள்ளே இருக்கும். அப்போ ஏதோ தப்பு பண்ணுறேன்னு ஆண்டவர் உணர்த்தது எனக்கு தெரியாது, ஆண்டவர் உணர்த்தது எனக்கு தெரியாது, இளம் பருவம் சின்ன வயசில் தெரியாது எனக்கு. ஓ, அப்போது ஊழியத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது சரி அண்ணன் சொல்லிட்டேன், அம்மா இவன் போக மாட்டேன்றான், இவனை மாடு மேய்க்க விட்டுலாமா, படிக்க தானே சொல்கிறோம், அதுவும் படிப்பு தானே, கடவுள் பற்றி படிப்பு தானே, நம்ம ஊரில் ஆயிரம் மரம்லாம் எப்படி இருக்கிறாங்க, இது ஆசீர்வாதமான வேலை தானே சொல்லும் போது, இல்லை நீங்கள் ஏன்னா போகணும்பொழுது மாடு மேய்க்கலாம் விடணும் போது யோசிக்க ஆரம்பிச்சு, அடடே மாடு மேய்ச்சா நம்ம வாழ்க்கை கேவலமாயிடும், சரி வேண்டான்னு சொல்லிட்டு சரி சம்மதிச்சிட்டேன். சம்மதிச்சுட்டு அங்கே போயிட்டு படிக்கலான்னு போகும்பொழுது, டிப்ளமோ இன் தியாலஜி அப்படி படிக்க அங்கே போகலான் போது, அங்கே ஒரு சூழ்நிலை போனோடனே வீட்டு ஞாபகம் வருது.
1: எங்கே போனீங்க?
0: எனக்கு இங்கே ரெடிஸ் பக்கத்தில் ஒரு கல்லூரியில் பைபிள் ஸ்கூலில் போய் படிக்க சேர்த்து விட்டாங்க.
1: ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும்,
0: ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும். அப்போது எனக்கு என்னடாது மறுபடியும், எனக்கு இளம் வயசில் ஹாஸ்டலில் ஒரு ரோமன் கேத்தலிக் போர்டிங் ஹாஸ்டலில் ஒரு 3 படித்தேன். ஸோ அதனால் சரியான சாப்பாடு இருக்காது, வேலை செய்யணும் அப்படினால திரும்ப ஹாஸ்டலும் போது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. அம்மாவோட அந்த பாசம், அண்ணன் தம்பி பாசம் அதிகமாக தாக்க ஆரம்பிச்சது. சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். இப்போ இங்கே வரும்பொழுது என்னுடைய உபதேசர் கூட்டு பேசினார், ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் ஏன் திரும்ப வந்துட்டீங்கன்னு சொன்ன. அவருடைய உபதேசர் பேர் விசுவாசம், அவர் பேர் விசுவாசம். இல்லை எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வருது, அண்ணன் தம்பியோட பாசம் என்னை தடுக்குது, அங்கே தனியாக இருக்க முடியலன்னா அவர் சொன்னார், அறிவில்லாதவனே அம்மா அப்பா அண்ணன் தம்பியெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்கடா, ஆண்டவர் தான் ஒரு நாள் பிரியாத இருப்பார், உன்னதமான ஊழியத்தை போய் திரும்பி வந்துட்டியே போடான்னு சொன்னார். சரி அதன்பு கேட்டு நான் போனேன், திரும்ப நம்மளை விட மாட்டாங்க போலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்கன்னா கூட்டு வந்தவங்க விட்டாங்க. படிச்சிருக்கும் போது சரி என்னுடைய அந்த ஆரம்ப நிலை வந்து அவங்களுக்காக, வீட்டுக்கு வந்தாலும் இருக்க முடியாது, கொண்டு வந்தீங்க தான் போடுறாங்க,
1: வேற வழி இல்லாம
0: தள்ளி விட்டுருக்கு. ஆமா, ஒரு வேலை போல ஏதோ போனோமா மற்றவங்க பார்த்து ஒரு படிப்பு மாதிரி படிச்சுட்டு படிப்புடா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் படிப்புன்றதுக்காகவே நான் போனேன், எனக்கு முழுக்க படிக்கணும்னு ஒரு ஆர்வம். ஸோ அதனால் படிச்சுக்கிட்டு முடிச்ச ஒரு 3 ஆண்டு முடித்தேன். முடித்தவரை ஒரு 2 வருஷம் ஒரு ஃபீல்டு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அதை முடிச்சு வந்த உடனே அங்கே அதனுடைய டைரக்டர் இந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணார், சரி இந்த தம்பி இங்கே அவங்க ஹாஸ்டலில் இருக்குது, ஹாஸ்டலில் வாடனை போடலாம் அப்படின்னு சொல்லி வாடனை போட்டாங்க. சுமார் ஒரு 8 வருடங்களாக நான் அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சூழ்நிலில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அந்த ஊழிய அது மேலே இருக்கிற அந்த ஆர்வம் நம்ம உலகபரமாக திரும்ப ஆரம்பிச்சது. அப்போது எனக்கு ஒரு தரிசனம், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரூம் இருக்கும் பொழுது நல்ல நடுவில் தூங்கும் பொழுது தரிசனம் வருது. ஸோ ஒரு ஒரு அன்னை போல் வந்து நின்று, தம்பி நீங்கள் போங்க, இங்கேருந்து நீ போகணும், நீங்கள் வந்து கிளம்பணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அந்த தரிசனம் வந்த உடனே அவங்கள பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே அந்த சூது ஆடுறான் பார்த்தீங்களா, அந்த பிளைங் கார்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை அந்த இடத்த பார்க்கும்போது அந்த அம்மா சைலண்ட்டாக, தம்பி வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அவங்களை பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் சொல்கிறேன்ல நீங்கள் போங்க அப்படின்றாங்க. திரும்ப கவனிக்கலை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டா அதோட எனக்கு திடீர்னு விழிப்பு வந்து எழுந்து உட்காந்தோடனே எனக்குள்ளே ஜெபிக்க சொல்கிறார் ஆவியானவர். எனக்கு அது உணர தெரியல. ஸோ அப்புறம் என்ன தெரியல சுவாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விடும்போது என்ன ஆண்டவர் அவர் என்னுடைய நடத்துதலை கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுட்டேன். சரி இங்கேருந்து போக சொல்லிடுறாருன்னு சொல்லிவிட்டு, ஸோ அங்கேருந்து நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன், வந்து
1: வேலையை விட்டுட்டு
0: வந்த பொழுது, ஸோ அடுத்து வாழ்வாதாரம் என்ன பண்ணணும் அப்படின்னும் பொழுது அதுக்குள்ளே 2 அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுது, அக்காவுக்கு முதல்ல மேரேஜ் ஆகிடுது. ஸோ இவங்கள சார்ந்து இருக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு டிரைவிங் தெரியும், டிரைவிங் கற்றுக்கிட்டு இருந்தனால உடனே உண்டாய் கார் கம்பெனி, ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க கார் கம்பெனிக்கு அங்கே போனேன். அங்கே போகும்போது நான் ஜெபிச்சுட்டு தான் போனேன், ஆண்டவர் எனக்கு யாரும் ரெக்கமெண்ட் கிடையாது, நீங்கள் மட்டும் பண்ணுங்க, அங்கேருந்து வர சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள எப்படி மோசே வனாந்தர வாழ்க்கை, அந்த எகிப்து வாழ்க்கை கொஞ்சம் நல்லா லக்ஸரியா இருந்தது. அது அது உதாசீனப்படுத்தும் பொழுது வனாந்தர வாழ்க்கை எப்படி இருந்தோ அது போல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது எனக்கு அந்த பண தட்டுப்பாடு வரும்போது சகோதரர் போய் கேட்க முடியாது. அந்த சூழ்நிலை பிசாசு உணர்த்தினே இருப்பான், நீ வந்து இந்த உலகத்தில் வாழ்த்து. அதெல்லாம் போன பிறகு அங்கே உண்டாய் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது.
1: என்ன வேலை?
0: அங்கே அந்த அசம்பிளி செக்ஷனில் கிடைச்சது. அசம்பிளியில் அந்த ரோட் டெஸ்ட் இது பண்ணுறது, அந்த கார் கன்வேயில் அந்த பெல்ட் வந்து இறங்கும் பொழுது அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ எனக்கு முதல்ல டெம்பரரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசரோட கண்ணெல்லாம் தயவு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ நல்ல வேலை நம்ம கொஞ்சம் இதாக எடுத்து இதுலேயே நம்ம இருந்து நன்மதிப்பு பெற்று கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், இனிமேல் வேணாம் அப்படின்னு கொஞ்சமாக அந்த ஊழியத்துடைய அந்த டைவர்ஷன் கொஞ்சம் வேலை.
1: ஊழிய படிப்பு 3 வருஷம் படிச்சிருக்கோமே.
0: அப்போ என்ன பண்ணது, கொஞ்சம் பணம் பார்த்த உடனே கொஞ்சம் என்னோட டிரைவர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிற மேனேஜர் கூடுவாங்க, இல்லைங்க நீங்களை பார்த்தா இங்கே இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, உங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு, வே ஆஃப் டாக்கிங்கு, இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அஃபிஷியல் ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னையா அது, இங்கே வந்தால் கூட நமக்கு வெளியே போக சொல்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அப்போது சரி நம்ம இங்கேருந்து ஊழியத்துக்காக போகலான் போது என்னுடைய உணர்பிரா சகோதரர் சொல்லலாம், ஒரு 3 பேர் சொல்லலாம், மிஸ்டர் ஆனந்த், ரெவரண்ட் இன்பராஜ், ரெவரண்ட் சாலமோ. இவங்க என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிற என்பதை நான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் இப்போ தான் உணர்றேன். ஸோ அவங்க இல்லை நீங்கள் அந்த வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டவர் ஊழியத்தை தெரிஞ்சிருக்காரு தம்பி, நீங்கள் வந்துருங்க இல்லைங்கோ சொல்லிட்டு என்னுடைய உடன்பிரவா சகோதரர் ஆனந்த் தான் பண்ணார், மெட்ராஸ் தியாலஜிக்கல் காலேஜில் இவாஞ்சலிக் சர்ச் அப்படி இருக்கிற அந்த காலேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் அவர் என்னை கேட்கவே வாங்கி வந்துட்டார். வாங்கி வந்துட்டு நீங்கள் இது மாதிரி நண்பர் இன்பராஜ் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரெவரண்ட் இன்பராஜ் திருத்தணியில் ஊழி செஞ்சுருக்கார். அங்கே வந்தோடனே அங்கேயும் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவன் நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் வந்து என்னை பிடிச்சிருக்கிறத நான் இப்போ தான் அதை உணர்றேன். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க.
1: சரியா
0: அதாவது தியாலஜி படிக்கிறதுக்காக, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க. சரியே போடுங்க சொல்லிட்டு அந்த வேலை கண்டினியூ இருந்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் வீட்டுக்கு வருது, அழைப்பு வருது, எனக்கு வந்து சேரத்துக்கு அழைப்பு வருது. இந்த அழைப்பு வர்றது என்னன்னு சொன்னால், அது வந்து 14 வருது, மேவோ ஏப்ரல் எனக்கு சரியான ஞாபகம் இல்லைன்னா 14 வருது தேதி. இன்னொரு ஆச்சரியம் என்ன சொன்னால், ஒரு 2 ஆண்டுகள் முன்பதாக போலீஸ் செலெக்ஷனுக்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதுவும் என்ன பண்ணதுக்கு அதே தேதியில் வருது. இப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, சரி இது போலான்னா 2 அப்ளிகேஷன் ஒரே தேதியில் வந்து நிற்குது. அது 2 ஆண்டு முன்னாடி போட்டது, வேறொரு அரசு மாறி இருந்து மறுபடியும் முன்னாடி இருந்த ஒரு அரசு, எந்த அரசுன்னு தொடர்ந்து சொல்ல வேண்டியதில்லை, முன்னாடி இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு, அந்த அப்ளிகேஷனை எடுத்து 2 ஆண்டு முன்னாடி போட்ட அந்த அப்ளிகேஷன் எடுத்து அதே ஒரு டேட்டில் வருது. இப்போ என்னுடைய நண்பர் அவர் இன்பராஜ் அவர்களுக்கு வந்தார், ரெவரண்ட் இன்பராஜ் கொண்டு வந்தா, சரி எனக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாருங்கண்ணே அங்கே போகலாம். அவர் என்ன போனால் சொன்னார், நீங்கள் போலீஸாக வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாமேன்னு சொன்னார். சரி என்னையா திரும்ப என்ன கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வரலான்னு திரும்ப மறுபடியும் வெளியே போற மாதிரி ஆயிடுதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானே திரும்ப வந்துட்டேன். வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வரணும், நான் செலெக்ஷனுக்காக வரணும். ஸோ அங்கே வரும்போது எப்பவுமே ஆப்ஷனில் இருக்கும், 100 meters, 1500 meters ஆப்ஷன் இருக்கும். ஆனால் கம்பல்சரி 1500 ஓடினா தான் நீங்கள் செலெக்ஷன், 100 meter கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நைட்டெல்லாம் அங்கே வேலை செஞ்சேன், ஓவர் டியூட்டி பண்ணேன், கம்ப்ளீட்டாக உட்காந்து பெடல் வண்டி மேய்ச்சி எடுத்து இதெல்லாம் பண்ணணும், அதில் பயங்கர ஜாயிண்ட் தான் பெயின் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை என்னோட கூட ஒரு 6 பேர் நிற்கும், நான் ஒரு 3, 6 பேர், 8 பேர் லைன் நிற்கி ஓட வைக்கிறாங்க, விசில் கொடுத்தோன்னே ஓடிட்டு இருக்கிறோம். என்ன முன்னாடி ஒரு 3 பேர் ஓட நானும் ஓடுறேன். ஆனா அங்க உட்காந்த ஒரு சீப் அந்த சீப் அதிகாரி என்ன பண்றாரு, இளங்கோ கமான்னு சொல்றாரு. எனக்கா நம்ம தான் லீஸ்டா வரமா திரும்பி பார்த்தா என் பேரடி ஒரு 6 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க, என் மாதிரி ஒரு 3 பேர் போறாங்க, 4வதால வந்துட்டு இருக்கிறேன். ஏன் தெரியும் இளங்கோ கமான், இவன் இளங்கோ கமான்னு சொல்றாரு, வேகமா சொல்றாரு. அப்படியே வந்து அங்க செலக்ட்
1: ஆயிட்டேன்,
0: அதுல செலக்ட் ஆயிட்டேன், அது ஃபர்ஸ்ட் இதுல செலக்ட் ஆயிட்டேன், எலிஜிபிள் ஆயிட்டேன். வேகமா போ வேகமா போ, அடுத்து லாங் ஜம்ப் தான் விடுவாங்க, எனக்கு லாங் ஜம்ப் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு, லாங் ஜம்ப் விடுவாங்க. ஆனா அது ஆப்போசிட்டா மாறுது, கயிறு ஏறணும்னு சொல்றாங்க. கயிறு ஏறதுல போகும்பொழுது அந்த கயிறு ஏறும்போது முதல்ல நமக்கு வந்து ரெட் இருக்கும், ரெட் எல்லோ கிரீன் அப்படி போட்டிருப்பாங்க, அது எனக்கு ஞாபகம் சரின்னு நினைக்கிறேன். ஸோ ஏறும்பொழுது நான் ரெட் ஏறுறேன். ஸோ நைட்டெல்லாம் அந்த வண்டி திரும்ப ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, பிடிச்சிட்டு அப்படியே ஏறணும், ரெட் போயிட்டேன். அதுக்கடுத்து எல்லோ போனால் 2 seconds, 2 stars வரும், கிரீன் போனால் 3 stars வந்துடும். என்னால் முடியல, என்ன பண்ண இறங்கலானும்போது அங்கே செலெக்ஷன் நிற்பான் பாருங்க, ஸ்டார் எல்லாம் கவுண்ட் பண்ணுவோம் பாருங்க, அவங்க எல்லாருமே அவனுடைய மைண்டெல்லாம் திரும்பிட்டு ஸ்நாக்ஸ் அவ்வளோ அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோ பேரும் பார்க்கல, நான் ஏறாம நின்றுட்டு இருக்கேன், அதன் பிறகு திரும்பிட்டு தம்பி ஏறிட்டீங்களா, சரி 3 stars வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ள என்ன பண்ணணும் தெரியல, ஆனால்
1: கிடைச்சதா இல்லையா போலீஸ் வேலை.
0: அப்புறம் என்னன்னு சொன்னா நான் இறங்கிட்டு அடுத்த தம்பி ஓகே லாங் ஜம்ப் போங்கன்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள மனசில் ஓடிட்டே இருக்குது, சொல்லிட்டு அதனால உன் அங்க அழைப்பு கொடுத்தா இங்க வந்திருக்கிறிய அப்படின்னு எனக்குள்ள போராட்டம். ஆண்டு எதை சாய்ஸ் செலக்ட் பண்ற இப்பவும் ஒரு போராட்டம். அதன் பிறகு என்ன பண்ண, இறங்கிட்டு என்னுடைய ஃபைல் எல்லாம் வாங்கி லாங் ஜம்ப் போறது போகாம எடுத்து போட்டுட்டு ஷர்ட்டெல்லாம் போன தெரியாம பேக்கெட்ல நுழைஞ்சி வெளியே நேரம் எங்க வந்துட்டேன், இறையல் கல்லூரி சேர்த்துக்கு அங்க வந்துட்டேன். அங்க வரும்பொழுது பிரின்சிபால் பாக்குறாரு, பார்த்தவனே நீ என்ன போலீஸ்கார மாதிரி இருக்கிற, ரவுடி மாதிரி இருக்கிற, என்ன அச்சுடு போடுத, நீ ஊழிய செய்து தகுதி இல்ல மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இல்லைங்கய்யா நான் ஊழியத்துக்காக தான் வந்திருக்கிறேன். அப்போ போய் ஆண்டவர் பேசுறது அவர் லீட் பண்ணுறது தெரியுது. சரி நான் உனக்கு அட்மிஷன் கொடுக்குறேன், போயிட்டு நீ நெக்ஸ்ட் ஒரு டே வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அங்கே வரும்பொழுது அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறேன், எழுதிட்ட பிறகு எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசிக்காக படித்ததே தமிழ், அப்போ என்னுடைய சகோதரன் சொன்னால் இங்கிலீஷ் படிச்சுக்கோங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் பைபிளில் நிறைய படிக்கிறதுக்கோ ஊழியம் செய்யறதுக்கும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்கும், அது உலகளாவிய மொழி இல்லையான்னு சொல்லும்பொழுது சரி அதுக்கு நான் கேட்டேன். ஆனால் பைபிள் காலேஜில் எல்லாருமே இங்கிலீஷ் கேட்டவங்களுக்குலாம் கிடைக்கல, ஆனால் எனக்கு மட்டும் வந்து கூப்பிட்டு ரீஸாக சொன்னார், இளங்கோ உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் கொடுக்கணும்னு சொன்னார். ஸோ அது ஆண்டவர் கொடுத்த ஒரு
1: அழைப்பு, சேர்ந்துட்டீங்க,
0: சேர்ந்தாச்சு, நல்லா
1: பண்ணீங்களா அந்த படிப்பு,
0: கண்டினியூ பண்ணிட்டேன். அது முடிக்க ஒரு 3 மாதம் இருக்குது, சாரி 3 மாதம் இருக்கும்பொழுது, ஸோ நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்ன உடனே ஏதோ அம்மா தான், அப்போ அம்மா இங்கே அவனுடைய அனுபவத்தை சொல்கிறேன், அவங்க தான் ஏதோ படிக்க வர போல என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக பெட்டியெல்லாம் துணியாக ரெடி பண்ணி எனக்கு முன்னாடி வந்து ஸ்டேஷனில் நிற்கிறாங்க பையனை அனுப்புறதுக்காக. ஸோ அந்த ஒரு வாஞ்ச ஒவ்வொரு முறை படிக்கும்போது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க, இல்லைம்மா படிப்பை நான் முடிச்சுட்டு இதுவரையில் அறகுறையாக இருந்துட்டேன், இப்போது நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அந்த கல்லூரியில் போகும்போது ஆண்டவரே நான் இதுவரையில் என்னோட வாழ்க்கை அனுப்பணுங்க, உங்களுக்கு பிரியமாக இல்லை
1: அப்படியுமா போச்சு, அந்த
0: போச்சு.
1: இப்போ வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க தான் அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு பெரிய டிசிஷன் தான் நான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, ஆண்டவருடைய ஊழியம் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம், அதுக்கு முன்னாடி ஜெகதீஸ்வர்கிட்ட பேசலாம். ஸோ பிளஸ் டூ படிக்கும்போது ஒரு பொருத்தனை ஒரு விண்ணப்பம் இருந்தது, ஆண்டவர் உங்களோட இருந்தார், ஆனாலும் சின்ன விஷயம் அல்ல ஜெகதீஸ்வரி, அந்த சூழலில் படிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
2: நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, மிகவும் உள்ள உடைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாமல் இப்படியே படிப்பு எல்லாத்தையும் அப்படியே முடிச்சாச்சு, ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சாச்சு. அப்புறம் ப்ளஸ் டூக்கு வந்து ஒரு தடை, அதுக்கு பிறகு ஃபர்தராக டிகிரியோ ஏதோ படிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ வந்து 2 இயர்ஸ் பிரேக்கு, ஒரு தோல் பதனிடுற தொழிற்சாலையில டேனரியில போயிட்டு நான் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணி அதுல கிடைச்ச வருமானத்துல அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் காலேஜுக்கு சேரும் பொழுது அப்ளிகேஷன் போடுறது, அதுக்காக போயிட்டு வர்றது எல்லாவற்றையும், ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து இந்த அளவுக்கு சென்னை பட்டணத்துல வந்து படிக்கணும்னு ஆண்டவர் வந்து வழிநடத்தி.
1: குடும்ப தலைவர் சரியில்லைனா எப்படி எல்லாம் போராட வேண்டியதா இருக்குல்ல, அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லை,
3: ஆனா அந்த அடிமைத்தனம் சிக்கிக்கிறாங்க அவ்வளவுதான்.
2: என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, நான் பேசுறது பேசிக்கா பட்டிமன்ற பேச்சாளர். சின்ன வயசுல இருந்தே நல்லா பேசுவேன், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, ஒரு போட்டி கூட விட மாட்டேன். எல்லாத்துலயும் ஆல் இன்னா வரணும், ஆல் ரவுண்டரா வரணும், அவார்டு வாங்கிட்டே இருக்கணும், பரிசுகளா வாங்கி குவிக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட ஆசிரியர் நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் பிரைஸா வாங்கி குவிப்பேன். நான் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கூட நிறைய பிரைசஸ் அவார்ட்ஸ் நிறைய
3: உரம் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் நம்ம சொல்ல முடியாது. இந்த சூழல்ல நல்ல உற்சாகமுற்ற ஒரு சூழல் இருந்தா அது நார்மல். பட் இதுல நீங்க செஞ்சது வந்து ரொம்ப,
2: எங்களுக்கு படிப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது, நேரத்துக்கு விசாரித்து அம்மா வந்து குடுக்கறதுக்கு கிடையாது. ஏன்னா அம்மாவும் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க, அம்மாவும் அப்பாவும், நாங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்துட்டு இருக்கோம், எந்த அரவணைப்புமே எங்களுக்கு கிடையாது.
3: இந்த சூழல்லையும் நீங்க காயிதமில்லத் காலேஜ்ல,
2: காயிதமில்லத் காலேஜ்ல சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அந்த டேனரில் ஒர்க் பண்ணி அந்த அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். எனக்கு மெரிட்லேயே கர்த்தர் கொடுத்தாரு. அப்போதான் டெய்லி ஜபம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. முதல்ல வீட்டை விட்டு நான் எதிர்த்துக்கிட்டு எப்படி வந்து படிக்கிறதுன்ற ஒரு பயம் இருந்தது. அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில ஒரு ஆயா, என்னுடைய ஆயாவுக்கு தங்கச்சி, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசி அனுப்பலாம்.
3: தங்கி
2: ஹாஸ்டல்ல
3: கெமிஸ்ட்ரி
2: கெமிஸ்ட்ரி முடிச்சேன். அதுல வந்து ஆங்கில சப்ஜெக்ட்ல வந்து ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் பாஸ் பண்ண முடியாது, கர்த்தர் செஞ்சாரு, இதுவும் ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பச்சை பாஸ் காலேஜ்ல பண்ணேன்.
3: எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணீங்களா? இல்ல தமிழ் எங்க இருந்து வந்தது?
2: அதுக்கப்புறம் என் கிராஸ் மேஜர் தமிழ் வந்து மிகவும், தமிழை நான் ரொம்ப நேசிப்பேன், தமிழ் மீது அளவற்ற ஒரு காதல். அதுல தமிழ் இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மனநமா சொல்வேன் நிறைய. அதாவது ஏற்ற இறக்கத்தோட
3: எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு
2: பட்டிமன்றம், அத எல்லா இடத்துலயும் போய் கம்மன் கழகம்ன்ற இலக்கிய அமைப்புல, பெரிய புராண அமைப்புகள்ல, இப்படி எல்லா இடத்துலயும் போய் பேசுவேன். அந்த ஆர்வம் எனக்கு உந்து சக்தியா இருந்ததுனால நான் என்ன பண்ணா, தமிழையே நம்ம மேஜர் பாடமா ஒரு எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ தமிழ்
3: போயிட்டேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ்,
2: எம்ஏ தமிழ். அதுவும் எல்லாமே ரெகுலர் தான், இதுல ஒண்ணு கூட கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது.
3: அப்ப எம்ஏ படிச்சீங்க
2: பச்சை பாஸ் காலேஜ்லயே தான். அங்க வந்து கிடைக்காது, தமிழுக்கு வந்து இதே கிடைக்காது அட்மிஷனே. ஆனா எனக்கு கிராஸ் பேஜ்லயும் சீட் கொடுத்தாங்க, அதுவும் ஒரு பெரிய சாட்சி தான்.
3: செல்லமாலா இல்ல பச்சைபாஸ்?
2: பச்சைபாஸ்லயே, பச்சைபாஸ் காலேஜ்லயே மெரிட் ஃபர்ஸ்ட் செலக்சன் லிஸ்ட்ல என்னுடைய பேரு.
3: தமிழ் இலக்கியம் படிச்சீங்க?
2: தமிழ் இலக்கியம் படிச்சு.
3: இதெல்லாம் என்ன, ஹாஸ்டல்ல இருந்தே அப்பா இப்படியேதான் இருக்கிறாங்க, குடும்ப நிலைமை இப்படிதான்
2: இப்படியேதான் இருக்கு? நான் டே ஸ்காலராவும் வருவேன், ஹாஸ்டல்லயும் தங்கிப்பேன். அந்த மாதிரி
3: எம்ஏ தமிழ் முடிச்சு,
2: எம்ஏ தமிழ் முடிச்சு, அதுக்கடுத்து எம்ஃபில் தமிழ் பச்சை பாஸ் காலேஜில் முடிச்சு, அதுக்கடுத்து எம்ஏ படிக்கும் போதே யூஜிசியில நெட் எக்ஸாம் எழுதினேன். அதுல வந்து மெரிட் லெவல்ல JRF வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அவார்டுன்ற ஒரு அவார்டை வந்து கர்த்தர், நான் நினைக்கவே இல்லை, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த அவார்டு வாங்கினது 9 மாதங்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த அவார்டு வந்தது தெரிஞ்சது. அது என்னன்னா ஃபுல் ஸ்டைஃபண்டரி, ஃபுல் ஸ்டைஃபண்டரியில நான் பிஹெச்டி படிச்சு முடிக்க 5 வருஷத்துக்கான எனக்கு ஸ்டைஃபண்ட வந்து யூஜிசிய கொடுத்து அதை வச்சு. இது கர்த்தர் செய்த ஒரு பெரிய கிருபை. அதாவது ஒன்றுமே படிக்க முடியாத தடை
3: கூட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த மன மாறுதல கொடுக்கல.
2: அப்பா இப்ப பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் அவரு அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல, கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு, திரும்ப அந்த பழக்கத்தை ஆரம்பிப்பாரு. முழுமையா
3: அதுல ரிசர்ச் எந்த தலைப்புல பண்ணீங்க?
2: நான் வந்து பெரிய புராணத்தில் மனிதநேயமும் உயிர் இறக்கம் அப்படின்ற தலைப்புல ரிசர்ச் பண்ணேன். எம்ஃபில்ல வந்து கம்பெனியில் மனிதநேயம் அப்படின்ற தலைப்புல ஆய்வு பண்ணேன். பிஹெச்டியில பெரிய புராணத்தில் மனிதநேயம் உயிர் இறக்கம்ன்ற தலைப்புல பண்ணேன். சென்னை பல்கலைக்கழகத்துல தான் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வு பண்ணி கர்த்தருடைய கிருபையில தான் அப்படி முதல் வருடம் பிஹெச்டி பண்ணும் போது தான் எனக்கு
3: திருமணம். எப்படி
2: திருமணம் நடந்தது?
3: படிப்புலயே நிறைய வருஷம் போயிருக்கோம். ஜெகதீஸ்வரி
2: நிறைய
3: படின்னு 10 வருஷம் 12 வருஷம் படிச்சீங்களா? பிளஸ் டூக்கு அப்புறமே வரிசை
2: நிறைய. எனக்கு அந்த படிப்புன்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய,
3: அந்த கல்வி இல்ல இல்ல நிஜமா, அந்த அந்த குடும்ப சூழல் இருந்து படிக்காம மட்டும் போயிருந்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும். அதான்
2: நிச்சயமா நிச்சயமா
3: நிறைய பேத்துக்கு. சோ ரொம்ப சந்தோஷம். சோ இந்த திருமணம் எப்படி நடந்தது சொல்லுங்க, யார் சொல்றீங்க?
2: அவரே சொல்லுவாருமா?
0: நான் என்னுடைய இறையல் கல்லூரி படிப்பு முடிக்க ஒரு 3 மாதம் இருக்கும்பொழுது டிசம்பர் மாதத்தில் அம்மா மறுபடியும் அவங்க ஃபீவரால் அந்த டைம் இந்த சிக்கன் குனியாதுல வைரல் ஃபீவர் டைம் அது. அப்போது நாங்கள் காலேஜ் டூர் போயிருக்கிறோம். போகும்பொழுது எனக்கு சொல்லலை, அண்ணனுக்கு சொல்ல வேண்டாம் அவங்க அங்கே இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. அம்மா எது பிரச்சனைனாலும் சொல்ல மாட்டாங்க, ஊழி சேர புள்ளி நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போதான் ஊழியதுன்னு போன புள்ளி திரும்ப மறுபடியும் பிரச்சனை சொன்னால் வந்துட்டு போறானான்னு சொல்லிட்டு அம்மா இருந்துட்டாங்க. ஸோ ஃபீவரு அந்த ஏதோ வைரல் ஃபீவர் வந்துருக்கு, அதை வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டை அங்கே கொடுக்காதனால தெரியல, 2 கிட்னியும் அவங்களுக்கு அப்படியே அஃபெக்ட் ஆகிட்டு டிசம்பர் 19 இறந்துட்டாங்க.
3: தவறி போயிட்டாங்க.
0: ஆமாம், ஒரு உடனே அவங்க இறந்துட்டாங்க, கத்திரக்குள்ள நித்து அடைஞ்சாங்க. ஸோ அப்போது அந்த சூழ்நிலை எனக்கு என்னை ஊழியத்தின் பாதையில் ரொம்ப ஊக்குவிச்சு ஜெபிச்சு அமிச்சாங்க. அப்பாவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதில் அம்மா தான் நமக்கு வந்து அம்மா ஆண்டு சொல்கிற தாய் தேட்டும் நானும் தேட்டும் அம்மான்றது ஒரு சிறந்த ஒரு பாத்திரம். ஸோ அந்த இழப்பு என்பது வந்து எனக்கு பேரிடியாக இருந்தது. எதுவும் எந்த மரண வீட்டுக்கெல்லாம் போன கூட அழைய வராது, ஏன்னா நான் கல்லெஞ்சிக்காரனாக இருக்கேன், அழைய வர மாதிரி நினச்சா அன்றைக்கி குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அடக்கணம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு கூட 2 மாதம் இறையல் கல்லூரியில் இருக்கும்போது கூட கிளாஸுக்கு போக மாட்டேன், உட்காந்துட்டு இருப்பேன். அப்போது தாங்க முடியாத வேதனையாக இருக்கும், பிசா சொல்லிகிட்டே இருப்பான். சரி மேலே ப்ரேயர் ஹால் இருக்குது, மேலே போய் ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் நாள் அப்படியே வழி நடக்கலான் இருந்தால் 3வது மாடி, நீ வந்து உலகத்தில் வாழ தகுதி இல்லை, ஊழியத்துக்காக அனுப்பின உன் அம்மாவே உன் ஏசுவாமி எடுத்துக்கிட்டாரு, நீ வாழ்த்து என்ன புரியும், இந்த பைபிள் தூக்கிப்பட்டீங்கன்னு கீழே வந்து செத்துப்போ,
3: இப்படியெல்லாம் கூட வருது மன.
0: பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ பயந்து வருவேன், திரும்ப ஹாலில் போயிட்டு ப்ரேயர் ஹாலில் ஜெபம் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ கடுமையான சூழ்நிலை. அதன் பிறகு அங்கேருந்த என்னுடைய அந்த என் கூட படித்தவங்க என்னுடைய டீனு கூப்பிட்டு இதெல்லாம் பேசி இப்படி இருந்தால் ஆண்டோடைய சுத்தத்தை நிறைவேற்ற முடியும் சொல்லி, அதன் பிறகு நான் மறுபடியும் பிசாசை வெக்கப்படுத்தி மறுபடியும் நம்ம கிளாஸ் உட்கார ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டு நடத்தினார்.
3: ஸோ இதனால தான் ஒரு துணை வேணும்னு ஏற்பாடு பண்ணல, திருமண காரியத்தை பற்றி பேசிட்டு.
0: அப்போது வந்துட்டு லீவ் முடிஞ்சு, அகாடமி முடிச்சுட்டேன், பட்டம் வாங்கியாச்சு. ஸோ அந்த சூழ்நிலை நான் வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வந்து சென்டரில் வந்து ட்ரெயின் நேரம் வரும்போது அந்த ஊருக்கு வர ட்ரெயின் வேகமாக கிளம்புது, ஓடி ஓடி வந்து பின்னாடி ஏறிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து யூனிட் இருந்தாலும் கூட அந்த லிங்க் இருக்கும், தொடர்ந்து வர லிங்க். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் உள்ளே வந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த ட்ரெயினில் சீட்டில் ஒரு வாரமாக பெட்டி நிறுத்திட்டு, சரி நான் இப்போ யார் வீட்டுக்கு போகிறது, அம்மா இருந்தானா அம்மா கூட போயிருந்துடலாம், அண்ணன் மேரேஜ் ஆகிடுது, சகோதரிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க, எல்லோரும் மேரேஜ் ஆகிட்டாங்க, இப்போ நான் யார் வீட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம், தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. போனால் ஏற்றுப்பாங்க, இருந்தாலும் அவங்க எப்படி என்ன சூழ்நிலை ஏற்றுப்பாங்களான்ற ஒரு சூழ்நிலை. நின்றுட்டு இருக்கும்போது அப்பா இருக்காங்க, அப்பா அண்ணன் வீட்டை நேரம் இருந்துருவாங்க, நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன், எப்படி அவர் இருந்துருவாங்க, எனக்குள்ள வந்து எப்படி போகிறது, நம்ம போனால் ஏற்றுப்பாங்களான்ற ஒரு சூழ்நிலை. நின்றுட்டு ஏன்னு சொன்னால் அந்த தயக்கத்தோடு இந்த வேதனையோடு நின்றுட்டு இருக்கும்போது, பெட்டி வச்சு நின்றுட்டு இருக்கும்போது இவங்க அந்த சீட்டில் உட்காந்துட்டுருக்கதை நான் கவனிக்கலை. அப்படி வேதனையோடு கலகத்தோடு நின்றுக்கும்பொழுது 2 பேர் சீட்டு, அது அந்த பக்கமாக ஜன்னல் ஓரமாக சீட்டு இருக்குது, இந்த ஓரமாக உட்காந்துட்டு இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ படிக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அவங்க ஸ்தோத்திர பலியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பார்த்துட்டு அவங்க ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு எப்படி என் போனவொடனே நம்ம பெண்களை பார்த்து உட்கார முடியாது.
2: இல்லை நான் என்ன சொன்னேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் பக்கத்தில் உட்காரலாமே அப்படின்னு சொல்லி
3: சொன்னாங்க. ஓகே,
2: ஆனால் பக்கத்தில் உட்காந்தவர் தான் என்னுடைய கணவராக வருவாருன்னு
3: வாழ்க்கைன்றது ரொம்ப அதிசயமானது. சரி பக்கத்தில் உட்காந்திங்க, அப்புறம்
0: பக்கத்தில் உட்காந்துட்டேன், நான் ஓரமாக உட்காந்துட்டு ஜன்னலில் பார்த்துட்டு யோசிச்சு என்னுடைய எண்ணமெல்லாம் எங்கே போகிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க சோத்திரபலி படிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் போது ஃபோனு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டோரை பற்றி எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லை ஃபோனில் பேசுகிறாங்களா எனக்கு தெரியாது. அப்புறம் கவனிக்க ஆரம்பித்தேன், இவங்க ஏதோ வேறு ஏதோ இது இந்த சொல்லுவாங்களே மந்திரங்கள் படிக்கிறோம் அது நினச்சிட்டு இருந்தேன், நான் திரும்பி பார்க்கல. இவங்க பேசும்போது தான் அப்புறம் தான் கவனிச்சேன், ஸ்தோத்திர பலியில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோன் வந்தானே ஏசாமி பற்றி அதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மற்ற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிது இவங்க சரி கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிச்சு அப்படி நான் என்ன பண்ணேன், இவங்களோட இடத்துல ஒரு இண்டு போல் ஒரு சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் தான் ஏசாமி பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்கிறீங்க, அவர் பண்ணால் கேட்கும்போது இவங்கள்ட்ட என்ன பதில் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில பதிலை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்குள்ளே எனக்கு இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிது. நான் என்ன பண்ணிட்டேன், சரிங்க என்கிட்ட ஃபோனெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நான் வந்து இது மாதிரி பாஸ்ட்டுக்கு படிச்சிருக்கிறேன், சில கேள்விகள் வந்து மக்களிடத்தில் பேசும்பொழுது எப்படி பேசணும், அவங்களுக்கு மனம் புண்படாதபடி சொல்லணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் என் டைம் வந்துச்சு, என் டைம் எனக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, நான் இறங்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், என்கிட்ட நம்பர் தான் கொடுத்துருவேன், என் ஃபோன் கிடையாது, உங்கள் நம்பர் ஒன்று கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன் உங்கள்கிட்ட எப்படியாவது தொடர்பு கொள்றேன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு இறங்கிட்டேன். ஸோ எனக்குள்ளே ஒரு வாங்கிட்டோம் என்னடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் அந்த நம்பர் சொன்னாங்க, எப்படி தெரியாத ஒரு நபர்கிட்ட கொடுத்துருமே சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க. அதோட அந்த நம்பர் வாங்கி வச்சு விட்டுட்டேன்.
2: நான் அப்படி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்பொழுது ஐயோ யாருக்கோ முகம் தெரியாத ஒரு ஆளு திடீர்னு பேசினாரு, நம்பர் கொடுத்துட்டுமே. ஆனால் நான் ரொம்ப தைரியசாலி தான், ஆனாலும் நம்பர் கொடுத்ததுக்காக அழுதுகிட்டே போறேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு மூணாவது நாள்லயே ஒன்றும் பயப்படாத, அவர் கர்த்தருடைய ஊழியக்காரர் தான், என்னுடைய ஊழியக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறுதல்லா
3: ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கமா தான். அப்புறம் எப்படி தொடர்பு?
2: அதுக்கப்புறம் இவர் இறையல் கல்லூரியில அப்ப படிப்பை முடிச்சுட்டு தான் வந்தது.
3: அவர் படிப்பை முடிச்சுட்டு இருந்தா, நீங்க என்ன படிச்சு முடிச்சுட்டு இருந்தீங்களா?
2: அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன் பிஹெச்டி ஃபர்ஸ்ட் இயர்.
3: ஓகே.
2: அப்ப இவர் அந்த மாதிரி சொன்னதும் நான் யூனிவர்சிட்டியில பிஹெச்டிக்காக ஆய்வுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவர் கால் பண்ணாரு.
3: அந்த நம்பரை வச்சு கால் பண்ண
2: கால் பண்ணாரு. ஆனா ஒரு வார்த்தை கூட வேறு எந்த மாதிரி பேசல. இந்த மாதிரி சிஸ்டர் உங்களுக்கு வந்து நிறைய தெரியாத விஷயமெல்லாம் இருக்கு, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும். ஏன்னா நீங்க வந்து யாராவது கேட்டா நீங்க எப்படி பேசணும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எல்லா விதமான சுவிசேஷத்துக்கும் நீங்க எவ்வளவு ஆணித்தரமா பேச வேண்டியது இருக்கு தெரியுங்களா, நீங்க பேச வேண்டியதுல இதுக்கு அப்படின்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து ஓ இவர் பாஸ்டர் தான், உண்மையிலே கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தது உண்மைதான், நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தரா அப்படியே ஆவிக்குரிய வார்த்தைகளை இல்ல சந்திச்சு பேசல, போன்ல ஒரு முறை ரெண்டு முறை அப்படி பேசி அதுக்கப்புறம் இமீடியட்டா என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணியாச்சு.
3: சோ யார் இது கல்யாணம் முடிவு பண்ணது?
2: முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். அதாவது ரெண்டு மூணு ஃபோன் கால் பண்ணி பேசணும். அப்போ பேசும்போது ஆண்டவர் குறித்து தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு முறை சந்தித்தோம். சந்திக்கும் போது நான் வந்து என்னுடைய பேக் என்ன, இவரோட பேக்
3: என்ன,
2: எல்லாமே நான் வெளிப்படையாக பேசிட்டேன். நான் ஒன்று கூட மறைக்கல, எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாத்தையும் அவர் டிரான்ஸ்பரன்ஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்டாரு என்கிட்ட, உனக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது கேட்டுட்டு என்ன ஒரு வார்த்தை சொன்னாருன்னா, ஊழியத்துல ஜபம் பண்ணி 10 ரூபாய் கிடைச்சாலும் என் கூட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா வாழ முடியுமா உன்னால, அதுக்கு ஓகேவா, டு யூ அக்செப்டா அப்படின்னு கேட்டாரு. அப்போ தாராளமா ஊழியத்துல வர்ற அந்த காணிக்கையில 10 ரூபாய் கிடைச்சாலும் நான் மனநிறைவோட வாழ்றதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு இருக்க கூடாது. ஒரு குடிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடி உதன்னு சொல்லி இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தமா எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மாப்பிள்ள நிச்சயமா நல்லவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஓகே சொல்லிட்டேன். அப்புறமா அதுக்கப்புறம் பாஸ்டர் டைவர் ஃபோன் பண்ணி கேட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்டர் என்ன ரட்சிக்குழு நடத்தினவங்க வந்து சென்னையில ரெவரண்ட் ஏஎம் செட்ரிக் பெனோ அவரும் ஊர்ல வாணியம்பாடியில பாஸ்டர் சிலுவராஜ் அப்படின்ற பாஸ்டரும் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில
3: குடும்பத்தில் நடத்தினாங்க.
2: இல்ல
3: திருமணம் இது ரொம்ப அதிசயம் இல்ல, ட்ரெயின்ல உட்கார்ந்து பெரிய அதிசயம். ஆண்டவர் அப்பா தீர்மானத்தின்
2: பக்கத்துல உட்காருன்னு சொன்னதுக்கு வாழ்க்கை முழுச பக்கத்துல உட்காரு,
3: பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லாம இருந்தா அவ்வளவுதான். திருமணம் நல்லபடியா
2: நல்லபடியா
3: யாருக்கும் எந்த இதுவும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கும்ல, என்னதான் உங்களுடைய படிப்பும் உதவி செய்யும். சோ அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருக்காங்களா?
2: ரெண்டு குழந்தைங்க. இந்த முதல் பையன் பேர் வந்து இளவழகன், ரெண்டாவது பொண்ணு பேரு இளமதி. ஆண்டவர் வந்து ரெண்டு குழந்தைங்களும் தரிசனத்துலதான் கொடுத்தாரு. முதல் குழந்தை பையன் தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட கேட்டா, அதே மாதிரி பையன் தான் கொடுத்தாரு. அடுத்து பெண் குழந்தைய கொடுத்தாரு.
3: பெரியவங்க ரெண்டு பேரும்
2: முதல் பையன் வந்து 3வது முடிச்சு இப்ப 4வது போறான், பொண்ணு வந்து யூகேஜி முடிச்சு 1st ஸ்டாண்டர்ட்
3: போறான். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த
2: இசையில அவர் முதல்ல இருந்தே ஊழியம் பண்ணிட்டு
3: இருக்கிறாரு. அதையே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு
2: இருக்கிறீங்க. இன்னைக்கும் இசை மூலமா அவர் ஊழியம் செய்யறாரு. ஆண்டவர் அந்த ஊழியத்துல
3: இந்த எல்லாவற்றிலும் ஒரு இன்னொரு பெரிய அதிசயம் இல்ல, உங்களுடைய மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில உங்களுக்கு கிடைத்த அந்த பேராசிரியர் வேலை, அதை பற்றி சீக்கிரமா சொல்லுங்க.
2: ஒரு தனியார் கல்லூரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 4 வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த வேலை காரியத்துல மிகவும் உபதரப்பட்டேன். அப்ப வந்து லூக்கா 1 அதிகாரத்துல 75வது வசனத்துல ஆவியானவர் என்னோட பேசினாரு. நான் ரொம்ப உள்ள உடஞ்சி நொறுக்கப்பட்டு, நான் யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டேன், மனத்துக்கன் மாசில நாதல் அப்படின்ற மாதிரி யாருக்கும் நினைக்க மாட்டேன். ஆனா எனக்கு எனக்கு தேடி வந்து எல்லாரும் உபத்திரத்தை கொடுப்பாங்க. அந்த வேலை ஸ்தலத்துல நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்ன வந்து அந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு பயிற்சியா பயிற்சி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வந்து உமக்கு சித்தமான ஒரு இடத்துல எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, லூக்கா 1:75 வசனத்துல அவர் என்னோடு பேசினாரு. அப்படின்னா இப்படியாக நீங்கள் பகைவர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி பயமின்றி உண்மையுடன் நேர்மையுடன் அவர் திருமுன் பணி செய்யுமாறு உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமொழி பெயர்ப்பு விவிலியத்திலிருந்து அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசினாரு. அதே போல இன்டர்வியூல ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு. இன்றைக்கு மகளிர் கிறித்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணிபுரிய கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார்.
3: பெரிய விஷயம் அதுவும் உங்களுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரெல்லாம் போல
2: இல்ல, எனக்கு வந்து தமிழ் ரொம்ப
3: பிடிக்கும்,
2: என்னுடைய ரத்தமா மாறி போச்சு.
3: என்னுடைய ஒரு கனவா இருந்தது ஒரு காலத்துல போயிடுச்சு எனக்கு. அதுக்கு பதிலா பத்திரிகை ஆசிரியர்.
2: இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, நான் இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், 1000 பட்டிமன்றங்களுக்கு மேல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன், நிறைய இந்திய நடுவண் அரசனுடைய விருதுகளை வாங்கியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு கொடுக்காத ஒரு சந்தோஷம் ஆண்டவருடைய
3: பணி, அதுவும் பேராசிரியர்
2: ஆண்டவருடைய வார்த்தையில
3: வார்த்தை கொடுக்கும். உங்களை மாதிரியே ஆண்டவருடைய சத்தியத்தையும் அறிந்த ஆசிரியர்கள் இருக்கும்போது அந்த மாணவர்களையும் வழி நடத்த முடியும் இல்லம்மா, அது ஒரு பெரிய விஷயம். 1000 சாதாரண அறிவுரைகளை விட கொஞ்சம் கிறிஸ்துவ கல்லூரின்றப்ப அதுக்கான லிபர்ட்டியும் அங்க கொஞ்சம் இருக்கும். நிறைய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க.
2: ஆமா,
3: சோ அது ஒரு பெரிய வாய்ப்பு. சோ இன்னைக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அப்பா இன்னும் அப்படிதான் இருக்காரா?
2: அப்படிதான் இருக்காரு. அப்பப்ப கொஞ்சம் நல்ல
3: நிலைமை பிடிக்கல.
2: ஆண்டவர் வந்து ஏத்துக்கிட்டாரு, ஆனா முழுமையா அவரால் ஒப்பு கொடுக்க முடியல. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த கல்லூரியில வேலை செய்யற இந்த இடத்துல கூட மாணவர்களை, அந்த மாணவிகளை வந்து என் கையில ஒப்புவிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாக்களை நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்தும் போது அங்கேயும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரா கூப்பிட்டு போனாரு. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மத்தியில வல்லமையா பயன்படுத்துறாரு.
3: பெரிய வாய்ப்பு, நல்ல கல்லூரியப்பா. பழைய 100 வருஷம் மேல ஆயிடுச்சு,
2: 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 120.
3: அதுல வந்து அந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. சந்தோஷமா அமைதியா வாழ்க்கை போகுதா?
2: நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கைய நல்லா இருக்கு. ஆனா ஊழியத்துல போராட்டங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த போதக ஊழியத்துல நிறைய போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்க ஒரு படி மேல ஊழியத்துல ஏறோம்னா பிசாசு பல வகையில எங்களை அட்டாக் பண்ணிட்டே இருப்பான்.
3: உலகிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
2: அவ்வளவுதான். ஆமா, இதுல என்னன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து எவ்வளவு 23 வருஷங்களா அடி உதவி வாங்கினாங்களோ அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் 2015. ஆண்டவர் இன்னும் இன்னும் இன்னும் அதிகமா தேட ஆரம்பிச்சு ஆண்டவரையே பற்றி கொண்டு, ஆண்டவரை தவிர அம்மாவுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாதுன்ட்டு கேன்சர்ல தான் இப்பவும் இருக்காங்க. ஆனா 4th ஸ்டேஜ்ல போயிட்டு கூட ஆண்டவர் அம்மாவை அற்புதமா ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வர்றாரு. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம்.
3: ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுப்போம். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அச்சாரம், அதுதான் ஆணி, அதுதான். ஒரே வரியில இன்னைய மாணவர்களுக்கு எது தேவையா இருக்கு?
2: மாணவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட என்ன படிக்கிறோமோ அந்த படிப்பை முழுமையா பூரணமா உள்வாங்கி கொண்டு படிக்கும் பொழுது நம்ம மேல விழுகின்ற எந்த சோதனையா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் அதை எல்லாம் முறியடித்து போட்டுட்டு நம்ம வந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடினோம்னா நிச்சயமா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, படிக்க வைக்கவே முடியாது, படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்பா இப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு குடும்ப பின்னணியத்திலிருந்து என்னால உருவாக முடியும்னு சொன்னா, இன்னும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னுதாரண ஒரு சாட்சி நான் சொல்றேன். என்னன்னா, நான் வந்து இலக்கிய பேச்சாளர், 1000 பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன், அதுலெல்லாம் கிடைக்காத உயர்வை அனைத்துலக திருக்குறள் மாநாடு லண்டன்ல லிவர்பூல் ஓப் யூனிவர்சிட்டியில நடக்க இருக்கு. அந்த கருத்தரங்கத்துல என்னுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்காக கர்த்தர் என்னை தெரிவு செஞ்சிருக்கிறாரு. ECI பிஷப் டாக்டர் எஸ்ரா சர்குணம் ஐயா மூலமா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஃபுல் ஸ்பான்சர் அவங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த கட்டுரை ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபி செஞ்சிருக்கிறாரு. எங்கோ ஒரு மூலையில போறேன்னா, எங்கேயோ வளர்ந்த தாழ்மையில இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், ஆனால் தேவன் என்னை தயவான
3: பிடிச்சுக்கிட்டது ஒண்ணுமா உழைப்பு. அதுக்கு பின்னாடி வந்து உழைப்பு இருக்கு இல்லையா? அந்த பின்னணி எவ்வளோ வசதியை கொடுத்து நல்ல நல்ல ஸ்கூல்ல போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தும் பிள்ளைகள் வந்து தவறி போயிடுது. ஸோ ஆனால் அது நிச்சயமாக கடின உழைப்பும் இந்த விடாமுயற்சியாக இருக்குது, எல்லாத்துக்கு மேலே ஆண்டவருடைய கிருபை. ரொம்ப சந்தோஷம். ஸோ வெற்றிகரமாக நீங்கள் போயிட்டு வந்து அழகாக அந்த ஆய்வுக் கட்டுரை படித்து இன்னும் நிறைய சிறப்புகள் வரணும் நான் மனசார வாழ்த்துறேன், உங்களுடைய ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கமிங் டு அவர் ஷோ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஆபீஸ்ல வேலை பார்க்கும் மகா நள்ளிரவு தூங்காம சோஃபால உட்கார்ந்து இருக்கிறத அப்பா கவனிச்சாரு. அவ பக்கத்துல வந்து ஏன் தூங்கலன்னு கேட்டாரு. அதுக்கு அவ எங்க ஆபீஸ்ல கூட்டி பெருக்கி தொடச்சி சுத்தம் செய்யும் பெண்ணுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகுது. நான் அவ கூட ரொம்ப உரிமையோட பழகுவேன். அவ தன்னுடைய குழந்தையோட முதலாம் பிறந்த நாள விமரிசையா கொண்டாட ஆசைப்பட்டா. எங்க ஆபீஸ்ல சில பேர்கிட்ட பண உதவி கேட்டா, அவங்க மறுத்துட்டாங்க. ஆனா நான் அவ கேட்காமலேயே பணம் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் அவ நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என் கூட பேசுறத குறைச்சிட்டா. பிறந்த நாளுக்கு கூட என்னைய பெயருக்கு கூப்பிட்டாலே தவிர மனமாற கூப்பிடல. நான் அவ கிட்ட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னேன். அவ உடனே சரிங்க மேடம், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டா. விழாவுக்கு வர சொல்லி என்னைய வற்புறுத்துவான்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். உடனே அப்பா, பிறந்த நாள் முடிஞ்சிட்டுதா, நீ போகலையான்னு கேட்டாரு. அதுக்கு மகா, நேற்று பிறந்த நாள், நான் போகல. அந்த குழந்தைக்கு இந்த பொம்மைய வாங்கி வச்சேன். அவ அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கியும் கொடுக்க முடியாத குற்ற உணர்வும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுப்பான்னு.

கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு அப்பா, நல்லா யோசிச்சு பாரு, நீ அறிஞ்சோ அறியாமலோ அவ மனசு புண்படுறது மாதிரி பேசினியான்னு கேட்டாரு. மகா யோசிச்சுக்கிட்டே, நான் பண உதவி செஞ்ச ஒரு வாரத்துல அவ மஞ்சள் சாரி கட்டிட்டு வந்தா. நான் அதை பார்த்து, என்னப்பா மஞ்ச கலர் ஜிங்கிச்சான், இதையெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பாக்கணும் போல கண்ணு கூசுதுன்னு. அதுக்கு சுற்றி இருந்த எல்லாரும் சிரிச்சாங்கன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, நான் சொல்றது மாதிரி செய்யின்னு ஒரு யோசனை சொன்னாரு. அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டுக்கு போனான். தொட்டில கிடந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி, பிறந்த நாளுக்கு வர முடியலடா, இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கி இருக்கேன் பாருன்னு பொம்மை அவன் பக்கத்துல வச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என் 10ஆம் வகுப்பு மார்க் குறைவானதுன்னு பொதுவா சொல்லி கிண்டல் செஞ்சான், என்னால தாங்க முடியல. அப்போதான் நான் உன்னைய மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு கிண்டல் செஞ்சப்போ உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு உணர முடிஞ்சது, என்னைய மன்னிச்சுக்கோன்னு சொன்னான். வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க கைகளை பிடிச்சுக்கிட்டா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு பசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி கர்த்தரிடத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும் பேசுகிற நல்ல தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். என் சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் வரட்டும். நீர் எங்களை ஆசீர்வதியும் என்னுடைய வார்த்தையினால் திருப்தியாக்கும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலர் 28:1-2 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 28:1-2 ஆகிய வசனங்கள்.
2: நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள்.
1: இந்த ரெண்டு வசனங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, பவுல் என்ற தேவனுடைய மனிதன், அவர் யூத குலத்தை சேர்ந்தவர், ஆனால் அதே சமயத்துல ரோம பிரஜையாகவும் அவர் இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பிரசங்கித்ததினால அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை பிடித்து அவர் மேல் குற்றம் சுமத்தி அவரை ரோமாபுரிக்கு அங்க விசாரணைக்காக கப்பல் வழியாக அவரை அனுப்புகிறார்கள். பவுல் போனது சின்ன படகல்ல, பெரிய கப்பல். கிட்டத்தட்ட 276 பேர் அதுல பிரயாணம் பண்றாங்க. நிறைய கோதுமை போன்ற தானியங்களும் இருக்கிறது. இந்த கப்பல் ஒரு பயங்கரமான புயலில் சிக்கிவிட்டது. புயலில் சிக்கிய கப்பல் அங்கே அது உடைஞ்சிரும்ன்ற ஒரு சூழ்நிலையில தேவனுடைய பெரிய கிருபை, அந்த கப்பல் ஒரு தீவுக்கு பக்கத்தில் உட்காந்து அது உடைகிறது. அந்த கப்பல் இருந்து அத்தனை பேரும் பவுலும் சேர்த்து நீந்தியோ கட்டைகள் மேலேயோ ஒரு தீ அந்த தீவை போய் அடைந்து விட்டார்கள். அதான் வாஸ்தவம். அந்த தீவினுடைய பெயர் மெலித்தா. தீவினுடைய பெயர் என்னங்க? மெலித்தா என்ற தீவை இவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்போ அந்த ஊர்ல அந்த குளிர்னால அந்த மக்கள் எல்லாம் அனல் மூட்டி, நெருப்பு மூட்டி, அதை சுற்றிலும் குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. குளிர் காஞ்சிட்டு இருக்கிற அந்த மக்களோடு போய் பவுலும் இவரோடு வந்த மற்றவர்களும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கிறது. அப்போ சில 28:3-4 வசனங்களை வாசிங்க.
2: பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள்.
1: இப்ப இந்த சூழலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கப்பல்ல ஒரு பயங்கரமான ஒரு சேதம் ஏற்படுகிறது. கப்பல் இருக்கிறவங்க தப்பிச்சுட்டாங்க. ஒரு தீவை வந்து அடைஞ்சிட்டாங்க. தீவில் இருக்கவங்க எல்லாம் அனல் மூட்டி குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரும் போய் சேர்ந்துகிட்டா? பவுலும் சேர்ந்து கொண்டார். கூட இருந்தவங்களும் சேர்ந்துகிட்டாங்க. திடீர்னு பவுல் என்ன செய்யறாரு? கொஞ்சம் விறகெல்லாம் கொடுத்து அந்த நெருப்புல போடுறாரு. நெருப்புல போட்ட மாத்திரத்துல அதுக்குள்ள இருந்து என்ன வருது? ஒரு விரியன் பாம்பு வந்து அவனுடைய கையை என்ன பண்ணிருச்சான்? கவி கொண்டது. இத பார்த்த உடனே அந்த மக்கள் ஒரு காரியம் சொல்றாங்க. அந்த தீவார் கண்டபோது அவங்க இவர் யாருன்னே தெரியாது, இவருக்கு அவங்களை யாருன்னு தெரியாது. ஆனா அந்த சூழலை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷன் கொலைபாதகன். இந்த மனுஷன் யாரு? கொலைபாதகன். இதற்கு என்ன இல்லை? சந்தேகமே கிடையாது. சந்தேகத்துக்கு இடமே இல்லாம இந்த ஆள் ரொம்ப மோசமான ஆளு, மிகப்பெரிய பாவம் செய்திருப்பான் போல. ஆகையால் தான் பாருங்க, சமுத்திரத்துக்கு கடலுக்கு தப்பிச்சு வந்துட்டான். ஆனா விதி அவனை விட்டுச்சா பாத்தியா? இங்க வந்து அவன் பாம்பு தீண்டி விட்டது. இப்போ இவன் மறிக்க போகிறான் என்று சொல்லி இவர்கள் எல்லாரும் அவனை என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க? பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த மனிதன் ஒரு பயங்கரமான பாவி, இந்த மனுஷன் மோசமான ஒரு ஆள். ஆகையால் தான் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிச்சாலும் அடுத்த ஒரு ஆபத்து அவன் என்ன செஞ்சிச்சு? பிடிச்சிருச்சு. இவன் மறித்து போக போகிறான் என்று அவர்கள் ஆவலாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரங்கள்ல சிலருடைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம என்ன சொல்றோம்? என்ன அநியாயம் பண்ணா மாட்டினா பாத்தியா, வந்துச்சா உனக்கு? ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே நம்ம என்ன சொல்றோம், அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க, அதனாலதான் இந்த கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லி பல நேரங்களிலே மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறவர்களாக அல்லது நியாயம் தீர்க்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வேலையை நம்ம செய்யக்கூடாது. ஆனா அது இயல்பா வருது பாருங்க. பார்த்த உடனே ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, ஒருத்தங்களுக்கு கஷ்டம், ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட சொன்ன உடனே நம்ம சில நேரங்களில் நேரடியாக அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் மனசுக்குள்ள என்ன தோணுது, ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் கஷ்டப்படுறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37 6:37
2: மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
1: ஆண்டவர் சொல்றாரு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். செய்யறோமா? செய்யறோமா? பல நேரங்களில் இந்த தவறு நம்ம செய்யறோம். நிறைய காரணங்கள் இது இருக்குது, ஏன் மற்றவங்களை நம்ம குற்றவாளி என்று தீர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு அது ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்கும். அவங்களோட நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்களாம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் அப்படி வரல பாருங்க, அவங்க மட்டும் கஷ்டப்படுறாங்க. ஒரு பரீட்சையில் ஒரு பிள்ளை தோற்று போன உடனே மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க, அவங்கள நியாயம் தீர்க்கிறாங்க, ஏன் ஃபெயில் ஆனாங்க, அப்பா அம்மா கீழ்ப்படியிலங்க, இது ஊர் சுத்திட்டு, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கோம், பிறருடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை பார்த்து நாம நம்மை அறியாமலே கூட நிறைய நேரங்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு நீ மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீ மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இது முதல் காரியம். நம்மையே கொஞ்சம் நல்லா ஒரு உணர்வு நமக்கு வரணும், அவங்கெல்லாம் மோசம், அவங்கெல்லாம் நல்லா கஷ்டப்படுறாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். ரெண்டாவது காரியம் என்ன, இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் அதனுடைய பாதிப்பு, அதனுடைய தாக்கம் நம்முடைய மனதில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுடைய பேச்சு சமூக வலைத்தளங்களில் எப்படி பேசுகிறார்களோ அதை போலவே பேசுகிறார்கள். அந்த பாஷை முதல் கொண்டு அவங்கள மாதிரியும் அவங்க பேசுகிறாங்க, நடக்கை அவங்கள மாதிரியும் அவங்க நடக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெருச பெரிய விஷயத்தை பற்றியும் யாருனாலும் பேசலாம், ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும். உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க கருத்தை பதிவிடுறாங்க, கேட்டால் கருத்து சுதந்திரம் இருக்குன்றாங்க. நடந்த சம்பவத்தை பற்றி எதுவுமே தெரியாது, பேசுகிற அந்த நபரை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனால் ஆளுக்கால் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சுய லாபத்துக்காக அவர்களை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விபத்து நடந்தால் கூட போதும், பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பேர் என்ன பண்ணுவாங்க, அதை பற்றி வீடியோ போடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இது இப்படி தான் நடந்துச்சு, அப்படி தான் நடந்துச்சு, அரசு இதை கவனிக்கல, அது பண்ணலை, இது பண்ணலை, என்ன தெரியும் நமக்கு. இன்னைக்கு நாம் யோசிக்கணும், ஆண்டவரே ஒரு நாளும் நான் பிறரை நியாயத்திற்கவோ குற்றப்படுத்தவோ கூடாது, அது எனக்கு அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். இதிலிருந்து வெளியே வரணும் ஒரே வழி என்னன்னா, தொடர்ந்து வலைதளங்களிலே நடக்கிற காரணங்கள், சமூக வலைதளங்களில் இருக்கிற காரியங்களை பார்க்காம இருக்கிறது நம்மளை கொஞ்சம் அதுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதுபோல வசனங்கள், அதுபோல ஆராதனைகள், அதிலே நம்முடைய நேரத்தை செலவு பண்ணும்போது இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளே வராது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்திருந்தால் என்னை தயவாய் நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கேட்கணுமா வேணாமா? தப்பு செஞ்ச ஆண்டவர் என்ன கேட்கணும், மன்னிப்பிக்கணும். ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்து விடுகிறோம். இந்த வசனத்தை முழுசா வாசிக்கலாம், Luke 6:37
2: மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள்.
1: இப்ப காரணத்தை சொல்றாரு,
2: அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிரு.
1: அடுத்து சொல்றாரு, அப்பொழுது நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாது இருப்பீர்கள். நாம மற்றவர்கள் மற்றவர்களால் குற்றப்படுத்தப்படக்கூடாது அப்படின்னா நாம மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. இதுக்கான காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு 36 வசிங்க,
2: ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள்.
1: இப்ப சொல்றாரு உங்களுடைய பிதா, நம்முடைய தேவன் யார், நம்முடைய தகப்பன் யார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்மளை குற்றப்படுத்துறாரா? பிசாசன் உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப குற்றப்படுத்துகிற அந்த குணம் யாருடைய குணம், பிசாசனுடைய குணம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லாண்டவரே அந்த குணத்தை என்னை விட்டு என்ன செய்ய, எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. என் தகப்பனுடைய குணம் எனக்கு வர வேண்டும். அவர் சொல்றாரு உங்கள் பிதா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, சத்தமா சொல்லுங்களேன், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணுமா, இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த நபரை பற்றியும் நமக்கு முழுசா தெரியாது, எந்த சம்பவத்தை பற்றி நமக்கு முழுசா தெரியாது. அப்ப அதை குறித்து நியாயம் தீர்க்கவோ குற்றப்படுத்தவோ நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பாருங்க, நல்ல உதாரணம் வாசித்த இந்த பகுதி. பாம்பு பவுலை கடித்த உடனே இந்த ஜனங்க ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க, இந்த மனுஷன் ஒரு பெரிய பாவியா இருப்பார் போல. ஆகையால் தான் ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு, ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. அவர் விட்டுதான் பாத்தீங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு பேர் சுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம்ல, யாரையாவது கடிச்சுதா, இவரை மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, கொத்துச்சு. அதனால இந்த மனுஷன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து விட்டார்கள். ஆனா பவுல் அதை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. பவுல் என்ன செய்யல, அதை பெருசா கவலைப்படவே கிடையாது. அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறார். என்ன காரணம், என்ன காரணம், பாம்பு கொத்தி இவர் சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட ஒரு பதட்டப்பட்டோ கோபப்பட்டோ ஒன்றும் பேசல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கப்பல் சேதப்படுவதற்கு முன்பதாக தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை பவுலுக்கு வந்தது. வாசிங்க, அப்போஸ்தலர் 27:24. அப்போஸ்தலர் 27:24.
2: பவுலே பயப்படாதே.
1: இப்போ பவுலுக்கு ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, பவுலே நீ பயப்படாதே,
2: நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும்,
1: நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். உனக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த யாத்திரையினுடைய முடிவில் நீ எங்க நிக்க போற, ராஜாக்கு முன்னாடி நீ நிக்க போற.
2: இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான்.
1: இப்ப பவுல் அந்த சூழ்நிலையில எல்லாரும் மறிக்க போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் பவுல் சங்கடப்படல, கவலைப்படல, தைரியமா இருக்கிறார். காரணம் என்ன, அவருடைய கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுச்சு, நீ ரோமாபுரியில போய் ராஜாக்கு முன்னாடி நிக்கணும், அது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் வரைக்கும் எனக்கு எந்த தீங்கும் வராது என்று உறுதியாக நம்பினார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் வரும்பொழுது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா, வார்த்தை இப்படி சொல்லுகிறது, வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், சூழ்நிலையின்படி அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும் சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் எனக்கு ஆகும், சூழ்நிலையின் அடிப்படையிலே கிடையாது. சூழ்நிலையில் எல்லாம் எனக்கு பாதகமாக இருந்தாலும் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், வார்த்தையின்படி எனக்கு ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வசனத்துல என்ன வாசி, இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் என்ன, உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த சூழ்நிலையிலும் நான் பதட்டப்படாமல் இருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய காலங்களும் நேரங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, அழகான பாடல். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும். எத்தனை பேர் இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியலையே, இந்த சூழ்நிலை வெக்கப்பட்டுருவேன், என்ன எல்லாரும் பார்க்குறாங்க, பவுல பாம்பை குத்துனது எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் பேசுறாங்க, ஆனா பவுல் அதை பத்தி பெருசா கவலைப்படல. காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் நம்புறாரு. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கட்டும், எல்லா மனிதரும் நமக்கு எதிராக இருக்கட்டும், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வார்த்தையின்படி நம்மை நடத்த கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரம் திடீர்னு சிலருடைய வாழ்க்கைன்னு சூழ்நிலை வேலை திடீர்னு போயிடும், சில சூழ்நிலை திடீர்னு ஒரு பாதிப்பு வந்துடும், மருத்துவர் ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, ஆனால் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய கடன் சுமை ஒரு பாரம் நமக்கு வரும். சில நேரம் நமக்கு சாதகமாக இருந்த மக்கள் அத்தனை பேர் நமக்கு எதிராக வருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுதுலாம் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் எனக்கு நடக்குமே ஒழிய, இந்த சூழ்நிலைகளை பார்த்து நான் கவலைப்பட போவதே இல்லை.

0: ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்குது? பாதகமா இருக்குது, சூழ்நிலை எதிர்மறையா இருக்குது. ஆனா நான் கவலைப்பட மாட்டேன். பவுல் அப்படிதான் நிக்கிறாரு. அவருக்கு அந்த வார்த்தை இருந்தனால, அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வச்சு அவர் கவலைப்படலை. வாசிங்க 28:5 இப்படி வாசிக்கிறோம்.
1: அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு
0: ஒரு தீங்கும் அடையாது இருந்தான். இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, பாரு இவருக்கு என்ன ஆக போகுது, பாரு இப்ப விஷப்பூச்சி அவரை, பாம்பு அவரை கொத்தி விட்டது, இவ மரிக்க போகிறார், இவருக்கு வியாதி வந்துருச்சு, இப்படி ஆக போகுது, பலவீனம் வந்துருச்சு, குடும்பத்துல சண்டை வந்துருச்சு, இவங்க பிரிய போறாங்க, இப்படி எல்லாம் உலகம் நின்று பார்க்கும் போது இவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன பண்ணாரா? தீயில என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு திரும்ப சொல்லுங்களேன். ஏன்னா அவருக்கு தெரியும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, எந்த தீங்கும் என்னை அணுகவே முடியாது. அவருடைய வார்த்தை எனக்கு இருக்குது, கர்த்தர் சொல்லிட்டார்ல, அவர் சொல்றது நிறைவேறும் வரைக்கும் எந்த தீங்கும் என்ன பண்ணாது, அணுகவே அணுகாது. எந்த தீங்கும் என்னை அணுகாத தைரியம் அவருக்குள்ள இருந்ததுனால அதை உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது. 3 வசனங்களை நான் சீக்கிரமாக காட்ட விரும்புகிறேன். 3 வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது 28:3 இப்படி வாசிக்கிறோம். ஒரு விரியன் பாம்பு அப்படின்னு போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு நல்லா பாருங்க, அப்படிதான் போட்டிருக்கா, ஒரு விரியன் பாம்பு. 4 வசனத்துக்கு வரும்பொழுது அதே எப்படி சொல்லுது, ஒரு விஷப்பூச்சி. விரியன் பாம்புக்கும் விஷப்பூச்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. 5 வசனம் வரும்பொழுது அந்த பூச்சி, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இதனுடைய வீரியம் குறைந்து கொண்டே வருகிறதே நம்மால் என்ன முடிய முடியுது, பார்க்க முடிகிறது. இப்ப கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தீண்ட வந்தது, பாதிக்கு வந்தது, நெருப்புல விழுந்து விட்டது. பவுலுக்கு ஒரு சேதமும் வராமல் கர்த்தர் காத்து கொண்டார். இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம், என்ன அப்படின்னு சொன்னா, மனுக்குலம் சர்ப்பத்தால் தூண்டப்பட்டு பாவம் என்ற விஷத்தினால் அவன் தீண்டப்பட்டான், அதனாலே மரணம் உலகத்துக்குள்ளே வந்தது. நல்ல கவனிக்கிறோம், சர்ப்பத்தால் தூண்டப்பட்டு மனுஷன் பாவம் செய்த பொழுது பாவம் என்ற விஷம் மனுஷக்குள்ளே போய் மரணம் என்ற ஒரு விளைவு மனுஷனுக்கு வந்து விட்டது. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினபடி அவருடைய குமாரனாக இயேசு பூமியிலே மனிதனாக வந்து சிலுவையிலே பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டு மரணத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். இனி மரணம் மனுஷனை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இப்போ அவர் அதை உதறி போட்டு அந்த சர்ப்பம் அக்னிக்குள்ளே விழுந்த பிறகு நடந்த காரியம் என்ன? 6 வசனம் வாசிங்க.
1: அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
0: இப்ப பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மள நிறைய கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது அடுத்து, என்ன நடக்க போகுது பாரு, இவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது பாரு. இவங்க தப்பு செஞ்சாங்கல்ல, வந்துச்சா திரும்ப, கஷ்டப்பட்டாங்களா, இவங்க வீழ்ந்து போனாங்களா, இந்த பிரச்சனை வரப்போதா, வேலை போச்சா, கடன் ஆச்சா, வியாதி வந்துச்சா, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, நெடு நேரமாய் பார்த்து கொண்டு இருந்தும், ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? பவுலுக்கு ஏதாவது சேதம் வரும் என்று பார்த்தார்கள். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது, இவ்வளோ நேரத்துக்கு விஷம் ஏறி இருக்கணுமே, ஒன்றும் நடக்கலை. ரொம்ப நேரமாக பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, வேறு சிந்தையாகி, சொல்லுங்கள் என்னானாங்களா, வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, இவன் பாவி, இவன் மோசமான ஆளு. இப்ப என்ன சொல்றாங்க, இவன் தேவன் என்று சொல்றாங்க. ஒரு காரியத்தை இதுல நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷர் நம்ம பற்றி என்ன பேசினாலும் அது நம்மை பாதிக்கவே கூடாது. ஆமென், ஆமென். மனுஷர் திடீர்னு நம்மளை பாவி மோசமான ஆளுன்னு சொல்லுவாங்க, அதே வாய் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவோம், ஐயோ அவங்கள மாதிரி நல்லவங்க இப்படி நடந்தா பரவாயில்ல, ஆனா உள்டாவ நடக்கும்போது நமக்கு பயமா இருக்கும்ல, அவளை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப நல்லவருங்க, இவரை மாதிரி உலகத்துல என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு சொன்ன அதே வாய் கொஞ்சம் கழிச்சு என்ன சொல்லுவோம், ஐயோ மோசமான ஆளுங்க, அதாவது கொஞ்சம் கவனமா இருக்குன்னு வாய் பேசுவோம். ஆனா நாம் இதுல இருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா, உலகம் நம்மை பற்றி என்ன பேசினாலும் அதை பத்தி கவலைப்படாம கர்த்தர் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார், அவர் என்ன சொல்றார், அவர் எப்படி என்ன பாக்குறாரு, இதை குறித்து நான் கவனமா இருந்தால் நான் தேவையில்லாத அழுத்தத்துக்குள்ளே போக வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்தா போதும், மனுஷர் என்னை பற்றி எதை பேசினாலும் அதை பற்றி நான் என்ன செய்ய போறதில்ல, கவலைப்படவே போகுது. 2 காரியங்களை இது வரைக்கும் கற்றுக்கொண்டோம். 1வது காரியம், பிறர் என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. 2வது காரியம், உலகம் பேசுகிற எல்லாத்தையும் உங்க காது கொடுத்து என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. இன்னைக்கு ஒருத்தர் புகழ்றாங்களாம் பறந்துடாதீங்க, உங்களை இகழ்றாங்களா கீழே போயிடாதீங்க. கத்தர் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆமே. இப்போ இந்த மரணம் வர வேண்டிய இடத்துல மரணம் வரவில்லை. இதை கொஞ்சம் நம்ம நிதானிச்சு புரிஞ்சுக்கிட்டோம்னா இயேசு சிலுவையில் என்ன செய்தார் நமக்காக அப்படிங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:16-17 வசனங்கள். ஆதியாகமம் 2:16-17 ஆகிய வசனங்கள்.
1: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
0: மனுஷனை தேவன் பூமியிலே படைக்கும் பொழுது அவன் சாக வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. மனுஷனை தேவன் பூமியிலே படைத்த பிறகு அவன் சாக வேண்டும் என்ற எண்ணம் தேவனுக்கு இல்லை. ஒரே ஒரு கட்டளை கொடுத்தாரு, நீ இந்த தோட்டத்தில் எதை வேணாலும் சாப்பிடலாம், இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் நீ என்ன பண்ண வேணா சாப்பிட வேண்டாம், நீ அதை சாப்பிடுகிற நாளில் அப்பதான் சொல்றாரு நீ சாகவே சாவாய். ஒரு எச்சரிப்பு கொடுத்துட்டாரு, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாம் உனக்கு தான், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் உனக்கு தான், ஆனால் நான் எதை விலக்கி வைத்திருக்கிறேனோ அதை மட்டும் நீ தொற்றாத, அதை மட்டும் நீ சாப்பிட்றாத, நீ சாப்பிடுகிற நாளிலே நீ என்ன செய்வே சாகவே சாவா என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னாரு. ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. பெரிய தோட்டத்தில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொன்னாரோ அதையே அவர்கள் சாப்பிட்டார்கள். காரணம் என்ன? சர்ப்பம் உள்ளே வந்து அவர்களை வஞ்சித்தது. தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அது வேண்டும் என்று சொல்ல வைத்தது. இன்னைக்கு சமுதாயத்தில் வாழ்கிற நாம் நிறைய காரியங்களில் வேதத்தில் எது வேணான்னு சொல்லுதோ அதெல்லாம் இந்த சமுதாயம் சரின்னு சொல்லுது. வேதத்தில் எதெல்லாம் சரின்னு சொல்லுதோ அதெல்லாம் சமுதாயம் தப்புன்னு சொல்லுது. இன்னைக்கு நாட்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கிறதுன்னு சொன்னால், நாட்கள் போக போக போக போக காலங்கள் மோசமாயிட்டே போகுது. வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணும் ஆணும் உறவில் இருப்பது தவறு. உலகம் சொல்லுகிறது ஆணும் ஆணும் தவறு தவறு செய்வது சரி என்று சொல்லுகிறது. அப்படியே முரண்பாடு, நேருக்கு நேர் முரண்பாடாக இருக்கிறது. ஆனால் தேவன் சொன்னதுக்கு விரோதமாக நாம் போகும்போது சில விளைவுகளை சந்திக்கிறோம். இங்கே என்ன நடக்குது? ஆதாமும் ஏவலும் அந்த பழத்தை சாப்பிட்ட அந்த நேரத்தில் சரீரப்பிரகாரமாக மறிக்கலை. ஆண்டவர் சொன்ன மாதிரி உடனே சரீரப்பிரகாரமாக மறிக்கலை. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து பிரிக்கப்பட்டார்கள், ஜீவனிலிருந்து பிரிக்கப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. இதுவரைக்கும் தேவனோடு இருந்தவர்கள் இப்பொழுது தேவ சமூகத்தில் நிற்க முடியல, பயப்படுறாங்க. மரணம் உடனே வரல, சில ஆண்டுகள் கழித்து சரீர பிரகாரமாக அவர்கள் மரித்தார்கள். ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கிளைகள் இருக்கிறது. நீங்க ஒரு கிளையை வெட்டிட்டீங்க, அந்த கிளை உடனே காஞ்சிராது. அது வெட்டப்பட்டு கீழே போட்ட பிறகு கூட மரத்தோடு ஒட்டி இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு காலம் வரும்பொழுது அது காய்ந்து விடும். காரணம் என்ன? அந்த மரத்தில் இருந்து அந்த ஜீவனில் இருந்த உயிரில் இருந்தது வெட்டப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாளும் அப்படிதான் வெட்டப்பட்டாங்க. தேவ பிரசன்னத்திலிருந்து வெட்டப்பட்டார்கள், தேவனுக்கு தூரமானார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க? மரித்து விட்டார்கள். மரணம் அவர்களை மேற்கொண்டது. மரணம் அவர்களை என்ன செஞ்சது? மேற்கொண்டது. இந்த ஆதாமனுடைய சந்ததியில நிறைய பேர் வந்தாங்க. நோவா வந்தாரு, ஆபிரகாம் வந்தாரு, ஈசாக்கு வந்தாரு, யாக்கோபு வந்தாரு, தாவீது வந்தாரு, ஏசாயாவ தீர்க்கதரிசி வந்தாரு, ராஜாக்களும் வந்தார்கள், ஆசாரியர்களும் வந்தார்கள். ஆனால் மரணம் அவர்களை மேற்கொண்டது. மரிக்காம இல்லவே இல்லை, எல்லாரும் மரிச்சாங்க, எல்லாரும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க, எல்லாரும் கல்லறை வைத்து மூடப்பட்டது, கல்லறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டதா இருந்தது. இப்ப மரணம் மேற்கொண்டு நிற்கிறது. மரணம் என்ன செய்யுது? மேற்கொண்டு நிற்கிறது. வசனத்தை வாசிங்க, ரோமர் 5:17. ரோமர் 5:17
1: அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க.
0: இப்ப மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்க எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, நான் மரிக்க மாட்டேன். எவ்வளவு பணம் இருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது, எவ்வளவு வசதி இருந்தாலும் மரணத்தை தவிர்க்க முடியாது. அந்த எல்லா மனுஷருக்கும் மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். வசனம் சொல்லுது மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மரணம் என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆனால் தேவன் குறித்த காலத்தில் அவருடைய குமாரனாகிய இயேசுவை பூமியிலே அனுப்பினார். கவனிங்க, ரொம்ப முக்கியம். அவருடைய குமாரனாகிய இயேசுவை பூமியிலே அனுப்பினார். வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையானவர், அந்த வார்த்தை மாமிசமாகி. யோவான் 1:14 வசனத்தை வாசிக்கலாம். அந்த வார்த்தை வாசிங்க, யோவான் 1:14,
1: அந்த வார்த்தை மாமிசமாகி
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம்
0: பண்ணி. நமக்குள்ளே வாசம் பண்ண சொல்லுங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். என்ன சொல்லுங்க, அவர் அந்த வார்த்தை என்னாச்சு? மாம்சமாய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். இப்ப இயேசுவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். இயேசு எப்படி இருந்தாரா? பாவம் இல்லாதவராய் இருந்தார். 1 பேதுரு 2:22 சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, ஒரு குறையும் ஒரு குற்றமும் அவர் செய்யவே இல்லை. இந்த ஒரு சவாலை இயேசு அந்த ஜனங்களுக்கு வைத்தார். வாசிங்க, யோவான் 8:46. யோவான் 8:46, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? வேற எந்த மனுஷன் சொல்ல முடியும்? சுத்தி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவரை எதிர்க்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அவரை பார்த்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசு தைரியமா அவர்களை பார்த்து கேட்கிறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை என்ன பண்ண முடியும்? குற்றப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இயேசு பாவமற்றவர் என்று அவருடைய சீஷர்கள் சொல்லலாம், ஆனா யார் சொன்னா தெரியுமா? அவரை விசாரித்த ரோம தேசாதிபதி பிலாத்து சொல்றாரு, இவர் குற்றமற்றவர். இயேசு சிலுவையில் அறையப்படுறாரு, பக்கத்துல ஒரு கல்ல அறையப்படுறான், ரெண்டு பேரும் பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கு. வெளியே பார்க்கும் போது அவன் சொல்றான், நாம பாவம் செய்திருக்கிறோம், அவர் பாவமே செய்யல. அவரை சிலுவையில் அறைந்த ரோம போர்ச்சேகவன் சொல்றாரு, உண்மையாவே இவர் தேவனுடைய குமாரன். குற்றமற்றவராய் இயேசு பூமியிலே வாழ்ந்தார் பாருங்க. ஆனால் தேவன் என்ன செய்தார்? தேவன் என்ன செய்தார்? குற்றமற்றவராய் பாவமற்றவராய் இருந்ததுனால மரணத்துக்கு அவருக்கு மேல் எந்த அதிகாரமும் இல்லை. மரணத்துக்கு இயேசுவின் மேல் எந்த அதிகாரமும் இல்லை. அவர் தீண்ட முடியாது, ஏன்னா அவர் பாவம் அற்றவராய் இருந்தார். ஆனால் வசனம் சொல்றது வாசிங்க, எபிரேயர் 2:14-15 வசனங்கள். எபிரேயர் 2:14-15 வசனங்கள்.
2: ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
0: எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணத்தை கண்டு பயம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எண்ணத்தை கொண்டாகிலும் மரணத்தை தவிர்க்கவே முடியாது. மரணம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இதை பார்க்கிறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்க முடியும் சொல்லுங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், சத்தமா சொல்லுங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எப்படி அதை செய்தார் ஆண்டவர்? அதை எப்படி செய்தார் வாசிங்க. யோவான் 1:29 வசனம். யோவான் 1:29 வசனம்.
1: மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி.
0: இயேசுவை பார்த்த உடனே யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்ம பார்த்தோம், மனுஷன் தேவன் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியத்தை செய்து பாவம் செய்து பாவத்தினுடைய பலனாகிய மரணத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அப்பதான் ஏற்ற காலம் வரும் பொழுது தேவகுமாரனாகிய இயேசு பூமியிலே வர்றாரு. இயேசு பூமியிலே வந்து பாவமற்றவராய் வாழ்கிறார், குற்றமற்றவராய் வாழ்கிறார். ஆனால் எல்லா மனுக்குலத்தினுடைய பாவமும் யார் மேல சுமத்தப்படுகிறது? இயேசுவை மேல் சுமத்தப்படுகிறது. ஆகையால் தான் அவர் சொல்றாரு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடி. சொல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. வாசிங்க. ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிங்க. ஒன்னு யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்.
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே.
0: நம்முடைய பாவங்களை இப்ப இப்படி சொல்றாரு, உலகத்தின் பாவம் நம்ம யோவான் சொன்னார் இல்லையா, இங்க அவர் சொல்லுமோ என்ன சொல்றாரு, நம்முடைய பாவங்களை சொல்லுங்க என்னங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து சொல்றாரு, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இப்ப மரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் ஆளுகை செய்யல, சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிறது. மரணம் எல்லாவற்றின் மேலும் ஆளுகை செய்கிறது, ஏன்னா மனுஷன் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இயேசு வந்து என்ன செய்யறாரு, நம் எல்லாருக்காகவும் சர்வ லோகத்தினுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய ஜீவனை கிருபாதார பலியாக அவர் கொடுக்கிறார் என்பதை அழகாய் வாசிக்கிறோம். திரும்ப வசனத்தை வாசிங்க.
1: நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார்.
0: ஒரு வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற பலி அல்ல, நிவர்த்தி செய்கிற பலி. நிவர்த்தி செய்கிறதுனா இனி பாவமே இல்லாத போது இல்லாதது போல அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படுகிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. இவர் இதை செய்தார், இவருடைய பலி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்தது என்பதற்கான அத்தாட்சி என்ன, ப்ரூஃப் வேணும்ல நமக்கு, என் பாவம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களை நிவர்த்தி நீக்கப்பட்டிருக்கிறது, நிவர்த்தி செய்யப்பட்டது என்பதற்கான அத்தாட்சி எங்க. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 27 அதிகாரம், மத்தேயு 27 அதிகாரம் 50-52 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க.
1: இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது.
0: இப்ப வரிசையா இயேசு சிலுவையிலே மரித்த உடனே, இயேசு தன்னுடைய ஜீவனை விட்ட உடனே என்னென்ன நடக்கிறதுன்னு வாசிக்கிறோம். முதலாவது தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இரண்டாவது பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கடைசியில் சொல்றாரு கல்லறைகளும் என்ன செஞ்சான், கல்லறை திறந்துச்சு. இவ்வளவு நாள் மூடி இருந்த கல்லறைகள், இவ்வளவு நாள் நம்பிக்கை இல்லாத கல்லறைகள், இனி இந்த மனுஷன் வெளியே வர முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இவன் பாவத்தினுடைய சம்பளமாகிய மரணம் அவனை தீண்டி விட்டது, இப்பொழுது அவன் கல்லறையிலே கிடக்கிறான். இதுக்கு நம்பிக்கையே கிடையாது. இயேசு மரணத்துக்கு முன்பதாக, இயேசு சிலுவையில் மரிப்பதற்கு முன்பதாக மரணம் ஒரு சிறை, மரணம் ஒரு சிறை, டெத் இஸ் எ பிரிசன், எந்த மனுஷனும் வெளியே வர முடியாது. ஆனால் இயேசு மரித்த பொழுதோ பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதுனால மரணம் தன்னுடைய அதிகாரத்தை இழந்தது. கல்லறலாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, ஹல்லேலூயா, கல்லறலாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது, திறக்க முடியும், திறந்து விடுகிறது. இயேசுவின் மரணத்துக்கு பின்பதாக வாழ்கிற நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறதுனாலே மரணம் நமக்கு ஒரு முடிவல்ல, அவரோடு நித்திய காலமாய் வாழ்வதற்கு ஒரு வாசலாக மாறிவிட்டது. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க, இதை அப்படியே எங்க கொண்டு வந்து நம்ம இணைக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னா, பவுலுடைய கரத்தை ஒரு சர்ப்பம் தீண்டினது, எல்லாரும் நினைச்சாங்க அவன் மரித்து விடுவான் என்று, ஆனால் பவுலை தேவன் காத்து கொண்டார். அதுபோல நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததினாலே, அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை பாதுகாக்கிறார். இனி நம்மேல் எந்த குற்றமும் சுமராதபடி கர்த்தர் நம்மை காத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 32-33 வசனங்களை வாசிக்கலாம்.
1: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்,
0: தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல்,
1: நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்,
0: இயேசுவை ஒப்பு கொடுத்தவர்,
1: அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி.
0: இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலை நிறைய கேள்வியோடு வந்திருக்கலாம், என் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தர் ஏதாவது செய்வாரா, நான் ஒரு முடிவுக்கே வந்து விட்டேனே, இதுக்கு மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது மாதிரியே தெரியலையே. ஆண்டவர் நம்ம மட்டும் தான் பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட இயேசுவோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி. எல்லாத்தையும் நமக்கு தர்றேன்னு சொல்றார். இயேசுவே கொடுத்துட்டார். பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்த மிகப்பெரிய பொக்கிஷம் இயேசு. அவரே நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காமல் இருப்பார் என்று கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற முடியும். நீங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட முக்கியமான ஒரு காரியம் 33 வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை என்ன ஆக்கியிருக்கிறாரு? இப்ப அந்த வசனம் திரும்ப வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இப்ப இயேசு விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேதம் எப்படி கூப்பிடுது சொல்லுங்க, சொல்லுங்க. மன்னிக்கப்பட்ட பாவின்னு கிடையாது, மன்னிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவின்லாம் சொல்லல, நீதிமான் என்று சொல்லுகிறது. ஆகியால் தான் பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டது, அப்படின்னா நம்மை விட்டு நீக்கப்பட்டது. பாவமே செய்யாதது போலதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய நேரங்கள குற்ற உணர்வுல நம்ம இருக்கிறோம். நான் தப்பு செஞ்சிட்டேன், என்னையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் தவறு, நான் குறைவுள்ள மனுஷனா இருக்கிறேன், என்னெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொல்ற, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டினாங்க, பவுல குற்றம் சாட்டினாங்க, பத்தியா முடிச்சு பத்தியா ஒரு கதை, அப்படி குற்றம் சாட்டினாங்க. ஆனா அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் இவர் நீதிமான் என்பதை விளங்க வைத்தார். இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான குற்றம் சாட்டுகள், விரல் நீட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் நீங்க மாத்தி இருக்கிறீங்க, என் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிக்கிறது லேசா மன்னிக்கல, சும்மா மன்னிச்சிட்டேன்னு சொல்ல, அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என் பாவத்தை கழுவி என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்போ அவருக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும்னு யோசித்து பாருங்க, எவ்வளவு அவருக்கு பிரியமா இருக்கணும்னு யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எந்தெந்த இடத்துல நான் குறைபட்டிருக்கிறேனோ அதை எல்லாமுடைய சமூகத்தில் நான் கொடுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணி நம்ம கேட்க போறோம், என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார், என்னுடைய தண்டனையை இயேசு சுமந்து கொண்டார், என்னுடைய இடத்திலே அவர் மரித்தார், என்னுடைய பாவங்களை அவர் சுமந்து என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். என்னவா மாற்றியிருக்கிறாரு சொல்லுங்க? நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். அப்படின்னா ஒரு ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளியை நிரபராதி என்று சொன்ன பிறகு அவர் யாரும் குற்றப்படுத்த முடியாது. இதன் ஒரு விளங்குது. அல்லேலூயா. ஒரு நீதிமன்றம் விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லும் பொழுது இவன் நிரபராதி என்று சொன்ன பிறகு அவனை யாரும் குற்றப்படுத்த முடியாது. குற்றப்படுத்தினா வழக்குக்கு திரும்ப போலாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, என்னை நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் குற்றவாளி அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்கு சாட்சியை வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூட போறோம், நம்ம ஜெபிக்க போறோம். இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அதை அறிவார். ஒருவேளை குற்றப்படுத்தப்பட்டவர்களாக, பிறரால் நீ தவறு செய்தவன், நீ தகுதியற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கலாம், ஒரு வேதனையோடு கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், அல்லது இதுக்கு மேல எனக்கு ஒன்றும் வழியே இல்லை, அவளை போல எல்லாம் முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு நிலையில நீங்க வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தை மாறவே மாறாது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சூழ்நிலையில் அல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்களை அல்ல, உங்களுடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்களேன், உங்களுடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்கிறேன். உங்க வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தான் சொன்னீங்க, சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி? எப்படி கொடுக்காம இருப்பாரு? எப்படி நம்மை ஆசீர்வதிக்காம இருப்பாரு? எப்படி நம்ம சூழ்நிலையை மாற்றாம இருப்பாரு? எப்படி நம்மளை கைவிடுவாரு? வாய்ப்பில்லையே. ஆண்டவரே நான் சோர்ந்து போய் புலம்பலோடு வந்திருந்தால் கர்த்தரின் புலம்பலை இந்த நாளிலே மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி சொல்லுங்களேன், நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஏன் இடத்தை நீங்க சிலுவையில் எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஏன் இடத்தை நீங்க எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மரணம் இனி ஆண்டு கொள்வதில்லை என்று சொன்னீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இந்த வேளை சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் பாவத்தை சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற யாராவது, என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு நிச்சயம் எனக்கு இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில வந்து என் பாவங்களை மன்னிக்கணும், இயேசுவின் உள்ளத்துல நான் அழைக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தா உடைய வலது

0: பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது இப்படி சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அப்படியே எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் சூழ்நிலையின் மேல் ஜெயம் கொடுக்கிறதற்காக, எனக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நன்றி சொல்லும். Thank you Lord. Thank you Lord. All that is against me, Lord, you are turning it in my favor. எனக்கு விரோதமாய் இருக்கிற சகலவற்றையும் கர்த்தர் எனக்கு சாதகமாய் நீர் மாற்றுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு பவுலை அந்த சர்ப்பம் தீண்டின பொழுது எதிரிடையாய் இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உடனிருந்து மாற்றினாரே, கர்த்தர் உடனிருந்து மாற்றினாரே. உங்களை குற்றப்படுத்துகிற அதே நாவுகள், நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய இந்த நாளில் துவங்கி இருக்க ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. Lord, I want to thank you and praise you and worship you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஏ கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விரோதமாய் இருந்து எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த கரங்களை எங்களை ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த இறங்கி வந்திருக்கிற ஆவியானவரே, உமையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்களோட வரங்கள்னால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாயோ என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடனான உடன்படிக்கையையும் நீங்கள் மறந்து போவதாலேயே அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதன்முறை வீட்டை விட்டு தனிமையாய் செல்லுகிறான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கத்துடன் செல்லுகிறான். பிரயாண நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. படுக்கையோ தலையணையோ ஒன்றும் இல்லை. தன் தலையின் கீழ் கல்லொன்றை வைத்துக் கொண்டு நித்திர செய்ய ஆரம்பித்தான். எல்லோரையும் விட்டு செல்லுகிறேன், கர்த்தரும் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்று கண்ணீர் விட்டிருக்கவும் கூடும். ஆனால் கர்த்தர் யாக்கோப்பை மறக்கவில்லை. யாக்கோப்பு ஆண்டவரை எண்ணாத சூழ்நிலையிலும் கர்த்தர் யாக்கோப்புக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களித்தார். யாக்கோப்பு நித்திரையிலிருந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றார். பல வேளைகளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையோ பிரசன்னத்தையோ அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். எங்கே போனாலும் அவருடைய கரம் உங்களை பின்தொடரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிங்கக்கபிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் அறியுங்களா? அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே அவர் உலாவ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறியீர்களோ? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று எசாயா 43:2 இவ்வாறெல்லாம் வாக்களித்திருக்கிறார். ஜோனா பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனால் அவர் எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து தன்னை பிடிக்கும் என்பதை அறியாமல் இருந்தார். ஆகவேதான் நினிவேக்கு செல்ல வேண்டிய அவர் தர்கீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினார். தேவ சமூகத்துக்கு விலகி எங்கே ஓட முடியும்? கப்பல் பிரயாணத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து கடலை கொந்தளிக்க செய்தார். கடலில் தூக்கி போடப்பட்ட போதும் பத்திரமாய் மீனால் விழுங்கப்படும்படி செய்தார். மீன் வயிற்றிலே கர்த்தர் ஜோனாவோடு இருந்து ஜீவனை பாதுகாத்தார். மீன் வெளியே கக்கிய போதும் கர்த்தர் ஜோனாவோடு இருந்து மீண்டும் மகிமையான ஊழியத்தை தந்தார். ஆம் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, அந்த கர்த்தர் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்களா? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரர் மிக அழகாக 109 சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்கவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையான எங்கள் தெய்வமே, எங்களை காக்கிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி சொல்ல போற ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கண்களை திறந்து கைகளை தட்டி கர்த்தர் ஆராதிக்க போறோம். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கிற தெய்வமே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, எல்லா மகிமைக்கு பாத்திர

எடுத்து போட்டீங்களே, எங்களுக்கு நல்லவராய் இருந்தீரே, எத்தனை நன்மைகள் செய்தீங்க ஆண்டவரே. நல்லா கையை தட்டி கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you Lord, we lift your holy name oh God. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் நல்லவரே, நீர் மகிமை உள்ளவர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர். உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லா கையை தட்டி ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவரே.

என்று சொல்கிறது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அவர் ஒருவராய் ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். நமக்கு உதவி செய்வதற்கு அவருக்கு எந்த மனித உதவியோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், சர்வத்தை உண்டாக்கினவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த ஆராதனை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவீர்களா? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவர். வாருங்கள்.

காற்றை அனுப்பி கரியை கொடுக்கிறவர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருகிறவர். எஸ் அப்படி அற்புதத்தின் கரம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு காற்றை வீச பண்ணட்டும். ஓ சாத்தியமில்லாத இடங்களிலே தம்முடைய பிள்ளைகளை போஷிக்கும்படிக்கு காடுகளை வரவழைத்த தேவன், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சாத்தியமற்ற சூழ்நிலையில உன் நிலைமையை மாற்ற அற்புதங்களை செய்வதற்கு தேவன் நல்லவர். சேர்ந்த தேவனை பாடிக்கொண்டு

வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். நெருக்கமெல்லாம் தூரமாய் ஓடி போகும். இந்த நல்ல ஆராதிக்கிற வேளையில் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற எங்க வாழ்க்கையில நெருக்கங்கள் மாறட்டும். உம்முடைய ஒரு வார்த்தை எங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும்ப்பா. இந்த அற்புதங்களை செய்வதற்கு

கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சர்வ வல்லவர், நீ பெரியவர், நீ மகிமைக்கு பாத்திரர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ வார்த்தை அனுப்பி சுகத்தை தருகிறவரே, வார்த்தை அனுப்பி விடுதலை தருகிறவரே. மேலான நாமமே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வதற்கு உமக்கு மனித உதவிகள் தேவையில்லை. ஏனென்றால் நீர் பரிசுத்தர், வல்லவர், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர், எல்லாவற்றையும் செய்து முடிக்க தகுதியுள்ளவர். உமை உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.

மூப்பர்களாலும் ஓ தேவ தூதர்களால் இரவும் பகலும் ஓயாமல் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுகிற மேலான தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், அற்புதமானவர், மேலான நாமமுடையவர், உயர்ந்த நாமமுடையவர், எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். எல்லா முழங்கால்கள் உம்முடைய நாமத்திற்கு முன்பாக அறிக்கை செய்யும். வானூர் பூதலத்தூர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்கள் முழங்கத்தக்கதான மேலான நாமமுடைய பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை பெற பண்ணுகிறோம். நீர் பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய மேலான நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, இருந்தவரே, இருக்கிறவரே, வரப்போகிறவரே, மேலானவரே, பரிசுத்தரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம்.

0: உயர்த்திடுவே.
1: உம்மை உயர்த்துறான் ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்கள் முழங்கால் படிந்து முற்றுமுடிய தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோப்பா. நீங்க மட்டும்தான் இல்ல, நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர், சாவாமையுள்ளவர், சர்வ சிருஷ்டிகர், அற்புதமானவர், நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை கூட அந்த மேலான நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணுடையவர், பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவர், மேலான நாமமுடைய தேவனே, உமை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், கரப்படுத்துகிறோம். நல்லவா? Hallelujah.

உயர்த்தி ஆராதிக்கிறாண்டவரே, கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை உமக்கு மாத்திரம் தருகிறோம். உயர்ந்திருப்பீராக, மகிமை

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 86:5. ஜார்ஸ் என்பது ஒரு மிஷினரி இயக்கம். உலகம் முழுவதிலும் வெவ்வேறு மொழிகளில் வேதாகம மொழிபெயர்ப்பு நடைபெறும் இடங்களுக்கு விமானம், கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து சேவை செய்து தருவது, மேலும் தகவல் தொழில்நுட்ப வேலைகள், ஊடகங்கள் வாயிலாக அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து தருவதுதான் அந்த மிஷினரி இயக்கத்தின் பிரதானமான பணியாகும். 1972 இந்த மிஷினரி இயக்கம் தனது முதல் ஆகாய விமான விபத்தை சந்தித்தது. ஆஸ்டெக் என்ற அந்த விமானத்தில் பயணம் செய்த 7 பலியானார்கள். விமானம் பப்புவா நியூகினி தீவின் காட்டுப்பகுதியில் எரிந்து விழுந்தது. இந்த கோர விமான விபத்து நடக்க காரணம் என்ன? விமானம் கிளம்புவதற்கு முன்பு செய்யப்படும் வழக்கமான பரிசோதனையின் போது அதில் ஒரு நட் டைட்டாக்கப்படாததே அந்த விமான விபத்துக்கு காரணமாக அமைந்தது. விமானம் கிளம்பி சற்று நேரம் கழித்து நட் கலன்றதால் உள்ளே இருந்த பெட்ரோல் கொட்டி விமானம் தீப்பிடித்தது. விமானம் கிளம்புவதற்கு முன்பு அதை பரிசோதித்த மெக்கானிக் குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டார். தன்னுடைய கவனக்குறைவினால் 7 உயிர்கள் பலியானதையும் விமானம் எரிந்து சாம்பலாய் போனதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றிய வீடியோ கிளிப்பிங்ஸ் அன்று சபையிலே போட்டு காட்டப்பட்டது. அதை பார்த்த மெக்கானிக் அப்படியே தன் தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டார். தன்னை அவருக்கு மன்னிக்கவே முடியவில்லை. என்னுடைய நண்பர்களின் முகத்தை நான் எவ்வாறு பார்ப்பேன்? இறந்தவர்களின் பெற்றோர்களின் முகத்தை இனி என்னால் எப்படி பார்க்கக்கூடும்? இப்படி மதியீனமாக கவனக்குறைவாக இருந்துவிட்டேனே. என் குற்ற மனசாட்சியிலிருந்து என்னால் வெளிவரவே முடியாது. என்னை நானே மன்னிக்க முடியாது என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருந்தார். தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை அறிந்து தாங்கள் அவரை முழு மனதோடு மன்னிப்பதாக சொல்லி அனுப்பினர். இதை கேள்விப்பட்டதும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குற்ற மனசாட்சி லிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். பின்னொரு நாளில் அவர், தேவ கிருபையும் மன்னிப்பும் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையானால் நான் இந்த உலகத்தின் ஒரு மூலையில் குற்ற மனசாட்சியோடு நடைப்பிணத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நமது குற்ற மனசாட்சி நீங்கும்படியாக தேவன் நமக்கு தரும் மன்னிப்பு மனு குலத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத அநேகர் தங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தங்களையே மாய்த்துக் கொள்கின்றனர். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற இளையகுமாரன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி மீண்டும் தகப்பனிடம் வந்தபோது அவன் தகப்பன் அவனை மன்னித்து மீண்டும் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதை போலவே நமது பரம தகப்பனும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறீர்களோ, தேவனிடம் மன்னிப்புக்காக மன்றாடுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் மனதை லகுவாக்குவார். மனிதர்களிடமிருந்தும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்பொழுது உள்ளத்தில் ஒரு சமாதானமும் விடுதலையும் உண்டாகும்.

தீத்து அதிகாரம் 2. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேச, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமா இருக்கும்படி புத்தி சொல்ல. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும், தீவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து, எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்ல. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தெய்வ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தீவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தீவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே, நன்றி ஐயா.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:43 நாம் வாசிக்க கேட்போம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அன்பாலே, ஒரு பாக்கியவானாய் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பற்றி ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் பாக்கியவானாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ ஒரு சொல்கிறார், எஜமான் வரும்பொழுது. இப்போ எஜமான் வருவதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகை எப்போ வருவார் என்று இன்னைக்கு திருச்சபைகள் உலகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரலாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அன்பாலே அப்போ சொல்கிறார், எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் பாக்கியவான்னு சொல்கிறார். அது எப்படியே செய்கிறவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தியானிக்க செய்யும்போது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்படியே செய்கிறவன் என்று பார்த்தால் என்றால், 42வது வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படிகொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகம் உள்ள விசாரணைக்காரன் யாவன் என்று ஒரு கேள்வி கேட்டுட்டு, எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவன், அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கி. எப்படியே என்றால், உண்மையும் விவேகம் உள்ள ஒரு ஊழியக்காரனாய். ஆமென். அதனால இன்னைக்கு நம்மிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு உண்மைத்தன்மையும் விவேகத்தையும் எதிர்பார்க்கிறார். இப்போதான் இந்த 2வது வருகையிலே நாம் பாக்கியவானாக மாற முடியும். அதுக்கு கீழே உள்ள வசனத்தை எல்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் காணப்படுகிறது. என்ன ஆச்சரியம் காணப்பட்டதுன்னா, அவர் சொல்கிறார் 44:48 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அந்த காரியம் புரியும். தனக்குள்ள எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான். யாரை? அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனை. ஆண்டவர் வந்து எஜமான் வரும்பொழுது உண்மையும் விவேகமாக இருக்கிறவனை என்ன செய்கிறாராம், தனக்குள்ளது எல்லாவற்றிலும் அவனை என்ன செய்கிறாராம், விசாரணைக்காரனாய் வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றார். ஆனால் அந்த ஊழியக்காரன் திடீர்னு என்ன செய்கிறான் பாருங்கள், கழுதை தெரிஞ்சு கட்டெருமான கதையாக திரும்ப அங்கே காரியம் சொல்கிறார். அந்த ஊழியக்காரனும், அந்த விசாரணைக்காரனாய் வைத்த அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனும், எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடிக்கவும் வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலே அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடனே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வரும்பொழுது நாம் உண்மையும் உத்தமமாக இல்லைன்னா, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா, இன்றைக்கி அவர் எதிர்பார்க்கிற விதமான ஒரு காரியத்தை நாம் செய்யலைன்னா, அவனை என்ன செய்கிறாரா, உண்மை இல்லாதவன் எங்கே போட போகிறாரோ அந்த இடத்துல போட்டுருவாருன்றார். ஊழியக்காரன் தான் அவன். யார்? ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக நீயும் நானும் நடக்கலை அப்படின்னும் பொழுது அவனுக்கு என்ன பங்கு, உண்மை இல்லாதவன் பங்கு என்னவோ அதை அது சொல்கிறார். உண்மை இல்லாதவர்களுடனே அவன் என்ன செய்கிறானா, அவன் பங்கை நியமிப்பான். அடுத்து சொல்கிறார், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எத்தனை அடிகளாம்? அநேக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படும். யாருக்கு? தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 48வது வசனத்தில் சொல்கிறாரு. அறியாதவனாய் இருந்து, அறியாதவன்னா யாரு? எஜமானுடைய சித்தத்தை அறியாதவன், ஆண்டவரை பற்றிய அறியாதவன், புறஜாதியால் ஒரு மார்க்கத்தான், அப்படிப்பட்ட எதுவுமே அறியாதவன், ஆண்டுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கட்டளை என்னன்னு அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இந்த அநேக அடிகள் சில அடிகள்னும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆண்டவரே, அநேக அடிகள் யாருக்கு, சில அடிகள் யாருக்கு, அடியே இல்லாமல் பாக்கியவனாக தப்பிச்சவன் யாரு? இந்த மூணு லிஸ்ட்டில் நீ நானும் எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம்? அநேக அடிகள் வாங்குகிற ஊழியக்காரனா, இல்லை விசுவாசியாக இருக்க போகிறோமா, இல்லை சில அடிகள் வாங்குகிற ஊழியக்காரனா விசுவாசியாக இருக்க போகிறோமா, இல்லை அடியே வாங்காமல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய ஊழியக்காரனா விசுவாசியாக இருக்க போகிறோமா? இந்த மூணு தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அன்பா இல்லையா, அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படும். அவன் தான் அதிக அநேக அடிகள் அடிக்கப்படணும், ஆனால் அவனுக்கு என்ன அடியா? சில அடி. அறிஞ்சவனுக்கு என்ன அடியா? அநேக அடி. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்னைக்கு நாம் நினைக்கிறோம் அறியாதவனுக்கு தான் அநேக அடிகள் கிடைக்கும், நமக்குலாம் கொஞ்சமாக இருக்கும்னு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, அறியாதவனுக்கு என்னது? சில அடி. அறிஞ்சு செய்யாதவனுக்கு பல அடி. ஆனால் அறிஞ்சு நீ செஞ்சனா, நீ நானும் பாக்கியவனாக இருப்போம். ஆமேன். அதனால் இன்றைக்கி ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து ஆண்டுடைய திட்டத்தின்படி ஆண்டுடைய கட்டளையின்படி செய்யக்கூடிய கிறிஸ்தவனாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி ரொம்ப சொல்கிறார் ஆண்டவர். அதனால தான் அடுத்த கீழே ஊரில் வரிசையை பார்த்தோன்னே நான்லாம் நடுங்க ஆரம்பித்தேன். என்னென்னா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இதான நியாயம். ஒருத்தவன்ட்ட கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக கேட்கலாம், அதிகமாக கொடுத்தா அதிகமாக தான் கேட்பாங்க. அதான் மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அன்பான்லே, இதே ஃபார்முலா தான் இன்றைக்கி நம்ம இடத்துலையும் ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கி அதிகமாய் சத்தியத்தை கேட்கிற நாமல், அதிகமாய் ரகசியங்களையும் பரலோக ரகசியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நமக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, அதிகமான பலனை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நீ நானும் அதிகமாய் பலன் கொடுக்கிறவளாக இருக்கிறோமா, இல்லை தாளந்துகளை எல்லாம் புதைத்து வைத்து விட்டு ஆண்டவரே நீ வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் அறுக்காத இடத்துல நீனே அறுக்கிறவருமா இருக்கிற கஞ்சாமுட்டி ஆண்டவர், அதனால் நான் உன் தாளந்தெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நீ கொடுத்த காசெல்லாம் பொதைச்சி பொதைச்சி வச்சு ஆண்டவரே இந்த வார வாரக்குள்ள வாங்கிக்கோன்னு கொடுத்தேன்னா, அவனுக்கு நியமிக்கப்பட்ட இடம் தான் நமக்கு நியமிக்கிறோம். ஆண்டவரே அறியாதவனுக்கு என்ன நியமிப்பாரோ அந்த இடத்துக்கு தான் ஒன்னே என்னை அனுப்புவார். ஆண்டுடைய தாளந்தை பெற்றோம், ஆண்டுடைய சத்தியத்தை பெற்றோம், ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றோம், நமக்கு அந்த நரகம் நமக்கு தேவையா? அன்பாவிலே, ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் அதிகமாய் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அதிக பலன் கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக நீ நானும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? சுயநலத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நம்ம யார் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன, யார் அழிந்து நரகத்துக்கு போனால் நமக்கு என்ன, நாம் உண்டு, நம்முடைய வாழ்க்கை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு என்று சொல்லி இந்த கிறிஸ்தவன் சுயநலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த பிசாசுனால டைவெர்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிற அந்த டைவர்ஷனில் போயிட்டு இருக்கிறோம். அன்பாவிலே, இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு எஜமான் வரும்பொழுது உன்னிடத்தில் என்னிடத்தில் எதை எதிர்பார்ப்பார் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இருக்கிறானா, உண்மையும் விவேகம் உள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணோம், எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி நாம் கிடைத்த இந்த சத்தியத்தை அநேகருக்கு கொண்டு சேர்த்தோம். இன்னைக்கு நான்லாம் ஓடுறதுக்கு ரீசன் என்னன்னா இதான் ரீசன். இன்னைக்கு எவ்வளோ பேர் என்னை கேவலமாக பேசலாம், எத்தனையோ பேர் வெறியேற்றிட்டு இருக்கிறான். நேற்று கூட நான் சொன்னேன், சவுதி அரேபியாவில் நான் வார்த்தையை கொடுக்க போகிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜெபத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அதில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நீ இது இப்போது லோக்கலில் ஜபம், லோக்கலில் வார்த்தையை கொடுத்தாக்கா ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லாமல் அது என்ன ஃபாரினில் போய் வார்த்தையை கொடுக்கும்போது மட்டும் ஜபம் பண்ணுன்னு சொல்கிற, இதில் உள்நோக்கம் ஏதோ இருக்கிறதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு எனக்கு பதில் அனுப்புகிறார். அவர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதின்னு சொல்லி விட்டுட்டேன். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பாரு எப்படிப்பட்ட ஒரு நேரோ மைண்டு. இன்னைக்கு எப்படி ஆகிலும் ஆண்டுடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும், உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. இன்னைக்கு இந்த சத்தியம் தெரியாமல் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சில அடிகள், அநேக அடிகள். ஏன் உனக்கு அடியே அநேக அடிகள் வேணுமா, சில அடிகள் வேணுமா, இல்லை அடியே வாங்காத ஒரு பாக்கியவனாக மாற வேணுமா? அன்பானே, இந்த சத்தியத்தை அறியாத எத்தனை பேர் இருக்கிறோம்? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறோ அது அதிகம் கேட்கப்படும். அதிகமாக எனக்கு கொடுக்குறார். நான் அதிகமாக தியானிக்க தியானிக்க, இந்த வேதத்தை வைத்து கொண்டு தியானிக்க தியானிக்க, அதிக ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு உள்ளார நான், எனக்கு கிடைச்ச ரகசியம், எனக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டையாவது சொல்லி தான் ஆகணும். அதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் உட்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன செய்கிறேன், அநேகருக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறேன், பலாயிரம் பேருக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், யூஸ் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறேன். என்ன காரணம்? எப்படியாவது யார் காலையாவது இந்த சத்தியம் போய் விழுந்து அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, ரட்சிப்பு பெற மாட்டாங்களா, விடுதலை பெற மாட்டாங்களா என்ற வாஞ்சையில் ஆத்தும தாகத்தில் பண்ணுறோம். இன்றைக்கி நீ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோவரிலே சோவரியே, சபை மக்களே, திருச்சபை மக்களே, இன்றைக்கி அதிகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு சந்தோஷம் தானே. எங்கள் சபையில் சொல்கிற சத்தியம் மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி மாறுத்திய, அது என்ன புண்ணியம்? ஆண்டவர் வரும்பொழுது உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அநேகருக்கு எனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சத்தை நான் பத்து பேருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், எனக்கு கிடைச்ச இந்த சத்தியத்தை பத்து பேருக்கு நான் என்ன செய்யணும், கொண்டு சேர்க்கணும். அதான் சொல்கிறார், ஒருத்தனுக்கு அஞ்சு தாளந்து கொடுத்துட்டு போனார், அவன் அஞ்சு என்ன செஞ்சான், பத்தாக்கினான். ஒருத்தனுக்கு பத்து தாளந்து கொடுத்தாரு, அவனுக்கு பத்தை இருபதாக்கி கொடுத்தான். ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுத்தாரு, அவன் என்ன செஞ்சான், புதைச்சி வச்சான். வரும்போது

எடுக்கிறவரு, நீ அப்படி இப்படி கருமி கஞ்சன், அதனால உன் பணத்தை நான் ஜாக்கிரதையா வச்சிருக்கிறேன், அப்படி இந்த ஒரு பணம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு பணத்தை கொடுத்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதா வட்டிக்காரன் கடையில் கொடுத்தால்தான், காசு கடைக்காரன் கடையில் போட்டு வச்சுருந்தா கூட இந்த ₹1 ₹2 என்ன ஆயிருக்கும், குட்டி போட்டிருக்குமே, அதை நான் வந்து எடுத்துகிட்டு பண்ணேன் ₹2 அது, நீ ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் புதைச்சி வச்சேன்னு சொல்கிறிய, நீ ஒன்றை விட ஒரு சோம்பேறித்தனமான ஆள், ஒன்றை விட ஒரு அயோக்கியத்தனமான ஆள், ஒன்றை விட ஒரு உதவாக்கார ஒன்றுமே கிடையாது, இவனை நரகத்தில் போடுங்கன்னு சொல்லி அவனை போட்டாரு. அதோடு இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த அந்த ₹1 வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு, அந்த 10 தாளந்து உள்ளவன்கிட்ட கொடுத்தாரு. யார்கிட்ட கொடுத்தாரு, 10 20 ஆக்கணவன்ட்ட. ஏன்னா அவன் என்ன செய்தான், அதை புரோஜனமாக்கினான். அன்பாலே இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சத்தியமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுக்காக, நீ டெவலப் பண்ணணுன்றதுக்காக. 10 ஆத்துமாக்களுக்கு, 20 ஆத்துமாக்களுக்கு, 1000 ஆத்துமாக்களுக்கு நீ புரோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இவ்வளோ திறமையும் தாளத்தையும் கொடுத்தாரு. ஆனால் நீ நான் என்ன செய்திருக்கிறோம், அதை புதைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பாலே இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே நான் அநேக அடிகள் எனக்கு வேண்ட, ஆண்டவரே சில அடிகள் யாருக்கு, ஆண்டவரே அறியாதவனுக்கு, ஆண்டவருடைய சித்தன்னா என்னன்னே தெரியாதவனுக்கு சில அடிகள், இது என்ன அநியாயம்ன்றீங்க, ஆனால் அதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா நீ அறிந்தும் அலட்சியமாக இருக்கிறாய், நீ ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்தும் அவருடைய சித்தத்தை தெரிந்தும் அலட்சியம், எனக்கு தெரியாது சத்தியமா. அன்பாவில்லே அப்படிப்பட்ட அசட்டைத்தனமும் அலட்சியமும் இருக்க வேண்டாம். ஆனால்தான் சொல்றாரு, அவன் எப்படி இருந்தானா, ஆயத்தமாயிராமல், என்னது, ஆண்டவுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், ஆண்டவுடைய சித்தத்தின் படி செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள். அன்பாவில்லே இன்னைக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனும் அநேக அடிகள் வாங்கி அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. அமேன். அல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பாக்கியவனாய் மாற வேண்டும். ஆண்டவரே நாங்கள் விவேகம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும், நான் உண்மை உள்ள கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாய், இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு செல்கிற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாம் வரும்போது நம்மளை பாக்கியவனாக மாற்றும்படியாக இந்த அநேக அடிகளும் சில அடிகளும் சரி நமக்கு வராதபடிக்கு நாமை காத்துக்கொள்ளும்படியாக நாம் விவேகம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் மாற நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், இந்த நாளிலே நீர் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே நாங்கள் எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்க வரீங்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே எங்களுக்கு அதிகமான சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு அனுதினமும் ஆண்டவரே எத்தனையோ சத்தியத்தை எத்தனையோ மறைபொருளை கொடுத்து வருகிறீங்க. அதையெல்லாம் கேட்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் ஆயத்தமாகிறவனாய் அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவனாய் ஆண்டவரே இந்த சத்தியத்தை அநேகருக்கு கடந்து கொண்டு செல்கிறவனாய் என்னை எங்களை மாற்றுங்கப்பா, அப்படியா செய்ய போறீங்க நன்றி. ஆண்டவரே உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் இந்த அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன அந்த உம்முடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் என்னையும் எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா செபிக்கிற வல்லமைக்கு ஆண்டவரே கீழாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே வல்லமை இருந்த ஆண்டவரே அன்பின் கரம் எங்களை பிடிக்கட்டும். ஆண்டவரே அபிஷேகம் எங்களை ஆண்டவரே நிரப்பட்டோம். எங்களை ஆண்டவரே விவேகம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே சோம்பேறியாகவோ ஆண்டவரே தாளந்தை புதைத்து வைக்கிறவனாகவோ நான் மாற வேண்டாம். ஆண்டவரே நான் இருக்க வேண்டாம். ஆண்டவரே அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டாம். ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டாம். உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற கிறிஸ்துவாய் என்னை எங்களையும் மாற்றுங்க, அப்படியே செய்ய போறீங்க நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

கவலை வியாதிகள் இந்த நேரத்தில் மாறுவதாக, எல்லா கண்ணீர் துடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக, நாளைய தினத்தை குறித்த கவலைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. ஓ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவர், ஓ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். ஓ ஹல்லேலூயா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட வேண்டுதலாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா கவலைகளை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லா கவலைகளை மாற்றுகிறவர் உன் அருகில் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிறவர் உன்னோடு

எத்தனை பேர் கண்ணீரோட பலவிதமான கவலையோட அதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்கள் கவலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் வியாதிகள் நீங்கிக்

எங்களை கழுவி சுத்திகரிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற எங்கள் மேலான தெய்வமே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விசை கூட கைகளை தட்டி அந்த நல்ல தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க.

ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று கொண்டிருக்க குஷ்ட ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்று சொல்கிறார். இயேசு தமது கையை நீட்டி, சித்தமுண்டு சுத்தமாகு என்று அவனை சுகமாக்கினார். நம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா ராபா, அற்புதங்களை செய்கிறவர், ஒரு மருத்துவர், இருக்கிற ஒரு பொருளை சரிப்படுத்த முடியும். என் தேவனோ இல்லாத ஒன்றை உருவாக்க முடியும். அந்த தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். சேர்ந்து கைகளை தட்டி பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மால் கூடு ராஜா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த ஒரு

நம்முடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். சிலுவையில அவர் பட்ட பாடுகளினாலே அவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். உன் வியாதிகளை அவர் ஏற்கனவே சுமந்து கொண்டார். ஓ ஏசாயா 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது வசனப்படி சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எஸ், தழும்புகளால சுகம் உண்டாகிறது. அவர் பட்ட தழும்புகளினாலே, அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது. இன்னைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற, ஆராதிக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு சுகம் உண்டாகிறது. அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவருடைய தழும்புகளினாலே சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, அற்புதங்கள்

கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர். ஒன்றவர் பார்வைக்கு மறைவாயில்லை. நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார், ஐயா என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும். நான் சொல்றேன், இந்த ஆராதனை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. இயேசுவின் ஒரு வார்த்தை உங்களை சுகமாக்க போதுமானது. வியாதி எதுவாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அதை சுகமாக்க இயேசுவின் ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தையில வல்லமை உண்டு, அந்த வார்த்தையில ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில உயிர் உண்டு, உனக்கு சுகம் உண்டு, சுகம் உண்டு.

அப்படி நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லை, அப்படி நாமத்தை போல வேறொரு பரிசுத்த நாமம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஹாலலூயா, வானத்திலும் பூமியிலும் ஓ மனிதர்களுக்கு இடையில ஓ ஹாலலூயா அவருடைய நாமத்தை போல மேலான நாமம் இல்லை. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கதான நாமம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய அந்த நாமத்தை உயர்த்தலாமா? அதை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துகிற எந்த இடத்திலும் அப்பா வந்து ஆசீர்வதிக்கிறாரு, அப்பா வந்து நிரப்புகிறாரு. அப்படி நாம்

பூமியின் கீழானோர் யாவரும் யாவுடைய முழங்கால்களும் முழங்குகிறதானே. அந்த மேலான நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம்பா. உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமத்தை போல வேறொரு உன்னதமான நாமம் இல்லை. மேலே வானத்திலே, கீழே பூமியிலே, மனிதர்களுக்கிடையே, தேவர்களுக்குள்ளே உம்முடைய நாமத்தை போல வேறொரு நாமம் இல்லையப்பா. உயர்ந்த நாமமே, மாறாத நாமமே, மகிமை உள்ள நாமமே, ஆச்சரியமான நாமமே,

சங்கீதம் 39:3. நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால்

கிருபாநாதர் இயேசு லூக்கா 12:49 பூமியிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

சென்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

தாக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகுபோல் உருகிற்று. அக்கினி கர்த்தருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. சங்கீதம் 97:3.

அவ தன்னுடைய குழந்தையோட முதலாம் பிறந்த நாளை விமரிசையா கொண்டாட ஆசைப்பட்டா. எங்க ஆபீஸ்ல சில பேர்கிட்ட பண உதவி கேட்டா, அவங்க மறுத்துட்டாங்க. ஆனா நான் அவ கேட்காமலேயே பணம் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் அவ நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என் கூட பேசுறத குறைச்சிட்டா. பிறந்த நாளுக்கு கூட என்னைய பெயருக்கு கூப்பிட்டாலே தவிர மனமாற கூப்பிடல. நான் அவ கிட்ட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னேன். அவ உடனே சரிங்க மேடம், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டா. விழாவுக்கு வர சொல்லி என்னைய வற்புறுத்துவான்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். உடனே அப்பா பிறந்த நாள் முடிஞ்சிட்டுதா, நீ போகலையான்னு கேட்டாரு. அதுக்கு மகா, நேற்று பிறந்த நாள், நான் போகல. அந்த குழந்தைக்கு இந்த பொம்மைய வாங்கி வச்சேன். அவ அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கியும் கொடுக்க முடியாத குற்ற உணர்வும் என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்துதுப்பான்னு கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு அப்பா, நல்லா யோசிச்சுப்பாரு, நீ அறிஞ்சோ அறியாமலோ அவ மனசு புண்படுறது மாதிரி பேசினியான்னு கேட்டாரு. மகா யோசிச்சுக்கிட்டே, நான் பண உதவி செஞ்ச ஒரு வாரத்துல அவ மஞ்சள் சாரி கட்டிட்டு வந்தா. நான் அதை பார்த்து, என்னப்பா மஞ்ச கலரு ஜிங்கிச்சான், இதையெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பாக்கணும் போல கண்ணு கூசுதுன்னு. அதுக்கு சுற்றி இருந்த எல்லாரும் சிரிச்சாங்கன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, நான் சொல்றது மாதிரி செய்யணும் ஒரு யோசனை சொன்னாரு. அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டுக்கு போனான். தொட்டில கடந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி, பிறந்த நாளுக்கு வர முடியலடா, இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கி இருக்கேன் பாருன்னு பொம்மை அவன் பக்கத்துல வச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என் 10ஆம் வகுப்பு மார்க் குறைவானதுன்னு பொதுவா சொல்லி கிண்டல் செஞ்சான், என்னால தாங்க முடியல. அப்போதான் நான் உன்னைய மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு கிண்டல் செஞ்சப்போ உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு உணர முடிஞ்சது, என்னைய மன்னிச்சுக்கோன்னு சொன்னான். வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க வ கைகளை பிடிச்சுக்கிட்டா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு பசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

விடுதலை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு கொடி வணக்கம், ஃபிளாக் சல்யூட். வாசிக்க வேண்டிய பகுதி ரோமர் 13:10. எந்த மனிதனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கின்றன. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் வீணாக பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். இவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மேலொன்றிலும் ஒருவருக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்ய

செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 13:1. ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணிந்திருங்கள், ஏனெனில் கடவுளிடிருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை. Obey the government, for God is the one who put it there. சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற தேசிய விழாக்களில் கலந்து கொள்ளும் போது நமது தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்துகிறோம். இது சிலை வணக்கம் ஆகாதா என கிறிஸ்தவர்கள் சிலருக்கு கேள்வி எழுகிறது. சல்யூட் அல்லது வணக்கம் என்ற சொல்லுக்கு மரியாதையுடன் கூடிய வாழ்த்து என்றே பொருள். இந்தியாவில் நாம் ஒருவரை ஒருவர் சிரம் தாழ்த்தி அல்லது நாம் கரங்கூப்பி நாம் வாழ்த்துகிறோம். இவ்வித பாவனைகள் கலாச்சாரத்தை சார்ந்தவை. இது தொழுகை அல்ல. கடவுள் கலாச்சாரத்திற்கு எதிரானவர் அல்லர். ஆனால் கொர்னேலியுவோ வாழ்த்துதல் பாவனைக்கும் அதிகமாக பாதத்தில் விழுந்து பணிந்ததாலேயே பேதுரு அவனை இப்படி செய்யாதே என்று திருத்தினான். அவன் ஒரு இராணுவ அதிகாரி. இராணுவ அதிகாரி பொதுவாக அவர்கள் சல்யூட் தான் பண்ணுவார்கள். ஆனால் அன்று பேதுருவை பார்த்தவுடனே அவன் நெடுஞ்சாலையாய் விழுந்து பேதுருவை வணங்க முயற்சித்தான். எனவேதான் பேதுரு இப்படி செய்யாதபடி பார் என்று தடுத்து நிறுத்தினார். அப்படியே அந்த 3 எபிரேய வாலிபர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் செய்ய மறுத்ததும் ராஜா நிறுத்தின சிலையை பணிந்து கொள்ளவே மறுத்தார்கள். We won't worship என்று சொன்னார்கள். நாட்டுக்கொடி நமது நாட்டை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாட்டு வெறி அல்ல, நேஷனலிசம் அல்ல, நாட்டு பற்று உள்ளவர்களாய், பேட்ரியாட்டிசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்டு பற்றென்றால் நாட்டை நேசித்து அதன் நலனுக்காய் நம்மை அர்ப்பணிப்பது. திருமறை இதை ஒருபோதும் எதிர்ப்பதில்லை. ரோம அரசு வேற்றின அரசாக இருந்தாலும் பவுல் தனது ரோம குடியுரிமையை கொண்டு பெருமிதம் கொண்டிருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அப்போஸ்தலர் 22:27-28 வசனங்களிலே, அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான். அதற்கு அவன், நான் ரோமன்தான் என்றான். சேனாதிபதி பிரயுத்திரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த சிலாக்கியத்திற்கு உரியவனாய் பிறந்தேன் என்று சொன்னான். தன்னுடைய ரோம குடியுரிமையை குறித்து அவன் எவ்வளவு பெருமிதம் கொண்டான் என்று பாருங்கள். அப்படியே யூதர்கள் தங்களுடைய நாட்டை குறித்து ஏங்கிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் சிறையிருப்ப பாபிலோனுக்கு சென்ற பொழுது அங்கே அவர்களை பார்த்து, இங்கே வாசிக்கிறேன் சங்கீதம் 137, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து சியோனை நினைத்து நாங்கள் அழுதோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும், எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப என்ன சொல்றாங்க, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என் தொழிலை மறப்பதாக. அப்ப எருசலேம் அவருடைய நாட்டை குறித்து அவர்களுக்கு எந்த அளவிற்கு ஒரு தேசப்பற்று நாட்டுப்பற்று இருக்கிறது என்று பாருங்கள். நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இவ்வுலகில் தானே. நமது குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாலும் நாம் குடியிருப்பது இந்தியாவில் தானே. இந்தியாவை குறித்த ஒரு பற்று நமக்கு நிறைய இருக்க வேண்டும். அறியாமையினால் ஏற்படும் அவமரியாதையை அகற்ற நமது கொடியின் வண்ணங்களின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. நமது நாட்டுக்கொடி எளிமையானது, ஆனால் கவர்ச்சியானது. மேலுள்ள அந்த காவி நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். இந்த வெள்ளையானது, நடுவில் இருக்கிற அந்த வெள்ளையானது உண்மை, தூய்மை, எளிமையை குறிக்கும். நமது நாட்டு நலத்தினுடைய செழிப்பை காட்டுகிற தாது வளத்தை கீழே உள்ள பச்சை நிறம் குறிக்கும். நடுவிலே 24 ஆரங்கள் உள்ள அந்த சக்கரம் அது முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் குறிக்கும். அதிகாரங்கள் யாவும் கடவுளால் உண்டானவையானதால்
அமெரிக்கா போன்ற நாடுகளில் தேசிய கொடியை கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயே பிரசங்க மேடையில் வைக்கிறார்கள். நமது சுதந்திர தினம், குடியரசு தினங்களில் நாட்டு கொடியை நமது ஆலய வளாகங்களில் ஏற்றி நாட்டுக்காக ஜெபிக்க சிறப்பாராதனை நடத்தலாமே. இந்நாட்களில் நாம் முகாம்கள் நடத்தினால் கொடியேற்றி நாட்டுக்காக ஜெபித்து தேசிய கீதம் பாடி பின்னர் நமது கூட்டத்தை துவங்கலாம். இந்திய எழுப்புதல் மற்றும் நற்செய்தி பணிக்காக இவ்விரு நாட்களில் உபவாச ஜபங்கள் நடத்தலாம். பாமாலையிலே உள்ள ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். பாடலின் கவி: வாழ்கையம் தேசமே, ஊழியாய் ஓங்கியே வாழ்ந்திடுவாய், பூர்வீக தேசமே, கூரொன்னா கீர்த்தியே, பார்போற்று மேன்மையை நீ பெறுவாய். நாட்டிற்கான வேண்டலும் பாடலும் நாளொரு மேனி என்கிற இந்த புத்தகத்திலே 34-35 பக்கங்களிலே உண்டு. 35 பக்கத்திலே பாடல் உண்டு, 34 பக்கத்திலே தாய் நாட்டிற்கான ஒரு வேண்டல் உண்டு. நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேண்டலை ஆண்டவருக்கு முன்பாக ஏறெடுப்போம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய கடவுளே, ஒரே மனிதனிலிருந்து உலகத்தில் உள்ள அத்தனை இனத்தாரையும் மொழியினரையும் தோன்றச் செய்தவரே, அளவிட முடியாத உமது ஞானத்திற்காய் உம்மை போற்றி புகழுகிறோம். இந்திய நாட்டில் எங்களை பிறக்கச் செய்த உமது நோக்கத்திற்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். படைப்பின் தேவனே, எங்கள் நாட்டின் பல்வேறு மொழிகளுக்காக, கலாச்சாரங்களுக்காக, மக்கள் இனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நாட்டின் மண்வளம், நீர்வளம் மற்றும் தாது வளத்திற்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். பிற நாட்டவரின் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததற்காய் உம்மை போற்றுகிறோம். இதற்காய் உழைத்த, உயிர் கொடுத்த அத்தனை பேருக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தரே, எங்களை ஆளும் தலைவர்களுக்காய் உம்மை வேண்டுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னலமின்றி தியாக உணர்வுடனும், பாரபட்சமின்றி அர்ப்பணிப்புடனும், ஊழலின்றி உண்மையுடனும் செயல்பட அவர்களுக்கு உமது கரத்திற்குள் அவர்களை நீர் வைத்துக் கொள்ளும். நாட்டின் சமாதானத்தை குலைக்கும் தீய சக்திகள் ஒழிந்து போவதாக. மக்கள் யாவரும் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஒருவரையொருவர் மதித்து நடக்க உதவி செய்யும். செல்வந்தர்கள் தங்கள் பணப்பைகளை ஏழை எளியவருக்கு தாராளமாய் திறந்துவிடும் பரந்த மனப்பான்மை எங்கள் நாட்டில் உருவாகி பெருகட்டும். வானுலகை படைத்த பரனே, எங்கள் நாட்டில் பஞ்சம் தாண்டவமாடாதபடி ஏற்ற காலத்தில் நல்ல மழையை அனுப்பித்தாரும். தரித்திரர், தள்ளப்பட்டோர், திக்கற்றோர், அனாதைகள், இன்னும் இதுபோன்று சிறுமைப்பட்டவர்களுக்கு தொண்டாற்றும் நபர்களையும் நிறுவனங்களையும் சிறப்பாய் ஆசீர்வதியும். வசதி படைத்த நாடுகளிலிருந்து எங்கள் நாட்டிற்கு அனுப்பப்படும் உதவிகள் அதிகாரிகளால் திருடப்படாதிருக்கும்படி செய்யும். அடிப்படை வசதிகள் கூட இல்லாது அவதியுறும் கோடிக்கணக்கான இந்தியருக்காய் இறங்கும் தேவா, உமது குமாரனின் பன்னிரு சீடரில் ஒருவராகிய தோமாவை முதல் நூற்றாண்டிலேயே எங்கள் நாட்டிற்குள் அனுப்பி வைத்ததற்காய் உம்மை துதித்து பாடுகிறோம். இந்திய திருச்சபை இயேசுவின் நற்செய்தி பேராணையை இந்த தலைமுறையிலேயே நிறைவேற்றி முடிக்கும்படி நாங்கள் யாவரும் உறக்கம் தெளிய, உற்சாகம் கொள்ள எங்களை தட்டி எழுப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 15 வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் கர்த்தர் தம் வார்த்தையை தீவிரமாய் அனுப்பி உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு விடுதலையை பதிலை கொடுத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடந்தால் நன்மையாக இருக்குமே என்று கூட எண்ணுவதும் உண்டு. சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டும் மனமுடைந்து போயும் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகிறார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 5 வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கையில், அவர்கள் தங்களுடைய தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராம் முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையாகி போன இருதயத்தோடு தங்கள் வலைகளை அலசிக்கொண்டு இருக்கும் போது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போட சொல்லுகிறார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் உங்களை சார்ந்து பல முயற்சிகளை எடுத்தும் போராடியும் வருகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலை ஆகிய படகில் நீங்கள் மட்டும் பயணம் செய்யும் போது அதில் வெற்றி காண முடியாது. இயேசுவை ஏற்றிக்கொள்ளும் போது சூழ்நிலைகள் மாறும், ஏமாற்றங்கள் மறையும், அலைச்சல்கள் அனைத்தும் வெற்றியாகும். 2 காரியமாக பார்க்கும் பொழுது, இயேசு அந்த படகை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார் என்றும், பின்பு அதில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் என்றும் பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலை ஆகிய படகையும் உங்களிலிருந்து சற்றே தள்ளிவிடும்படியும், இயேசுவிற்கு இடம் கொடுக்கும்படியும், அவரின் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்பதனால் சூழ்நிலைகளின் மேல் இயேசுவின் வார்த்தையை பேசும்படியும் விரும்புகிறார். சீமோன் பேதுரு படகிலும் கூட இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணின போதுதான் அதில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அப்படியாகவே உங்களுக்கும் அற்புதங்களை செய்யும்படி வாஞ்சிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படி கேட்கிறார். பின்பு வலைகளை போட சொல்கிறார். திரளான மீன்கள் அகப்படுவதை பார்க்கின்றோம். இங்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படி என்று பார்க்கும்பொழுது உங்களின் விசுவாசம் இதுவரையில் எப்படி இருந்ததோ, ஆனால் இன்றைக்கு உங்களின் விசுவாசம் இயேசுவிடத்தில் ஆழமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாயும், உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆதலால் விசுவாசம் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களின் எதிர்பார்ப்புகள், காத்திருப்புகள், தேவைகள் போன்றவைகள் திரள் திரளாய் கிட்டி வந்து சேரும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்கள். ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க காரியங்களை காண்பீர்கள். திரளான பெரிய நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகளையே எண்ணிக்கொண்டிராமல் சற்றே தள்ளிவிட்டு இயேசுவை முன்னிறுத்தியும் உங்களின் விசுவாச வலைகளை ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படியும் செய்வீர்களானால், கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே மகா தீவிரமாய் என் வார்த்தை செல்கிறது என்பதின்படி, இயேசுவின் வார்த்தையானது உங்கள் சூழ்நிலைகளாகிய வியாதி, கடன் பிரச்சனை, ஆசீர்வாதங்களுக்கான தடைகள், முன்னேற்ற பாதையில் உள்ள மூடப்பட்ட கதவுகள், இவை யாவற்றையும் மகா தீவிரமாய் மாற்றி தேவ மகிமையை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிற நாளாய் இன்றைய நாளை முன்குறித்துள்ளார். இயேசு தமது வார்த்தையை பூமியிலே உங்களுக்காய் அனுப்பி மகா தீவிரமாய் சென்று கோணலானவற்றை செவையாய் மாற்றி ஆசிர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் ஏற்றுக்கொள்ளாமலும் இடுக்கமான பல சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரின் வார்த்தை மகா தீவிரமாய் சென்று உங்களின் வாழ்க்கையையும் மாற்றி ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன்எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையை செய்ய நீ முற்படாதே, நீ அதை நினைக்க கூட செய்யாதே. காரணம், நீ அழைக்கப்பட்டவன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும், அல்லது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் தெரியுமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதி. ரோமர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் வருவதை வேதம் விரும்பவில்லை. வேதம் விரும்பவில்லை என்றால் தேவன் அதை விரும்பவில்லை என்று அர்த்தம். பரலோகம் அதை விரும்பவில்லை. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாய் வைத்து. அழைக்கப்பட்டவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பிறகு பண்ணி, தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வேலை என்ன? பிறரை சபிப்பது அல்ல. துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், தூஷணமான வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்போது நமக்கு செய்ய வேண்டியதை, நமக்காக செய்ய வேண்டியதை தேவன் நம் பட்சம் நின்று செய்கிறவராய் காணப்படுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் செய்கிற காரியங்களில் ஒன்றுதான், பிறரை ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்க மாட்டார்கள். நம்மளால் ஆசீர்வதிக்க முடியுதா? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய தீமை செய்தார்கள். அந்த தீமையினால் அவன் வடித்த கண்ணீர் கொஞ்சம் அல்ல, அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் அல்ல, அவனுக்கு ஏற்பட்ட நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள் இது கொஞ்சம் அல்ல. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு பிடியில சகோதரர்கள் இருக்கும்படியான சூழ்நிலை வந்தது. யோசேப்பு தீமைக்கு தீமை செய்தானா? இல்லை, மாறாக தன்னோடு கூட பந்தியிலே அமர வைத்து ஆகாரம் கொடுக்கிறான், தன் சகோதரர்கள் குடும்பத்துக்கு வேண்டியவைகளை கொடுத்து பராமரிக்கிறான். தீமைக்கு பதில் நன்மை செய்கிறான், இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆசீர்வதிக்கிறான். இவனை அழைப்புக்கு பார்த்திருவான். ஒரு சத்ருவு பசியா இருந்தால் நீ ஆகாரம் கொடுக்கின்ற வேதம் நம்மை என்கரேஜ் பண்ணுகிறது. பைபிள் இப்படி தாங்க நமக்கு டீச் பண்ணியிருக்குது. வேதம் இப்படி தான் நமக்கு போதிக்கிறது. இது பேசுவது எளிது, கேட்பது அதை விட எளிது. ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வரும்போது கடினமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என்னை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தங்களை நான் மனசார பிளஸ் பண்ணுறேன்னா நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன். நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன், ஆனால் நான் என்னை அழைத்தவரை கனப்படுத்துகிறேன். அழைப்பு எவ்வளவு விசேஷம்! எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம். முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவரையும் சாப வார்த்தைகளை சொல்லி சபையாதிருங்கள். காலம் கொஞ்சம்தான் இருக்கு, வேகமாக ஓடி முடிக்க போகிற இந்த ஓட்டத்தை ஆமே நமக்கு பின்னாக ஒருபோது சாபத்தை வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாரையும் மனசார பிளஸ் பண்ணுவோம். ஏசு அப்படி தானே அங்கே சொன்னார். ஒரு வீட்டுக்கு போகும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து சமாதானம் சொல்லுன்னு சொல்லவில்லை. நீ சமாதானம் கூறு. அவன் சமாதானத்துக்கு பாத்திரவானாக இருந்தால் சமாதானம் தங்கும். உன்னுடைய வேலை, நீ சமாதானம் கூறு. அதே போல தான் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளை, ஒருவரையும் சபையாதிருங்கள், எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி தான் நமக்கு கற்றுத்தந்திருக்க. அழைப்பை கனப்படுத்துவோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி. இதனால எங்களோடு பேசி இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டவரை மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கலாத்தியர் 5:1. உள்நாட்டு போருக்கு முன் மிசௌரியைச் சேர்ந்த எலிசபெத் ஹெக்லி என்ற பெண் ஒரு வீட்டிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய விருப்பம் என்னவென்றால், எப்படியாவது தனக்கும் தன் மகனுக்கும் ஒரு விடுதலையை வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை விடுவிக்க வேண்டுமானால் அவள் தனக்கு $1,200 பணம் தர வேண்டும் என்று கூறிவிட்டார். எலிசபெத் ஹெக்லிக்கு நன்றாக தையல் தைக்க தெரியும் என்பதால் அவள் நியூயார்க் சென்று தையல் தைத்து பணம் சம்பாதித்து தன்னுடைய விடுதலைக்கான பணத்தை சேகரிக்க நினைத்தாள். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை அங்கு அனுப்ப பயந்தார். ஏனெனில் அவள் தன்னிடம் மீண்டும் வரமாட்டாள் என்று அவர் நினைத்தார். அவளுக்கு செயின்ட் லூயிஸில் இருந்த பணக்கார பெண்கள் உதவி செய்ய முன்வந்தனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எலிசபெத் ஹெக்லியிடம்தான் தங்கள் உடுப்புகளை தைப்பார்கள். அந்த பணத்தை வைத்து அவள் தனக்கும் தன் மகனுக்கும் விடுதலையை வாங்கி கொண்டாள். அவளுடைய விடுதலைக்கு உதவி செய்த பெண்களில் மிக முக்கியமானவர் அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆப்ரஹாம் லிங்கனின் மனைவி மேரி லிங்கன் ஆவார். ஏனெனில் எலிசபெத் ஹெக்லி தான் லிங்கனின் மனைவிக்கும் துணி தைத்து கொடுத்தாள். இப்படிப்பட்டவர்களின் உதவியின்றி எலிசபெத்தால் தன்னுடைய விடுதலையை தானாக சம்பாதித்திருக்க முடியாது. இதை போலவே நம்முடைய தேசமும் தானாக விடுதலை பெற்றுவிடவில்லை. அநேகர் நம் நாட்டு விடுதலைக்காக அரும்பாடுபட்டு விடுதலையை சம்பாதித்து தந்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பாவங்களினாலும் வியாதிகளினாலும் இன்னும் பலவித சாத்தானின் அடிமைத்தனங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை விடுவிக்க யாராவது முன்வர வேண்டும். நம்மை நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். எனவே நமக்கு விடுதலை தரும்படிக்கு இயேசு கிறிஸ்து முன் வந்தார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசித்து தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். சாத்தான் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நமக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடம் வராமல் அவருடைய உதவியை தேடாமல் இருந்தால் நாம் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆகவே இனிமேலும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு வாழாமல் இயேசு தரும் பாவ மன்னிப்பு, சரீர சுகம் மற்றும் வெற்றியான வாழ்க்கையை அவரிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நாம் தியானத்திற்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:34 மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us once again read from Proverbs chapter 3 and verse 34.
1: இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார்.
2: Surely he scorns the scornful but gives grace to the humble.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
2: He gives grace to the humble.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்முடைய தேவன் தாழ்மை விரும்புகிற ஒரு தேவன்.
2: Our God is a God who desires humility.
1: தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறவர்.
2: He exalts the humble.
1: தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர்.
2: He gives grace to the humble.
1: தாழ்மை உள்ளவர்கள் மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார்.
2: The Lord is delighted over the humble.
1: தாழ்மை உள்ளவர்களை புறக்கணிக்காத தேவனாய் இருக்கிறார்.
2: He is a God who never neglects the humble.
1: ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு.
2: And it is God's expectation that the life of every person should be humble before the Lord.
1: நம்முடைய வாழ்க்கையின் பெரிய ஆசீர்வாதங்கள் தாழ்மையிலிருந்து தான் முளைக்கிறது.
2: The greatest blessings of our life also blossoms only from the humility.
1: நான் சொல்லுவேன், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கு மாத்திரம் தாழ்மை மாத்திரமல்ல.
2: So it is not only this humility is required only for our personal life and for also our family.
1: நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்படணும்னா கூட மக்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது.
2: If you read in the Bible teaches that if a nation ought to be blessed, then the people over there should also humble themselves.
1: நீங்கள் 2:7-13 பாருங்களேன்.
2: If you read 2 Chronicles chapter 7 verses 13 and 14.
1: நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன்.
2: If I shut up heaven that there be no rain, or if I command the locusts to devour the land, or if I send pestilence among my people, if my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and will forgive their sin and heal their land.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள்.
2: Look at the word the Lord says.
1: ஆண்டவர் ஒருவேளை வானத்தை மழையில்லாதபடி அடைத்து விடும்போது,
2: If the Lord shut up heaven that there will be no rain,
1: தேசத்தில் வெட்டுக்கிளிகள் வந்து பயிர்களை எல்லாம் பாழாக்கும் போது,
2: When the locusts come over the land and devour the entire land,
1: ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு கொள்ளை நோயை அனுமதிக்கும் போது,
2: Or if the Lord permits a pestilence among the people,
1: ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: The Lord says you have to pray.
1: அந்த ஜெபத்திற்கு நான் செவி கொடுப்பேன்.
2: And I will hear your prayer.
1: உங்கள் பாவத்தை மன்னிப்பேன்.
2: And I will forgive your sin.
1: உங்கள் தேசத்தை வாதனை செய்கிற, வேதனைக்குள்ளாக்குகிற, அழிக்கிற இந்த பொல்லாத கொடுமையான வாதைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்கள் தேசத்துக்கு சேமத்தை நான் தருவேன்.
2: And I will deliver you from all the pestilence and all the wickedness and all the things that is coming upon your land and heal your land.
1: ஆனால் தேவன் ஜெபத்தை கேட்டு தேசத்துல செழிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் என்னன்னா, நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னால என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும்.
2: Before the Lord could hear our prayers and Lord could forgive us and heal our land, the first thing the Lord expects from the people is that the people who are called by my name should humble themselves and then pray.
1: ஒரு தேசத்தின் ஆசீர்வாதம் துவங்குவது தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்துவதிலிருந்தான் துவங்குகிறது.
2: The beginning of the blessing of a nation begins from the humility of the people of the land.
1: நான் நினைக்கிறேன், மனிதனுடைய விழுந்து போன மனிதனுடைய பெரிய போராட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை தாழ்த்துவது தான்.
2: So the greatest struggle the fallen man had encountered is humbling himself.
1: இன்றைக்கு வரைக்கும் மனிதன் போராடுகிற ஒரு பெரிய பிரச்சனை தன்னை தாழ்த்துவதில தான்.
2: The greatest problem the man is dealing even today is humbling himself.
1: நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்கினதுன்னு கேட்டா பாவத்திற்கு எல்லாம் காரணமா இருக்கிற பிசாசானவன்ட்டே தான் அது துவங்குது.
2: So if you ask where did this problem start, it actually started from the root of the sin, that is from devil.
1: சாத்தான் லூசிபர் தன்னை தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் உயர்த்துவதற்கு அவன் எடுத்த தீர்மானம் அவனை மேலிருந்து கீழே தள்ளப்படுவதற்கு காரணமாயிருந்தது.
2: Lucifer who took a decision to exalt himself over the throne of God, that was the reason for God to push him down into the hell.
1: அவனால் ஆளுகை செய்யப்படுகிற மக்களும் தங்களை தாழ்த்துவதில தான் பெரிய போராட்டம் உங்களுக்கு இருக்கு.
2: And people who are ruled by him, they also have a great struggle in humility.
1: இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: what is more surprising here,
1: கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு பின்பாக, ரகசிய வருகைக்கு பின்பாக ஒரு பெரிய கொடுமையான உபத்திரவ காலம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களை சந்திக்க போகிறது.
2: So in the last days after the rapture of Jesus Christ, there's going to come a very days which got going to be very terrible in this world.
1: ஏழு வருஷம் பயங்கரமான உபத்திரவத்தின் காலமாய் மாற போகிறது.
2: And there going to be 7 years of tribulation in this world.
1: இந்த உபத்திரவத்தின் காலத்திலே உலகத்தின் மேல் தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட போகிறது.
2: And during this time of tribulation, the wrath of God ought to be poured upon this world.
1: நீங்கள் அந்த உபத்திரவம் படுகிற வேளையில கூட ஜனங்கள் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துகிறதற்கு எவ்வளவு போராடுறாங்க அப்படின்றத வேதத்துல வாசிக்கலாம்.
2: And you can read in the Bible even at the time of tribulation you can see how much people struggle to humble themselves before the Lord.
1: நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 8 முதல் 9 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read Revelation chapter 6 verse 8 and 9,
1: அங்கே நான்காவது கலசம் என்ன செய்கிறதுனா ஊற்றப்படுகிறது.
2: Here we can read that the fourth bowl is being poured out.
1: அவன் அந்த தூதன் சூரியன் மேல் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றுகிறான்.
2: Here the fourth angel poured out his bowl on the sun.
1: தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
2: And power was given to him to scorch men with fire.
1: 9 வசனம் பாருங்க.
2: Verse 9.
1: அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை.
2: And men were scorched with great heat and they blasphemed the name of God who has power over these plagues and they did not repent and give him glory.
1: கவனித்தீங்களா?
2: Did you notice
1: it? இவ்ளோ உச்சக்கட்ட வாதையிலே உடம்பெல்லாம் தகித்துட்டு இருக்கிற வேளையில இப்பயாவது நம்ம தேவன்ட்ட தாழ்த்துவோம் மனம் திரும்புவோம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வரலையா? இன்னும் அவங்க தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பாம தேவனுடைய நாமத்தை தூஷித்து
2: Here we can read even at this time of tribulation where they were totally scorched with great heat, they did not have a heart to repent and give glory to God, rather they blasphemed the name of God.
1: நீங்க அடுத்த கலசமாகிய ஐந்தாம் கலசம் ஊற்றப்பட்ட போது நடந்தத பாருங்களேன்.
2: And when you read the next bowl that which is the fifth bowl that was poured on the earth,
1: வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்க.
2: Revelation chapter 16 verses 10 and 11.
1: ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது.
2: Then the fifth angel poured out his bowl on the throne of the beast and his kingdom became full of darkness.
1: அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு 11 வசனத்தில் தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை என்று வாசிக்கிறோம்.
2: And they gnawed their tongues because of the pain, they blasphemed the God of heaven because of their pains and their sores and did not repent of their deeds.
1: பாத்தீங்களா இங்க?
2: Did you notice here?
1: அவங்க உடம்பு பெரிய வருத்தத்துக்குள்ள போயிடுது.
2: Their entire body was taken into a kind of pain.
1: அவங்க அநேக புண்களால் பாதிக்கப்படுறாங்க.
2: And they are plagued with many sores.
1: இவ்வளவு பிரச்சனை நடுவுல கூட பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு முன்பாக தாழ்த்தணும்ன்ற மனம் உங்களுக்கு வரல.
2: But even in this situation they did not have a heart to repent and humble themselves before the Lord.
1: அதற்கு பதிலாக தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள்னு பார்க்கறோம்.
2: Instead we read they blasphemed the God of heaven.
1: நீங்கள் அடுத்தது ஏழாம் கலசம் ஊற்றப்பட்ட பொழுது நடந்ததை பாருங்களேன்.
2: And when you read what happened when the seventh bowl was poured.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 16:17-21 வாசிப்பீர்களானால்,
2: Revelation chapter 16 verses 17 to 21.
1: ஏழாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லுகிற பெருஞ்சத்தம் பிறந்தது.
2: Then the seventh angel poured out his bowl into the air, and a loud voice came out of the temple of heaven from the throne saying, "It is done."
1: சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியில் மேல் உள்ள மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானது இல்லை.
2: And there were noises and thunderings and lightnings, and there was a great earthquake, such as a mighty and great earthquake has not occurred since men were on the earth.
1: அப்பொழுது மகா நகரம் மூன்று பங்காய் பிரிக்கப்பட்டது.
2: And now the great city was divided into three parts.
1: புரஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன.
2: And the cities of the nations fell.
1: மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினையாகிய மதுவுள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது.
2: And great Babylon was remembered before God to give her the cup of the wine of the fierceness of his wrath.
1: தீவுகள் யாவும் அகன்று போயின.
2: Then every island fled away.
1: பர்வதங்கள் காணப்படாமல் போயின.
2: And the mountains were not found.
1: தாலந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது.
2: And great hail from heaven fell upon men.
1: பெரிய பட்டியலே இருக்கு. இவ்வளோ பயங்கரமான மனுஷன் உண்டான நாள் முதல் அவன் இதுவரைக்கும் பார்க்காத வேதனை இந்த பூமியின் மேல் அனுப்பப்பட போகிறது.
2: So there's going to happen a great many tribulation, great many pains which man has not witnessed right from the time he was on this earth.
1: ஆனால் 21 வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை பாருங்க.
2: But when you read the second part of verse 21,
1: அந்த கல் மழையினால் உண்டான வாதையின் நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள்.
2: And because of the great hail that fell upon men, men blasphemed God.
1: அதாவது இவ்வளவு பெரிய கொடுமையிலேயாகில, ஐயோ இவ்வளவு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறாரே, இவ்வளவு நம்மை வாதிக்க கூடிய வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே, அவருக்கு முன்னாடி நடுங்கி அவரை மகிமைப்படுத்தணும்னு நமக்கு தோணல, அந்த நேரத்துல கூட தேவனை தூஷித்தான்னு பார்க்கிறோம்.
2: Even amidst this great plague and tribulation, they did not have a heart to think that we have such a kind of great almighty God, and we are supposed to tremble and fear God and humble ourselves and glorify God, but rather they blaspheme God here.
1: நீங்கள் பார்ப்பீர்களானா ஏ இந்த பிரச்சனை மனுஷனுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, தாழ்மை என்பது விழுந்து போன மனிதனுடைய இயல்பான ஒரு சுபாவம் இல்லை என்பதுதான் சத்தியம்.
2: So the reason why this kind of a habit is found in men is because humility is not a natural habit of fallen man.
1: ஏன் நான் இதை சொல்கிறேன்?
2: Why do I say this?
1: நீங்கள் 1 John 2:16 வாசிப்பீர்களானால்,
2: If you read 1 John 2:16,
1: ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
2: For all that is in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of the life is not of the Father, but is of the world.
1: அப்போ அர்த்தம் என்ன?
2: So what does it mean?
1: இது தேவனிடத்திலிருந்து வர்ற ஒரு சுபாவம் கிடையாது.
2: This is not a character or habit that is incurred from God.
1: இது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு சுபாவம் கிடையாது.
2: This is not a character that descends from heaven.
1: இந்த மனத்தாழ்மை இல்லாமல் பெருமை எங்கிருந்து வருதுன்னா, உலகத்திலிருந்து வருகிறது.
2: This pride comes from this world.
1: உலகத்தின் அதிபதி யார்?
2: Who is the ruler of this world?
1: பிசாசானவன்.
2: He is the Satan.
1: அப்போ அவனிடத்திலிருந்து எழும்பின இந்த பெருமை உலகத்திலிருந்து மனிதனுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஊடுருவி வருகிறது.
2: This pride that arises from him, this comes into man and also into this world.
1: ஆகவே தான் மனுஷன் தன்னை தாழ்த்துவதற்கு படாத பாடுபடுறான்.
2: That is why man is struggling to humble himself so much.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா?
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் இந்த பெருமை என்கிற துர்க்குணத்தை பிசாசானவன் இயேசுவுக்கும் சோதனையாக கொண்டு வந்தான் என்பதை வேதத்தில் வாசிக்க முடியும்.
2: We can also read in the Bible that Satan brought this pride, which is an evil thing, as a temptation to Jesus as well.
1: நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம வாஸ்த வசனத்தில் மூன்று விதமான காரியங்கள் உலகத்திலிருந்து வருகிறதுன்னு போட்டிருக்கு.
2: So when we you know from the verse that we read, there are three things that comes from this world.
1: என்னது?
2: What are they?
1: மாம்சத்தின் இச்சை,
2: the lust of the flesh,
1: கண்களின் இச்சை,
2: the lust of the eyes,
1: ஜீவனத்தின் பெருமை,
2: and the pride of life.
1: இத மூன்றையும் நீங்க பார்ப்பீங்களானா இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்ட மூன்று சோதனைகளுக்கு அப்படியே நிகராக இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
2: So if you read all these three things, you can see that they remain parallel with the temptation where in Satan's temptation of Jesus.
1: நீங்கள் உதாரணமாக லூக்கா 4 அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
2: For example, you have this Luke chapter 4 first 12 verses in your heart.
1: அங்க பார்ப்பீங்களானா முதலாவது வர்றது பாத்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சை. எப்படி வந்ததுன்னு கேட்டா பசியாயிருந்த இயேசுவை பார்த்து இவன் என்ன செய்யறானா நீர் தேவகுமாரனானால் இந்த கல்லுகள் எல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும் என்று தூண்டுகிறான்.
2: So here the first thing comes the lust of the flesh. How it comes here this way where Satan urged Jesus to turn the stones into bread when Jesus was hungry.
1: இரண்டாவது நம்ம பார்ப்போமானா கண்களின் இச்சை.
2: The second one is the lust of the eyes.
1: அது எங்க இருந்து வருகிறதுன்னு கேட்டா பிசாசு இயேசுவை ஒரு உயர்ந்த இடத்து கொண்டு போய் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கண்களால காண்பிக்க பார்க்கும்படி செய்து இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு முன்னாடி பணிந்து கொண்டா நான் கொடுத்துருவேன் என்று சொல்லி இயேசுவை சோதித்தான்.
2: So this second one comes where this devil took him to a high mountain. He showed him all the kingdoms of the world in a moment of time. And then he said, if you just bow down and glorify and worship me, I will give you all the of this earth.
1: மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை.
2: And third one, the pride of life.
1: இந்த ஜீவனத்தின் பெருமை எப்படி வெளிப்பட்டதுன்னு கேட்டா இயேசுவை வந்து உயர்ந்த ஒரு இடத்திலிருந்து குதிக்கும்படி சொல்லி நீர் தேவகுமாரனானால் உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு தேவனுடைய தூதர்கள் உண்மை ஏந்தி கொள்வார்கள்னு போட்டிருக்கே, அப்போ உண்மை ஏந்தி கொள்வார்கள், அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பெரிய சாதனை, அப்படி நீங்க செய்து உங்க பெருமை நிலைநாட்டுங்கன்னு தூண்டுறான்.
2: So the third one, this pride was actually increased actually it was revealed by when Satan encouraged him to jump off the pinnacle of a temple where he said that if he shall give his angels charge over you to keep you, therefore he can also show up the pride by making this miraculous accomplishment.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த சோதனையின் மூன்று பகுதி இயேசுவுக்கு மாத்திரமல்ல முதலாம் ஆதாமாகிய அல்லது முதலாம் மனிதனாகிய ஏவாளுக்கும் இதே சோதனை இதே வரிசையில் வருகிறது நீங்க பார்க்கலாம்.
2: So this three aspects of temptation is not only shown in the life of Jesus, but it also occurred in the life of Eve, who was the first woman.
1: முதலாவது சொன்னே மாம்சத்தின் இச்சை.
2: First I told you the lust of the flesh.
1: அது எங்க பார்க்கறோம்?
2: Where can we see that?
1: ஆதியாகமம் 3:6ல.
2: In Genesis 3:6.
1: அந்த கனியை பார்த்தபொழுது அது புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள்.
2: So when she saw the fruit, she found that was good for food.
1: இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா கண்களின் இச்சை.
2: And second one, the lust of the eyes.
1: அது எங்க பார்க்கறோம்? அதே வசனத்துல அது பார்வைக்கு இன்பமா இருந்ததுன்னு பார்க்கறோம்.
2: We read that it was delight to the eyes.
1: அதே போல மூன்றாவது வந்து ஜீவனத்தின் பெருமை.
2: And third one, the pride of life.
1: அதனுடைய அர்த்தம் என்ன?
2: What does it mean?
1: அந்த கனியை கண்டபொழுது அது புத்தியை தெளிவிக்கத்தக்கதாக இருக்கிறதாக, தன்னை பெரிய ஒரு ஞானியாக மாற்றிவிடும் என்கிற பெருமையின் உணர்வு அவளை தூண்டினது.
2: So when she saw that the tree was desirable to make one wise, this actually made her to have a boastful pride of life.
1: நான் சொல்வேன் இந்த மூன்று விதமான சோதனைகள் ஒரு முக்கிய சோதனை பெருமை.
2: So the most important temptation among these three is pride.
1: ஒருவனுடைய விழுகைக்கு முன்பாக போவது பெருமை.
2: Pride grows before goes before fall.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த சோதனையில இந்த பெருமையில ஏவாள் விழுந்து போனாள்.
2: And Eve fell in this kind of temptation.
1: இது நம்ம அது அவளுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு.
2: That is a great warning.
1: நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு.
2: That is a great warning to us.
1: ஆனால் அதே வேளையில
2: But at the same time
1: இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவுக்கு இதே சோதனை வைக்கப்பட்ட போது
2: when the same temptation occurred in the life of Jesus who was the second Adam
1: இயேசு தோற்று போகல, இயேசு பிசாசை ஜெயித்தார்.
2: Jesus was not defeated but he conquered Satan.
1: அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது.
2: So we could get a great hope when we see
1: இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாமும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் மாற முடியும்.
2: So that we can also become conquerors in Jesus Christ.
1: நீங்கள் மனுஷனை ஏவாளை பார்த்தால் நீங்கள் தோற்று போவீங்க.
2: If if you look at Eve, that is human, you will be defeated.
1: ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தால் நீங்கள் ஜெயங்கொள்ளுவீர்கள்.
2: But when you look at our Lord and Savior Jesus Christ, you will succeed.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த தாழ்மைக்கு இயேசுவே ஒரு முன்னுதாரணமாக நமக்கு இருக்கிறார்.
2: And we have Jesus as an example for this humility.
1: ஆகவேதான் மத்தேயு 11 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும்போது,
2: That's why if you read Matthew chapter 11 and verse 29,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார்.
2: Here Jesus said, take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and you shall find rest unto your souls.
1: என்ன கற்றுக்கொள்ளுங்கள்?
2: What you have to learn?
1: நான் சாந்தமாகவும் இருக்கிறேன், மனத்தாழ்மையாகவும் இருக்கிறேன்.
2: For I am meek and lowly in heart.
1: ஆம் பிரியமானவர்களே,
2: Yes beloved.
1: இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவை நோக்கி பார்த்தா போதும்.
2: If you want to learn humility, we have to look at Jesus.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அவரே நமக்கு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறார்.
2: He is the best example for us.
1: நான் சொல்வேன், இந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதற்கு மூன்று முக்கியமான காரணங்கள் இருக்கிறது.
2: There are three important reasons to learn humility.
1: ஒரு காரணம், முதலாவது என்னவென்றால், இந்த தாழ்மை என்பது இயேசுவினுடைய சுபாவமாக இருக்கிறது.
2: The first thing is humility was a character or practiced by Christ.
1: இரண்டாவது, இந்த தாழ்மை என்பது நாம் மேன்மை அடைவதற்கு உயர்த்தப்படுவதற்கு தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரே வழியாக இருக்கிறது.
2: Second, humility is the only way for exaltation.
1: மூன்றாவது, இந்த மனத்தாழ்மைதான் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதலை தருகிறது.
2: And third, humility is a way to find rest for our souls.
1: இளைப்பாறுதலை தருகிறது.
2: It gives rest to our souls.
1: நான் நினைக்கிறேன், இதையெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டுமானால்,
2: If you want to experience all these things,
1: இந்த மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: We have to learn humility.
1: அதாவது நாம வந்து இதை நாம முதலாவது கற்றுக்கொண்டாதான் இதை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்க முடியும்.
2: So only if you could learn this, then we can make it an experience in our life.
1: நான் சொல்லுவேன், இந்த தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற கிருபையை நாம் பெற தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
2: I tell you, in order to receive the grace that is given to the humble, we have to learn humility first.
1: அதனால கொஞ்சம் சந்தோஷம் தான்.
2: Therefore, we will be happy about that.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
2: So we should praise God because we can learn it easily.
1: ஒருவேளை நமக்குள்ள சில மேட்டிமைகள், பெருமைகள், அகந்தைகள்லாம் இருக்கலாம்.
2: Maybe we may have a kind of arrogance or a kind of pride in us.
1: இத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுப்பான் ஆண்டவர் சொல்லல.
2: The Lord did not say that you cannot do anything with that.
1: கற்றுக்கொள்ள மூன்று முக்கியமான சத்தியங்கள் இதுல இருக்கு. முதலாவது என்னது? மறுபடியும் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 29 வசனம்.
2: நான்
1: சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்.
2: Take my yoke upon you and learn of me, for I'm meek and lowly in heart.
1: முதலாவது நான் சொல்லுவேன், இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் நமக்கு தேவை.
2: First, in order to learn humility, we need a teacher to learn.
1: ஒரு ஆசிரியர் நமக்கு போதிக்க வேண்டும்.
2: We need a teacher to teach.
1: ரொம்ப சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா?
2: What is much rejoicing here?
1: இந்த தாழ்மையை இயேசுவே கற்று தருகிறவரா இருக்கிறார்.
2: Here we have Jesus who himself teaches us this humility.
1: அதுலயே ரொம்ப விசேஷம் என்னன்னா,
2: and more special here,
1: இந்த தாழ்மையை வெறுமனே ஒரு போதகமாக மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையே ஒரு உதாரணமாய் இயேசு வைத்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும்படி நடைமுறை பயிற்சியை அவர் நமக்கு தருகிறார்.
2: The Lord not only teaches as just a teaching alone, but he sets himself as an example and he gives a practical life, practical teaching to us.
1: பாருங்க, உதாரணமா நான் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றேன்.
2: For example, I want to say an important thing.
1: இயேசு வந்து தம்முடைய சீஷர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துவதற்கும் வியாதிகளை சுகமாக்குவதற்கும் அதிகாரம் கொடுத்தாருன்னு பார்க்குறோம்.
2: We can read that the Lord gave authority to his disciples to cast out demons and also do all kinds of miracles.
1: இன்னொரு விதமா இது சொல்லணும்னா,
2: to say in other words,
1: யாருக்காவது வியாதி சுகமாகணும் பிசாசுகள் விரட்டப்படணும்னா அது தம்முடைய சீஷர்கள் நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் நிறைய முறை அவர்களை அப்படி செய்யணும்னு எதிர்பார்த்தார்.
2: When someone needed healing or when someone needed someone to cast out demons, Jesus always wanted his disciples to do it.
1: சில வேளையில வந்து ஜனக்கூட்டத்தார் பசியோடு இருக்கும்போது வழியில சோர்ந்து போகிற நிலைமைக்கு போகும்போது ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க அவர்களுக்கு ஏதாவது புசிக்க கொடுங்க என்று சொன்னார்.
2: Sometimes when people were hungry and needed food for many thousands of people, Jesus asked his disciples to feed them.
1: ஆனால் தாழ்மை என்பதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லும்போது சீஷர்களை பார்த்து நீங்க தாழ்மையை சொல்லிக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லல.
2: But when it came to teaching humility, he never asked his disciples to teach humility.
1: அவர் சொன்னாரு, இந்த பாடத்தை நானே எடுக்கிறேன்.
2: He said, I myself will handle this class.
1: நானே உங்களுக்கு ஒரு உதாரணமாய் வருகிறேன்.
2: I will be an example for you.
1: நான் ஒரு ஒரு தத்துவ ஞானியாக அல்ல, என் வாழ்க்கையில இந்த தாழ்மையை அனுபவமாக்கினவராக உங்களுக்கு முன்பாக நான் ஒரு எடுத்துக்காட்டா நிக்கிறேன்.
2: So I am not a philosopher, but I will remain a practitioner who practiced this in my life.
1: பாருங்க, எப்பமே பிரசங்கம் பண்றது அப்படின்றது கம்பேரிட்டிவா நீங்க பார்த்தீங்கன்னா லகுவானது.
2: So it is always comparatively when you see it is always easy to preach.
1: மற்றவர்களுக்கு புத்திமதி சொல்றதுன்றது கூட சுலபமானதுதான்.
2: It is also easy to advise others.
1: மற்றவர்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு மற்றவர்களுக்கு நாம வந்து ஆலோசனை கொடுக்கிறது ரொம்ப ஈஸி தான்.
2: And it is also easy to direct other people to do this and that.
1: ஆனா நாம போதிக்கிறத செய்யறதுக்கு பாருங்க அது ரொம்ப கஷ்டம்.
2: But the doing or practicing what we preach is really difficult.
1: ஒரு தேவ மனுஷன் இவ்விதமாய் சொன்னார்.
2: A man of God said this way.
1: ஒரு உண்மையான தலைவன் யார் என்றால் அவன் பாதையை அறிந்திருக்கிறான்.
2: A true leader is the one who knows the way.
1: இரண்டாவது அவன் பாதையை காண்பிக்கிறான்.
2: Second, a true leader shows the way.
1: மூன்றாவது அந்த பாதையிலே அவனே முதலாவது நடக்கிறான்.
2: And third, a true leader goes the way.
1: ஆம், நம்முடைய இயேசு தாழ்மையை அறிந்தவர்.
2: So even our Jesus knows humility.
1: தாழ்மையா எப்படி இருக்கணும்னு போதிக்கிறவர்.
2: And he is the one who teaches us and shows to be humble.
1: மூன்றாவது எல்லாவற்றுக்கும் மேலாக தானே தாழ்மையா இருந்து நமக்கு எடுத்துக்காட்டை நமக்கு முன்பாக முன் சென்று நிறைவேற்றி காண்பித்தவர்.
2: And he himself remained humble and set an example and he fulfilled that humility.
1: அவரிடத்தில் பாடம் படித்தா நாம நிச்சயமாய் தாழ்மையை கற்றுக்கொள்ளலாம்.
2: If we learn from him, then we will surely learn this humility.
1: ஒரு நல்ல சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 3-5 வசனங்கள்ல இருக்கு.
2: There's a very good incident found in John chapter 13 verses 3-5.
1: அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் 3 வசனத்துல
2: in verse 3,
1: தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம்.
2: Jesus, knowing that the Father had given all things into his hands and that he had come from God and was going to God, rose from supper and laid aside his garments, took a towel and girded himself. After that, he poured water into a basin and began to wash the disciples' feet and to wipe them with the towel with which he was girded.
1: நான் நினைக்கிறேன் இயேசு தம்முடைய சீஷர்களுடைய பாதங்களை கழுவின இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான்.
2: I think this incident where Jesus washed the disciples' feet is a very familiar incident.
1: ஏன் இதை செய்தார் தெரியுமா?
2: You know why did he do that?
1: தன் தாழ்மை உள்ளவராய் இருந்தபடியினால் மட்டுமல்ல.
2: It's not because he was humble.
1: It was not only because he was humble. அவர் தாழ்மையா இருந்ததினால் மட்டுமல்ல.
2: Not only because he was humble.
1: இரண்டாவது முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுமா?
2: The second important reason is
1: 12 வசனத்திலிருந்து பாருங்க.
2: Read from verse 12.
1: அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா?
2: So when he had washed their feet, taken his garments and sat down again, he said to them, do you know what I have done to you?
1: நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான்.
2: You call me teacher and lord and you say well, for so I am.
1: ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
2: If I then your Lord and teacher have washed your feet, you also ought to wash one another's feet.
1: மிக முக்கியமான வசனம் 15ஆம் வசனம்.
2: Most important word is verse 15.
1: நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்.
2: For I have given you an example that you should do as I have done to you.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கற்றுக்கொள்ளுங்கள்.
2: Learn.
1: என்னிடத்தில் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க.
2: Learn humility from me.
1: எப்படி மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வது?
2: How to learn humility?
1: முதலாவது நமக்கு போதிக்கிற ஒரு போதகன் நமக்கு தேவை.
2: First we need a teacher to teach us.
1: வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்முறையினாலும் போதிக்கிறவர் தேவை.
2: We need a teacher who teaches not only by words but also by action.
1: அந்த போதகர் யார்?
2: Who is that teacher?
1: நான் சொல்லுவேன், இயேசுவே நமக்கு போதகர்.
2: I tell you, Jesus is the teacher.
1: எப்படி போதிக்கிறார்?
2: How does he teach?
1: தம்முடைய மாதிரியினாலேயே நம்மை போதிக்கிறார்.
2: He teaches us by his example.
1: நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று இயேசு சொன்னது எவ்வளவு ஆச்சரியமானது.
2: When Jesus said, I have given you an example that you should do as I have done to you, it is really surprising and amazing.
1: இன்றைக்கு நான் தாழ்மையாய் சொல்லுவேன்.
2: Today I say humbly.
1: நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள வேற யாரையும் பார்க்க வேணாம். நம்முடைய நல்ல போதகராக இயேசுவை நோக்கி பார்த்தா போதும், நாம கற்றுக்கொள்வோம்.
2: In order to learn humility, let us not look at anybody else. If you look at a good teacher, Jesus Christ, that is enough for you.
1: சில வேளையில சீஷர்களை பார்த்தா கூட அவங்க அடிக்கடி பெருமையா ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பேசுறதும், ஒருவருக்கு மேல் ஒருவர் தங்களை ஆதிக்கம் செலுத்தவும், தங்களை யார் மேன்மையானவர்கள் சொல்லி சண்டை போடுறதெல்லாம் நீங்க சீஷர்கள்ட்ட பார்க்கலாம்.
2: Sometimes even when you look at disciples, you can see that when disciples also have competition between them, they also consider who is greater among them and they argue about those things.
1: ஆனால் இயேசுவை நீங்க நோக்கி பாருங்க.
2: But look at Jesus.
1: அங்க பார்த்தால் அந்த தெய்வீக சுபாவமாகிய தாழ்மைக்கு அவரே எடுத்துக்காட்டாய் நிற்கிறார்.
2: If you look at him, he remains a best example for this divine character, humility.
1: அவரால் போதிக்கப்படுவோம்.
2: We should be taught by him.
1: அவரால் நாம் ஆலோசனை பெறுவோம்.
2: Let us receive guidance from him.
1: அவருடைய உதாரணம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியாக மாறட்டும்.
2: Let his example be a sample for our life.
1: அப்பொழுது நாம் தாழ்மையை கற்றுக்கொள்வோம்.
2: Then we will learn humility.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இரண்டாவது நான் சொல்வேன்.
2: Second I would tell you.
1: இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள நமக்கு ஒரு போதகர் மாத்திரம் அவசியம் இல்லை.
2: First we not only need a teacher to learn our humility.
1: இரண்டாவது இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள நமக்கு காலமும் அவசியம்.
2: Second you need time to learn.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் இதை சொல்கிறேன்?
2: Why do I say this?
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன்.
2: Look at our Lord and Savior Jesus
1: அவர்
2: Christ.
1: அவர் தாழ்மையை நமக்கு போதிக்கும்படி சிறுவயது முதலே அவர் காலம் எடுத்து நமக்கு போதித்தார்.
2: In order to teach us humility, he took time right from his childhood and he taught us this humility.
1: நீங்கள் எந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும்னாலும் காலம் ரொம்ப அவசியம்.
2: No matter whatever subject you want to learn, time is very important.
1: கண்ணை மூடி திறந்த உடனே எல்லாம் கற்றுக்கொள்ள போறது இல்ல.
2: You cannot learn anything in a fraction of seconds.
1: நீங்க ஒரு பாடசாலைக்கு போனா கூட முதல் நாள்லயே முதல் வகுப்பிலேயே அத்தனை நீங்க கற்றுக்கொள்ள போறது இல்ல.
2: Even if you go to a school, you will not be learning everything on the very first day.
1: கல்விக்கு காலம் ரொம்ப அவசியம்.
2: So education needs time.
1: வாரம் வாரந்தோறும் மாதம் கடந்து செல்ல, வருடங்கள் கடந்து செல்ல நம்ம அறிவிலே பெருகுகிறோம், அநேகவற்றை கற்றுக்கொள்கிறோம்.
2: As days roll by, as weeks roll by, as months roll by, we learn and we grow in knowledge and learn many things.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவ பாருங்க.
2: Look at our Lord and Savior Jesus Christ.
1: அவர் நமக்கு காலங்காலமாக நம்ம கற்றுக் கொடுக்கிற நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
2: He remains a good example who teaches us for ages together.
1: அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலத்திலேயும் தாழ்மையை வெளிப்படுத்தினார்.
2: In every phase of his time, he actually revealed humility.
1: அது எங்கே ஆரம்பித்தார் தெரியுமா?
2: In a very start.
1: முதலாவது தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்தார்.
2: He began that right from his house.
1: லூக்கா 2 அதிகாரம் 51 வசனம் பாருங்க.
2: Luke chapter 2 verse 51.
1: பின்பு அவர் அவர்களுடனே, அதாவது தன்னுடைய பெற்றோராகிய யோசேப்பு மரியாளோடைய கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: And he went down with them, that is his parents Joseph and Mary, and came to Nazareth and was subject unto them.
1: எப்போ இந்த கீழ்ப்படிதல், இந்த தாழ்மை எப்போ இருந்தது தெரியுமா?
2: You know, when did he have this obedience or humility?
1: ஆச்சரியமா இருக்கிறது. அடுத்த வசனம் லூக்கா 2:52 வாசித்தீங்கன்னா,
2: If you read the next verse, Luke 2:52,
1: Yesuvanavar nyanathilum valarthiyilum devakirubayilum manushar dayavilum adhigam adhigamai viruthi adaindar appdi ezhudirukku.
2: It is written, and Jesus increased in wisdom and stature and in favor with God and man.
1: Eppa therima petrorukku munbaga thaalmaiya irundhaaru?
2: When he was humble before his parents.
1: Thaan vaalkila ella pagudhilum viruthi adaindu kondirukkum bodhu.
2: When he was increasing in every part of his life.
1: Sila per vandu thaalmaiya irupaanga.
2: Some people will remain humble.
1: எப்ப தெரியுமா?
2: You know when?
1: தங்க வாழ்க்கையில எடுத்து செய்யற எல்லாமே தோல்வியா போயிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தாழ்மையாயிருவாங்க.
2: When everything becomes failure in their life, they will automatically become humble.
1: அவங்க சொல்வாங்க பாருங்க, சிலரை பார்த்து சுதி இறங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க.
2: Some people will say that the tune is totally out of tune.
1: அதாவது சுருதி இறங்கிருச்சு, you know. அவங்களுக்கு அந்த இருக்கிற அந்த வீரியம் எல்லாம் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க.
2: They have lost all their virulence.
1: எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையில அடிபட்டு துன்பப்பட்டு எடுத்ததெல்லாம் தோல்வியும் வெட்கமா முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அப்படியே கொஞ்சம் தாழ்ந்துருவாங்க.
2: It's because when they encounter failure in whatever they do, and if they don't achieve anything in their life, then automatically they will lose everything and become humble.
1: ஆனால் இயேசு பெற்றோருக்கு முன்னாடி எப்ப தாழ்மையா இருந்தார் தெரியுமா?
2: But when was Jesus humble before his parents?
1: ஞானத்துல விருத்தி அடைகிறாரு.
2: When he increased in his wisdom.
1: வளர்த்தியில விருத்தி அடைகிறாரு.
2: When he was increasing in his stature.
1: தேவ கிருபையில விருத்தி அடைகிறாரு.
2: When he was increasing in favor with God.
1: மனுஷர் தயவுல விருத்தி அடைகிறாரு.
2: When he was increasing in favor with men.
1: வாழ்க்கையில எல்லாமே வெற்றிக்கு மேல் வெற்றி போய் கொண்டிருக்கும் போது இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக தாழ்மையா இருந்தார்.
2: When everything was success after success in his life, Jesus remained humble before his parents.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நான் நினைக்கிறேன் அப்படிதான் ஆண்டவரை நாம கற்றுக்கொள்ள முடியும்.
2: And likewise we can learn from our Lord.
1: சிறுவயது முதல் நாம் கற்றுக்கொள்ள முடியும்.
2: We can learn right from a child.
1: இன்னும் கூட ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு சொன்னா,
2: and what is more surprising,
1: மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:13-14 பாருங்களேன்.
2: If you read Matthew 3:13-14,
1: 3:13-14,
2: Chapter 3:13-14,
1: அப்பொழுது யோவானால் ஞான ஸ்நானம் பெறுகிறதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார்.
2: Then come Jesus from Galilee to Jordan unto John to be baptized of him.
1: இந்த யோவான் யார்?
2: Who was this John?
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 1:6 வாசிப்பீர்களானால்,
2: If you read Mark 1:6,
1: இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனா இருந்தானா?
2: And John was clothed with camel's hair and with a girdle of a skin about his loins, and he did eat locust and wild honey.
1: இன்னொரு விதமாய் பார்த்தீங்கன்னா அந்த ஊழியக்காரனை பார்க்கறதுக்கே பரிதாப கோலமா இருக்கிறான்.
2: In other words, you can see this man of God remains so pathetic to look.
1: அதுல அது மாத்திரம் இல்ல, அவரே சொல்லுகிறாரு.
2: And he himself says,
1: அவர் சொல்லுகிறாரு, நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்கு, நீர் என்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறலாமன்னு யோவானே கேட்டாரு.
2: And John himself asked, I have need to be baptized of thee, and comest thou to me?
1: எனக்கு ஏன் நீங்க வரீங்க?
2: Why do you come to me?
1: நான் தான் உம்மட்ட ஞான ஸ்நானம் எடுக்கணும்.
2: I should be baptized by you.
1: மார்க் 1:8 வாசிப்பீங்களானா?
2: If you read Mark 1:8,
1: யோவான் சொல்லுகிறாரு, நான் உங்களுக்கு தண்ணீரால் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ அல்லது இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கம் பண்ணினானா?
2: Here John says, I John indeed have baptized you with water, but he that is Jesus shall baptize you with the Holy Ghost.
1: இயேசுனுடைய எப்படி தாழ்மை நமக்கு போதிக்கிறார் பாருங்க.
2: See how Jesus teaches humility to us.
1: முதலாவது ஒரு பிள்ளையாக தன்னுடைய பெற்றோருக்கு முன்பாக தாழ்மைக்கு நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறார்.
2: First he remained an example as a child before his parents.
1: இரண்டாவது தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்.
2: And second he humbled himself before honorable ministers.
1: எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
2: How amazing it is.
1: யோவான் ஸ்நானகனே வந்து ஞானஸ்தானம் கொடுக்க தயங்கும் போது இயேசு வந்து அவனுக்கு முன்பாக தாழ்த்தி ஒரு மனிதன ஞானஸ்தானம் பெறுவதற்கு தன்னை முற்றிலும் தாழ்த்தினார்.
2: When John the Baptist himself hesitated to baptize Jesus, but Jesus humbled himself and he was ready and committed himself to be baptized by him.
1: ஆகவே தான் எபிரேயர் 13:17 வாசிக்கும் போது,
2: That's if you read Hebrews 13:17,
1: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வாசிக்கிறோம்.
2: Yeah, we read, obey them that have the rule over you and submit yourself, for they watch for your souls, as they must give account that they may do it with joy and not with grief.
1: அடுத்து சொல்றார் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது.
2: And he says if they do it with grief then that is unprofitable for you.
1: அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டா நாம தேவ ஊழியர்களுக்கு முன்பாக எப்படி கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
2: So here we read how we are supposed to obey and submit ourselves before the ministers of God.
1: இங்க எத்தனை விசுவாசிகள் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா?
2: Today how many believers struggle for this, you know?
1: போதகர் தான் விசுவாசிகளை பார்த்து பயப்பட வேண்டியிருக்கு.
2: Only pastors had to be afraid of the believers.
1: போதகர்கள் தான் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியதா இருக்கு.
2: Only pastors have to obey believers.
1: ஆனால் நிறைய விசுவாசிகளுக்கு தன்னுடைய போதகனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிற தாழ்மை இல்லாமல் இருக்காங்க.
2: But most of the believers don't have a heart of humility to listen to their word and obey their words.
1: தாங்கள் சொல்லுகிறபடி போதகர் நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க.
2: They expect that pastors should walk according to their words.
1: ஆனால் இயேசுவை பாருங்க.
2: But look at Jesus.
1: தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்.
2: He humbled himself before the ministers of God.
1: கால போக்கில இந்த தாழ்மையை நாம கற்றுக்கொள்ளணும்.
2: And as they and we have to learn this humility as time goes by.
1: எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியா ஒரு வார்த்தை இருக்கு.
2: And above all there's one more
1: Yesu eppadi kaalandorum taaltinaarna kulandeyaga thana taaltinaaru valibanaga thana taaltinaaru.
2: Jesus humbled himself as a child at home and he humbled himself as an young man.
1: மூன்றாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: If you read Philippians chapter 2 and verse 8
1: அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
2: And being found in fashion as a man he humbled himself and became obedient unto death even the death of the cross.
1: எது வரைக்கும் தாழ்த்தினார்?
2: Until when he died.
1: மரண பரியந்தம் தாழ்த்தினார்.
2: He humbled himself until death.
1: ஒரு குழந்தையாக பிள்ளையாக இருந்த காலத்திலிருந்து மரண பரியந்தம் தாழ்த்தினார்.
2: Jesus humbled himself right from being a child until his death.
1: ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா,
2: what is surprising?
1: யாருக்கு முன்பாக தாழ்த்தினார் தெரியுமா?
2: He humbled before whom?
1: பெற்றோருக்கு முன்பாக தாழ்த்தினார்.
2: He humbled himself before his parents.
1: இரண்டாவது தேவ ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்தினார்.
2: He humbled himself before ministers of God.
1: மூன்றாவது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார்.
2: And third before the Lord.
1: அவருடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அவருடைய காலம் எல்லாம் தாழ்மையை தரித்து கொண்டார்.
2: You can read this entire lifetime was clothed with humility.
1: எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது?
2: How to learn humility?
1: முதலாவது இயேசுவாகிய போதகரிடத்திலே போதகம் பெறும்போது அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தாழ்மையை கற்றுக்கொள்ளலாம்.
2: First we need a teacher like Jesus Christ who where from whom we can learn humility from his life.
1: இரண்டாவது எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது?
2: Second how to learn humility?
1: காலம் கடந்து செல்ல செல்ல ஒவ்வொரு வயதினுடைய காலத்திலேயும் சந்தர்ப்பத்திலேயும் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும்.
2: You need time to learn humility in every phases of your life.
1: பெற்றோரிடத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகும்போது பெற்றோரிடத்து முன்பாக தாழ்மையா இருங்க.
2: When the Lord takes you to your parents you have to be humble before your parents.
1: நீங்க ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய ஊழியருடைய வார்த்தையை கேட்கும்போது அங்க தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க.
2: If you come to church and listen to the words of the pastors you have to humble yourself before them.
1: மரண பரியந்தம் தேவனுக்கு முன்பாக தாழ்மையா இருங்க.
2: And you have to humble before God until your death.
1: காலந்தோறும் அந்த தாழ்மை நம்முடைய வாழ்க்கையின் பாடமா இருக்கு.
2: And let this humility be a lesson in our life until our lifetime.
1: முதலாவது ஒரு போதகன் தேவை.
2: First we need a teacher.
1: இரண்டாவது காலம் தேவை.
2: Second we need time.
1: மூன்றாவது கடைசியாக
2: Third and the last.
1: மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 36 வசனத்தை பாருங்கள்.
2: Look at Mark chapter 14 verse 36.
1: அப்பா பிதாவே எல்லாம் உம்மால் கூடும் இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு சொன்னார்.
2: And he said, Abba Father, all things are possible unto thee. Take away this cup from me. Nevertheless, not what I will, but what thou wilt.
1: நாம் கற்றுக்கொள்வதில் ஒரு மூன்றாவது முக்கியமான காரியம் இருக்கு.
2: There's a third important phase to learn humility.
1: நான் திரும்ப சொல்றேன்.
2: I repeat it.
1: நீங்க எதை கற்றுக்கொள்ளணும்னாலும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு தேவை.
2: So no matter whatever you want to learn you need a teacher.
1: இந்த தாழ்மைக்கு ஆசிரியர் யாரு?
2: So who is the teacher for this humility?
1: இயேசுவே ஆசிரியர்.
2: It is Jesus Christ himself.
1: இரண்டாவது எதை நீங்க கற்றுக்கொள்ளணும்னாலும் காலம் தேவை.
2: And second in order to learn anything you need time.
1: எவ்வளவு காலம்?
2: How much time?
1: பிறந்தது முதல் மரண பரியந்தம்
2: right from your birth until your death
1: அப்போ இப்போ கூட நீங்க கற்றுக்கொள்ளலாம்
2: so it means you can learn even now
1: எந்த வயதா இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம்
2: no matter whatever age it might be
1: மரண பரியந்தம் கற்றுக்கொள்ளலாம்
2: you can learn until your death
1: எல்லாத்துக்கும் மேல
2: above all
1: கற்றுக்கொள்றதுக்கு நமக்கு உதவி செய்யற மூன்றாவது மிக முக்கியமானது சோதனை
2: the third important thing that helps us to learn humility is testing
1: இன்னொரு விதமாய் சொன்னால் பரீட்சை என்று சொல்லலாம்
2: in other words testing
1: பாருங்க நம்ம பிள்ளைகள் வந்து பரீட்சையை விரும்பறது இல்ல
2: Our children don't like tests.
1: நாம கூட பொதுவா பரீட்சை ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டோம்.
2: Even we also don't enjoy test.
1: இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த 180 நாள் பைபிள் வாசிக்கிறதுனுடைய அந்த காலத்துல மூன்று எக்ஸாம் நம்ம வைத்தோம்.
2: You know very well that in this phase where we read where we are going through 180 days Bible reading challenge, we had three phases of exams.
1: நிறைய பேர் நான் கவனிச்சேன். முதல் பரீட்சை எழுதிட்டு இரண்டாவது பரீட்சை எழுத மாட்டேன்ட்டாங்க.
2: I noticed many people who wrote first phase of exam and they refused to write the second phase.
1: பாஸ்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர்.
2: Pastor, it is very difficult, Pastor.
1: நான் எதிர்பார்த்த மாதிரி மார்க் வர மாட்டேங்குது Pastor.
2: Lord, I could not score as I expected.
1: நான் சரியா படிக்கல Pastor.
2: I did not learn properly.
1: அதனால நான் டெஸ்ட் எழுத மாட்டேன்.
2: Therefore, I don't want to take up the test.
1: நான் டெஸ்ட் எழுதல.
2: I did not write the test.
1: இந்த இரண்டாவது ஸ்கிப் பண்ணிட்டேன்.
2: I skipped the second phase.
1: இப்போ அடுத்து வரப்போகுது மூன்றாவது ஒரு கடைசி எக்ஸாம் வரப்போகுது
2: and we gonna have the third phase exam now
1: இப்போ இது எத்தனை பேர் எழுத போறீங்க தெரியல
2: I don't know how many people will write this
1: அட நீங்க நான் சொல்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க
2: but you would have noticed this
1: நான் அடிக்கடி சொல்வேன் நீங்க சரியா படிக்கல சரியா ஆயத்தம் பண்ணல அப்படின்னா கூட தயவு செய்து டெஸ்டை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன்
2: I used to say very often no matter whether if you don't learn properly if you are not prepared well but just take up the test
1: ஏன் தெரியுமா
2: you know why
1: படிக்கிறதுனால மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்றது இல்ல
2: it's not that we learn only by reading and studying alone
1: இரண்டாவது நான் சொல்வேன் நீங்க பரீட்சை எழுதுறதே ஒரு பாடம் தான்
2: so even taking up a test is also a lesson to you
1: அதுவே ஒரு கற்றுக்கொள்ளுதல்
2: That is also a kind of learning.
1: நீங்க பரீட்சை எழுத எழுத எது சரி எது தப்புன்றதை கற்றுக்கொள்றீங்க.
2: As you write the test, you will know which is right and which is wrong.
1: ஒருவேளை நீங்க விரும்பின மார்க் கிடைக்காம இருக்கலாம்.
2: Maybe you may not score the marks that you expected.
1: ஆனா பரீட்சை எழுதுற அனுபவமே ஒரு பாடம் தான்.
2: But that experience of taking up test is also a lesson in your life.
1: இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் மூன்றாவது பரீட்சையை எல்லாரும் எழுதுங்க.
2: Now I tell you everyone take up the third phase of test.
1: மார்க் முக்கியம் இல்ல.
2: Marks is not important.
1: இதை நான் எழுதுறதுனாலயே நிறைய கற்றுக்கொள்றேன்.
2: But I learn many things by taking up this test.
1: கர்த்தருக்கு சித்தமானா இந்த வருஷத்துல இன்னொரு எக்ஸாம் வைக்கணும்னு யோசிச்சு ஜெபிச்சிட்டு இருக்கேன்.
2: If God willing I'm just thinking about to have one more exam in this year.
1: அது பைபிள் முழுசுக்கும் ஒரே எக்ஸாம் வைக்கணும்னு

0: Not only humble himself before his parents.
1: அவர் வந்து ஊழியர்களுக்கு முன்பாக தாழ்த்தினது மாத்திரம் இல்ல.
0: He not only humble himself before the ministers of God.
1: நான் சொல்றேன் அவர் தாழ்மை எப்படி கற்றுக்கொள்ளுகிறார் அல்லது கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு மாதிரியா இருக்கிறார்னு கேட்டா ஒரு பரீட்சைக்குள்ளே அவர் சென்றார்.
0: So how did he teach humility? He went to into a test.
1: அந்த பரீட்சை என்ன செய்துனா அவரை தாழ்த்த அவருக்கு உதவி செய்கிறது.
0: And that test actually helped him to be humble.
1: அவர் சொல்கிறார் ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கொடுமானால் நீங்கட்டும் ஆயினும் என் சித்தம் இல்ல உம்முடைய சித்தத்துக்கு நான் முழுவதுமா அர்ப்பணிக்கிறேன்.
0: He says, Father, if possible, take away this cup from me. Nevertheless, not my will, but your will be done.
1: அந்த பரீட்சை தான் நம்ம தாழ்மையில இருக்கிறோமா பெருமையில இருக்கிறோமான்றது வித்தியாசப்படுத்துது.
0: And that test is the one that distinguishes whether we are in humility or without humility.
1: நம்முடைய தாழ்மையினுடைய நிலைமையை நமக்கு போதிக்கிறது.
0: It actually teaches us the state of humility in our life.
1: ஆண்டவர் நமக்கு போதிக்க விரும்புறாரு.
0: Today the Lord wants us to teach us.
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க.
0: He says, learn from me.
1: நாம் ஒவ்வொருவரும் இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம்.
0: It is necessary for us to learn this humility from the Lord. You know why?
1: இந்த தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்.
0: It's because the Lord gives grace to the humble.
1: நாம் நேற்றைக்கு கவனித்த அந்த கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாழ்மை தேவை.
0: If you want to receive that grace which we meditated yesterday, we need this humility.
1: எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது?
0: How to learn humility?
1: இயேசுவாகிய போதகரிடத்தில் வரும்போது.
0: When you come to a teacher called Jesus.
1: எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது?
0: How to learn humility?
1: இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வது.
0: When you make use of the time to learn humility.
1: எப்படி தாழ்மையை கற்றுக்கொள்வது?
0: How to learn humility?
1: தேவன் நமக்கு அனுமதிக்கிற பரீட்சைகளை நாம் சந்திக்கும் போது.
0: When you encounter the test which the Lord permits in your life.
1: கர்த்தாமே நமக்கு தாழ்மையை போதிப்பாரா.
0: May the Lord teach us humility.
1: ஜெபம் பண்ணுவோமா.
0: Shall we pray?
1: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே.
0: Our merciful and gracious Father.
1: நீர் தாழ்மை உள்ளவரா எங்களுக்கு முன்பாக வாழ்ந்தீர்.
0: Lord, you lived as a humble before us.
1: தாழ்மை உள்ளவனை நீர் கனம் பண்ணுகிறே.
0: Lord, you honors the humble.
1: தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீ.
0: Lord, you give grace to the humble.
1: ஆண்டவரே இந்த தாழ்மையை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர்.
0: Lord, you are the Lord who teaches us this humility.
1: இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரே தவறாமல் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கு கிருபை தா.
0: Lord, give us grace to Lord learn this lesson in our life.
1: கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதியும்.
0: Lord, bless everyone who is listening to
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: ஆமென்.
0: ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஆர்த்தரும் வால்டரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒரு நாள் இவர்கள் இருவரும் தங்கள் காரை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டு வெகு தொலைவிற்கு வந்தார்கள். அங்கே ஒரு பெரிய ஆரஞ்சு தோட்டம் இருந்தது. அதை தாண்டி மனித சஞ்சாரமற்ற ஒரு நிலப்பரப்பு காணப்பட்டது. அங்கே சில குதிரைகள் மட்டுமே மேய்ந்து கொண்டிருந்தன. வால்டர் காரை நிறுத்தினார். அந்த நிலத்தை வாங்கியதில் கட்டிடம் கட்டி அதை முன்னேற்றத்திற்கு கொண்டு வர விரும்பினார். தனது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த, இந்த நிலப்பரப்பை நான் பயன்படுத்தப் போகிறேன், என் பணமெல்லாம் அதற்கே சரியாய் போய்விடும், அதை சுற்றியுள்ள இன்னும் சில ஏக்கர் நிலங்களை நீ வாங்கி போடு என்று தன்னுடைய நண்பனான ஆர்த்தரிடம் கூறினார். ஆனால் ஆர்த்தர், ஊரை விட்டு இவ்வளவு தூரமான இந்த நிலப்பரப்பை வாங்கி நான் என்ன செய்ய முடியும்? நான் எவ்வளவு பெரிய காரியங்களை இங்கே செய்தாலும் யார் இங்கே வர முடியும் என்று எண்ணினார். தனக்கு பணச்சிக்கல் இருப்பதாக கூறி இந்த நிலப்பரப்பை வாங்குவதை குறித்து நான் பிறகு யோசிக்கிறேன் என்று தட்டி கிடைத்து விட்டார். வால்டர் மீண்டும் தன்னுடைய நண்பனிடத்தில், காலம் பிந்தி போனால் இது கிடைக்காது, இப்பொழுதே இதை வாங்கிவிடு என்று எவ்வளவோ கூறியும் ஆர்த்தர் செயல்படவில்லை. ஆனால் அந்த நிலத்தை வேறு ஒருவர் வாங்கினார். இன்று அதுதான் டிஸ்னி லேண்ட் என்ற பெயரில் அந்த பட்டணத்திற்கு வரும் எவருமே இந்த இடத்திற்கு வராமல் செல்வதில்லை என்ற அளவிற்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மாறிவிட்டது. நமது வாழ்க்கையிலும் நமது பணத்தையோ எண்ணத்தையோ நாம் முதலீடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் இருப்பது எளிது, ஆனால் வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாய்ப்புகள் ஒருபொழுதும் இரண்டாவது முறை வந்து நமது கதவை தட்டாது. சோம்பேறியனுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஜாக்கிரதையுள்ளவனுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்று பரிசுத்த வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது. எனவே நம்மை தேடி வரும் வாய்ப்புகளை சற்று நிதானமாக சிந்தித்து உடனே செயல்பட வேண்டிய காரியங்களை நாம் செயல்படுவோம் என்றால் நம்முடைய வாழ்வு வளமாகும். பலருக்கு நாம் வாழ்வு கொடுக்க முடியும். என்ன, செயல்படுவோமா?

Jesus, we praise you, Father. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம்.

என்ன விட்டுருந்தா இன்னைக்கு நான் இல்லப்பா, நீ என்ன விடலாண்டவர, நீ நல்லவரப்பா, நீ உண்மையுள்ளவராண்டவர. ஓ எனக்கு நீங்க மட்டும் பாடுங்க மெதுவா.

நடந்து வந்த எல்லாவற்றிலும், நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் அவர் சுமந்து கொண்டு என்னை வந்திருக்கிறார். அப்படி சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இனிமேலும் சுமப்பே, இனிமேலும் எனக்கு ஒரு நல்ல அப்பா பரலோகத்தில் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். உன்னை அவர் தோளில் தூக்கி வைத்தது, அவர் ஒரு நாள் உன்னை பாரமா எண்ண மாட்டார். அவர் உன்மேல் வைத்த பாசம்

0: ஏன் அவர் சுமந்து கொண்டு வந்தார்னா பாசம்.
1: அவர் உங்க மேல அன்பு வைக்கும் போது நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா?
0: கொஞ்சமா இருந்தீங்க. நீங்க கொஞ்சமா இருந்தீங்க.
1: நீங்க திரளா இருக்கிறதை கண்டல்ல அவர் அன்பு வைத்தது, அது உலக அன்பு. ஆனால் அவர் உண்மையில் அன்பு வைக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை.
0: உப்பமா இருந்த என்னை அவருடைய அன்பு எல்லாம் உடையவனாக மாற்றிட்டு.
1: அன்பு பாசம், அதனாலதான் தோல்ல இன்னைக்கும் இருக்கிறேன். பாரம் கிடையாது, பாசம். ஆண்டவருடைய அன்பு என்னை இதுவரை சுமந்து கொண்டு வந்தவர். ஆமே. அவர் சொல்ற இனிமேலும் நடக்க முடியாத, என்னை நடக்க பழக்கினவருக்கு மட்டும்தான், என்னை பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, என்னோடு பழகிறவங்களுக்கும் தெரியாது, என்னோடு பேசுறவங்களுக்கும் தெரியாது. ஆனா என்னை பழக்குகிறவர் ஒருவர் உண்டு. ஆனால் என்னை சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவருக்கு தெரியும் எந்த பாதையில் நான் கடக்க முடியும், எந்த பாதை என்னால் கடக்க முடியாது என்று. என்னால் நடக்க முடிந்த பாதையில் என்னை நடத்துவார், என்னால் நடக்க முடியாத பாதையில் என்னை தூக்கி சுமந்து செல்வார். அதுதான் உபாகமம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அதை சுமந்து உயர கொண்டு செல்வது போல. அந்த கூட்டை கட்டினதும் கழுகுதான், கூட்டை கலைக்கிறதும் கழுகுதான், பழக்கு வைக்கிறது. ஆமென். அந்த குஞ்சுகளை பழக்கு வைக்கிறது.

ஒரு காரியம், தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது, தோல்ல இருந்து இறங்கிடக்கூடாது. இறங்கின எனக்கு இது இப்ப தெரிகிறது, எதுவுமே எனக்கு தெரியாம போயிடும். ஒரு காலத்துல நான் இருள் இருந்தேன், என்னை தூக்கி தோல்ல வச்சார், எனக்கு வெளிச்சத்தை காண்பித்து கொடுத்தா. என் கண்ணு தான் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். நான் மீண்டும் அந்த இருள் வேண்டாம், அவரோடு இருங்கள்.

ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் அப்பா, நீங்க தான் நடத்திட்டு வந்தீங்க ஆண்டவரே, நீரே எல்லா நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில தொடர செய்றீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம்.

Thank you, Holy Spirit. எப்படி இருக்கிறேன்னு கேட்டா சொல்லுங்க, சேஃபா இருக்கிறேன். எங்க இருக்கிற? தோள்ல இருக்கிற. நல்ல கைய தட்டி அப்பாக்கு மகிமை. எப்படி இருக்கிற? சேஃபா இருக்கிற. இதுவரை கொண்டு வந்தா ஃபார்வோன் செங்கடலை தாண்டி போக வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. காரணம், அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. அவனுக்கு வீடு இருக்கு, அவனுக்குன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு செங்கடலை தாண்டிதான் கானானே பார்க்க முடியும். இஸ்ரவேலர்கள் கால் ஒரு கால் நினையாமல் நடந்தாங்களாம். அந்த அவ்வளோ பெரிய கடல்ல ஒரு டிராப் தண்ணி கூட இஸ்ரவேலரை தொட விடல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 78:52-53, பத்திரமாய் நடத்தினார். அடுத்த வார்த்தை, கடல் சத்துருக்களை மூடி போட்டது. இன்னைக்கு இந்த கடல் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, பலவீனம் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, போராட்டம் என்கிற கடல் என்னை மூடாதபடிக்கு, என்னை பத்திரமாய் நடத்துகிற, பத்திரமாய் நடத்தின என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி

நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம். இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், தான், யோசேப்பு, பெஞ்சமீன், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமாரர் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள். யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர். பாரேசின் குமாரர் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் ஐந்து பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த எர்மெயேல், ராம், கெலூபா என்பவர்கள். ராம் அம்மினதாவை பெற்றான். அம்மினதாப் யூதா புத்திரரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான். நகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனையேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் மூன்று பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். எஸ்ரோனின் குமாரன் காலேப், எரியோத் என்னப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர், சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு ஊரை பெற்றாள். ஊர் ஊரியை பெற்றான். ஊரி பெசிலையேலை பெற்றான். பிற்பாடு எஸ்ரோன் 60 வயதான போது கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான். இவள் அவனுக்கு செகூபை பெற்றாள். செகூப் யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலியாத் தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கிலேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர். காலேப்பின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண்ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள். எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மெயேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா, ஓரேன், ஓத்தேம், அஹியா என்பவர்களுமே. அத்தாரால் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மெயேலுக்கு இருந்தாள். இவள் ஓனாமின் தாய். எர்மெயேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமீன், எக்கேர் என்பவர்கள். ஓனாமின் குமாரர் சம்மாய், யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல். அவள் அவனுக்கு அக்பானையும் மோலிதையும் பெற்றாள். நாதாபின் குமாரர் சேலேப், அப்பாயீம் என்பவர்கள். சேலேப் புத்திரர் இல்லாமல் மரித்தான். அப்பாயீமின் குமாரர் இஷி முதலானவர்கள். இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள். சேசானின் குமாரத்தி அக்லாய். சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர், யோனத்தான் என்பவர்கள். எத்தேர் குமாரர் இல்லாமல் மரித்தான். யோனத்தானின் குமாரர் பேலேத், சாசா என்பவர்கள்.
இவர்கள் எர்மெயேலின் குமாரர். சேசானுக்கு குமாரத்திகளை அன்றி குமாரர்கள் இல்லை. சேசானுக்கு யர்கா என்னும் பெயருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள். அத்தாயி நாதாவை பெற்றான். நாதாப் சாபாதை பெற்றான். சாபாத் எப்லாலை பெற்றான். எப்லால் ஓபேதை பெற்றான். ஓபேத் எஹூவை பெற்றான். எஹூ அசரியாவை பெற்றான். அசரியா ஏலேத்ஸை பெற்றான். ஏலேத்ஸ் எலேயாசாவை பெற்றான். எலேயாசா சிஸ்மாயை பெற்றான். சிஸ்மாய் சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மியேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு, தப்புவா, ரெக்கேம், செமா என்பவர்கள். செமா யோர்கேமியாவின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாயை பெற்றான். சம்மாயின் குமாரர் மாகோன். மாகோன் பெட்சூரின் தகப்பன். காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள். ஆரான் காசேசை பெற்றான். யாதாயின் குமாரர் ரேகேம், யோதாம், கேசாம், பேலேத், எப்பா, சாஹாப் என்பவர்கள். காலேபின் மறுமனையாட்டியாகிய மாகாள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கீவேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள். காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள். எப்பராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊராருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காதேரின் மூப்பனான ஆரேப்புமே. கீரியாத் யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே, ஆசியம், மெனுகோத் என்பவர்கள். கீரியாத் யாரீமிலிருந்த வம்சங்கள் எத்தியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே. இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லஹேமியரும் நோத்தோபாத்தியரும் பெத் யோவாப் என்னும் அதரோத்தூராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாவேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே.

0: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. உபாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடே எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேக்கு வந்தார். மோசே சொல்கிறார், நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஓக் என் ராஜா எதிராக வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி முன்னேறி போகிறார்கள். கர்த்தர் வழி காட்டுகிறார். ஆண்டவர் கூட இருந்தே கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் முன்னேறி செல்லும் போது அங்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது. அந்த தேசத்து ராஜா ஓக் அவன் தடுக்க முயற்சி செய்கிறான். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும் போது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதற்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்கிறதற்காக வானமண்டலத்தின் கிரியைகள் தடுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில மனித ஆவிகள் தடுக்கலாம், பிசாசின் ஆவிகள் தடுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறீர்களோ அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அந்த தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற போது உங்களுக்கு விரோதமாய் பல எதிர்ப்புகள் வருகிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே மோசையினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறபடி, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். செங்கடலை தம்முடைய வல்லமையினாலே இரண்டாக திறந்தவர், உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஓக் என்னும் பாசானின் ராஜாவை மோசையின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல உங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்க்காதிருங்கள். உங்கள் கூட வருகிற தேவனை பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, தர்மையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை நடப்பிக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.
1: அன்பினால் வந்த தேவன், அகிலமும் ஆளுகின்ற தேவன், இயேசுவாக பிறந்தேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அறியாயோ என்கிற தலைப்பிலே உங்களை சந்தித்துக் கொள்கிறோம். அதற்கான ஜீவ வார்த்தை ஆதியாகமம் 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். கர்த்தருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடனான உடன்படிக்கையையும் நீங்கள் மறந்து போவதாலேயே அநேக நேரங்களில் கர்த்தர் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க. யாக்கோபு தன் அண்ணனுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. முதன்முறை வீட்டை விட்டு தனிமையாய் செல்லுகிறான். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற கலக்கத்துடன் செல்லுகிறான். பிரயாண நேரத்தில் சூரியன் அஸ்தமித்து விட்டது. படுக்கையோ தலையணையோ ஒன்றும் இல்லை. தன் தலையின் கீழ் கல்லொன்றை வைத்துக் கொண்டு நித்திரை செய்ய ஆரம்பித்தான். எல்லோரையும் விட்டு செல்லுகிறேன், கர்த்தரும் என்னை விட்டு விலகிவிட்டாரோ என்று கண்ணீர் விட்டிருக்கவும் கூடும். ஆனால் கர்த்தர் யாக்கோபை மறக்கவில்லை. யாக்கோபு ஆண்டவரை எண்ணாத சூழ்நிலையிலும் கர்த்தர் யாக்கோபுக்கு தரிசனமானார். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்களித்தார். யாக்கோபு நித்திரையிலிருந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றார். பல வேளைகளில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தையோ பிரசன்னத்தையோ அறியாமல் இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். எங்கே போனாலும் அவருடைய கரம் உங்களை பின்தொடரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிங்க கபிலே போடப்பட்டாலும் கர்த்தர் அங்கேயும் உங்களோடு கூட இருப்பார் என்பதை நீங்கள் அறியுங்களா? அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டாலும் அதன் நடுவிலே அவர் உலாவ வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறியீர்களோ? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று எசாயா 43:2 இவ்வாறெல்லாம் வாக்களித்திருக்கிறார். ஜோனா பெரிய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் எங்கே போனாலும் கர்த்தருடைய கரம் தொடர்ந்து தன்னை பிடிக்கும் என்பதை அறியாமல் இருந்தார். ஆகவேதான் நினிவேக்கு செல்ல வேண்டிய அவர் தர்கீசுக்கு போகும்படி கப்பல் ஏறினார். தேவ சமூகத்துக்கு விலகி எங்கே ஓட முடியும்? கப்பல் பிரயாணத்திலும் கர்த்தர் கூடவே இருந்து கடலை கொந்தளிக்க செய்தார். கடலில் தூக்கி போடப்பட்ட போதும் பத்திரமாய் மீனால் விழுங்கப்படும்படி செய்தார். மீன் வயிற்றிலே கர்த்தர் ஜோனாவோடு இருந்து ஜீவனை பாதுகாத்தார். மீன் வெளியே கக்கிய போதும் கர்த்தர் ஜோனாவோடு இருந்து மீண்டும் மகிமையான ஊழியத்தை தந்தார். ஆமன்பாந்த தெய்வ பிள்ளைகளே, அந்த கர்த்தர் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியுங்களா? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் மிக்க அழகாக 109 சங்கீதத்திலே பாடியிருக்கிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான செய்திகளை 24 மணி நேரங்களிலும் நீங்கள் கேட்கவும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: அற்புத மாற்றம் என்ற தலைப்பின் கீழ் சகோதரன் ஆர் ஸ்டான்லி அவர்கள் வழங்கும் வேத பாடம் இப்பொழுது கேட்போம்.
1: Having come from a religious village called Nazareth and having attended in all the religious activities very faithfully and sincerely and religiously, I never ever thought that I was in need of a personal encounter with the Lord Jesus Christ.
2: நாசரேத் போன்ற மார்க்க கிராமத்திலே நான் பிறந்தபடியினாலே சகலவிதமான ஆலயத்திற்கடுத்த சமயத்திற்கடுத்த மார்க்கத்திற்கடுத்த ஆன்மீகத்திற்கடுத்த காரியங்களிலும் நான் வளர்க்கப்பட்டேன். ஆகவே தனிப்பட்ட ஒரு சந்திப்பு இறைவனோடு தேவையா என்கிற ஒரு கேள்வியே எனக்கு இல்லாமல் இருந்தது.
1: The greatest experience that can happen to a young person is the change of mind.
2: ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால் அவனுடைய மனமாற்றமே.
1: If you turn with me and you have got your Bibles to Luke's Gospel 15th chapter, it's a very familiar passage which I want to read out to you.
2: உங்களுடைய வேதத்திலே லூக்கா 15வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம் எல்லாருக்கும் மிக அறிமுகமான மிக சிறந்த வேத பகுதி, அதை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன்.
1: Luke 15 and verse 17.
2: லூக்கா 15:17.
1: This obviously is the story of the younger boy whom we normally call as the prodigal son.
2: இங்கே நாம் வாசிக்கின்ற கதை இளைய குமாரனுடைய கதையானது. பொதுவாக இவனை குறித்து நாம் சொல்லும் பொழுது கெட்ட குமாரன் என்று சொல்லுவோம்.
1: I want to just pick up one clause from this story.
2: இந்த கதையிலிருந்து ஒரு சொற்றொடரை மட்டும் நான் எடுத்து கையாள பிரியப்படுகின்றேன்.
1: Look at the 17th words. I am reading from New King James Version. When he came to himself, he said.
2: 17வது வசனத்தில் கவனியுங்கள், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் சொன்னான்.
1: Another translation says, when he came to his senses.
2: இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிப்போமேயானால், அவன் மனம் மறுரூபம் அடைந்த பொழுது சொன்னான்.
1: We know what followed gloriously following that coming to senses.
2: இப்படி புத்தி தெளிகின்ற பொழுது நடக்கின்றதான காரியம் மிக விந்தையானது.
1: Now that's what exactly the theme text that's before us for this convention.
2: இந்த மாநாட்டினுடைய கருப்பொருளாக நமக்கு முன்னே இருப்பது மனம் மறுரூபம் என்கிற இந்த மிகப்பெரிய சத்தியம்தான்.
1: Transformation of mind.
2: மனம் மறுரூபம்.
1: This morning I spoke to the adults in the auditorium and I made a statement that true religion resides in the mind alone.
2: இன்று காலையிலே பெரியவர்களோடு கூட கலையரங்கத்திலே நான் பேசின பொழுது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர்களுக்கு சொன்னேன். உண்மையான மார்க்கம் என்பது மனதில்தான் குடியிருக்கின்றது.
1: As a man thinks, so is he.
2: ஒரு மனிதன் எவ்விதமாய் சிந்திக்கின்றானோ அவ்வண்ணமாகவே தான் அவன் இருப்பான்.
1: You can have an emotional outburst.
2: உங்களுக்குள்ளே ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு இருக்கலாம்.
1: You can have a psychological change.
2: உங்களுக்குள்ளே ஒரு மனோதத்துவ மாற்றம் இருக்கலாம்.
1: You can even have a spiritual shake up.
2: உங்களுக்குள்ளே ஒரு ஆன்மீக அசைவு கூட இருக்கலாம்.
1: But until and unless it deeply affects your mind, that change is not going to be permanent.
2: ஆனால் இந்த விதமான அசைவுகள் உங்களுடைய மனதிலே ஒரு மாற்றத்தை அதிர்வை உண்டாக்கவில்லை என்றால் அந்த மாற்றம் நிலையாக நடைபெற்று இருக்க போவது இல்லை.
1: That's what we read in Romans 12th chapter and verse 2, which is the theme text for this conference.
2: அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அத்தியாயம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். இந்த வசனம் தான் நம்முடைய கருப்பொருள் வசனம்.
1: Do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind.
2: இந்த உலகத்திற்கு ஒத்த வேடம் அணியாமல் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
1: There are two words which you meet here, conform and transform.
2: இங்கே இரண்டு வார்த்தைகள் ஒன்று போல வருகின்றன. ஒன்று வேடம் அணிதல், மற்றொன்று மறுரூபமாகுதல்.
1: Conformation and transformation.
2: உலகத்திற்கு ஒத்து போதல், மற்றொன்று மறுரூபம் அடைதல்.
1: From conformation you change over to transformation.
2: வேடம் அணிகின்ற வாழ்க்கையிலிருந்து மறுரூபம் அடைகின்ற வாழ்க்கைக்கு மாறுதல் அடைகின்றீர்கள்.
1: Because there are two opposing forces that always counteract all our moves, all that we want to do, all that we desire to perform.
2: நம்முடைய அனைத்து அசைவுகளையும், நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களையும், நாம் செய்ய விரும்புகின்றதான எல்லா செயல்களையும் எப்பொழுதுமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்க்கின்ற இரண்டு விசைகள் நமக்குள்ளே உண்டு.
1: We all know that we have an enemy within us.
2: நமக்கு உள்ளே தானே ஒரு எதிரி குடிகொண்டிருக்கின்றான் என்பதை நாம் நன்றாக அறிவோம்.
1: What we want, that we want.
2: நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை நாம் செய்ய முடியாது.
1: What we desire, that we are not able to fulfill.
2: நாம் எதை செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்ய முடியாத நிர்பந்தத்திலே இருக்கின்றோம்.
1: At the end of the day, we find that we are more conformed to the world than transformed to the will of God.
2: ஒரு நாளின் முடிவிலே நாம் அலசி பார்க்கும் பொழுது, ஆஹா, உலகத்திற்கல்லவா ஒத்து போய் விட்டோம், தேவ சித்தத்திற்கு நாம் அருவம் அடையவில்லையே என்று தான் வந்து கொள்கின்றோம்.
1: This morning I want to speak to you what happens when you go through this transformation process from conformation to transformation.
2: இப்படியாய் உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கையில் இருந்து தேவனுக்கு ரீதியாக மறுரூபம் அடைகின்ற பாதை எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை இந்த காலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன்.
1: I want to explain it to you from five viewpoints.
2: ஐந்து கண்ணோட்டங்களிலே இதை உங்களுக்கு நான் விளக்க பிரியப்படுகின்றேன்.
1: The reason is from one viewpoint it doesn't give you a total picture.
2: ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது இதனை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலே ஐந்து கோணங்களிலே இதை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன்.
1: I am a building engineer.
2: நான் ஒரு கட்டிட பொறியியலாளர்.
1: During my student days I was very good in drawing buildings especially in isometric and perspective views.
2: நான் மாணவனாய் இருக்கின்ற வேளையிலே இந்த கட்டிட பொறியியல் தொடர்பான அநேக வரைபடங்களை மிக நேர்த்தியாக கவர்ச்சியாக வரையும் திறன் பெற்றிருந்தேன்.
1: If you want to give a full picture of a building, just one photograph is not sufficient.
2: ஒரு கட்டிடத்தினுடைய முழு தன்மையையும் ஒரு வரைபடத்தின் மூலமாய் விளக்க நீங்க முற்படுவீர்களேயானால் நிச்சயமாய் ஒன்றின் மூலமாய் முடியாது.
1: You need photographs at least from four different directions.
2: நான்கு பக்கங்களிலிருந்து அந்த கட்டிடத்தை படம் பிடித்து காட்டினால்தான் முழுமையான படம் நமக்கு பலனாகும்.
1: Minimum from four directions.
2: குறைந்தபட்சம் நான்கு பக்கங்களிலிருந்து அந்த கட்டடம் படம் பிடிக்கப்பட வேண்டும்.
1: Then you get the total perspective.
2: அப்பொழுதுதான் முழுமையான வரைபடத்தை நான் பெற முடியும்.
1: So this morning I want to explain to you the spiritual transformation from five different angles. And at the end of this talk, things will become crystal clear to you, which was all hazy before in your life.
2: ஆகவே இந்த ஆவிக்குரிய மறுரூபம் அடைதல் என்கிறதான ஒரு காரியத்தை ஐந்து கோணங்களிலே உங்களுக்கு நான் படம் பிடித்து காட்டும் பொழுது இந்த செய்தியினுடைய முடிவிலே உங்களுக்கு தெள்ள தெளிவாக இந்த சத்தியம் புரிபடும்.
1: Number one.
2: முதலாவதாக,
1: What is spiritual transformation?
2: ஆன்மீக மறுரூபம் அடைதல் என்பது என்ன?
1: Children of darkness become children of light.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
1: Let me say that again.
2: நான் மீண்டும் ஐ சொல்கிறேன்.
1: Children of darkness become children of light.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Turn with me the book of Ephesians and look at the 5th chapter.
2: எபேசியர் 5வது அத்தியாயம் திருப்பி கொள்ளுங்கள்.
1: Take down all these references so you can review them later on.
2: இவைகளை உங்களுடைய குறிப்பேட்டிலே மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் திருப்பி மீள்பார்வை செய்வதற்கு வசதியாக இருக்கும்.
1: Also it will help you to maintain your attention.
2: உங்களுடைய கவனம் சிதறாமல் இருப்பதற்கும் இது பேருதவியாக இருக்கும்.
1: Turn with me to Ephesians 5th chapter.
2: எபேசியர் 5வது அத்தியாயம்.
1: I will read to you verse 8, 9, 10 and 11.
2: 8 முதல் 11 வசனங்களை வாசிக்கின்றேன்.
1: You were once darkness but now you are light in the Lord.
2: முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள்.
1: If you have the habit of underlining your Bible, please underline the word once and then but now.
2: நீங்கள் வேதத்திலே அடிக்கோடிடுகின்ற பழக்கமுடையவர்களாக இருப்பீர்களேயானால் இந்த வசனத்திலே இரண்டு வார்த்தைகளை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். முற்காலத்தில், இப்பொழுதோ.
1: Now don't use ink pen, use ball pen so that it will not smudge or bleed.
2: இவ்வாறு வேதத்தை அடிக்கோடிடும் பொழுது ஊற்றுமை பேனாவை உபயோகிக்காதிருங்கள், பால் பாயிண்ட் பேனாவை உபயோகியுங்கள்.
1: Once but now.
2: முற்காலத்தில், இப்பொழுதோ.
1: Are you able to see a clear shift over, a change over?
2: இந்த இரண்டு வார்த்தைகளிலும் காணப்படுகின்றதான வெளிப்படையான மாற்றத்தை உங்களால் உணர முடிகிறதா?
1: It says in verse 11.
2: 11வது வசனத்திலே,
1: Have no fellowship whatsoever with unfruitful works of darkness, but rather reprove them.
2: கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள்.
1: The previous moment you were a child of darkness, the next moment by a spiritual miracle you become a child or a son of light.
2: அந்தகார கிரியைகளுக்கு உடன்பட்டிருந்ததான நீங்கள் ஆன்மீக மறுமலர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நொடிப்பொழுதிலே மாறிவிட்டீர்கள்.
1: What are the works of darkness?
2: அந்தகாரத்தின் கிரியைகள் யாவை?
1: Look at the same chapter. I will just pick up 1, 2, 3 of them.
2: அதே அத்தியாயத்திலே பார்க்கும் பொழுது 1, 2, 3 என சில காரியங்களை நாம் காண முடியும்.
1: Look at verse 3.
2: மூன்றாவது வசனம்,
1: Fornication and all uncleanness.
2: வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும்.
1: This is the greatest botheration of young people, be an Australian or an Asian or an Arabian or an African or an American.
2: ஆஸ்திரேலியா நாட்டை நான் இருந்தாலும் சரி, ஆசியா நாட்டை சேர்ந்தவனானாலும் சரி, ஐரோப்பா நாட்டை சேர்ந்தவனானாலும் சரி, ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டு இளைஞனுக்கும் இருக்கக்கூடிய சர்வதேச பிரச்சனை இதுதான்.
1: செக்ஷுவல் இம்மோராலிட்டி,
2: பால் உணர்வு குற்றம்.
1: If you say you don't have a sexual temptation, shall I tell you something? You are telling the greatest lie ever told.
2: எனக்கு இப்படிப்பட்ட பால் உறவு குறித்த சோதனையே இல்ல பிரதர் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும்.
1: There was a senior man of God.
2: ஒரு தேவ மனிதன் இருந்தார்.
1: He was 90 years only.
2: அவர் 90 வயது இளைஞர்.
1: He was a preacher.
2: அவர் ஒரு பிரசங்கியார்.
1: He was addressing a youth group like this.
2: இளைஞர் கூட்டம் ஒன்றினை இவ்வாறு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்.
1: After he finished his sermon, there was an half an hour given for question forum. He invited questions from the floor.
2: அந்த கூட்டம் முடிவிலே அரை மணி நேரம் வினாவிடை நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டது. அங்கே கூடியிருந்த ஒரு இடத்திலிருந்து கேள்விகளை அவர் கேட்டு பதில் சொல்ல வாய்ப்பு கொடுத்தார்.
1: One young man jumped up to his seat.
2: ஒரு வாலிபன் எழுந்து நின்றான்.
1: He said, "Sir, I have a question."
2: சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது
1: என்று அவர் கூறினார். Day in and day out I am fighting with my sexual temptations and pressure.
2: பொழுது போய் பொழுது விடிந்தால் எனக்குள் எழுகின்றதான பாலுணர்வு குற்ற உணர்வினாலே நான் அலைக்கழிக்கப்படுகின்றேன்.
1: Tell me at what age I will be free from this temptation.
2: இந்த பாலுணர்வு குற்றத்திலிருந்து பாவத்திலிருந்து எந்த வயதில் நான் விடுபடுவேன் என்று சொல்லுங்கள் ஐயா.
1: When will I be relieved from this temptation?
2: இந்த சோதனையினின்று எனக்கு விடுவிக்கப்படும் காலம்தான் என்ன?
1: The 90 year old preacher gave a very humorous but an honest answer.
2: 90 வயதான அந்த முதிர்ந்த பிரசங்கியார் நகைச்சுவையான அதே சமயத்திலே உண்மையான ஒரு பதிலை கூறினார்.
1: Young man, when I come to that age I will let you know.
2: அந்த வயதுக்கு நான் வரும்பொழுது உனக்கு கட்டாயம் பதில் சொல்கின்றேன் என்று அவர் சொன்னாராம்.
1: I think friends, Christianity does not have frankness. That is why there are failures.
2: கிறிஸ்தவத்திலே இப்படி வெளிப்படையாய் பேசுகின்ற தன்மை இல்லை. ஆகையால் தான் அநேக தோல்விகளை நாம் பார்க்கின்றோம்.
1: Because preachers cover up their preaching, young people cover up their sins.
2: பிரசங்கிமார்கள் தங்களுடைய தன்மைகளை மூடி மறைத்து வேடம் அணிந்து பேசுவதனாலே இளைஞர்களும் தங்கள் பாவங்களை மூடி மறைத்து வேஷமாய் வாழ்கின்றார்கள்.
1: With all your decisions and with all your exercises and with all your formulae and with all your procedures, I tell you, more than once you will fail. Your failures will outnumber your victories.
2: நீங்கள் என்னதான் தீர்மானம் எடுத்தாலும், என்னதான் தீர்க்கமாக முடிவெடுத்தாலும், என்னதான் நீங்கள் விடாப்பிடியாக முயற்சி செய்தாலும் இடறி விழுவீர்கள். உங்களுடைய தோல்விகள் தான் வெற்றிகளை விட அதிகமாக நிற்கும்.
1: Because unless there is an inner spiritual transformation, all your efforts will be vain and vague and futile and fallacious.
2: ஏனென்றால் உங்களுடைய உள்ளான மனதிலே ஒரு மறுரூபம் இல்லை என்கிற பட்சத்திலே உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் உங்களுடைய எல்லா விதமான பிரயாசங்களும் வீணானதாக, வெறுமையானதாக, கனியற்றதாகவே காணப்படும்.
1: There is another work of darkness that is mentioned here.
2: இன்னொரு அந்தகார கிரியை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டுள்ளது.
1: That is again in same words.
2: அதே வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம்.
1: Covetousness.
2: பொருளாசை.
1: Covetousness.
2: பொருளாசை.
1: And when you come to the fifth verse,
2: ஐந்தாவது வசனத்திற்கு வரும்பொழுது,
1: it says the covetous man is an idolater.
2: விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாக.
1: Love of money.
2: பண ஆசை.
1: I think this is second problem, if not the first problem of young people.
2: வாலிபருக்கு முதல் பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் இரண்டாவது பிரச்சனையாக இருக்கக்கூடியது இதுதான்.
1: Now you are asking him a question.
2: நீங்கள் என்னிடத்தில் ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்கலாம்.
1: அண்ணன், we don't even have pocket money. You are talking about love of money.
2: எங்கட்ல பையிலேயே பணம் இல்ல, பணத்தின் மீது ஆசை குறித்து நீங்கள் பேசுகின்றீர்களே.
1: Let me tell you young people, your attitude towards money should change and be settled once and for all, not after you start earning money but before you earn your first coin.
2: ஆனால் அருமையானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்றை திட்டவட்டமாக நான் சொல்கின்றேன். பணம் உங்களிடத்தில் இருக்கின்றதோ இல்லையோ, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ ஆரம்பிக்க போகின்றீர்களோ, அதையெல்லாம் கவலை இல்லை. பணத்தை குறித்ததான உங்களுடைய சிந்தை, அதிலே நீங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: It should not begin after you start earning but before.
2: நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிற்பாடு இந்த பணத்தை குறித்து சிந்தை உங்களுக்கு வரக்கூடாது. பணத்தை சம்பாதிப்பதற்கு முன்னதாகவே சரியான சிந்தை வர வேண்டும்.
1: Only if you start that attitude right early, your choice of career will be right.
2: நீங்கள் பணத்தை குறித்த சரியான சிந்தையை மனதிலே வைத்திருந்தால்தான் அதற்கேற்ற விதத்திலே உங்களுடைய வேலையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கவனம் காட்டுவீர்கள்.
1: Otherwise, you will simply run and rush towards greener pastures to end up and wake up the morning with an unpleasant surprise. It is Sodom and Gomorrah.
2: பசுமையான புல்வெளிகளை பார்த்து பார்த்து இன்னும் கொஞ்சம் பணம், இன்னும் கொஞ்சம் செழிப்பு என்று ஓடிக்கொண்டே இருப்பீர்களேயானால் ஒரு நாள் தூங்கி விடிக்கும் பொழுது காலையிலே நீங்கள் கண்டுகொள்வீர்கள், ஐயோ சோதோம் கொமோராவில் அல்லவா நாம் முடிவடைந்து விட்டோம் என்று.
1: And there is another sin that is very common to young people, which is found here in this passage.
2: வாலிபர்களுக்கு பொதுவாக காணப்படக்கூடியதான இன்னொரு பாவத்தை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம்.
1: Verse 4,
2: நான்காவது வசனம்,
1: foolish talking and coarse jesting.
2: புத்தியீனமான பேச்சும் பரியாசமும்.
1: I think it is nothing but I can put it in a modern language.
2: ஒருவேளை நவீன மொழியிலே நான் இதை உங்களுக்கு சொன்னால் புரியும் என்று நினைக்கிறேன்.
1: Making fun is not wrong.
2: நகைச்சுவை கிண்டலடிப்பது தவறல்ல.
1: Cracking jokes and watching humor is not wrong.
2: நகைச்சுவையான காட்சிகளை பார்ப்பதோ நகைச்சுவையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோ தவறல்ல.
1: Especially Vivek's jokes are very good.
2: விவேக் நகைச்சுவைகள் உண்மையிலே விவேகமாக தான்
1: இருக்கின்றன.
2: விவேக் துணுக்குகளை நானும் கூட பார்க்க தவறுவதில்லை. அந்த ஒரு சமயத்தில் தான் நாம் மனம் விட்டு சிரிக்கின்றோம். இன்று வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போவது உண்மைதானே.
1: பட் தேர் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்.
2: ஆனால் ஒரு முக்கியமான படிப்பினை இங்கு உண்டு.
1: ஸ்பீக்கிங் வித் டபுள் மீனிங் and sometimes with triple meaning, that has to be avoided.
2: ரெட்டுற மொழிதல் மும்முறை மொழிதல் போன்ற அர்த்தத்தோடு பேசுகின்றோமே அதுதான் தவறு.
1: You see how beautifully he translated, because he is a headmaster of a high school. So we have got the right person to really stand before you, and the message is coming to you. I'm so pleased this morning God has begun to speak to us.
2: கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பித்து விட்டார். இயற்கையான விதத்திலே நமக்கு தேவையான செய்தியை பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து நான் சந்தோஷமடைகிறேன்.
1: The Bible says men love darkness more than light because their deeds are evil, and lest they are exposed to light they hesitate to come to light.
2: தங்களுடைய செயல்கள் எல்லாம் பொல்லாங்கானவைகளாய் இருக்கின்றபடியினாலே மனிதர் ஒளியில் இருப்பதை காட்டிலும் இருளில் இருப்பதையே விரும்புகின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது.
1: Then you have a question.
2: நீங்கள் நிறைய கேள்விகளோடு கூட காணப்படுகிறீர்கள்.
1: Now there is a very important question which I am speaking to you about.
2: நான் உங்களோடு பேசுகின்றதான காரியம் மிக முக்கியமான ஒரு கேள்விக்குரியது.
1: Uncle, suppose you are born again. Suppose you are spiritually transformed. Does it mean that you will not commit this sin any longer?
2: அண்ணே, இப்படி மனம் மறுரூபமாகி ஆண்டுக்குள்ளாக மறுபிறப்பு அடைந்து விட்டால் நான் இனி பாவமே செய்ய மாட்டேனா என்பதுதான் அந்த கேள்வி.
1: I can answer that question only with an illustration.
2: இதை ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்க பிரியப்படுகிறேன்.
1: Do you have pigs in your place?
2: உங்களுடைய பகுதியிலே பன்றிகள் உண்டா?
1: I am sure you have plenty of them.
2: நிறைய பன்றி இருக்குன்னு
1: நினைக்கிறேன். In Vellore we have lot of, even around our house we have pigs.
2: வெள்ளூர்ல எங்களுடைய பகுதியிலே எங்க வீட்டு சுத்தி நிறைய பன்றி வளக்குறோம்.
1: பன்றி வளக்குறோம்.
2: வளருது.
1: This is very bad and very sad.
2: இது துக்ககரமானது வருத்தத்திற்குரியது.
1: And I'm sure you must have seen lot of sheep also.
2: உங்களுடைய பகுதியிலே ஆங்காங்கே மேய்கின்ற ஆடுகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
1: So bring a pig and a sheep before your mental picture now.
2: உங்களுடைய மனக்கண்ணுக்கு முன்னதாக ஒரு ஆட்டையும் பன்றியையும் நிறுத்துங்கள்.
1: Suppose you forcibly push or kick a sheep into a muddy, merry, clay, dirty, stingy water.
2: உளையான நாற்று மடிக்கின்ற கலங்கி போன சேற்றுக்குள்ளாக அந்த ஆட்டை அமர்த்துகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
1: It immediately will cry ma ma ma and then it will wriggle out and somehow escape. Even if you give a hand it will just come out.
2: உடனடியாக அந்த இடத்திலே இருப்பதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் எப்படியாவது திமிரி யாராவது கை கொடுத்தால் உடனடியே துள்ளி குதித்து வெளியே வந்து விடும் அந்த ஆட்டுக்குட்டி.
1: But you send a pig into that muddy water.
2: அந்த பன்றியை நீங்கள் அந்த சேற்றுக்குள் விட்டு விடுங்கள்.
1: It will comfortably and cozily, and then it will just get settled.
2: ரொம்ப நன்றாக நீச்சல் அடிக்கும்.
1: And as you are walking on the street, you look at us, you say, you man, you are suffering under the sun's heat. I have the natural air condition.
2: வெயிலில் நடந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து அது சிரிக்கும். ஏன் இப்படி வெயிலிலே வேர்வையோடு நடந்து கொண்டிருக்கிறாய்? நான் பார், இந்த சேற்றில் எவ்வளவு அழகாக நீந்தி கொண்டிருக்கிறேன் என்று.
1: Now I want to ask you a question.
2: இப்பொழுது ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க பிரியப்படுகின்றேன்.
1: Because I did not study zoology, I did not study veterinary science. Some of you are zoological students, so I will ask this question.
2: இங்கே விலங்கியல் மாணவர்கள் அநேகர் இருக்கின்றீர்கள். விலங்கியலோ கால்நடை மருத்துவமோ நான் படிக்கவில்லை, ஆகையால் நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
1: Why does a pig behave like that?
2: இந்த பன்றி ஏன் சேற்றிலே அவ்வளவு சௌகரியமாக இருக்கின்றது? யாராவது பதில் சொல்லுங்கள்.
1: பன்னிக்கு அதான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? You know, the answer is very simple.
2: இந்த விடை மிக எளிதானது.
1: Why does a pig behave like that?
2: அந்த பன்றி அப்படியே நடந்து கொள்கிறது.
1: Note down the answer.
2: குறித்துக் கொள்ளுங்கள்.
1: Please write it down.
2: உங்களுடைய குறிப்பேட்டிலே நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள்.
1: Pig is a pig, so it behaves like that.
2: பன்னி பன்னி தான். எழுதிட்டீங்களா? அண்டர்லைன் பண்ணுங்க.
1: That's all.
2: அவ்வளவுதான்.
1: Pig is a pig.
2: பன்னி பன்னி தான்.
1: That's the only satisfactory and conclusive answer.
2: அதுதான் முழுமையான, இறுதியான, உறுதியான பதில்.
1: That is the difference between a child of darkness are a child of light.
2: இருளின் பிள்ளைக்கும் ஒளியின் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு இதுதான்.
1: One is born of God and the other is not born of God. The seed of God is not in him.
2: ஒன்று தேவனால் பிறந்திருக்கின்றது, மற்றொன்று தேவனால் பிறக்கவில்லை. தேவனுடைய வித்து அவனுக்குள் இல்லை.
1: In other words, when you are a child of light and not a child of darkness, the seed of God indwells you, you will not naturally, willingly, voluntarily, regularly and habitually sin.
2: இருளின் பிள்ளையாக இராமல் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது தேவனுடைய வித்து உங்களுக்குள் விழுவதினாலே தன்னார்வமாக, இயற்கையாக, விருப்பத்தோடு நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
1: That's something which you will hate even if you are pushed by the devil into that miry clay of sinful habit. You cry and you jump out and you say, oh God, be merciful to me. Your sin at the blood of Jesus Christ cleanses you.
2: நாற்று மெடிக்கின்ற சேற்றுக்குள்ளே பிசாசானவன் உங்களை அமிழ்த்தி தள்ளிவிட்டாலும் கூட நீங்கள் அதனை உதறிவிட்டு எழுந்து, ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி சுத்திகரியும் என்று நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள். அதுதான் கிறிஸ்துவினால் மறுரூபம் அடைந்தவனுடைய சிந்தை.
1: Spiritual transformation.
2: ஆன்மீக மறுரூபமாதல்.
1: Secondly,
2: இரண்டாவதாக,
1: spiritual transformation means children of the devil become the children of God.
2: ஆன்மீக மறுரூபத்தின் மூலம் பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Children of darkness become children of light.
2: இருளின் பிள்ளைகள் ஒளியின் பிள்ளைகளாய் மாறுகின்றதை முதலாவது தியானித்தோம்.
1: Second, children of the devil become the children of God.
2: பிசாசின் பிள்ளைகள் பிதாவின் பிள்ளைகளாக மாறுவதை இரண்டாவது குறிப்பாக பார்க்கின்றோம்.
1: Turn with me to John's Gospel 8th chapter.
2: யோவான் 8வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள்.
1: I'll read to you verses 42, 43 and 44.
2: 42 முதல் 44 வசனங்கள்.
1: Jesus said to them, if God were your father, you would love me because I proceeded forth and came from God.
2: இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
1: Look at verse 44.
2: 44ஆம் வசனத்தை கவனியுங்கள்.
1: You are if your father the devil and the desires of your father you want to do.
2: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
1: I don't know how Jesus managed to speak statements like this, daring, direct statements like this and still managed to keep his head for 3.5 years.
2: தைரியமான, துணிச்சலான, நேரடியான இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு ஆண்டவர் எப்படிதான் துணிந்திருந்தார் என்று எனக்கு விளங்கவில்லை. 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படி தலை நிமிர்ந்து நடந்தார் என்பதை பார்த்து எப்படி தன்னுடைய தலை போகாமல் 3.5 வருடம் அவர் பொதுப்பணி ஆற்றினார் என்று யோசித்து
1: பார்க்கிறேன்.
2: யாரோடு கூட இவர் இவ்விதமாய்
1: அளவலாவினார்? That the devil
2: மார்க்க தலைவர்களையும் சமய வெறியர்களையும் பார்த்துதான் அவர் சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று.
1: Now there is a question.
2: இங்கே ஒரு கேள்வி.
1: In this world are there children of the devil?
2: இந்த உலகத்திலே பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் இருக்கின்றார்களா?
1: Are not all the children of God?
2: இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாரும் பிதாவினுடைய பிள்ளைகள் இல்லையா?
1: I want to tell you something very delicate but very important.
2: மிகவும் சங்கோஜப்படுகின்ற அதே சமயத்திலே மிக முக்கியமான ஒரு சங்கதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: You cannot naturally be born as a child of God.
2: நீங்கள் இயற்கையாகவே தேவனுடைய பிள்ளையாக பிறக்க முடியாது.
1: You have to become. You know, I am very stressed. I lay stress on certain important words so that the message gets right deep into your heart.
2: Naan solvadhai neenga nandraga kavanikka vendum sila vaarthigalai sila idangalile alutham thiruthamaga naan koorugindren avigalai neenga nandraga kavanikkum poludhu maatrame avigal ungalde manadhile verundrum.
1: You cannot naturally be born as a child of God, but you have to become a child of God.
2: Neengal devunudaiya pillaiyaga iyalbagave pirakka mudiyadhu maaraga devunudaiya pillaiyaga neengal maara vendum.
1: God is always a father, he is never a grandfather.
2: ஆண்டவர் எப்பொழுதுமே அப்பாவாகத்தான் இருக்கின்றாரே ஒழிய அவர் ஒருபோதும் தாத்தா ஆவதில்லை.
1: 3 weeks ago I had a real joke. I laughed and laughed and laughed.
2: 3 வாரங்களுக்கு முன்னதாக என்னுடைய வயிறு கிழிய நான் சிரித்தேன் சிரித்தேன் சிரித்துக்கொண்டே இருந்தேன்.
1: I laughed in the CMC hospital corridor in Vellore.
2: CMC மருத்துவமனை வளாகத்தில் அபிதமாய் நான் குலுங்கி குலுங்கி சிரித்தேன்.
1: Because our only daughter brought forth a granddaughter.
2: எனக்கு ஒரே மகள், அவள் எனக்கு ஒரு பேத்தியை பெற்றெடுத்தாள்.
1: So I took that baby in my hand.
2: அந்த பேத்தியை என்னுடைய கரங்களில் நான் வைத்துக் கொண்டேன்.
1: Instead of congratulating my daughter, people were congratulating me for becoming a tata.
2: இந்த மகளை பெற்றெடுத்த தாயை பாராட்டுவதற்கு பதிலாக பேத்தியை பெற்றெடுத்த தாத்தாவாகிய எனக்கு அனைவரும் பாராட்டு தெரிவித்தார்கள்.
1: Yesterday evening 6:30 I arrived at the auditorium and came up on the dais and sat with Dr. Kamalesan and Brother Patrick Joshua. Dr. Kamalesan shook hands with me and said, "Thank you for joining TAS Club."
2: நேற்று தினத்திலே இந்த வளாகத்திற்குள் வந்து அந்த கலையரங்கத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே பங்கு பெறுவதற்காக நுழைந்து மேடையிலே ஏறி அங்கே அமர்ந்த பொழுது டாக்டர் கமலேசன் அவர்கள், பேட்ரிக் அண்ணன் அவர்கள் எல்லாம் அமர்ந்திருந்த அந்த வேளையிலே கமலேசன் என்னுடைய கரங்களை குலுக்கி சொன்னார்கள், "தாத்தாக்கள் சங்கத்திலே நீங்கள் உறுப்பினர் ஆனதற்கு எங்களுடைய பாராட்டுகள்" என்று சொன்னார்கள்.
1: Why should people be so excited about Brother Stanley becoming a tata? I cannot understand.
2: இந்த சகோதரன் ஸ்டான்லி தாத்தாவாகிறதுல அவங்களுக்கு எல்லாம் என்னதான் சந்தோஷமோ தெரியல.
1: But there is a truth.
2: உண்மை இருக்கிறது.
1: God is no grandfather and God has no grandchildren.
2: தேவன் தாத்தா அல்ல, தேவனுக்கு பேர பிள்ளைகளும் இல்லை.
1: I accepted Christ as my savior, I became a child of God.
2: நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன்.
1: Our daughter accepted the Lord Jesus Christ as her savior, she did not become a grandchild of God but she became a child of God.
2: என்னுடைய மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினாலே ஒழிய ஆண்டவருடைய பேரப்பிள்ளையாக மாறவில்லை.
1: And our granddaughter, when she grows up, hopefully she will become a child of God. She does not become a great grandchild of God the Father, but she continues to be a child of God.
2: என்னுடைய மகளுடைய மகள் வளர்ந்து பெரியவளாகி அவளும் நிச்சயமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாள். ஆனால் அவளும் ஆண்டவருடைய பிள்ளையாகத்தான் மாறுவாளே ஒழிய அவளுக்கு ஆண்டவர் முப்பாட்டனராக மாற மாட்டார்.
1: Your father may be Abraham or Armugam, that does not make you a child of God.
2: உங்களுடைய தகப்பனார் ஆபிரகாமாகவும் இருக்கலாம், ஆறுமுகமாகவும் இருக்கலாம், அதன் மூலமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவது இல்லை.
1: By creation we belong to God.
2: நாம் சிருஷ்டிப்பின்படி தேவனுக்கு சொந்தமானவர்கள்.
1: But because of transgression we fell away from the promises of God.
2: நாம் அக்கிரமம் செய்ததின் மூலமாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலிருந்து கீழே விழுந்து விட்டோம்.
1: I'm going to teach a little bit of theology in the way you can understand in a layman's language. Stand with me to book of Romans 5th chapter.
2: ரோமர் 5வது அத்தியாயத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். சாதாரண மனிதனும் விளங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு இறையியல் தத்துவம்.
1: You are not listening to a theologian, remember, you are listening to an engineer, so it must be easy for you to communicate.
2: இறையியல் வல்லுநர் ஒருவருடைய பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, ஒரு கட்டிட பொறியியலருடைய அறிவுரையை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ரோமன் 5th chapter,
2: ரோமர் 5வது
1: These truths, when it reach your heart, I tell you, you will have a change for good, for better and forever.
2: உங்களுடைய மனதிற்கு இந்த சத்தியங்கள் ஆழமாய் சென்று அடையும் பொழுது நிச்சயமாகவே நன்மையான மேன்மையான ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள்.
1: Nevertheless, death reigned from Adam to Moses, even over those who had not sinned according to the likeness of the transgression of Adam.
2: மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது.
1: I think that looks very unreasonable, isn't it?
2: இது பார்ப்பதற்கு ஒரு அநியாயம் போல் தோன்றுகிறது அல்லவா?
1: Somebody listened to his wife and ate the forbidden fruit and I am suffering.
2: யாருடைய மனைவியோ கீழ்ப்படியாமை நிமித்தமாக அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டால் அதற்காக நான் பாடு சுமக்கணுமா?
1: Adam is not related to me.
2: ஆதாம் எனக்கு சொந்தக்காரன் அல்ல.
1: He is not my father, he is not my uncle, he is not my grandfather, he is not my great great grandfather, he is not my great great great, I tell you nothing.
2: ஆதாம் எனக்கு அப்பாவும் அல்ல, மாமாவும் அல்ல, மச்சானும் அல்ல, தாத்தாவும் அல்ல, பாட்டனாரும் அல்ல, எனக்கு யாரும் அல்ல.
1: He listened to his wife and ate something which was forbidden. Man, that is your family problem. Why should I suffer?
2: அவரும் அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனைவியும் பழத்தை சாப்பிட்டு நாசமா போனாங்கன்னா அதனால எனக்கு என்ன?
1: Why should I suffer?
2: நான் ஏன் அதற்காக கஷ்டப்பட வேண்டும்?
1: What the Bible says?
2: வேதம் என்ன சொல்கின்றது?
1: Even if you have not sinned like Adam, you come under the transgression.
2: பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது என்ற வசனத்தின்படியாக இந்த சாபத்திற்குள்ளாய் நாம் எல்லாரும் வருகின்றோம்.
1: That's bad news.
2: இது மிக கெட்ட ஒரு செய்தி.
1: If the Bible stops with that bad news, I will not become a Christian.
2: இந்த கெட்ட செய்தியோடு கூட விபிலியம் நின்று விடுமானால் நிச்சயமாக நான் கிறிஸ்தவனாவதற்கு விருப்பமே இல்லை.
1: But thank God there is a good news that follows.
2: ஆனால் அதனை தொடர்ந்து வரக்கூடியதான ஒரு நற்செய்தி உண்டு. அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன்.
1: That is in verse 15.
2: 15வது வசனத்திலே அதை நாம் பார்க்கின்றோம்.
1: But the free gift is not like the offense.
2: ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல.
1: If by one man's offense many die,
2: எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க,
1: much more the grace of God and the gift by the grace of that one man Jesus Christ abounded to man.
2: தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது.
1: Adam sinned, so I am condemned.
2: ஆதாம் பாவம் செய்தான், நான் சபிக்கப்பட்டவனாய் போனேன்.
1: Jesus did not sin, so I can be transformed.
2: இயேசு பாவம் செய்யவில்லை, ஆகையால் நானும் கூட மறுரூபம் அடைய முடியும்.
1: Clap your hands and say hallelujah.
2: Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
1: Dear friends, this is the gospel. That's why we say it is good news.
2: இதுதான் நற்செய்தி. ஆகையால் தான் இதனை சுப விசேஷம், சுபிசேஷம் என்று சொல்கின்றோம்.
1: In Adam condemned.
2: ஆதாமுக்குள் சபிக்கப்படுகின்றோம்.
1: In Jesus redeemed.
2: இயேசுவுக்குள் மீட்படுகின்றோம்.
1: I am so excited that I have understood this truth and I am passing on this truth to you.
2: இந்த உண்மையை நான் விளங்கிக் கொண்டு உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலேயே நான் பரபசம் அடைகின்றேன்.
1: That I say, that is spiritual transformation.
2: அதுவே தான் மனம் மறுரூபம் அடைதல்.
1: Children of the devil become the children of
2: பிசாசின் பிள்ளைகள் பிதாவின் பிள்ளைகளாக மறுரூபம் அடைதல்.
1: Thirdly,
2: மூன்றாவதாக,
1: what is spiritual transformation?
2: ஆன்மீக மறுரூபமாதல் என்பது என்ன?
1: Children of the flesh become the children of promise.
2: மாமிசத்தின் பிள்ளைகள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக மாறுதல்.
1: Most of these things emanate from the treatise on justification by faith. Even the book of Romans.
2: ரோம நிருபத்திலே காணப்படுகின்ற விசுவாசத்தின் மூலமாய் நீதிமான் ஆகின்றதான உபதேசத்தை தழுவியது இந்த உண்மை.
1: Romans 9th chapter.
2: ரோமர் 9வது அத்தியாயம்.
1: I'll read to you from verse 6 to 8.
2: 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கின்றேன்.
1: These are all golden text. Please take them.
2: இவைகளெல்லாம் தங்க வாக்கியங்கள். இதனை அப்படியே அணிந்து கொள்ளுங்கள்.
1: Romans 9, 6 to 8.
2: ரோமர் 9, 6 முதல் 8.
1: The second portion of the 6th verse.
2: 6வது வசனத்தினுடைய பிற்பகுதி.
1: They are not all Israel who are of Israel.
2: இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே.
1: Are they all children because they are the seed of Abraham?
2: அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே.
1: But in Isaac your seed shall be blessed.
2: ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும்.
1: That is,
2: அது எப்படி என்றால்,
1: those who are of the children of the flesh, these are not the children of God.
2: மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல.
1: But the children of the promise are counted as the seed.
2: வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள்.
1: You all know about the story of Isaac and Ishmael, don't you?
2: ஈசாக்கு இஸ்மவேல் இவர்களுடைய சரிதியை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா?
1: God called a man by name Abraham, who was originally Abraham.
2: ஆபிராம் என்று இருந்த மனிதனை ஆபிரகாமாக ஆண்டவர் அழைத்தார்.
1: God said I will multiply you.
2: நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார்.
1: How can you multiply zero? Zero into any number of times it is zero.
2: பூஜ்யத்தை எப்படி வர்த்திக்க பண்ண முடியும்? பூஜ்யத்தை எந்த எண் கொண்டு பெருக்கினாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பூஜ்யம் தானே.
1: He had no children.
2: அவருக்கு பிள்ளை இல்லை.
1: So he began to calculate.
2: அவன் கணக்கு போட ஆரம்பித்தான்.
1: He began to meditate.
2: தியானிக்க ஆரம்பித்தான்.
1: He began to invent a new method.
2: தனக்கு தானே ஒரு நவீன புதிய முறையை கண்டுபிடிக்க உத்தேசித்தான்.
1: He went to the servant woman.
2: தன்னுடைய அடிமை பெண்ணிடத்திலே நுழைந்தான்.
1: And produced a baby.
2: ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான்.
1: And a strong baby at that.
2: அந்த குழந்தை திடகாத்திரமான ஒரு குழந்தைதான்.
1: And that boy baby's name was Ishmael.
2: அந்த குழந்தையின் பெயர் தான் இஷ்மவேல்.
1: This is God's gift to me.
2: இது தேவன் எனக்கு தந்த ஈவு.
1: No, this is not God's gift to you.
2: என்று அவன் நினைத்தான். ஆனால் அது வல்ல என்று ஆண்டவர் சொன்னார்.
1: This is not the children of promise. This is the children of your flesh, Mr. Abraham.
2: இது வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததி அல்ல ஆபிரகாமே. இது உன்னுடைய சுய பலத்தினால் உண்டான சந்ததி.
1: You wait.
2: காத்திரு.
1: Until you cannot produce children any longer.
2: நீ உன்னால் பிள்ளை பெற்றெடுக்க முடியாது என்கிறதான சூழ்நிலையிலே.
1: And even your wife should be able to not bear children.
2: உன்னுடைய மனைவியும் சரீரம் செத்து போய் முடியாது என்ற நிலையிலே இருக்கின்ற சூழ்நிலையிலே.
1: At that time I'll give you a baby. That's a child of promise.
2: அந்த ஏராளமான நிலையிலே நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அதுதான் வாக்குத்தத்தத்தின் சந்ததி.
1: He waited for many long years.
2: அநேக ஆண்டுகள் அவன் காத்து காத்திருந்தான்.
1: Then God gave a beautiful baby in their old age.
2: அப்பொழுது அவர்களுடைய வயதான காலத்திலே ஒரு அழகிய குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார்.
1: They rejoiced and they laughed and they named the child Laughter.
2: அவர்கள் மகிழ்ந்து நகைத்து நகைப்பு என்கிற அர்த்தத்தோடு கூடிய ஈசாக் என்கிற பெயரை அந்த பிள்ளைக்கு இட்டார்கள்.
1: That's a child of promise.
2: அதுதான் வாக்குத்தத்தத்தின் குழந்தை.
1: I don't know whether you know this incident.
2: இந்த சம்பவத்தை உங்களுக்கு தெரியுமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை.
1: Jewish people always have a Jewish pride.
2: யூத மக்களுக்கு இந்த யூத ஆணவம் இருக்கும்.
1: You know what they would say?
2: அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா?
1: Hey, we have Abraham to our fall.
2: நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன்.
1: That's why that rugged preacher by river Jordan, he shouted aloud and said, don't be to say you have Abraham as your father. God is able to raise children unto Abraham from these stones.
2: ஆகையால் தான் அந்த வனாந்தர் தீர்க்கதரிசி யோர்தான் நதிக்கரையிலே இவ்வாறு அலைகூவினான், உங்களுக்கு ஆபிரகாம் தகப்பன் என்று சொல்லாதிருங்கள், இந்த கல்லுகளில் நின்று தங்களுக்கு பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கின்றார்.
1: There was a rich man.
2: அங்கே ஒரு ஐஸ்வர்யமுள்ள மகன் ஐஸ்வர்யவான் இருந்தான்.
1: He died.
2: அவன் மரித்தான்.
1: He went down.
2: கீழே பாதாளத்திற்கு போனான்.
1: There was a poor man.
2: அங்கே ஒரு ஏழை.
1: His name was Lazarus.
2: அவனுடைய பெயர் லாசரு.
1: He died.
2: மரித்தான்.
1: He went up.
2: மேலே மேலோகத்திற்கு சென்றான்.
1: This rich man, after he reached hell,
2: இந்த செல்வந்தன் நரகத்திற்கு சென்ற உடனே,
1: he lifted up his head.
2: தன்னுடைய தலையை அண்ணாந்து பார்த்து,
1: people lift up but late.
2: மக்கள் இவ்வாறு அண்ணாந்து பார்க்கின்றார்கள், ஆனால் பரிதாபம் தாமதமாக.
1: You know, pigs never lift up their heads.
2: உங்களுக்கு தெரியுமா, பன்றி மேலேயே பார்க்காது.
1: Now some of you are wondering why this brother Stanley, from the time he came, he talks about pigs.
2: ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எப்ப பார்த்தாலும் ஏன் பிரதர் பன்னியை பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு.
1: Maybe pork is his favorite dish.
2: ஒருவேளை பன்னிக்கறி தான் இவருடைய விருப்பமான உணவா இருக்குமோ.
1: Not that, you know, pigs come in handy whenever we need some illustration.
2: Yeah, அதுவல்ல, பொதுவாக நாம் இப்படிப்பட்ட அருள்வரைகளை ஆற்றும் பொழுது பன்றி இடத்திலிருந்து நம் நல்ல உதாரணங்களை நாம் எடுத்து கையாள முடியும்.
1: Pigs look dirty, but they are very helpful.
2: பன்றிகள் பார்ப்பதற்கு அருவறுப்பாய் இருக்கும், அசுத்தமாய் இருக்கும், ஆனால் அவைகள் மிகவும் உதவியானவைகள்.
1: Even when Jesus wanted to drive out some demons, pigs said, don't worry, we have our house vacated, come, let them.
2: பிசாசுகளை விரட்டுவதற்கு ஆண்டவர் விரும்பின பொழுது கூட பன்றிகள் தானாக வந்து உதவின. எங்களுடைய வீடுகள் எல்லாம் காலியாகத்தான் இருக்கின்ற, அந்த அசுத்தாவிகளை எல்லாம் எங்களிடத்தில் குடியேற்றுங்கள் என்று அவர்கள் சொல்லினர்.
1: The neck of the pig is so thick that it will never be able to lift.
2: இந்த பன்றியினுடைய கழுத்து தெனாவட்டா இருப்பதனாலே அது மேலே அண்ணாந்து பார்க்க வாய்ப்பே இல்லை பாருங்கள்.
1: பட் ஒன் டே இட் வில் டு.
2: ஆனால் ஒரு நாளில் அது மேலே அண்ணாந்து பார்க்கும்.
1: When the bush was there, just tie all the four legs, insert a pole and lift it on both.
2: அந்த பன்றியை பிடித்து நான்கு காலையும் வாயையும் கட்டி தலைகீழே பிடிச்சு ரெண்டு பேரும் கோலில் தூக்கிட்டு போவாங்க. அன்னைக்கு தான் அது மேலே பார்க்கும்.
1: So this man looked up.
2: இந்த செல்வந்தன் மேல் நோக்கி அவ்வண்ணமாய் பார்த்தான்.
1: Hey, who is there?
2: அங்கே இருப்பது யார்?
1: Abraham.
2: அபிரகாமே,
1: my father,
2: என்னுடைய தகப்பனே.
1: And Abraham answers,
2: அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழி கூறுகின்றார்,
1: my son,
2: என் மகனே,
1: I have a question,
2: எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது.
1: If Abraham is your father,
2: ஆபிரகாம் உன்னுடைய தகப்பனாய் இருப்பாரே ஆனால்,
1: and from heaven comes the answer to hell that you are his son,
2: பரலோகத்திலிருந்து இந்த பாதாளத்திற்கு என் மகனே என்று பதில் வருவது உண்மையா இருக்குமானால்,
1: I have a question,
2: எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது.
1: Why the hell did you go to hell?
2: எதற்காக நீ நரகத்திற்கு போய் தொலைந்தாய்?
1: A man will not leave his religious pride even if you burn him in hell.
2: நரகத்திலே ஒருவனை சுட்டு அழிப்பதற்கு நீங்கள் முயன்றாலும் கூட, அந்த இடத்திலும் கூட இந்த கௌரவ பிரச்சனை இருக்கிறதே, அது மனிதனை விட்டு போகவே போகாது.
1: We all suffer from the religious pride.
2: நாம் எல்லாருக்கும் இந்த மார்க்க பெருமை உண்டு.
1: Generations and generations we are Christians.
2: வாழையடி வாழையாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்.
1: If we are not கடவுள் பிள்ளை, we are at least we will be கோயில் பிள்ளை.
2: கடவுள் பிள்ளையாக இல்லாத கோயில் பிள்ளையாவது நாம் இருப்போம்.
1: Somehow we will be having some Christian heritage.
2: எப்படியாவது ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தை நம்மோடு ஒட்டிக்கொள்வதிலே நமக்கு எப்பொழுதுமே கரிசனை இருக்கும்.
1: Unconsciously that is painting all that we see and that gives us a jaundiced look.
2: இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை குறித்ததான ஒரு பிடிப்பு நமக்குள் இருப்பதனாலே தான் நம்முடைய கண்கள் பூத்து போய் பார்ப்பதெல்லாம் நமக்கு மஞ்சை காமாலை கண்ணனுக்கு தோற்றுவது போல தோற்றமளிக்கிறது.
1: We meet two Pharisees in the New Testament.
2: இரண்டு பரிசேயர்களை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம்.
1: One Pharisee went straight to the altar.
2: ஒரு பரிசேயன் அங்கே தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னதாக செல்கின்றான்.
1: Oh God, I fast twice a week.
2: ஆண்டவரே, நான் வாரத்தில் இருமுறை உபவாசிக்கின்றேன்.
1: Tithe of all that I possess.
2: எனக்கு இருக்கின்ற எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கின்றேன்.
1: I am not like this publican.
2: இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை.
1: He went home empty.
2: அவன் வீட்டிற்கு வெறுமையாய் திரும்பி சென்றான்.
1: There is another Pharisee. He emptied himself. He went home full.
2: இன்னொரு பரிசேயன் இருந்தான். அவன் வெறுமைப்படுத்தினான். அவன் திரளாய் பெற்றவனாய் வீட்டிற்கு சென்றான்.
1: I am the tribe of Benjamin.
2: நான் பென்யமீன் கோத்திரத்தான்.
1: I am the stock of Israel.
2: நான் இஸ்ரவேல் வம்சத்தான்.
1: Hebrew of Hebrews.
2: எபிரேயரில் பிறந்த எபிரேயன்.
1: Circumcised on the eighth day.
2: எட்டாம் நாளிலே விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன்.
1: But.
2: ஆனால்.
1: Oh, that's the victorious but. That's the triumphant but. But.
2: வெற்றி தருகின்ற ஆனால், மேற்கொள்கின்ற ஆனால் என்கிற வார்த்தை.
1: But.
2: ஆனால்.
1: Whatever was gained to me,
2: எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ,
1: everything I consider as dung,
2: நான் குப்பையாக எண்ணுகின்றேன்.
1: The excellency of the knowledge of Jesus Christ,
2: கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் விட்டுவிட்டேன்.
1: My dear young man,
2: அருமையான வாலிபனே.
1: My dear young woman,
2: அருமையான வாலிப பெண்ணே.
1: Salvation is a gift of God. It is not of works, lest any man should boast.
2: இந்த ரட்சிப்பு என்பது மனிதனுடைய கிரியைகளினால் அவன் மேன்மை பாராட்டுவதற்கு மூலமாய் வருவது அல்ல. மாறாக இது தேவனால் அருளப்படுகின்ற ஈவு.
1: You may be a heavyweight champion.
2: நீங்கள் வலு தூக்குகின்றதான ஒரு மிகப்பெரிய பலசாலியாக இருக்கலாம்.
1: Maybe you are 60 kilos or 75 kilos or 90 kilos. You can lift 100 kilos.
2: நீங்கள் 70, 80, 100 kilo எடை வரை தூக்கக்கூடியதான வலு பெற்ற மனிதனாக இருக்கலாம்.
1: But let me give you a simple test.
2: ஆனால் உங்களுக்கு நான் ஒரு எளிய பரீட்சையை வைக்கின்றேன்.
1: You open up your shoelace.
2: உங்களுடைய கால் ஷூவினுடைய அந்த லேஸை நீங்கள் அவிழ்த்து பாருங்கள்.
1: You have a lace there? No, it's not lace. It's slip on. Anybody with a shoelace?
2: உங்களுடைய ஷூலே லேஸ் ஓடிருக்கின்ற யாராவது இருக்கின்றீர்களா?
1: Just put on your shoes. Come.
2: வாங்க, முன்னதாக வாருங்க.
1: Come, come, come. Here is this power shoes.
2: Power shoe அணிந்ததான ஒரு அருமையான இளைஞன்.
1: Come, come, come on.
2: மேடைக்கு வாருங்கள்.
1: Come on, come on. Power shoes. Okay. Now, he also looks pretty smart.
2: பார்ப்பதற்கு மிக அழகாக
1: இருக்கு. Oh, he is smart only. Okay. Now, I'm going to ask him to do a very simple exercise.
2: இந்த அருமையான கட்டிடம் காலைக்கு நான் ஒரு சிறிய பரீட்சை வைக்கிறேன்.
1: Ah, wonderful. Okay. Now, hold your laces. Open up your lace. Hold your lace and lift yourself up. Now, he's going to lift himself up and we are going to give him a hand clap.
2: இப்போது அவர் தன்னைத்தானே தூங்க முயற்சி செய்கின்றார். அவர் எப்படி தூங்குகிறார் என்று நாம் பார்த்து கை தட்டுவோம்.
1: He cannot.
2: அவரால் நிச்சயமாய் முடியவே முடியாது.
1: You cannot save yourself.
2: நீ உன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது.
1: Salvation is a gift of God.
2: ரட்சிப்பு தேவ ஈவு.
1: I'm standing here. not because I was born in a Christian family and brought in a Christian village like Nazareth and bagged all scripture prizes and was a choir member and a cross bearer and what not, name what I had, but because I was saved by the grace of God.
2: நல்ல ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியம் மிக்க குடும்பத்திலே பிறந்து நாசரேத் போன்ற மார்க்க சம்பந்தமான சிறந்த கிராமத்திலே வளர்ந்து ஆலயத்திற்கு அடுத்த அநேக திருப்பணிகளிலே பழகி பாடகர் குழுவிலே அங்கம் வகித்து ஞாயிறு பள்ளியிலே அங்கம் வகித்து அநேக பரிசுகளை பெற்று கிறிஸ்தவ பாரம்பரியத்தோடு வளர்ந்த காரணத்தினாலே நான் உங்கள் முன் நிற்கவில்லை, மாறாக தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டதன் மூலமாக உங்கள் முன் நிற்கின்றேன்.
1: Cannot be merited or earned.
2: In the eve,
1: it cannot be earned.
2: Sambadhikka mudiyavadu.
1: It has to be only received.
2: In the eve, petrukollathaan mudiyum.
1: Not by flesh, not by works, but by promise, by faith.
2: Maamisathinaale alla, seyalgalinaale alla, vaakkuthathathinaale idu anaithu kollapada vendiyathu.
1: Are you able to understand what I am explaining to you?
2: நான் உங்களுக்கு விளக்குவதை உங்களால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா?
1: We now move to the fourth angle.
2: நான்காவது கோணத்திற்கு நாம் இப்பொழுது செல்வோம்.
1: What is spiritual transformation?
2: ஆன்மீக மறுரூபம் என்பது என்ன?
1: Children of disobedience become children of obedience.
2: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
1: That's beautiful. Children of disobedience become children of obedience.
2: ஓ, இது மிக நேர்த்தியானது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Turn with me to the book of Colossians.
2: கொலோசிய நிருபத்திற்கு திருப்புங்கள்.
1: Third chapter.
2: மூன்றாவது அத்தியாயம்.
1: We look at verses 6 and 7.
2: 6 7 வசனங்கள்.
1: Colossians comes after Philippians. Look at the third chapter verses 6 and 7.
2: பிலிப்பியருக்கு அடுத்து வருகின்ற இந்த நிருபத்திலே மூன்றாவது அத்தியாயம் 6 7 வசனங்களை கவனியுங்கள்.
1: Because of these things the wrath of God is coming upon the sons of disobedience.
2: இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
1: In which you also once walked when you lived in them.
2: நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள்.
1: But now
2: இப்பொழுதோ,
1: again underline that,
2: இப்பொழுதும் கூட அதை முற்காலத்தில் இப்பொழுதோ என்ற வார்த்தைகளை அடிக்கோடித்துக் கொள்ளுங்கள்.
1: Once but now
2: murkalathil ippozhudho
1: this is transformation
2: idu dhaan marurupam adaidal.
1: I know the sun is becoming very unkind and it's getting pretty hot but we'll just finish in another few minutes time.
2: Suryan satthu vemmayaga than irikkindrathu indha kadum veyil yeri konde ponalum naam satthu gavanama irupom seekrathile mudichu vidalam.
1: Basically we are all rebellious and especially young people.
2: Adipadiyaga kurippaga ilangargal satthu murattaada gunam ullavargalagave irikkindargal.
1: When we are asked to do something we will ask why not.
2: Naam oru kaariyathai sei endru sonnal yen seiya vendum endru avargal kelvi ketpaargal.
1: That's very instant.
2: Idhu oru sadharanamana iyalbu.
1: Don't eat that fruit, why not.
2: Andha palathai saapidade endru sonnal saapitta enna endru kelvi ketpom.
1: We are naturally rebellious.
2: Iyalbagave murattaatta subhaavam namakku undu.
1: And that rebellious nature spills over into and spoils our interpersonal relationship.
2: Indha murattaatta subhaavam nammil pongi valindhu namodu kooda irukkindradana saga uravugalilum kooda paadippai undaakkindrathu.
1: That's why we read in that 8th verse.
2: Adhai naan 8th vasanathile paarkindrom.
1: Once you are living as a child of disobedience,
2: நீங்கள் முன்பு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தீர்கள்.
1: But now,
2: இப்பொழுதோ,
1: what are the things you should put off?
2: எதையெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டும்?
1: Anger,
2: கோபமும்,
1: wrath,
2: மூர்க்கமும்,
1: blasphemy,
2: பொறாமையும்,
1: filthy language out of your mouth,
2: தூஷணமும்,
1: don't lie to one another,
2: வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம்.
1: These are all relationship problems, isn't it?
2: இவைகள் எல்லாம் சக உறவுகளுக்கு அடுத்தவை.
1: You know, after we have started televising the proceedings of the Parliament House, people ask some questions.
2: பாராளுமன்ற நடவடிக்கைகளை தொலைக்காட்சி பெட்டியிலே காட்ட துவங்கின நாட்களிலே மக்கள் சில கேள்விகளை கேட்டார்கள்.
1: Why do they show it to young people?
2: இந்த காட்சிகளை எல்லாம் இளைஞர்களுக்கு ஏன் இப்படி காட்டுகின்றார்கள்?
1: MLAs and MPs throwing mics and chairs on one another.
2: MLAக்களும் MPக்களும் ஒருவர் மீது ஒருவர் நாற்காலிகளையும் ஒலிபெருக்கிகளையும் தூக்கி வீசுகின்றதான காட்சிகள்.
1: And when there is a big riot going on in a hostel or a college campus,
2: அங்கே விடுதியிலே அல்லது கல்லூரி வளாகத்திலே ஒரு சண்டை.
1: You know what we say?
2: அப்பொழுது நாம் என்ன சொல்கின்றோம்?
1: Politics has come to the college campus.
2: அரசியல் கல்லூரி வளாகத்திலும் நுழைந்து விட்டது.
1: No.
2: இல்லை.
1: I don't believe it.
2: நான் அதை நம்பவில்லை.
1: I don't believe it.
2: நான் அதை நம்பவில்லை.

0: நாட்களிலே முரட்டாட்டம் என்கிறதான இந்த சுபாவத்தை நாம் சரியாக கையாளவில்லை.
1: The problems and conflicts among young people in the campuses keep on developing into dirty and ugly politics.
0: கல்லூரி வளாகங்களிலே, விடுதி அறைகளிலே, மாணவ மாணவியர் மத்தியிலே காணப்படுகின்றதான இந்த முரட்டாட்டமான சுபாவம் சரியான விதத்திலே கடைந்தறியப்படாத காரணத்தினால்தான் அவைகள் வளர்ந்து பெருகி முதிர்ந்து அரசியல் என்கிறதான விதத்திலே துளிர்த்து நிற்கின்றன.
1: If you don't speak a filthy word when you are a young person, I guarantee that you will not speak a filthy word when you grow old.
0: வாலிபனா இருக்கும் பொழுது அசுத்தமான ஒரு வார்த்தையை நீ பேசாமல் இருக்க பழகிக் கொள்வாயானால் நீ எவ்வளவு பெரிய வயதுள்ளவனாய் மாறினாலும் கூட ஒரு அசுத்தமான வார்த்தையை உன்னால் பேச முடியாது.
1: Now your fiber is under formation. You are in formative years.
0: உங்களுடைய நரம்பு நாடிகள் வளர்கின்றதான நாட்களிலே நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
1: If you don't change now, I want to tell you, beloved, your salvation any day will be only half salvation.
0: நீங்கள் இந்த நாட்களிலே ஒரு மாற்றத்திற்குள் வரவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுடைய இரட்சிப்புக்கான வாய்ப்புகள் பாதிதான்.
1: When an old man is saved,
0: ஒரு வயதானவர் இரட்சிக்கப்படும் பொழுது
1: only his soul is saved.
0: அவருடைய ஆன்மா மட்டும்தான் இரட்சிக்கப்படுகிறது.
1: But when a young person is saved,
0: ஆனால் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையிலே இரட்சிப்பு வரும் பொழுது
1: not only his soul but also his life is saved.
0: அவனுடைய ஆன்மாவும் மாற்றமடைகின்றது, அவனுடைய வாழ்வும் காக்கப்படுகின்றது.
1: So that is why I say, when a young person is saved, say hallelujah and hallelujah.
0: ஆகவேதான் வாலிபன் ஒருவன் இரட்சிப்படையும் பொழுது அல்லேலூயா என்று இரண்டு முறை கூவுங்கள் என்று நான் சொல்லுவேன்.
1: But when an old man is saved, you can say praise the Lord, God bless you, go to heaven.
0: ஒரு வயதானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சொல்லுவோம் கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு போய் சேரும்.
1: That is why even when the Holy Spirit comes on people,
0: ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது பொழிந்தருளப்படும் பொழுதும் கூட
1: the Bible says,
0: வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
1: Your young men shall see visions.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: But your old men shall dream dreams.
0: உங்களுடைய முதியவர் கனவு காண்பார்கள்.
1: வேற என்ன dream தான்,
0: கனவு தான் பரிசுத்தாவி பெறாமலே வருது.
1: Vision,
0: தரிசனம்.
1: You know, you're able to understand. I'm excited. Visions are reserved for young people. And old people, their lot is only dreams.
0: முதியோர்களுக்கு என்று வைக்கப்படுவது கனவுகள் தான், ஆனால் வாலிபர்களாகிய உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருப்பதோ தரிசனம்.
1: If there are 1,000 people here, I would consider it as 2,000.
0: இங்கே 1,000 பேர் நீங்கள் குழுமி இருப்பீர்களேயானால் உங்களை பார்க்கும் பொழுது 2,000 என்று நான் மதிப்பிடுகின்றேன்.
1: 1,000 souls and 1,000 lives.
0: ஏனென்றால் 1,000 ஆன்மாக்கள், 1,000 வாழ்க்கைகள்.
1: When my chemistry professor cornered me with a Gideon's New Testament on the third street corner in Nazareth and asked straight into my eyes the question, Stanley, are you born again? Would he have ever thought that he was talking to a young man who one day will become a mighty instrument in the hand of the Lord to turn the hearts of thousands of young people to the living God?
0: நாசரேத் கிராமத்தின் மூன்றாவது வீதியின் மூலையிலே கிதியோன் இன்டர்நேஷனல் புதிய ஏற்பாட்டையின் கையிலே பிடித்துக்கொண்டு என்னுடைய கண்ணுக்கு கண் வைத்து, ஸ்டான்லி, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா என்று என்னுடைய வேதியியல் பேராசிரியர் அந்த நாளிலே என்னிடத்தில் கேட்ட பொழுது, இந்த ஸ்டான்லி பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவ்விதமாக மேடையில் நின்று 1,000 இளைஞர் ஆத்துமாக்களுக்கு முன்னதாக இந்த இரட்சிப்பை சவால் விடுவார் என்று கனவிலும் அவர் நினைத்திருக்க
1: மாட்டார். There is a great life before you. The decision you take this noon will affect forever.
0: உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்கின்றது. உங்களுடைய வரும் காலத்திலே ஒளிமயமான ஒரு வருங்காலம் இருக்கின்றது. அதற்கான தீர்மானத்தை இந்த மதிய வேளையிலே எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்கின்றது.
1: What is becoming a child of obedience? You tell God, Lord, I obey.
0: கீழ்ப்படுதலின் பிள்ளைகளாய் மாறுவது என்பது என்ன? தேவனை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு நான் கீழ்ப்படுகின்றேன்.
1: You are not only my savior, you are also my sovereign Lord.
0: ஆண்டவரே, நீர் என்னுடைய இரட்சகர் மட்டுமல்ல, நீர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர்.
1: I come under new management.
0: புதிய ஒரு நிர்வாகத்திற்கு கீழாக என்னை நான் ஒப்புவிக்கின்றேன்.
1: Is it difficult?
0: இது கடினமானதா?
1: Is it going to be cumbersome?
0: இது மிகவும் கஷ்டத்தை நமக்கு உருவாக்க போகிறதோ?
1: It's going to be boring?
0: இது போர் அடிக்க போகிறதோ?
1: No, my Jesus said,
0: இல்லை என் ஆண்டவர்

0: சொன்னார்.
1: My yoke is easy.
0: என்னுடைய நுகம் மெதுவானது.
1: And my burden is light.
0: என்னுடைய சுமை லகுவானது.
1: Come.
0: வாருங்கள்.
1: Children of disobedience become children of obedience.
0: கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக மறுரூபம் அடைகின்றார்கள்.
1: Fifthly and finally.
0: ஐந்தாவதும் கடைசியுமான குறிப்பு.
1: What is spiritual transformation?
0: ஆன்மீக மறுரூபம் அடைதல் என்பது என்ன?
1: Children of hell become children of God's kingdom.
0: நரலோகின் பிள்ளைகள் பரலோகின் பிள்ளைகளாய் மாறுகின்றார்கள்.
1: Children of hell become children of God's kingdom.
0: பாதாளத்தின் பிள்ளைகள் விண்ணரசின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள்.
1: Turn with me to Matthew's Gospel.
0: மத்தேயு நற்செய்தி நூல்.
1: Look at the 13th chapter.
0: 13வது அத்தியாயம்.
1: We'll read verses 38 to 40.
0: 38 முதல் 40 வசனங்கள்.
1: The field is the world.
0: நிலம் உலகம்.
1: The good seeds are the sons of the kingdom.
0: நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர்.
1: And the tares are the sons of the wicked one.
0: கடைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர்.
1: Verse 43.
0: 43வது வசனம்.
1: Then the righteous will shine forth as a sun in the kingdom of their father.
0: அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள்.
1: Two kingdoms.
0: இரண்டு அரசுகள்.
1: In collision. ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டிருக்கிறது. Collision. மோதிக்கொண்டிருக்கின்றன.
0: ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டிருக்கின்ற இரண்டு அரசுகள்.
1: Conflict.
0: கலகங்கள்.
1: One kingdom to another kingdom.
0: ஒரு ராஜ்யத்தின் என்று மற்றொரு ராஜ்யத்திற்கு.
1: The kingdom of hell.
0: ஒன்று நரலோகம்.
1: The other one kingdom of heaven.
0: மற்றொன்று பரலோகம்.
1: This is prophetically explained in 15th chapter of Proverbs. I don't think you would have ever meditated that words, but look at that, it's very interesting.
0: இந்த ஒரு சத்தியம் தீர்க்க தரிசனமாக நீதிமொழிகள் 15வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை எத்தனை பேர் தியானித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதனை எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: 24 or 15 of Proverbs.
0: நீதிமொழிகள் 15:24.
1: The way of life wins upwards for the wise.
0: கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம்.
1: You know, there are two ways.
0: இரண்டு வழிகள் உண்டு.
1: One, it is a way hell below.
0: ஒன்று பாதாளத்தை நோக்கிய வழி.
1: The other one winds that go up.
0: இன்னொன்று உன்னதத்தை நோக்கிய வழி.
1: That is why Jim Reeves sang.
0: ஆகவேதான் ஜிம் ரீவ்ஸ் மிக அழகாக பாடினார்.
1: There are so many songs I like of Jim Reeves, but this one song I just have fallen in love with.
0: ஜிம் ரீவ்ஸினுடைய அநேக பாடல்களை நான் மிகவும் விரும்புவது உண்டு. ஆனால் இந்த ஒரு பாடல் என்னை அதிகமாய் கவரும்.
1: The world is not my home. I am just a passing through.
0: இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. நான் கடந்து செல்கின்றேன்.
1: Whatever CDs or cassettes you buy or not, you buy that particular cassette.
0: நீங்கள் எந்த கேசட் சிடி வாங்கினாலும் ஜிம் ரீவ்ஸினுடைய இந்த பாடலை கட்டாயம் நீங்கள் வாங்க வேண்டும்.
1: The world is not my home. I am just a passing through.
0: இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. நான் கடந்து செல்கின்றேன்.
1: Your very outlook on life changes following this spiritual transformation. But broad is the way that leads to eternal perdition.
0: அழிவுக்கு போகின்றதான பாதை வழி அகலமாய் இருக்கின்றது.
1: Narrow is the gate that leads to eternal life.
0: நித்திய வாழ்விற்கு போகின்றதான வாசலோ இடுக்கமாய் இருக்கின்றது.
1: I am giving a call this noon for you to join God's minority.
0: இந்த மதிய நேரத்திலே தேவனுடைய சிறுபான்மையோடு கூட இணைந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு அறைகோலை நான் கொடுக்கின்றேன்.
1: There are two groups in this world.
0: இந்த உலகத்திலே இரண்டு கூட்டங்கள் உண்டு.
1: One God's minority.
0: ஒன்று தேவனுடைய சிறுபான்மையினர்.
1: The other one the devil's majority.
0: இன்னொன்று பிசாசினுடைய பெரும் கூட்டம்.
1: It's a minority. God's minority is a minority, but it is a significant minority.
0: தேவனுடைய சிறுபான்மை என்பது சிறுபான்மைதான். ஆனால் அது ஒரு வெற்றியான சிறுபான்மை.
1: Because Jesus said, little flock, fear not. It is your father's desire to give you the kingdom.
0: ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், பயப்படாதே சிறு மந்தையே, பரலோகத்தை உங்கள் கையில் கொடுப்பது பிதாவினுடைய சித்தமாய் இருக்கிறது.
1: My dear young people.
0: அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே.
1: Here comes a personal question to you.
0: உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு கேள்வி இங்கே வருகின்றது.
1: Two forces.
0: இரண்டு விசைகள்.
1: Two kingdoms.
0: இரண்டு அரசுகள்.
1: Two lifestyles.
0: இரண்டு வாழ்வு முறைகள்.
1: Two natures.
0: இரண்டு சுபாவங்கள்.
1: Two ways of looking at life.
0: இரண்டு விதமான வாழ்க்கையை உற்று நோக்குகின்ற வழிகள்.
1: Savior on one side and Satan on the other side.
0: இரட்சகர் ஒரு பக்கம், சாத்தான் மறுபக்கம்.
1: Jesus is calling you.
0: இயேசுவினை அழைக்கின்றார்.
1: And the devil is alluring you.
0: பிசாசு உன்னை நயம் காட்டி அழைக்கின்றான்.
1: You are now in the middle of the road.
0: சாலையின் நடுவிலே இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறீர்கள்.
1: The choice is yours.
0: தீர்மானம் எடுப்பது உங்களுடைய கையில்.
1: On either side, from either side comes a forcible appeals to you.
0: இரண்டு பக்கத்திலிருந்தும் உங்களை கவரும்படியான அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன.
1: Jesus said, "Come to me."
0: இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் என்று.
1: Jesus says, "Join me."
0: என்னை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகின்றார்.
1: But the devil says, "Join my gang."
0: என்னோடு என்னுடைய கூட்டத்தோடு சேர்ந்து கொள் என்று பிசாசு நயம் காட்டுகின்றான்.
1: The choice is yours.
0: தீர்மானம் எடுப்பது உங்களுடைய காரியம்.
1: If you are interested in transformation,
0: மன மறுரூபம் அடைதலிலே நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்களேயானால்,
1: you have to say yes to God and no to the devil.
0: தேவனுக்கு ஆம் என்று சொல்லி பிசாசானவனுக்கு இல்லை என்று மறுப்பு தெரிவிக்க வேண்டும்.
1: At that time you will walk from darkness unto God's marvelous light.
0: அப்படி நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது இருளிலிருந்து விலகி தேவனுடைய ஒளி அண்டை சேர்வீர்கள்.
1: At that time you will shake off your hand from the clutches of the devil and shake hands with Jesus.
0: அந்த நேரத்திலே பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கை குலுக்குவீர்கள்.
1: At that time you will say tata to the religion of works and go and hang on to the salvation of grace.
0: அந்த நேரத்திலே மார்க்கத்தினுடைய சடங்காச்சார கிரியைகளுக்கு டாடா சொல்லிவிட்டு வாக்குத்தத்தத்தின் சந்ததியோடு உங்களை அணைத்துக் கொள்வீர்கள்.
1: At that time you will say no to a walk of disobedience but submit to a path of obedience.
0: அந்த சமயத்திலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கூட்டத்திற்கு நீங்கள் விடை கொடுத்து கீழ்ப்படுதலின் பிள்ளைகளோடு கூட கரம் கோர்த்துக் கொள்வீர்கள்.
1: At that time you'll turn your back to hell and say the world is not my home, my citizenship is in heaven.
0: அந்த நேரத்திலே இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல, என்னுடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கின்றது, உலகமே உனக்கு டாடா, நான் உன்னதத்தை நோக்கி செல்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள்.
1: I took this decision 1962.
0: இந்த தீர்மானத்தை 1962 நான் எடுத்தேன்.
1: 43 years ago.
0: 43 வருடங்களுக்கு முன்னதாக.
1: As a college student.
0: கல்லூரி மாணவனாக.
1: I have no regrets today.
0: இந்த தீர்மானத்தை எடுத்ததற்காக நான் வருந்தவே இல்லை.
1: I have studied in some of the best institutions of this country.
0: இந்த நாட்டினுடைய மிக தேர்ச்சி பெற்ற சிறந்த கல்லூரிகளிலே நான் பயின்றிருக்கின்றேன்.
1: Everything had been plus in my life.
0: என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே முன்னோக்கியதாகவே முன்னேற்றமாகவே இருந்தது.
1: My marks and grades had been always great.
0: என்னுடைய மதிப்பெண்களும் என்னுடைய கல்லூரியினுடைய உயர்வுகளும் எப்பொழுதுமே முதன்மையாக இருந்தன.
1: Wherever I went for interview, I was taken just like that.
0: நான் எங்கெல்லாம் நேர்முகத் தேர்வுக்காக சென்றேனோ அங்கெல்லாம் என்னுடைய பெயர் பட்டியலிலே முதல்தான்.
1: But they all together are secondary in my life.
0: ஆனால் இவை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் தரமானதாக தான் நான் கருதுகின்றேன்.
1: But I took one decision one day.
0: ஒரு நாளிலே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன்.
1: No to the devil and yes to Jesus.
0: விசுவாசிக்கு இல்லை என்றும் இயேசுவுக்கு ஆம் என்றும் அந்த தீர்மானம்.
1: That decision I have never forgotten or regretted.
0: நான் அந்த தீர்மானத்தை குறித்து ஒரு நாளும் மறந்து போகவும் இல்லை, அதை குறித்து வருத்தம் அடையவும் இல்லை.
1: I only have lay down, knelt down by my bedside and shed tears of joy and gratitude before God. Now, oh Lord, if on that day I had not responded to the gospel appeal from my chemistry professor, life would have become a mess and misery for me.
0: And oru naal ennudaiya vediyil perasirai enakku kodutha adaippirku aam endru sollamal naan thavari poirpene aanal aanduvare ennudaiya vaalkai kulappum adaindalaga சின்னாபின்னமாய் சிதறி போயிருக்கும். எனக்கு நீர் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கும் ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று அனுதினமும் என்னுடைய படுக்கையின் அருகிலே முழங்கார் படியிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கின்றேன்.
1: With that brokenness in heart and seriousness of mind, I give an appeal to everyone sitting here to say yes to God.
0: அபிதமான ஒரு நொறுங்கின ஆவியோடும் மறுரூபமடைந்த மனதோடும் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான வாலிப சகோதர சகோதரிகளாகிய உங்களுக்கு நான் ஒரு அறிவுரை கொடுக்கின்றேன். இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லுங்கள், பிசாசுக்கு இல்லை என்று சொல்லுங்கள்.
1: Eyes closed, heads bowed down.
0: கண்கள் மூடப்படட்டும், தலைகள் கவிழட்டும்.
1: Eyes closed and heads bowed down.
0: தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
1: I want to say yes to Jesus.
0: இயேசுவுக்கு ஆம் என்று நான் சொல்ல பிரியப்படுகின்றேன்.
1: And tata to the devil.
0: சாத்தானுக்கு டாடா சொல்ல பிரியப்படுகின்றேன்.
1: I want to become a child of light.
0: நான் ஒளியின் பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of promise.
0: வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of God.
0: தேவனுடைய பிள்ளையாய் பிறக்க விரும்புகின்றேன்.
1: Child of the kingdom.
0: விண்ணரசினுடைய பிள்ளையாய் மாற விரும்புகின்றேன்.
1: Child of promise.
0: வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் மறுரூபமடைய விரும்புகின்றேன்.
1: If you agree to what I say.
0: நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒப்புதல் தெரிவிப்பீர்களேயானால்.
1: And you want to have this spiritual transformation happening right now in your life.
0: உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக மறுரூபமடைதல் இப்பொழுதுதானே ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிப்பீர்களேயானால்.
1: Just put up your right hand and put it down.
0: உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பித்து கீழே போட்டு விடுங்கள்.
1: Yes.
0: அநேக கரங்களை பார்க்கின்றேன். மகிழ்ச்சி.
1: You don't need to think what others will think about you.
0: உங்களை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைக்காதிருங்கள்.
1: This is a matter of eternity, life and death between you and your God.
0: மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையேயான ஒரு போராட்டம், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான மிகப்பெரிய ஒரு முக்கியமான காரியம்.
1: If you are concerned about whether or not people will laugh at you tomorrow, you will have to weep for yourself.
0: மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அதை குறித்து நீங்கள் சிந்திப்பீர்களேயானால் நாளை தினத்திலே உங்களை குறித்து நீங்களே புலம்ப வேண்டியிருக்கும்.
1: Now is the day of your salvation.
0: இதுவே இரட்சணிய நாள்.
1: Today is your day of redemption.
0: இப்பொழுதே அனுக்கிரக காலம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஆபீஸ்ல வேலை பார்க்கும் மகா நள்ளிரவு தூங்காம சோஃபால உட்கார்ந்திருக்கிறத அப்பா கவனிச்சாரு. அவ பக்கத்துல வந்து ஏன் தூங்கலன்னு கேட்டாரு. அதுக்கு அவ, எங்க ஆபீஸ்ல கூட்டி பெருக்கி தொடச்சி சுத்தம் செய்யும் பெண்ணுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகுது. நான் அவ கூட ரொம்ப உரிமையோட பழகுவேன். அவ தன்னுடைய குழந்தையோட முதலாம் பிறந்தநாள விமரிசையா கொண்டாட ஆசைப்பட்டா. எங்க ஆபீஸ்ல சில பேர்கிட்ட பண உதவி கேட்டா, அவங்க மறுத்துட்டாங்க. ஆனா நான் அவ கேட்காமலேயே பணம் கொடுத்தேன். அத வாங்கிட்டு எனக்கு திரும்ப திரும்ப நன்றி சொன்னான். அதுக்கப்புறம் அவ நடவடிக்கையில ஒரு மாற்றம் தெரிஞ்சது. என் கூட பேசுறத குறைச்சிட்டா. பிறந்த நாளுக்கு கூட என்னைய பெயருக்கு கூப்பிட்டாளே தவிர மனமாற கூப்பிடல. நான் அவ கிட்ட பிறந்த நாள் அன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்குது, வர முடியாதுன்னு சொன்னேன். அவ உடனே, சரிங்க மேடம், உங்க இஷ்டம்னு சொல்லிட்டா. விழாவுக்கு வர சொல்லி என்னைய வற்புறுத்துவான்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னான். உடனே அப்பா, பிறந்த நாள் முடிஞ்சிட்டுதா, நீ போகலையான்னு கேட்டாரு. அதுக்கு மகா, நேற்று பிறந்த நாள், நான் போகல. அந்த குழந்தைக்கு இந்த பொம்மைய வாங்கி வச்சேன். அவ அழைக்காத அலட்சியமும் ஒரு குழந்தைக்கு பொம்மை வாங்கியும் கொடுக்க முடியாத குற்ற உணர்வும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துதுப்பான்னு கண்ணீர் மல்க சொன்னான். அதுக்கு அப்பா, நல்லா யோசிச்சு பாரு, நீ அறிஞ்சோ அறியாமலோ அவ மனசு புண்படுறது மாதிரி பேசினியான்னு கேட்டாரு. மகா யோசிச்சுக்கிட்டே, நான் பண உதவி செஞ்ச ஒரு வாரத்துல அவ மஞ்சள் சாரி கட்டிட்டு வந்தா. நான் அதை பார்த்து, என்னப்பா மஞ்ச கலரு ஜிங்கிச்சான், இதையெல்லாம் கட்டினா கூலிங் கிளாஸ் போட்டுதான் பாக்கணும் போல கண்ணு கூசுதுன்னு. அதுக்கு சுற்றி இருந்த எல்லாரும் சிரிச்சாங்கன்னு சொன்னான். அதுக்கு அப்பா, நான் சொல்றது மாதிரி செய்யின்னு ஒரு யோசனை சொன்னாரு. அதன்படி மறுநாள் காலை ஒரு மணி நேரம் முன்பாகவே மகள் கிளம்பி அந்த பெண் வீட்டுக்கு போனான். தொட்டில கிடந்த குழந்தைய தூக்கி கொஞ்சி, பிறந்த நாளுக்கு வர முடியலடா, இந்தா ஆண்டி உனக்கு பொம்மை வாங்கியிருக்கேன் பாருன்னு பொம்மை அவன் பக்கத்துல வச்சா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்து, நேத்து எங்க குடும்ப வாட்ஸ்அப் குரூப்ல என் சொந்தக்கார பையன் ஒருத்தன் என் 10ஆம் வகுப்பு மார்க் குறைவானதுன்னு பொதுவா சொல்லி கிண்டல் செஞ்சான், என்னால தாங்க முடியல. அப்போதான் நான் உன்னைய மஞ்சள் கலர் ஜிங்கிச்சான்னு கிண்டல் செஞ்சப்போ உன் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு உணர முடிஞ்சது, என்னைய மன்னிச்சுக்கோன்னு சொன்னான். வேலை செய்யும் பெண் கண்ணீர் மல்க கைகளை பிடிச்சுக்கிட்டா. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள்னு பசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது.

கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நீர் என் பெலனும் என் கேடகமும் என்ற ஒரு அழகான ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்த போகிறோம்.

கணமும் எல்லா துதியும் பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரம் தான். ஆமென். அவர் யார் என்பதனால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஆமென். அவர் எல்லா துதிக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரர், ஆகையால் நாம் அவரை ஆராதிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு நாள் சரியா போகலாம், இந்த வாரம் ரொம்ப கஷ்டமான கடினமான பதில கடந்து சென்றனால நம்மளுக்கு ஒருவேளை ஆராதிக்கணும் போல நம்மளுக்கு தோணலை அப்படின்றதுக்காக இல்லை. அவர் யார் என்பதனால் நம்மளை ஆராதிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். இது சட்டைகளை விரிக்கும் காலம். தேவன் நம்மளை உயிர உயர கொண்டு செல்கிற இந்த நாட்களில் விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.

ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு அறிக்கை செஞ்சீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் அறிக்கை செய்வதில் தான் இருக்கிறது. நாம் அறிக்கை செய்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல் உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நம்புறேன். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ. ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்த போகிறோம்.

நின்று கொண்டேன். ஆண்டவர் ஆராதனை செய்வோம். இந்த பாடலின் வரிகளைப் போலவே ஆண்டவரே உம்மிடத்தில் நான் இதை பெற்றுக்கொள்ள, இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய கிருபையில் இரக்கங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எம்மாத்திரம் அப்பா, மண்ணான நாங்கள் எம்மாத்திரம் ராஜா. எங்கள் மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தீர், எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்தீர். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆச்சரியமான அதிசயமான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, மகிமையான வழிகளை எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தினவர்களாக வழியில் திறந்து

இருக்கிறார். உங்கள் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் இன்று உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 15 வசனம். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் கர்த்தர் தம் வார்த்தையை தீவிரமாய் அனுப்பி உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு விடுதலையை பதிலை கொடுத்து ஆசிர்வதிக்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடந்தால் நன்மையாக இருக்குமே என்று கூட எண்ணுவதும் உண்டு. சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் போது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டும் மனமுடைந்து போயும் காணப்படுகிறீர்கள். இன்றைக்கு உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகிறார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 5 வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கையில், அவர்கள் தங்களுடைய தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். ராமுழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையாகி போன இருதயத்தோடு தங்கள் வலைகளை அலசிக்கொண்டு இருக்கும்போது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போட சொல்லுகிறார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளில் உங்களை சார்ந்து பல முயற்சிகளை எடுத்தும் போராடியும் வருகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சூழ்நிலை ஆகிய படகில் நீங்கள் மட்டும் பயணம் செய்யும் போது அதில் வெற்றி காண முடியாது. இயேசுவை ஏற்றிக்கொள்ளும் போது சூழ்நிலைகள் மாறும், ஏமாற்றங்கள் மறையும், அலைச்சல்கள் அனைத்தும் வெற்றியாகும். 2 காரியமாக பார்க்கும்பொழுது, இயேசு அந்த படகை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டார் என்றும், பின்பு அதில் உட்கார்ந்து போதகம் பண்ணினார் என்றும் பார்க்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலை ஆகிய படகையும் உங்களிலிருந்து சற்றே தள்ளிவிடும்படியும், இயேசுவிற்கு இடம் கொடுக்கும்படியும், அவரின் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு என்பதனால் சூழ்நிலைகளின் மேல் இயேசுவின் வார்த்தையை பேசும்படியும் விரும்புகிறார். சீமோன் பேதுரு படகிலும் கூட இயேசு உட்கார்ந்து போதகம் பண்ணின போதுதான் அதில் அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் அப்படியாகவே உங்களுக்கும் அற்புதங்களை செய்யும்படி வாஞ்சிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படி கேட்கிறார். பின்பு வலைகளை போட சொல்கிறார். திரளான மீன்கள் அகப்படுவதை பார்க்கின்றோம். இங்கு ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படி என்று பார்க்கும்பொழுது உங்களின் விசுவாசம் இதுவரையில் எப்படி இருந்ததோ, ஆனால் இன்றைக்கு உங்களின் விசுவாசம் இயேசுவிடத்தில் ஆழமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாயும், உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆதலால் விசுவாசம் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களின் எதிர்பார்ப்புகள், காத்திருப்புகள், தேவைகள் போன்றவைகள் திரள் திரளாய் கிட்டி வந்து சேரும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசுவின் மீது உள்ள விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுங்கள். ஆச்சரியமான பிரமிக்கத்தக்க காரியங்களை காண்பீர்கள். திரளான பெரிய நன்மைகளால் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகளையே எண்ணிக்கொண்டிராமல் சற்றே தள்ளிவிட்டு இயேசுவை முன்னிறுத்தியும் உங்களின் விசுவாச வலைகளை ஆழத்திலே தள்ளி கொண்டு போடும்படியும் செய்வீர்களானால் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே மகா தீவிரமாய் என் வார்த்தை செல்கிறது என்பதின்படி இயேசுவின் வார்த்தையானது உங்கள் சூழ்நிலைகளாகிய வியாதி, கடன் பிரச்சனை, ஆசீர்வாதங்களுக்கான தடைகள், முன்னேற்ற பாதையில் உள்ள மூடப்பட்ட கதவுகள், இவை யாவற்றையும் மகா தீவிரமாய் மாற்றி தேவ மகிமையை காணும்படி செய்து ஆசிர்வதிக்கிற நாளாய் இன்றைய நாளை முன்குறித்துள்ளார். இயேசு தமது வார்த்தையை பூமியிலே உங்களுக்காய் அனுப்பி மகா தீவிரமாய் சென்று கோணலானவற்றை செவையாய் மாற்றி ஆசிர்வதிக்கிறார்.
இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் ஏற்றுக்கொள்ளாமலும் இடுக்கமான பல சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டும் இருப்பீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரின் வார்த்தை மகா தீவிரமாய் சென்று உங்களின் வாழ்க்கையையும் மாற்றி ஆசீர்வதிக்கும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அதிகாரம் 2. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமா இருக்கும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தீவ வசனம் தூஷிக்கப்படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்ல. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தெய்வ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதிருப்பாயாக.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 86:5. ஜார்ஸ் என்பது ஒரு மிஷனரி இயக்கம். உலகம் முழுவதிலும் வெவ்வேறு மொழிகளில் வேதாகம மொழிபெயர்ப்பு நடைபெறும் இடங்களுக்கு விமானம், கப்பல் மற்றும் தரைவழி போக்குவரத்து சேவை செய்து தருவது, மேலும் தகவல் தொழில்நுட்ப வேலைகள், ஊடகங்கள் வாயிலாக அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்து தருவதுதான் அந்த மிஷனரி இயக்கத்தின் பிரதானமான பணியாகும். 1972 இந்த மிஷனரி இயக்கம் தனது முதல் ஆகாய விமான விபத்தை சந்தித்தது. ஆஸ்டெக் என்ற அந்த விமானத்தில் பயணம் செய்த 7 பலியானார்கள். விமானம் பாப்புவா நியூகினி தீவின் காட்டுப்பகுதியில் எரிந்து விழுந்தது. இந்த கோர விமான விபத்து நடக்க காரணம் என்ன? விமானம் கிளம்புவதற்கு முன்பு செய்யப்படும் வழக்கமான பரிசோதனையின் போது அதில் ஒரு நட் டைட்டாக்கப்படாததே அந்த விமான விபத்துக்கு காரணமாக அமைந்தது. விமானம் கிளம்பி சற்று நேரம் கழித்து நட் கலன்றதால் உள்ளே இருந்த பெட்ரோல் கொட்டி விமானம் தீப்பிடித்தது. விமானம் கிளம்புவதற்கு முன்பு அதை பரிசோதித்த மெக்கானிக் குற்ற உணர்வினால் ஆட்கொள்ளப்பட்டார். தன்னுடைய கவனக்குறைவினால் 7 உயிர்கள் பலியானதையும் விமானம் எரிந்து சாம்பலாய் போனதையும் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த விமானம் விபத்துக்குள்ளானதை பற்றிய வீடியோ கிளிப்பிங்ஸ் அன்று சபையிலே போட்டு காட்டப்பட்டது. அதை பார்த்த மெக்கானிக் அப்படியே தன் தலையில் கையை வைத்து உட்கார்ந்து விட்டார். தன்னை அவருக்கு மன்னிக்கவே முடியவில்லை. என்னுடைய நண்பர்களின் முகத்தை நான் எவ்வாறு பார்ப்பேன்? இறந்தவர்களின் பெற்றோர்களின் முகத்தை இனி என்னால் எப்படி பார்க்கக்கூடும்? இப்படி மதியீனமாக கவனக்குறைவாக இருந்துவிட்டேனே. என் குற்ற மனசாட்சியிலிருந்து என்னால் வெளிவரவே முடியாது. என்னை நானே மன்னிக்க முடியாது என்று எப்போதும் புலம்பிக் கொண்டே இருந்தார். தங்கள் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை அறிந்து தாங்கள் அவரை முழு மனதோடு மன்னிப்பதாக சொல்லி அனுப்பினர். இதை கேள்விப்பட்டதும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். பின்னொரு நாளில் அவர், தேவ கிருபையும் மன்னிப்பும் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லையானால் நான் இந்த உலகத்தின் ஒரு மூலையில் குற்ற மனசாட்சியோடு நடைப்பணத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நமது குற்ற மனசாட்சி நீங்கும்படியாக தேவன் நமக்கு தரும் மன்னிப்பு மனு குலத்துக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்று இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத அநேகர் தங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தங்களையே மாய்த்துக் கொள்கின்றனர். தகப்பனை விட்டு பிரிந்து சென்ற இளையகுமாரன் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி மீண்டும் தகப்பனிடம் வந்தபோது அவன் தகப்பன் அவனை மன்னித்து மீண்டும் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அதை போலவே நமது பரம தகப்பனும் நம்மை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள ஆவலுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறீர்களோ, தேவனிடம் மன்னிப்புக்காக மன்றாடுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் மனதை லகுவாக்குவார். மனிதர்களிடமிருந்தும் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அப்பொழுது உள்ளத்தில் ஒரு சமாதானமும் விடுதலையும் உண்டாகும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: இன்றைய நாள் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:43 நாம் வாசிக்க கேட்போம். எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். அன்பாலே, ஒரு பாக்கியவானாய் இருக்கிற ஒரு ஊழியக்காரனை பற்றி ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாம் பாக்கியவானாக மாற வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், எஜமான் வரும்பொழுது. இப்போ எஜமான் வருவதை தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது வருகை எப்போ வருவார் என்று இன்றைக்கு திருச்சபைகள் உலகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அன்பாலே அப்போ சொல்கிறார், எஜமான் வரும்பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற விசுவாசியாக இருந்தாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் பாக்கியவான்னு சொல்கிறார். அது எப்படியே செய்கிறவன். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை தியானிக்க செய்யும்பொழுது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்படியே செய்கிறவன் என்று பார்த்தால் என்றால், 42வது வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படிகொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாய் வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன் என்று ஒரு கேள்வி கேட்டுட்டு, எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவன், அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கி. எப்படியே என்றால், உண்மையும் விவேகமுள்ள ஒரு ஊழியக்காரனாய். ஆமென். அதனால் இன்றைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு உண்மைத்தன்மையும் விவேகத்தையும் எதிர்பார்க்கிறார். இப்போ தான் இந்த 2வது வருகையில் நாம் பாக்கியவானாக மாற முடியும். அதுக்கு கீழே உள்ள வசனத்தையெல்லாம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் எனக்கு ஒரு ஆச்சரியம் காணப்படுகிறது. என்ன ஆச்சரியம் காணப்பட்டதுன்னா, அவர் சொல்கிறார் 44-48 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால் அந்த காரியம் புரியும். தனக்குள்ள எல்லாவற்றிலும் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான். யாரை? அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனை. ஆண்டவர் வந்து எஜமான் வரும்பொழுது உண்மையும் விவேகமாக இருக்கிறவனை என்ன செய்கிறாராம், தனக்குள்ளது எல்லாவற்றிலும் அவனை என்ன செய்கிறாராம், விசாரணைக்காரனாய் வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்றார். ஆனால் அந்த ஊழியக்காரன் திடீர்னு என்ன செய்கிறான் பாருங்கள், கழுதை தெரிஞ்சு கட்டெருமான கதையாக திரும்ப அங்கே காரியம் சொல்கிறார். அந்த ஊழியக்காரனும், அந்த விசாரணைக்காரனாய் வைத்த அந்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனும், எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடிக்கவும் வெறிக்கவும் தலைப்பட்டால், அவன் நினையாத நாளிலே அறியாத நேரத்திலே அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களுடனே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அப்போ பாருங்கள், ஆண்டவர் வரும்பொழுது நாம் உண்மையும் உத்தமமாக இல்லைன்னா, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தோம்னா, இன்றைக்கி அவர் எதிர்பார்க்கிற விதமான ஒரு காரியத்தை நாம் செய்யலைன்னா, அவனை என்ன செய்கிறாரா, உண்மை இல்லாதவன் எங்கே போட போகிறாரோ அந்த இடத்துல போட்டுருவாருன்றார். ஊழியக்காரன் தான் அவன். யார்? ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக நீயும் நானும் நடக்கலை அப்படின்னும் பொழுது அவனுக்கு என்ன பங்கு, உண்மை இல்லாதவன் பங்கு என்னவோ அதை அது சொல்கிறார். உண்மை இல்லாதவர்களுடனே அவன் என்ன செய்கிறானா, அவன் பங்கை நியமிப்பான். அடுத்து சொல்கிறார், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். எத்தனை அடிகளா? அநேக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படும். யாருக்கு? தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாய் இராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 48வது வசனத்தில் சொல்கிறாரு. அறியாதவனாயிருந்து, அறியாதவன்னா யாரு? எஜமானுடைய சித்தத்தை அறியாதவன், ஆண்டவரை பற்றிய அறியாதவன், புறஜாதியால் ஒரு மார்க்கத்தான், அப்படிப்பட்ட எதுவுமே அறியாதவன், ஆண்டுடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவருடைய கட்டளை என்னன்னு அறியாதவனாய் இருந்த அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். இந்த அநேக அடிகள் சில அடிகள்னும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன ஆண்டவரே, அநேக அடிகள் யாருக்கு, சில அடிகள் யாருக்கு, அடியே இல்லாமல் பாக்கியவனாக தப்பித்தவன் யார்? இந்த மூணு லிஸ்ட்டில் நீ நானும் எந்த லிஸ்ட்டில் இருக்க போகிறோம்? அநேக அடிகள் வாங்குகிற ஊழியக்காரனா, இல்லை விசுவாசியாக இருக்க போகிறோமா, இல்லை சில அடிகள் வாங்குகிற ஊழியக்காரனா விசுவாசியாக இருக்க போகிறோமா, இல்லை இது அடியே வாங்காமல் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய ஊழியக்காரனா விசுவாசியாக இருக்க போகிறோமா? இந்த மூணு தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அன்பா இல்லையா, அறியாதவனாக இருந்து அடிகளுக்கு ஏதுவான வேலை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படும். அவன் தான் அதிக அநேக அடிகள் அடிக்கப்படணும், ஆனால் அவனுக்கு என்ன அடியா? சில அடி. அறிஞ்சவனுக்கு என்ன அடியா? அநேக அடி. ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி நாம் நினைக்கிறோம் அறியாதவனுக்கு தான் அநேக அடிகள் கிடைக்கும், நமக்குலாம் கொஞ்சமாக இருக்கும்னு. ஆனால் இங்கே அங்கே இங்கே என்ன சொல்கிறாரு, அறியாதவனுக்கு என்னது? சில அடி. அறிஞ்சு செய்யாதவனுக்கு பல அடி. ஆனால் அறிஞ்சு நீ செஞ்சனா நீ நானும் பாக்கியவனாக இருப்போம். ஆமேன். அதனால் இன்றைக்கி ஆண்டுடைய சித்தத்தை அறிந்து ஆண்டுடைய திட்டத்தின்படி ஆண்டுடைய கட்டளையின்படி செய்யக்கூடிய கிறிஸ்தவனாய் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கி ரொம்ப சொல்கிறார் ஆண்டவர். அதனால தான் அடுத்த கீழே உள்ள வார்த்தையை பார்த்தோன்னே நான்லாம் நடுங்க ஆரம்பித்தேன். என்னென்னா, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இதான நியாயம். ஒருத்தவன்கிட்ட கொஞ்சமாக கொடுத்தா கொஞ்சமாக கேட்கலாம், அதிகமாக கொடுத்தா அதிகமாக தான் கேட்பாங்க. அதான் மனுஷருடைய மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். அன்பான்லே, இதே ஃபார்முலா தான் இன்றைக்கி நம்ம இடத்துலையும் ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கி அதிகமாய் சத்தியத்தை கேட்கிற நாமல், அதிகமாக இரகசியங்களையும் பரலோக இரகசியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற நமக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னென்னா, அதிகமான பலனை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கி நீ நானும் அதிகமாய் பலன் கொடுக்கிறவளாக இருக்கிறோமா, இல்லை தாளந்துகளை எல்லாம் புதைத்து வைத்து விட்டு ஆண்டவரே நீ வைக்காத இடத்துல எடுக்கிறவரும் அறுக்காத இடத்துல நீனே அறுக்கிறவருமா இருக்கிற கஞ்சாமுட்டி ஆண்டவர், அதனால் நான் உன் தாளந்தெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நீ கொடுத்த காசெல்லாம் பொதிச்சு வச்சு ஆண்டவரே இந்த வார வாரக்குள்ளே வாங்கிக்கோன்னு கொடுத்தேன்னா, அவனுக்கு நியமிக்கப்பட்ட இடம் தான் நமக்கு நியமிக்கிறோம். ஆண்டவரே அறியாதவனுக்கு என்ன நியமிப்பாரோ அந்த இடத்துக்கு தான் ஒன்னே அனுப்புவார். ஆண்டுடைய தாளந்தை பெற்றும், ஆண்டுடைய சத்தியத்தை பெற்றும், ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றும் நமக்கு அந்த நரகம் நமக்கு தேவையா? அன்பாவிலே, ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் அதிகமாய் கொடுக்கும் பொழுது இன்னைக்கு உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது அதிக பலன் கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக நீ நானும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? சுயநலத்தை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். நம்ம யார் எக்கேடு கெட்டால் நமக்கு என்ன, யார் அழிந்து நரகத்துக்கு போனால் நமக்கு என்ன, நாம் உண்டு, நம்முடைய வாழ்க்கை உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு என்று சொல்லி இந்த கிறிஸ்தவன் சுயநலத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த பிசாசுனால டைவெர்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிற அந்த டைவர்ஷனில் போயிட்டு இருக்கிறோம். அன்பாவிலே, இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு எஜமான் வரும்பொழுது உன்னிடத்தில் என்னிடத்தில் எதை எதிர்பார்ப்பார் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரனாக இருக்கிறானா, உண்மையும் விவேகம் உள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிறோமா, எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணோம், எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி நாம் கிடைத்த இந்த சத்தியத்தை அநேகருக்கு கொண்டு சேர்த்தோம். இன்றைக்கி நான்லாம் ஓடுறதுக்கு ரீசன் என்னன்னா இதான் ரீசன். இன்றைக்கி எவ்வளோ பேர் என்ன கேவலமாக பேசலாம், எத்தனை பேர் வெறியேற்றிட்டுருக்கலாம். நேற்று கூட நான் சொன்னேன், சவுதி அரேபியாவில் நான் வார்த்தையை கொடுக்க போகிறேன், எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஜெபத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தேன். அதில் ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நீ இது இப்போது லோக்கலில் ஜபம், லோக்கலில் வார்த்தையை கொடுத்தாக்கா ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லாமல் அது என்ன ஃபாரினில் போய் வார்த்தையை கொடுக்கும்போது மட்டும் ஜபம் பண்ணுன்னு சொல்கிற, இதில் உள்நோக்கம் ஏதோ இருக்கிறதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு எனக்கு பதில் அனுப்புகிறார். அவர் ஆண்டவரே நீர் ஆசீர்வதின்னு சொல்லி விட்டுட்டேன். எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பாரு எப்படிப்பட்ட ஒரு நேரோ மைண்டு. இன்னைக்கு எப்படி ஆகிலும் ஆண்டுடைய வாக்கு தத்தம் நிறைவேறணும், உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொல்லி அநேகர் என்ன செய்யுங்க, சீஷராக்குங்க. இன்னைக்கு இந்த சத்தியம் தெரியாமல் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு சில அடிகள், அநேக அடிகள். ஏன் உனக்கு அடியே அநேக அடிகள் வேணுமா, சில அடிகள் வேணுமா, இல்லை அடியே வாங்காத ஒரு பாக்கியவனாக மாற வேணுமா? அன்பானே, இந்த சத்தியத்தை அறியாத எத்தனை பேர் இருக்கிறோம்? எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறோ அது அதிகம் கேட்கப்படும். அதிகமாக எனக்கு கொடுக்குறாரு. நான் அதிகமாக தியானிக்க தியானிக்க, இந்த வேதத்தை வைத்து கொண்டு தியானிக்க தியானிக்க, அதிக ரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னு உள்ளார நான் எனக்கு கிடைச்ச ரகசியம், எனக்கு வெளிப்படுத்தின அந்த ரகசியத்தை நான் யாருக்கிட்டையாவது சொல்லி தான் ஆகணும். அதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், அதுக்காக சொல்கிறேன், அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் உட்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் என்ன செய்கிறேன், அநேகருக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறேன், பல ஆயிரம் பேருக்கு அனுப்பிச்சிட்ருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், யூஸ் ஃபேஸ்புக்கில் அனுப்புகிறேன். என்ன காரணம்? எப்படியாவது யாருக்காகலையாவது இந்த சத்தியம் போய் விழுந்து அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, ரட்சிப்பு பெற மாட்டாங்களா, விடுதலை பெற மாட்டாங்களா என்ற வாஞ்சையில் ஆத்தும தாகத்தில் பண்ணுறோம். இன்னைக்கு நீ நான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சோவரிலே சோவரியே, சபை மக்களே, திருச்சபை மக்களே, இன்னைக்கு அதிகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நமக்கு சந்தோஷம் தானே. எங்கள் சபையில் சொல்கிற சத்தியம் மாதிரி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லி மாறுத்திய அது என்ன புண்ணியம்? ஆண்டவர் வரும்பொழுது உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? அநேகருக்கு எனக்கு கிடைச்ச இந்த வெளிச்சத்தை நான் பத்து பேருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும், எனக்கு கிடைச்ச இந்த சத்தியத்தை பத்து பேருக்கு நான் என்ன செய்யணும், கொண்டு சேர்க்கணும். அதான் சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு அஞ்சு தாளந்து கொடுத்துட்டு போனார், அவன் அஞ்சு என்ன செஞ்சான், பத்தாக்கணும். ஒருத்தனுக்கு பத்து தாளந்து கொடுத்தாரு, அவனுக்கு பத்தை இருபதாக்கி கொடுத்தான். ஒருத்தனுக்கு ஒரு தாளந்து கொடுத்தாரு, அவன் என்ன செஞ்சான், புதைச்சி வச்சான். வரும்பொழுது என்ன செஞ்சார் இவர், பத்தை ப இருபது ஆக்கணும் வந்து கொடுக்குறான். அப்போ அவனை என்ன செய்கிறார், பாராட்டுறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இன்னைக்கு அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன்னு சொன்னார். அடுத்து அஞ்சு தாளந்து கொடுத்தவன் பத்து தாளந்து ஆக்கி ஆண்டுகிட்ட, ஆண்டவரே நீ அஞ்சு தாளந்து கொடுத்தீங்க, நான் பத்து ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா, நீ அவனையும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன்னை நான் அதிகாரி அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்கிறேன்னார். இந்த ஒரு தாளந்து கொடுத்தவன் என்ன செஞ்சான், புதைச்சி வச்சு ஆண்டவரை குறை சொன்னான். என்னன்னு சொன்னான், நீ கஞ்சாமுட்டி தேவன், நீ வைக்காத எடுக்கிறவரு, நீ அப்படி இப்படி கருமி கஞ்சேன், அதனால் உன் பணத்தை நான் ஜாக்கிரதையாக வச்சுருக்கிறேன், அப்படி இந்த ஒரு பணம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஒரு பணத்தை கொடுத்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதா வட்டிக்காரன் கடையில் கொடுத்தால்தான், காசு கடைக்காரன் கடையில் போட்டு வச்சுருந்தா கூட இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா என்ன ஆயிருக்கும், குட்டி போட்டிருக்குமே, அதை நான் வந்து எடுத்துகிட்டு பண்ண ரெண்டு ரூபா அது, நீ ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் புதைச்சி வச்சேன்னு சொல்கிறிய, நீ ஒன்றை விட ஒரு சோம்பேறித்தனமான ஆள், ஒன்றை விட ஒரு அயோக்கியத்தனமான ஆள், ஒன்றை விட ஒரு உதவாக்கார ஒன்றுமே கிடையாது, இவனை நரகத்தில் போடுங்கன்னு சொல்லி அவனை போட்டார். அதோடு இல்லாமல் அவங்ககிட்ட இருந்த அந்த ஒரு ரூபாவை வாங்கி யார்கிட்ட கொடுத்தாரு, அந்த பத்து தாளந்து உள்ளவன்கிட்ட கொடுத்தார். யார்கிட்ட கொடுத்தாரு, பத்தை இருபதாக்கணவன்கிட்ட. ஏன்னா அவன் என்ன செய்தான், அதை புரோஜனமாக்கினான். அன்பாலே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும் சரி, சத்தியமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எதுக்காக, நீ டெவலப் பண்ணணுன்றதுக்காக. பத்து ஆத்துமாக்களுக்கு, இருபது ஆத்துமாக்களுக்கு, ஆயிரம் ஆத்துமாக்களுக்கு நீ புரோஜனமாக இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு இவ்வளோ திறமையும் தாளத்தையும் கொடுத்தாரு. ஆனால் நீ நான் என்ன செய்திருக்கிறோம், அதை புதைத்து வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பாலே, இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் அநேக அடிகள் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, சில அடிகள் யாருக்கு, ஆண்டவரே அறியாதவனுக்கு, ஆண்டவருடைய சித்தன்னை என்னன்னே தெரியாதவனுக்கு சில அடிகள். இது என்ன அநியாயம்ன்றீங்க, ஆனால் அதுதான் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா நீ அறிந்தும் அலட்சியமாக இருக்கிறாய், நீ ஆண்டவருடைய வார்த்தையை தெரிந்தும் அவருடைய சித்தத்தை தெரிந்தும் அலட்சியம், எனக்கு தெரியாது சத்தியமா. அன்பாவில்லே, அப்படிப்பட்ட அசட்டைத்தனமும் அலட்சியமும் இருக்க வேண்டாம். ஆனால் தான் சொல்கிறாரு, அவன் எப்படி இருந்தானா, ஆயத்தமாயிராமல். என்னது, ஆண்டுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிற ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள். அன்பாவில்லே, இன்றைக்கி எந்த ஒரு கிறிஸ்தவனும் அநேக அடிகள் வாங்கி அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்பது தான் என்னுடைய ஆசை. அமேன். அல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பாக்கியவனாய் மாற வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் விவேகம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் மாற வேண்டும், நான் உண்மை உள்ள கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற அவருடைய சித்தத்தின்படி அவருடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாய், இன்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எங்கும் கொண்டு செல்கிற ஒரு கிறிஸ்தவனாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாம் வரும்போது நம்மளை பாக்கியவானாக மாற்றும்படியாக இந்த அநேக அடிகளும் சில அடிகளும் சரி நமக்கு வராதபடிக்கு நாமை காத்து கொள்ளும்படியாக நாம் விவேகம் உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் மாற நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. செபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்க வரீங்களோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அதிகமான சத்தியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கொடுத்து கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒவ்வொரு அனுதினமும் ஆண்டவரே எத்தனையோ சத்தியத்தை எத்தனையோ மறைபொருளை கொடுத்து வருகிறீங்க. அதையெல்லாம் கேட்டு நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாய் ஆயத்தமாகிறவனாய் அநேகரை ஆயத்தப்படுத்துகிறவனாய் ஆண்டவரே இந்த சத்தியத்தை அநேகருக்கு கடந்து கொண்டு செல்கிறவனாய் என்னை எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி ஆண்டவரே. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய் இந்த அநேகத்தில் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொன்ன அந்த உம்முடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு உண்மையுள்ள கிறிஸ்துவனாய் உண்மையுள்ள ஊழியக்காரனாய் என்னையும் எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா சபிக்கிற வல்லமைக்கு ஆண்டவரே கீழாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே வல்லமை இருந்த ஆண்டவரே அன்பின் கரம் எங்களை பிடிக்கட்டும். ஆண்டவரே அபிஷேகம் எங்களை ஆண்டவரே நிரப்பட்டும். எங்களை ஆண்டவரே விவேகம் உள்ளவர்களாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே சோம்பேறியாகவோ ஆண்டவரே தாளந்தை புதைத்து வைக்கிறவனாகவோ நான் மாற வேண்டாம். ஆண்டவரே நான் இருக்க வேண்டாம். ஆண்டவரே அசட்டை பண்ணுகிறவனாய் இருக்க வேண்டாம். ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டாம். உம்முடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்கிற கிறிஸ்துவாய் என்னை எங்களையும் மாற்றுங்க. அப்படியா செய்ய போறீங்க? நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு தங்களுடைய வாழ்க்கையின் உட்பொருளை அழகாக அறிந்து ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையில வெற்றிகரமா இருக்கிற ஒரு அருமையான இளம் தம்பதி வந்திருக்காங்க. ரெவரண்ட் இளங்கோ எபினேசர் இங்க வந்திருக்காரு. அவருடைய அருமையான மனைவி அழகா வந்து ஜெகதீஸ்வரி எனக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய அதிசயம். பிஎஸ்சி எம்ஏ எம்ஃபில் எனக்கு அதில் தனிப்பட்ட ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அவங்க வந்து தமிழ் படித்தவர். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சென்னையில் இருக்கிற மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்காங்க. அழகாக ஆண்டவருடைய ஊழியம் செய்கிற கணவரோடு இங்கே வந்திருக்காங்க. வாங்கினேர்களே நம்ம அவங்ககிட்ட பேசலாம். ஸோ வணக்கம் ஜெகதீஸ்வரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. அண்ட் உங்களையும் தம்பி, தேங்க்ஸ் அ லாட். ஸோ அழகான இளம் தம்பதியர் வாழ்க்கையின் உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டவங்கன்றதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வாழ்க்கையும் அலைக்கழிக்கப்படுது இல்லையா, கொஞ்சம் அப்படி போய் போய் தான் வரும். ஆனாலும் அந்த நேர்கோட்டில் வந்துடணும் இல்லையா. அழகாக வந்து பவுலடிகளார் சொன்ன மாதிரி பாரமான எல்லாவற்றையும் நம்மை நெருங்கி சூழ்ந்து நிற்கிற பாவமான எல்லாத்தையும் விளக்கிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடக்கடவும். அதனால் அந்த நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஓரளவுக்காச்சும் சமாதானம் வரும். ஆனால் அது இல்லாத உலகம், அது அப்புறம் பேசலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஜெகதீஸ்வரி, ஒரு இந்து பின்னணியிலேருந்து வந்தவங்க தான் இல்லையா நீங்கள்?
2: ஆமாம்.
1: சின்ன வயசு முதல்ல அவங்கக்கிட்ட பேசுவோம். எங்கே பிறந்து வளர்ந்தீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடின்ற ஊரில் உதயந்திரன்ற கிராமத்தில் பிறந்தம்மா.
1: ஓகே.
2: அங்கே வந்து என்னுடைய அப்பா வந்து மணி டிரைவரு, அம்மா வந்து ஜெயந்தி. அவங்க வந்து ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டு. இப்படி இருக்கும்பொழுது
1: இவ்வளோ பிள்ளைங்க நீங்கள்?
2: எங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் நான்கு பிள்ளைங்க. நான் தான் வீட்டுக்கு மூத்த பெண்ணு. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி ஜானகின்னு சொல்லிட்டு இப்போ அவள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கடுத்து ரெண்டு தம்பிங்க.
1: ஓகே. நாலு பேர் சிரமம் தான் இல்லையா, கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஒருவர் அந்த சம்பாத்தியத்தில்.
2: ஆனால் என்னன்னா எங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் நாங்கள் சாப்பிட்லன்றது தான் உண்மை. ஒரு பருக்க சாப்பாடு கூட எங்க அப்பாவுடைய சம்பாத்தியத்துல சாப்பிடல. கர்த்தர் தான் எங்களை வளர்த்தாரு.
1: அவர் சம்பாத்தியத்தை என்ன பண்ணுவாரு?
2: எங்க அப்பாவுக்கு வந்து குடிப்பழக்கம்.
1: எங்க பார்த்தாலும் இதே போராட்டம்,
2: பயங்கரமான குடிப்பழக்கம். இப்படி அப்படி கிடையாது, பயங்கர குடிப்பழக்கம். அந்த குடிப்பழக்கத்தால சிறு வயதுல இருந்து நாங்க ரொம்ப ரொம்ப நசுக்கப்பட்டோம்.
1: எப்படிமா வண்டி ஓட்டுவாரு, அப்ப மட்டும் ஒழுங்கா ஓட்டிட்டு வரா?
2: அதாவது என்னுடைய தம்பி, என் கூட பிறந்தவன் மூணாவது தங்கச்சி, அதுக்கடுத்த தம்பி. அந்த மூணாவது தம்பி பிறக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாரு, உண்மையும் சுத்தமா நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த தம்பி பிறந்த பிறகுதான் அவருக்கு அந்த குடி பழக்கம். ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச உடனே அதுல போய் சேர்ந்த உடனே அவருக்கு வந்து அந்த குடி பழக்கம் தானா வந்து தொட்டிக்கு கொண்டுச்சு. அப்போ அதுல இருந்து அவர் ஆரம்பிச்சவர். எங்களுடைய படிப்பு காலத்துல எல்லாம், பள்ளி பருவத்துல எல்லாம் நாங்க ஒரு நாள் கூட எங்க அப்பா வந்து நல்ல எங்களை பாத்துக்கிறாரு,
1: பாசமா இருக்கிறாரு.
2: வேலைக்கு போயிட்டு வந்தாலும் இந்த சம்பாத்தியத்தை எல்லாரும் அந்த குடிக்கார நண்பர்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு அஞ்சு பைசா கூட கொடுக்க மாட்டாரு.
1: அவரை போல அழிக்குதுமா அந்த குடி பழக்கம்,
2: குடி குடியை கெடுக்கும்ன்றது உண்மையிலே உண்மைதான்.
1: இப்படிதான் அம்மா சமாளிச்சாங்க.
2: ரொம்ப கஷ்டம். 23 வருஷம் அப்பா கூட வாழ்ந்து அடி உத,
1: அதுதான் குடிச்சிட்டு சும்மா இருக்க மாட்டாரு.
2: ஆமா, குடிச்சிட்டு வந்துட்டாலே அம்மாவை அடிக்கணும்ன்றதுதான் அவருடைய மெயின் அந்த திங்கிங்காக இருக்கும் அவருக்கு. வீட்டுக்கு வந்தாலே அப்பா வந்து குடிச்சிட்டு வந்துட்டாருனாலே ஐயோ சண்டை போட போறாரு, சண்டை போட்டார், நாங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே நடுங்கிட்டு இருப்போம். நாங்கள் என்ன வார்த்தை பேசினாலும் ஏதோ ஒரு சண்டையை போட்டு கலரி உருவாக்கி ஏதாவது ஒன்று அட்டி தண்ணி நடக்கும். டே அம்மாவை துரத்தி துரத்தி அடிப்பாரு. நாங்கள் ரோடு ரோடாக ஓடுவோம் சின்ன வயசுல. இந்த மாதிரி பாதிப்புக்கு நடுவுலையும் கர்த்தர் வந்து எங்களுக்கு நல்லா
1: சாப்பிட்டீங்க. என்ன பண்ணாங்க?
2: தாத்தா வந்து ஈபியில வந்து கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகஸ்தரா இருந்தாரு. அப்ப தாத்தா பாட்டியோட அரவணைப்புல எங்களை ஆண்டவர் வந்து வளர்த்தெடுத்தாரு. தாத்தா பாட்டி வந்து எங்களை புறக்கணிக்கல. அவங்களுடைய பிள்ளைகளை போல. லேட் முனிசாமி டிரைவர், என்னுடைய பாட்டி இன்றைக்கும் எங்களுக்கு வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ராதாமணின்னு அவங்க பேர் ஊரில் இருக்காங்க. ரொம்ப அழகாக எங்களை வந்து கேர் எடுத்து,
1: இது அவங்களுடைய ஒரு அரவணைப்பு இருந்தது. ஆனாலும் அந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையா இருந்திருக்கு.
2: அது உண்மை. எப்படின்னா அவங்க
1: படிக்க முடிஞ்சதா?
2: படிக்க முடியாது. எங்க நாலு பேருக்குள்ளவோ ஒரு மனத்தாழ்மை, ஒரு ரொம்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை வந்துடுச்சு. ஆனாலும் நான்கு பேரும் அப்படி ஊர்ல மெச்சுக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து
1: படிக்கிற பிள்ளைங்க,
2: நாலு பேருமே
1: படிக்க வைக்க வசதி வேணுமே.
2: பாட்டி படிக்க வச்சாங்க, தாத்தா பாட்டி படிக்க வச்சாங்க. ஆண்டவர் தான் அவங்க மூலமா அப்போருந்தே அந்த படிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு வந்து என் லைஃப பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு.
1: இப்ப பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களே, அந்த பார்த்து கூட உங்க அப்பாவுக்கு மனம் திரும்பல?
2: எங்க அப்பாவுக்கு என்னன்னா, அந்த குடிப்பழகத்துல கூட நல்லா என்கரேஜ்மெண்டான வார்த்தைகளை பேசுவாரு.
1: பிள்ளைங்களுக்கு வெறும் வார்த்தையை மட்டும் கொடுத்து
2: என்கரேஜ்மெண்டா பேசு. எங்க பாட்டி சொல்லுவாங்க, டே மணி ஜெகதா என்ன, ஜெகதீஸ்வரின்றத ஷார்ட் பண்ணி ஜெகதான்னு சொல்லுவாங்க. ஜெகதா என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கிறான்னு பாத்தியா, ஜானகி என்ன மார்க் எடுத்துட்டு வந்திருக்கிறான்னு பாத்தியா, சந்திரன் என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாத்தியா, கார்த்தி என்ன மார்க் எடுத்திருக்கான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லும்போது, என் பசங்களாம் நல்லா படிக்குவாங்கம்மா, புலிக்கு பிறந்தது பூனி ஆகுமா அப்படின்னு அப்படி எல்லாம் பேசுவாரு. நல்ல ஆங்கில புலமை மிக்கவரு. நல்லா
1: இப்படி ஒரு வேண்டாத பழக்கம் அழிக்குது இல்ல மனுஷர்.
2: நிச்சயமா
1: உடம்புக்கு எதுவும் வரலையா இருக்கு?
2: இல்ல, எந்த பலவீனமும் வரல. என்னன்னா ரொம்ப உடம்பு சோர்வா இருக்கு, அப்படிதான் பண்ணுவாரு. இது மாதிரி ரொம்ப குட்டி பழக்கத்துல காரணம் கேட்டா ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லைன்னு அப்படி பண்ணுவாரு.
1: அடிமைத்தனம், அது ஒரு அடிமைத்தனம், காரணம் எல்லாம் கிடையாது.
2: ஆமா,
1: இப்படியே எவ்வளவு நாள் ஓடிச்சு
2: இது மாதிரி? இப்பவும் கூட அந்த மாதிரி.
1: இவ்வளவு வருஷம் குடிச்சு உடம்பு தாங்குதா?
2: முடியலன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா மாறினாரு ஒரு
1: முறை.
2: அப்ப என்னுடைய கல்யாணம் ஆன நேரத்துல.
1: ஓகே, சோ இப்படியே இதுலதான் நீங்க படிச்சு வளர்ந்தீங்க. சோ இதுல வந்து ஆண்டவரை எப்படிமா பிடிச்சீங்க?
2: என்னுடைய அம்மா வந்து அப்பாவால அடி வாங்கும் பொழுது அப்பாவின் இடத்துல வந்து அந்த அன்பை தொலைச்ச போகுது. ரொம்பவும் வைராக்கியமா முட்டி போட்டு முழங்கால ஜபமாலை உருட்டி ஜபம் பண்றத நான் பார்ப்பேன். அப்போ வந்து இருட்டு அறையில மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு அவங்க ஜபம் பண்ணும்போது அது என் மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிடுச்சு. அப்பதான் எனக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்து அறிமுகமானாரு. என்னுடைய பாட்டி குடும்பத்தை வைராக்கியமான ஒரு இந்து பின்னணியம் கொண்டவங்க. நாங்களும் வந்து எல்லா இந்து கோயில்கள் எல்லா கோயில்களுக்கும் எங்க அத்தமாருங்களோட எல்லாரோட அப்படியே போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சோடனே அப்படியே போவோம். போயிட்டு தரிசிச்சுட்டு வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ ஆண்டவரை நான் எப்படி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா, அந்த ரெண்டாவது படிக்கும் பொழுதே ஆண்டவர் எனக்குள்ள இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, என் உள்ளத்துக்குள்ள வாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலும் நான் வந்து எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு தான் தூங்குற வழக்கம் எனக்கு இருந்தது. அப்போ வந்து ரெண்டாவது படிக்கும் போது சிலுவைப்பாதை போவாங்க, ஊர் முழுக்க போவாங்க. அந்த சிலுவைப்பாதை தியானத்துக்காக, நீங்களும் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டுன்றதுனால இது உங்களால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ வந்து நைட்டெல்லாம் அதை போய் சுத்திட்டு நான் என்ன பண்ணேன்னா, நைட்டு சர்ச்சிலே போயிட்டு ஏசப்பா உன்னுடைய பாடுகள் இதெல்லாம் நாங்கள் அந்த மறைக்கல்வின்னு சொல்லி கத்து தருவாங்க. அதுக்கு நானும் என் தங்கச்சி போனா நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவோம். அந்த வேலூர் மறை மாவட்டத்துல அந்த மறைக்கல்வி பாடத்துல நானும் என் தங்கச்சி தான் முதல் பரிசு வாங்குவோம். அந்த மாதிரி கர்த்தர் கிருபை செய்த. அப்போ வந்து ஆண்டவரை குறித்து மிகவும் ஒரு பாரத்தோட உள்ள உடைக்கப்பட்டு அப்படியே அழுதுருவேன். ஏசப்பா சிலுவில் அரைஞ்சாங்கன்னா உடனே பல பல பலன்னு தண்ணி ஊத்தும். ஏசப்பா வந்து ஆணி அடிச்சாங்க, அவர் ரத்த சிந்தினாரு அப்படின்னு உடனே அம்மாவும் கொஞ்சம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அம்மாவுக்கு வந்து பயங்கர எதிர்ப்பு வீட்டுல இருந்தாலும் அம்மா எங்களுக்கு மறைமுகமா ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த கோயிலுக்கு சர்ச்சில் போயிட்டு நான் என்ன பண்ண, தூங்கிட்டேன். அங்கே சர்ச்சில் போய் அந்த ஆராதனை இரவு நேர ஆராதனை எல்லாம் முடிஞ்சு தூங்கிட்டேன். ஆனா வீட்டுல ஊர் முழுக்க என்னை தேடி பார்த்துட்டு நான் ஆளே இல்லை, எங்கெங்கோ தேடி பார்த்தாங்க. அப்படியே காலையில வரைக்கும் முடிச்சுட்டு வந்துருக்காங்க. நான் தூங்கி எழுந்து சர்ச்சில இருந்து வீட்டுக்கு நேரா வந்துட்டேன். ரெண்டாவது படிக்கும் போது வீட்டுக்கு வந்ததும் பெல்ட் எடுத்து வச்சு சரியான அடி. எதுக்காகனா, எதுக்கு சர்ச்சுக்கு போனேன், ஏன் சர்ச்சுக்கு போனேன், பாட்டி எங்க அப்பாவுடைய மாமா அவங்களாம் ரொம்ப வைராக்கியமா இருப்பாங்க, இப்ப கூட வைராக்கியமா இருப்பாங்க. அந்த அப்படி வைராக்கியமான குடும்பத்துல இருந்து ஆண்டவர் என்ன தெரிந்தெடுத்தாரு.
1: பிடிச்சதான் ஆண்டவரை பிடிச்சிட்டு
2: அடி வாங்கி அதுல இருந்து அப்படியே நான் வந்து ஆண்டவரை ஆண்டவர் மேல அதிகமான அன்பு, மற்ற கடவுள்களையும் அப்படியே துதிச்சுட்டு படுத்துருவேன்.
1: முழுமையான ரட்சிப்பு,
2: முழுமையான ரட்சிப்புன்றது என்னுடைய பிளஸ் டூ முடித்த பிறகு ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ வந்து ஆண்டவர் அதை செஞ்சாரு. அதுல இருந்து நான் வந்து ஆண்டவர் என்னுடைய படிப்புக்காக நான் ப்ரே பண்ணேன். இப்போ வந்து பிளஸ் டூ முடிச்சோடனே படிக்கவே வைக்க முடியாதுன்னு பாட்டி சொல்லிட்டாங்க. படிக்க வைக்க முடியாதுன்னு அங்கதான் அப்படியே படிக்கிற பருவத்துல ஊராறு எல்லாரும் போற்றி புகழ்ற வண்ணமா படிச்சுட்டேன். ஆனா ஹையஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிக்ட்ல சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க், இது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு படிக்க வைக்க முடியாது.
1: ரொம்ப வேதனையா இருக்கும்ல,
2: உள்ள உடஞ்சு போயிட்டேன். ஆண்டவரே, எங்களை குறித்து என்னதான்ப்பா நோக்கம் வச்சிருக்கிறீங்க? உங்களை தானேப்பா நான் அம்மாவும் நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் எங்களுடைய வாழ்க்கையில அப்பாவுனுடைய அன்பு இல்லாமலே, அரவணைப்பு இல்லாமலே, அப்பான்னு இருக்காரு ஆனா அரவணைப்பு இல்லாமலே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது இது நானே என் தங்கச்சி பேசிக்கொள்வோம். அப்ப பேசிட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல எங்க சித்தப்பா வந்து ஆண்டவரை அறிந்துகிட்டாரு. அவரு ஆனா வந்து ஒரு வசனம் போட்டிருந்தாரு, கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி. அந்த வசனம் வந்து பீரோல ஸ்டிக்கர்ல மாதிரி ஒட்டி வச்சிருந்தாரு. அது ஒண்டிதான் எங்க வீட்டுல இருந்தது, அது மட்டும்தான் இருந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி போய் நின்னு தாவணி பாவாடைதான் போட்டுட்டு இருப்பேன். போய் நின்னுன்னு அழுவேன், முக்காடு மாதிரி போட்டுட்டு அப்படியே போய் அழுது அழுது அழுது கதறுவேன். ஆண்டவரே, என்னுடைய எய்மே வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு கலெக்டர் ஆகணுன்றது வந்து ஒரு வெறித்தனமான ஒரு குறிக்கோள். அப்படி இருக்கும்போது எனக்கு மேற்படிப்புக்கே போக முடியாத அளவுக்கு இருக்கே சுவாமி, இப்படிப்பட்ட பாடுகள் இருக்கே, சின்ன வயசுலேருந்து சந்தோஷத்தையே பார்க்கல, எப்படி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுவேன். அப்படியே எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளத்துக்குள்ளே அப்படியே உடஞ்சி அழுது அழுது ஆண்டவரோட கிருபையில எனக்கு காயிதேமலை கவர்மெண்ட் காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மெரிட்லே சீட் கிடைக்க கத்தர் கிருபை செய்தார்.
1: பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஆண்டவர் நல்லவர். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சு, எம்ஏ தமிழ் படிச்சு,
2: எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி யுஜிசியோட ஸ்பான்சர்ல படிச்சு,
1: ஆண்டவர் நல்லவர். ரெவரண்ட் எபினேசர் கிட்ட பேசலாம், இளங்கோ எபினேசர், எல்லாம் நல்ல தமிழ் பேர் வச்சிருக்காங்க. என்ன பின்னணியை சேர்ந்தவங்க நீங்க? பாரம்பரியம்
3: கத்திருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் தமிழ் சுவிசேஷ ருத்ரன் திருச்சபை, டிஎல்சி,
1: கிறிஸ்டியன் ஃபேமிலி தான்,
3: கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஸோ அக்கா, நீங்கள் பேசும்பொழுது முதல்ல சொன்னீங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர் ஆண்டவர் சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் தாயின் கருவில் தெரிஞ்சிருக்கிறாரு. அது எப்படின்னு சொன்னால், எனக்கு குழந்தை இருக்கும்போது பேர் வைப்பாங்க எட்டாவது நாள், அப்போது இளங்கோன் தான் பேர் கொடுத்தாங்க. அப்போது ஐயர் என்ன பண்ணார், என்னம்மா ஒரே பேர் இளங்கோன் இருக்குது, ஒரு கிறிஸ்டின் நேம் இல்லையானா, எனக்கு தெரியலையா, நீங்கள் என்ன சொல்லுங்க யான்னு சொல்லும்பொழுது, நம்ம சர்ச்சோட நேம் எபினேசர் ஆலயம், இளங்க எபினேஷன் வச்சிடலாமே சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்ப்பாங்க. ஸோ அண்ணன் ஃப்ரீயாக விட்டுருந்தாரு. அப்பா வந்து விவசாயம், அம்மாவும் விவசாயம் தான், நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்போருந்தே எனக்கு அம்மா ஒரு கட்டுப்பாடோடு வளர்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியாது திருவள்ளூர் பக்கத்தில்
1: பின்னாடி போனோம்
3: பெருமைப்பட வேண்டிய படிக்கும் பொழுது அம்மா ஒரு மரணப்படுக்கையான சிக்கு, ஒரு இனம் கண்டு என்ன கண்டு முடியாத ஒரு சுகவீனம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்கள அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரணத்து நேராக போகும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, இந்த பிள்ளைங்களை விட்டுட்டா என்னுடைய வீட்டுக்கார் எப்படி இதை காப்பாற்றுவார், அவங்களாம் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, என் பிள்ளைங்க வளர்ந்துட்ட பிறகு எனக்கு என்ன பண்ணுங்க எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்தே நான் சாட்சியாக என்னுடைய பிள்ளை இளங்கோவை ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருத்தனை பண்ணதா பின்னால் என்ன சொன்னாங்க. அது எப்படின்னு சொன்னால், அப்போது என்னால் டென்த்து வரை தான் படிக்க முடியுது, அதன் பிறகு தொடர முடியல. வீட்டில் ரொம்ப கடுமையான வறுமை, கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அம்மா நல்லா ஜெபிப்பாங்க. இன்னைக்கு அவங்களுடைய அந்த ஜெபம் தான் இப்போ நான் உணர்றேன் அதை. ஸோ அப்பா வந்து சொல்லுவாங்க, அந்த பூமிக்கு நோக்காத மனுஷனும் அது போல் ஒரு நல்ல மனிதர் அப்பா. அம்மா கோவப்பட்டா கூட எங்கள் அப்பா கோவப்பட மாட்டாரு. ஸோ நான் அப்பாவை வரும்போது
1: ஆண்களும் இருக்கிறாங்க உலகத்தில்,
3: ஏன் அப்பா வரும்போது தான் தெரியுது அவனுடைய வேல்யூ என்னன்னு தெரியுது இப்போ. ஸோ அதனால் அப்படி வளர்ந்துட்டு இருந்தோம். என்னுடைய படிப்பு தொடர முடியல, ஸோ அதன் பிறகு மேல் படி படிக்கணும்னு சொல்லும்போது, மேலே போகும்போது படிக்கணும்னு நினைக்கும் பொழுது வீட்டோட நெருக்கடி, ஃபினான்ஷியல் நெருக்கடினால முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போது ஊழியத்துக்கு போப்பா அம்மா சொல்கிறாங்க, இது மாதிரி நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன்,
1: உடம்பு நல்லாயிடுச்சு,
3: நல்லா ஆயிட்டாங்க, கருத்துக்கிருப்பையில் பொருத்தனை பண்ண பிறகு அது என்னன்னு சொன்னது, ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் டைமில் டாக்டராலே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை.
1: ஓகே,
3: அப்படியே ரொம்ப நான் காலையிலேருந்து ஒரு 3:00 போயிட்டே இருக்கேன் தியேட்டரில், நிறைய ப்ளீடிங்லாம் போயிடுது. அப்புறம் என்னுடைய தாய் மாமன் ஒருத்தர் பிளட், அவருடைய அம்மாவோட பிளட் குரூப் இருந்து அதை கொடுத்து, ஸோ அதன் பிறகு அம்மா மறுபிறவி அம்மா பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் ஈக்காட்டில், ஒரு சிஎஸ்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அதை ட்ரீட்மெண்ட் அம்மா பண்ணாங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அம்மா பேர் செல்லமணி, செல்லமணி நீ வணங்குற உங்க கடவுளை காப்பாற்றிட்டாரு, ஏசுவாமி காப்பாற்றிட்டாரு, அற்புதம் செஞ்சிட்டாருன்னு சொன்னோடனே அப்போ அந்த மறுபிறவி அம்மாவுக்கு, ஸோ அதை அன்னைக்கு சொல்றாங்க, அப்பா நான் இது மாதிரி பொருத்தனை பண்ணிட்டேன், என்ன கேட்காம ஏமா பண்ணீங்க நீங்க,
1: அது விருப்பமா இருந்ததா,
3: என்ன அது சந்தோஷப்பட்டேன், ஆனா நீங்க ஊழியது போ, நான் படிக்கிறமா, படிச்சுட்டு அப்புறம் போறேனே, இல்ல இல்ல இப்ப போனா நல்லா இருக்குமே அப்படி சொல்றாங்க, நம்முடைய வீட்டோட சூழ்நிலையும் மேற்கொண்டு படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்றாங்க. அதுவரை அந்த இளம் வயசுலேயே அனுப்புனாதான் ஊழியத்தில் பக்குவப்படுமோ அவங்க அம்மா நினைச்சிருப்பாங்க. எனக்கு சின்ன வயசு, நான் சொன்னேன் அண்ணங்க என்ன அனுப்புங்கம்மா, ஏன்னா வீட்டில் எனக்கு கூட பிறந்த 4 அண்ணன், ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, நான் மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுவேன் கேட்பேன். இன்னொன்று, சின்ன வயசுலேருந்து அண்ணனுங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுனால சினிமாக்கெல்லாம் போயிடுவாங்க. ஸோ நான் எப்பயாச்சும் பாக்கெட் மணி கொடுக்க 1-2 சேர்த்து சினிமா போகலான்னு சொன்னால் அனுப்ப மாட்டாங்க. அப்படியும் சினிமாக்கு நான் போயிட்டு தெரியாமல் அடிவானு போயிட்டு வரலாம், அது கூட சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் எனக்குள்ளே இருக்கும், அப்போ எது தப்பு பண்ணுறேன் தப்பு பண்ணுறேன்னு ஆண்டவர் உணர்த்தது எனக்கு தெரியாது, ஆண்டவர் உணர்த்தது எனக்கு தெரியாது, இளம் பருவம் சின்ன வயசில் தெரியாது எனக்கு. ஓ அப்போது ஊழியத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது சரி அண்ணன் சொல்லிட்டாம்மா இவன் போக மாட்டேன்றான், இவனை மாடு மேய்க்க விட்டுலாமா, படிக்க தானே சொல்றோம், அதுவும் படிப்பு தானே, கடவுள் பத்தி படிப்பு தானே, நம்ம ஊர்ல 1000 மரம் எப்படி இருக்கிறாங்க, இது ஆசீர்வாதமான வேலை தானே சொல்லும் போது, இல்ல நீங்க என்ன போகணும் பொழுது மாடு மேய்க்க விடணும் போது யோசிக்க ஆரம்பிச்சு, அடடே மாடு மேய்ச்சா நம்ம வாழ்க்கை கேவலமாயிடும், சரி வேண்டான்னு சொல்லிட்டு சரி சம்மதிச்சிட்டேன். சம்மதிச்சுட்டு அங்க போயிட்டு படிக்கலான்னு போகும்பொழுது, டிப்ளமோ இன் தியாலஜி அப்படி படிக்க அங்க போகலான் போது, அங்க ஒரு சூழ்நிலை போனோடனே வீட்டு ஞாபகம் வருது. எனக்கு இங்க ரெடிஸ் பக்கத்துல ஒரு கல்லூரியில பைபிள் ஸ்கூல்ல போய் படிக்க சேர்த்து விட்டாங்க. ஹாஸ்டல்ல இருந்து படிக்கணும். அப்போ எனக்கு என்னடாது மறுபடியும், எனக்கு இளம் வயசுல ஹாஸ்டல்ல ஒரு ரோமன் கேத்தலிக் போர்டிங் ஹாஸ்டல்ல ஒரு 3 இயர்ஸ் படித்தேன். ஸோ அதனால சரியான சாப்பாடு இருக்காது, வேலை செய்யணும் அப்படினால திரும்ப ஹாஸ்டல் போது கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. அம்மாவோட அந்த பாசம், அண்ணன் தம்பி பாசம் அதிகமாக தாக்க ஆரம்பிச்சது. சொல்லாம கொல்லாம அங்கிருந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். இங்க வரும்பொழுது என்னுடைய உபதேசர் கூப்பிட்டு பேசினாரு, ஊழியத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க, நீங்க ஏன் திரும்ப வந்துட்டீங்கன்னு சொன்ன. அவருடைய உபதேசர் பேர் விசுவாசம், அவர் பேரு விசுவாசம். இல்ல எனக்கு அம்மா அப்பா ஞாபகம் வருது, அண்ணன் தம்பியோட பாசம் என்னை தடுக்குது, அங்க தனியா இருக்க முடியலன்னா அவர் சொன்னார், அறிவில்லாதவனே அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்கடா, ஆண்டவர் தான் ஒரு நாள் பிரியாது இருப்பாரு, உன்னதமான ஊழியத்தை போய் திரும்பி வந்துட்டிய போடான்னு சொன்னாரு. சரி அதன் போய் கேட்டு நான் போனேன், திரும்ப நம்மளை விட மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னங்கன்னா கூப்பிட்டு வந்து விட்டாங்க. படிச்சிருக்கும் போது சரி, என்னுடைய அந்த ஆரம்ப நிலை வந்து அவங்களுக்காக, வீட்டுக்கு வந்தாலும் இருக்க முடியாது, கொண்டு வந்தீங்க தான் போடுறாங்க, வேற வழி இல்லாம
1: தள்ளி விட்டுரு.
3: ஆமா, ஒரு வேலை போல ஏதோ போனோமா, மற்றவங்க பார்த்து ஒரு படிப்பு மாதிரி படிச்சுட்டு படிப்புடா அப்படி சொன்னாங்க. அதனால படிப்புன்றதுக்காகவே நான் போனேன், எனக்கு முழுக்க படிக்கணும்னு ஒரு ஆர்வம். ஸோ அதனால படிச்சுக்கிட்டு முடிச்ச ஒரு 3 ஆண்டு முடித்தேன். முடித்தவரை ஒரு 2 வருஷம் ஒரு ஃபீல்டு மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அது முடிச்சு வந்த உடனே அங்கே அதனுடைய டைரக்டர், இந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணார், சரி இந்த தம்பி இங்கே அவங்க ஹாஸ்டலில் இருக்கு, ஹாஸ்டலில் வாடனை போடலாம் அப்படின்னு சொல்லி வாடனை போட்டாங்க. சுமார் ஒரு 8 வருடங்களாக நான் அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய அந்த ஊழிய அது மேலே இருக்கிற அந்த ஆர்வம் நம்ம உலகப்புறமாக திரும்ப ஆரம்பிச்சது. அப்போது எனக்கு ஒரு தரிசனம், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரூம் இருக்கும் பொழுது நல்ல நடுவில் தூங்கும் பொழுது தரிசனம் வருது. ஸோ ஒரு ஒரு அன்னை போல வந்து நின்று, தம்பி நீங்கள் போங்க, இங்கேருந்து நீ போகணும், நீங்கள் வந்து கிளம்பணும்னு சொல்கிறாங்க. எனக்கு அது அந்த தரிசனம் வந்த உடனே அவங்கள பார்க்குறேன், பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அங்கே இந்த சூது ஆடுறான் பார்த்தீங்கன்னா, அந்த பிளைங் கார்ஸ் ஆடுற மாதிரி ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை அந்த இடத்த பார்க்கும்போது அந்த அம்மா சைலண்ட்டாக, தம்பி இங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அவங்களை பார்த்துட்டு மறுபடியும் பார்த்துன்னு இருக்கிறேன், நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் போங்க அப்படின்றாங்க. திரும்ப கவனிக்கல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டா அதோட எனக்கு திடீர்னு விழிப்பு வந்து எழுந்து உட்காந்தோடனே எனக்குள்ளே ஜெபிக்க சொல்கிறார் ஆவியானவர், எனக்கு அது உணர தெரியல. ஸோ அப்புறம் என்ன தெரியல சுவாமின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு விடும்போது என்ன ஆண்டவர் அவர் என்னுடைய நடத்துதல கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுட்டேன். சரி இங்கேருந்து போக சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு, ஸோ அங்கிறத நான் பண்ணிட்டேன், நான் வந்துட்டேன்,
1: வந்து வேலையை விட்டு
3: வேலை விட்டு வந்தபொழுது ஸோ அடுத்து வாழ்வாதாரம் என்ன பண்ணணும் அப்படின் போது அதுக்குள்ளே ரெண்டு அண்ணனும் மேரேஜ் ஆகிடுது, அக்காவுக்கு முதல்ல மேரேஜ் ஆகிடுது. ஸோ இவங்களை சார்ந்து இருக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையில் எனக்கு டிரைவிங் தெரியும், டிரைவிங் கற்றுக்கிட்டு இருந்தனால உடனே உண்டாய் கார் கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க கார் கம்பெனிக்கு அங்கே போனேன். அங்கே போகும்போது நான் ஜெபிச்சுட்டு தான் போனேன், ஆண்டவரே எனக்கு யார் ரெக்கமெண்ட் கிடையாது, நீங்கள் மட்டும் பண்ணுங்க, அங்கேருந்து வர சொல்லிட்டீங்க, நான் வந்துட்டேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள எப்படி மோசே வனாந்தர வாழ்க்கை, அந்த எகிப்து வாழ்க்கை கொஞ்சம் நல்லா லக்ஸரியா இருந்தது. அது அது உதாசீனப்படுத்தும் பொழுது வனாந்தர வாழ்க்கை எப்படி இருந்தோ அது போல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொட ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது எனக்கு அந்த பண தட்டுப்பாடு வரும்போது சகோதரர்கள் போய் கேட்க முடியாது. அந்த சூழ்நிலை பிசாசு உணர்த்தினே இருப்பான், நீ வந்து இந்த உலகத்தில் வாழ்த்து அதெல்லாம் போன பிறகு அங்கே உண்டாய் கம்பெனியில் எனக்கு வேலை கிடைச்சது.
1: என்ன வேலை?
3: அங்கே அந்த அசம்பிளி செக்ஷனில் கிடைச்சது, அசம்பிளியில் அந்த ரோட் டெஸ்ட் இது பண்ணுறது, அந்த கார் கன்வேல அந்த பெல்ட்லேருந்து இறங்கும் போது அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ எனக்கு முதல்ல டெம்பரரி இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அங்கே இருக்கிற மேனேஜர் சூப்பர்வைசரோட கண்ணெல்லாம் தயவு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ நல்ல வேலை நம்ம கொஞ்சம் இதாக எடுத்து இதுலேயே நம்ம இருந்து நன்மதிப்பு பெற்று கொஞ்சம் அப்படியே இது பண்ணிடலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம், இனிமேல் வேணாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த ஊழியத்துடைய அந்த டைவர்ஷன் கொஞ்சம் வேலை காரணம்.
1: ஊழிய படிப்பு 3 வருஷம் படிச்சிருக்கோமே
3: எனக்கு வரல. அப்போ என்ன பண்ணது, கொஞ்சம் பணம் பார்த்த உடனே கொஞ்சம் என்னோட டைவர்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அங்கே இருக்கிற மேனேஜர் கூடுவாங்க, இல்லைங்க நீங்களை பார்த்தா இங்கே இருக்கிற ஆள் மாதிரி தெரியலையே, உங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கு வே ஆஃப் டாக்கிங்கு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அஃபிஷியல் ரேஞ்சாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னையா அது இங்கே வந்தால் கூட நமக்கு வெளியே போக சொல்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 18 months இருக்குன்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. ஸோ அப்போது சரி நம்ம இங்கிருந்து ஊழியத்துக்காக போகலான்னு போது என்னுடைய உணர்பிரா சகோதரர் சொல்லலாம், ஒரு 3 பேர் சொல்லலாம், மிஸ்டர் ஆனந்த், ரெவரண்ட் இன்பராஜ், ரெவரண்ட் சாலமோன். இவங்க என்ன சொல்றேன்னா ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிற என்பதை நான் வந்து நான் ஒவ்வொரு நாளும் இப்போதான் உணர்றேன். ஸோ அவங்க இல்லை நீங்கள் அந்த வேலைக்கு போக வேண்டாம், ஆண்டவர் ஊழியத்தை தெரிஞ்சிருக்காரு தம்பி, நீங்கள் வந்துருங்க இல்லைங்கோ சொல்லிட்டு என்னுடைய உடன்பிரவா சகோதரர் ஆனந்த் தான் பண்ணாரு, மெட்ராஸ் தியாலஜிக்கல் காலேஜில் இவாஞ்சலி சர்ச் அப்படி இருக்கிற அந்த காலேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் அவர் என்னை கேட்கவே வாங்கி வந்துட்டார். வாங்கி வந்துட்டு நீங்கள் இது மாதிரி நண்பர் இன்பராஜ் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். அவர் ரெவரண்ட் இன்பராஜ் திருத்தணியில் ஊழியம் செஞ்சுருக்கார். அங்கே வந்தோடனே அங்கேயும் என்னுடைய அனுமதி இல்லாமல் அவர் நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறாங்க. மறுபடியும் ஆண்டவர் வந்து என்னை பிடிச்சிருக்கிறத இப்போ தான் அதை உணர்றேன். அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு போட்டாங்க.
1: சரியாக
3: அதாவது தியாலஜி படிக்கிறதுக்காக, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டாங்க. சரிவே போடுங்க சொல்லிட்டு அந்த வேலை கண்டினியூ இருந்துட்டு வந்தேன். ஸோ அப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் வீட்டுக்கு வருது, அழைப்பு வருது, எனக்கு வந்து சேரத்துக்கு அழைப்பு வருது. இந்த அழைப்பு வர்றது என்னன்னு சொன்னால் அது வந்து 14 வருது, மேவோ ஏப்ரல் எனக்கு சரி அந்த ஞாபகம் இல்லைன்னா 14 வருது தேதி. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் ஒரு 2 முன்பதாக போலீஸ் செலெக்ஷனுக்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன், அதுவும் என்ன பண்ணுறது அதே தேதியில் வருது. இப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, சரி இது போகலான்னா 2 அப்ளிகேஷன் ஒரே தேதியில் வந்து நிற்குது. அது 2 முன்னாடி போட்டது, வேறொரு அரசு மாறி இருந்து மறுபடியும் முன்னாடி இருந்த ஒரு அரசு, எந்த அரசு தொடர்ந்து சொல்ல வேண்டியதில்லை, முன்னாடி இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு அந்த அப்ளிகேஷனை எடுத்து 2 முன்னாடி போட்ட அந்த அப்ளிகேஷன் எடுத்து அதே ஒரு டேட்டில் வருது.
1: என்ன சாய்ஸ்?
3: இப்போ என்னுடைய நண்பர் அவர் இன்பராஜ் அவர்களுக்கு வந்தார், ரெவரண்ட் இன்பராஜ் கொண்டு வந்தா சரி எனக்கு வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாருங்கண்ணே அங்கே போகலாம். அவர் என்ன போன சொன்னார், நீங்கள் போலீஸாக வேலை செஞ்சுட்டே ஊழியம் செய்யலாமேனு சொன்னார். சரி என்னையா திரும்ப என்ன கொஞ்சம் உள்ள வளர்ந்து திரும்ப மறுபடியும் வெளியே போகிற மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நானே திரும்ப வந்துட்டேன். வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் நைட் டியூட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வரணும், நான் செலெக்ஷனுக்காக வரணும். ஸோ அங்கே வரும்போது எப்பவுமே ஆப்ஷனில் இருக்கும், 100 meters 1500 meters ஆப்ஷன் இருக்கும், ஆனால் கம்பல்சரி 1500 ஓடினா தான் நீங்கள் செலெக்ஷன், 100 meters கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நைட்டெல்லாம் அங்கே வேலை செஞ்சேன், ஓவர் டியூட்டி பண்ணேன், கம்ப்ளீட்டாக உட்காந்து பெடல் வண்டி மேய்ச்சி எடுத்து இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பயங்கர ஜாயிண்ட் தான் பெயின் இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலை என்னோட கூட ஒரு 6 நிற்கும், நான் ஒரு 6 பேரும் 8 பேரும் லைன் நிற்கி ஓட வைக்கிறாங்க, விசில் கொடுத்தோடனே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன முன்னாடி ஒரு 3 ஓட நானும் ஓடுறேன், ஆனால் அங்கே உட்காந்து ஒரு சீப் அந்த சீப் அதிகாரி என்ன பண்ணுறாரு, இல்லைங்க கமான்னு சொல்கிறாரு. எனக்கா நம்ம தான் லீஸ்டாக வரமோ திரும்பி பார்த்தா என் பின்னாடி ஒரு 6 ஓடி வந்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி ஒரு 3 போகிறாங்க, 4 வந்துட்டு இருக்கிறேன். ஏன் தெரியும் இளவ கமான் இவனுக்கு இளவ கமான்னு சொல்றாரு, வேகமா சொல்றாரு. அப்படியே வந்து அங்க செலக்ட்
1: ஆயிட்டேன்,
3: அதுல செலக்ட் ஆயிட்டேன், அது ஃபர்ஸ்ட் இதுல செலக்ட் ஆயிட்டேன், எலிஜிபிள் ஆயிட்டேன். வேகமா போ வேகமா போன அடுத்து லாங் ஜம்ப் தான் விடுவாங்க, லாங் ஜம்ப் எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு, லாங் ஜம்ப் விடுவாங்க. ஆனா அது ஆப்போசிட்டா மாறுது, கயிறு ஏறணும்னு சொல்றாங்க. கயிறு ஏறதுல போகும்பொழுது அந்த கயிறு ஏறும்போது முதல்ல நமக்கு வந்து ரெட் இருக்கும், ரெட்டு எல்லோ க்ரீன் அப்படி போட்டிருப்பாங்க, அது என்ன ஞாபகம் சரின்னு நினைக்கிறேன். ஸோ ஏறும்பொழுது நான் ரெட்டு ஏறுறேன். ஸோ நைட்டெல்லாம் அந்த வண்டி திரும்பி ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, பிடிச்சிட்டு அப்படியே ஏறணும், ரெட்டு போயிட்டேன். அதுக்கு அடுத்து எல்லோ போனால் ரெண்டு செகண்ட் ரெண்டு ஸ்டார் வரும், க்ரீன் போனால் மூணு ஸ்டார் வந்துடும். என்னால் முடியல என்ன பண்ண இறங்கலானும் போது அங்கே செலெக்ஷன் நிற்பேன் பாருங்கள், ஸ்டாரெல்லாம் கவுண்ட் பண்ணுவோம் பாருங்கள், அவங்க எல்லாருமே அவங்களுடைய மைண்டெல்லாம் திரும்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படியே போயிட்டாங்க. அவ்வளோ பேரும் பார்க்கல, நான் ஏறாமல் நின்றுட்டுருக்கேன். அதன் பிறகு திரும்பிட்டு, தம்பி ஏட்டிங்களா, சரி மூணு ஸ்டார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ள என்ன படம் தெரியல,
1: ஆனால் கிடைச்சதே இல்லையா போலீஸ் வேலை.
3: அப்புறம் என்னன்னு சொன்னா, நான் இறங்கிட்டு அடுத்து தம்பி ஓகே லாங் ஜம்ப் போங்கன்னு சொல்லும்பொழுது எனக்குள்ள மனசில் ஓடிட்டே இருக்குது, சொல்லிட்டு அதனால உன்னை அங்கே அங்கே அழைப்பு கொடுத்தா இங்கே வந்துருக்கிறிய அப்படின்னு எனக்குள்ள போராட்டம். ஆண்டவர் எதை சாய்ஸ் செலக்ட் பண்ற இப்பவும் ஒரு போராட்டம். அதன் பிறகு என்ன பண்ணி இறங்கிட்டு என்னுடைய ஃபைலெல்லாம் வாங்கி லாங் ஜம்ப் போறது போகாம எடுத்து போட்டுக்கிட்டு ஷர்ட்டெல்லாம் போன தெரியாம பேக்கெட்ல நுழைஞ்சி வெளியே நேரம் எங்க வந்துட்டேன், இறையல் கல்லூரி சேர்த்துக்கு அங்க வந்துட்டேன். அங்க வரும்பொழுது பிரின்சிபால் பாக்குறாரு, பார்த்தவனே நீ என்ன போலீஸ்கார மாதிரி இருக்கிற, ரவுடி மாதிரி இருக்கிற, என்ன அச்சுடு போடுத, நீ ஊழிய செய்து தகுதி இல்லை மாதிரி தெரியுது அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, நான் ஊழியத்துக்காக தான் வந்திருக்கிறேன். அப்போ என் ஆண்டவர் பேசுறது அவர் லீட் பண்ணுறது தெரியுது. சரி நான் உனக்கு அட்மிஷன் கொடுக்குறேன், போயிட்டு நீ நெக்ஸ்ட் ஒரு டே வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அங்கே வரும்பொழுது அந்த என்ட்ரன்ஸ் எழுதுறேன், எழுதிட்ட பிறகு எனக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசிக்காக படித்தது தமிழ், அப்போ என்னுடைய சகோதரன் சொன்னாங்க இங்கிலீஷ் படிச்சுக்கோங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் பைபிளில் நிறைய படிக்கிறதுக்கும் ஊழியம் செய்யறதுக்கும் கொஞ்சம் ஒரு வாய்ப்பாக இருக்கும், அது உலகளாவிய மொழி இல்லையான்னு சொல்லும்பொழுது சரி அதுக்கு நான் கேட்டேன். ஆனால் பைபிள் காலேஜில் எல்லாருமே இங்கிலீஷ் கேட்டவங்களெல்லாம் கிடைக்கல, ஆனால் எனக்கு மட்டும் வந்து கூப்பிட்டு ரீஸாக சொன்னார், இளங்க உங்களுக்கு மட்டும் இங்கிலீஷ் கொடுக்கணும்னு சொன்னார். ஸோ அது ஆண்டவர் கொடுத்த ஒரு
1: சேர்ந்துட்டீங்க,
3: சேர்ந்தாச்சு, நல்லா கண்டினியூ பண்ணிட்டேன். அதை முடிக்க ஒரு மூணு மாதம் இருக்குது, மூணு மாதம் இருக்கும்பொழுது. ஸோ நான் ஊழித்து வரேன்னு சொன்ன உடனே ஏதோ அம்மா தான், அப்போ அம்மா இங்கே அவனுடைய அனுபவத்தை சொல்கிறேன், அவங்க தான் ஏதோ படிக்க வர போல என்ன பண்ணிட்டாங்க, வேகமாக பெட்டியாக துணியாக ரெடி பண்ணி எனக்கு முன்னாடி வந்து ஸ்டேஷனில் நிற்கிறாங்க பையனை அனுப்புறதுக்காக. ஸோ அந்த ஒரு வாஞ்ச ஒவ்வொரு முறை படிக்கும்போது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நம்ம சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணுப்பான் சொல்லுவாங்க, இல்லைம்மா படிப்பை நான் முடிச்சுட்டு இதுவரையில் அறகுறையாக இருந்துட்டேன், இப்போது நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அந்த கல்லூரியில் போகும்போது ஆண்டவரே நான் இதுவரையில் என்னோட வாழ்க்கை அனுப்பணுங்க, உங்களுக்கு பிரியமா இல்லை
1: அப்படியுமா போச்சு அந்த
3: போச்சு.
1: இப்போ வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க தான் அப்படின்னு சொல்லி, ஸோ ஒரு பெரிய டிசிஷன் தான் நான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஆண்டவருடைய ஊழியம் தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம், அதுக்கு முன்னாடி ஜெகதீஸ்வர்கிட்ட பேசலாம். ஸோ பிளஸ் டூ படிக்கும்போது ஒரு பொருத்தனை ஒரு விண்ணப்பம் இருந்தது, ஆண்டவர் உங்களோட இருந்தார், ஆனாலும் சின்ன விஷயம் இல்லை ஜெகதீஸ்வரி, அந்த சூழலில் படிக்கிறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
2: நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு, மிகவும் உள்ள உடைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராட்டம், ஒரு நிம்மதி இல்லாமல் இப்படியே படிப்பு எல்லாத்தையும் அப்படியே முடிச்சாச்சு, ப்ளஸ் டூ வரைக்கும் முடிச்சாச்சு. அப்புறம் ப்ளஸ் டூக்கு வந்து ஒரு தடை, அதுக்கு பிறகு ஃபர்தராக டிகிரியோ ஏதோ படிக்கக்கூடாது அப்படின்னுட்டு. அப்போ வந்து டூ இயர்ஸ் பிரேக்கு, டேனரியில போயிட்டு நான் அக்கௌண்டண்டா ஒர்க் பண்ணி அதுல கிடைச்ச வருமானத்துல அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் காலேஜுக்கு சேரும் பொழுது அப்ளிகேஷன் போடுறது, அதுக்காக போயிட்டு வர்றது எல்லாவற்றையும், ஒரு ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து இந்த அளவுக்கு சென்னை பட்டணத்துல வந்து படிக்கணும்னு ஆண்டவர் வந்து வழிநடத்தி.
1: குடும்ப தலைவர் சரியில்லைன்னா இப்படி எல்லாம் போராட வேண்டியதா இருக்குல்ல, அவங்கள சொல்லியும் குற்றம் இல்லை, ஆனா அந்த அடிமைத்தனம் சிக்கிக்கிறாங்க அவ்வளவுதான்.
2: என்ன மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறது என்னன்னா, நான் பேசுறது என்னன்னா, பேசிக்கா பட்டிமன்ற பேச்சாளர், சின்ன வயசுல இருந்தே நல்லா பேசுவேன், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி, ஒரு போட்டி கூட விட மாட்டேன், எல்லாத்துலயும் ஆளினாலா வரணும், ஆல் ரவுண்டரா வரணும், அவார்டு வாங்கிட்டே இருக்கணும், பரிசுகளா வாங்கி குவிக்கணும், ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இப்படிப்பட்ட ஆசிரியர் நிச்சயமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் பிரைஸா வாங்கி குவிப்பேன். நான் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் கூட நிறைய பிரைசஸ் அவார்ட்ஸ் நிறைய
1: இல்ல, அந்த உரம் வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் வரும் நம்ம சொல்ல முடியாது. இந்த சூழல்ல நல்ல உற்சாகமுற்ற ஒரு சூழல் இருந்தா அது நார்மல், பட் இதுல நீங்க செஞ்சது வந்து ரொம்ப,
2: எங்களுக்கு படிப்படின்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது, நேரத்துக்கு விசாரித்து அம்மா வந்து குடுக்கறதுக்கு கிடையாது, ஏன்னா அம்மாவும் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க, அம்மாவும் அப்பாவும், நாங்க தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்துட்டு இருக்கோம், எந்த அரவணைப்புமே எங்களுக்கு கிடையாது.
1: இந்த சூழல்லையும் நீங்க காயதுமில்லத் காலேஜ்ல
2: சேர்த்து வச்ச பணத்தை வச்சு அந்த டேனரில் ஒர்க் பண்ணி அந்த அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஜாயின் பண்ணேன். எனக்கு மெரிட்லேயே கர்த்தர் கொடுத்தாரு. அப்போ தான் டெய்லி ஜபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவர் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தாரு. முதல்ல வீட்டை விட்டு நான் எதிர்த்துக்கிட்டு எப்படி வந்து படிக்கிறதுன்ற ஒரு பயம் இருந்தது. அப்புறம் என்னுடைய ஃபேமிலியில ஒரு ஆயா, என்னுடைய ஆயாவுக்கு தங்கச்சி, அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுனால அவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசி அனுப்பலாம்.
1: ஜகதாவை
2: ஹாஸ்டலில்
1: கெமிஸ்ட்ரி
2: கெமிஸ்ட்ரி முடித்தேன். அதில் வந்து ஆங்கில சப்ஜெக்டில் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற எல்லாருமே ஃபெயில் ஆகிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் தான் பாஸ் பண்ண முடியா கர்த்தர் செஞ்சார். இதுவும் ஒரு பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பச்சை பாஸ் காலேஜில் பண்ணேன்.
1: ஓ, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணிங்களா? இல்லை, தமிழ் எங்கேருந்து வந்தது?
2: அதுக்கப்புறம் என் கிராஸ் மேஜர் தமிழ் வந்து மிகவும் தமிழை நான் ரொம்ப நேசிப்பேன். தமிழ் மீது அளவற்ற ஒரு காதல். அதில் தமிழ் இலக்கியங்களில், தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் மனநமா சொல்வேன். நிறைய அதாவது ஏற்ற இறக்கத்தோட
1: எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு
2: பட்டிமன்றம், அத எல்லா இடத்துலயும் போய் கம்மன் கழகம்ன்ற இலக்கிய அமைப்புல, பெரிய புராண அமைப்புகள்ல, இப்படி எல்லா இடத்துலயும் போய் பேசுவேன். அந்த ஆர்வம் எனக்கு உந்து சக்தியா இருந்ததுனால நான் என்ன பண்ணா, தமிழையே நம்ம மேஜர் பாடமா ஒரு எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஏ தமிழ்
1: போயிட்டேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் தமிழ்,
2: எம்ஏ தமிழ். அதுவும் எல்லாமே ரெகுலர் தான், இதுல ஒண்ணு கூட கரஸ்பாண்டன்ஸ் கிடையாது.
1: அப்ப எங்க படிச்சீங்க?
2: பச்சை பாஸ் காலேஜ்லயே தான். அங்க வந்து கிடைக்காது, தமிழுக்கு வந்து இதே கிடைக்காது அட்மிஷனே. ஆனா எனக்கு கிராஸ் பேஜ்லயும் சீட் கொடுத்தாங்க. அதுவும் ஒரு பெரிய சாட்சி தான்.
1: செல்லமாலா இல்ல
2: பச்சை பாஸ் காலேஜ்லயே மெரிட் ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல என்னுடைய பேரு.
1: தமிழ் இலக்கியம் படிச்சீங்க?
2: தமிழ் இலக்கியம் படிச்சு.
1: இதெல்லாம் என்ன, ஹாஸ்டல்ல இருந்தே அப்பா இப்படியேதான் இருக்கிறாங்க, குடும்ப நிலைமை இப்படிதான்
2: இப்படியேதான் இருக்கு. நான் டே ஸ்காலராவும் வருவேன், ஹாஸ்டல்லயும் தங்கிப்பேன். அந்த மாதிரி
1: தமிழ் முடிச்சு,
2: எம்ஏ தமிழ் முடிச்சு, அதுக்கடுத்து எம்ஃபில் தமிழ் பச்சை பாஸ் காலேஜில் முடிச்சு, அதுக்கடுத்து எம்ஏ படிக்கும் போதே யூஜிசியில் நெட் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து மெரிட் லெவலில் ஜேஆர்எஃப்ன்ற வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அவார்டுன்ற ஒரு அவார்டை வந்து கர்த்தர், நான் நினைக்கவே இல்லை, கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தாரு. அந்த அவார்டு வாங்கினது 9 மாதங்களுக்கு பிறகுதான் எனக்கு அந்த அவார்டு வந்தது தெரிஞ்சது. அது என்னன்னா, ஃபுல் ஸ்டைஃபண்டரி, ஃபுல் ஸ்டைஃபண்டரியில நான் பிஹெச்டி படிச்சு முடிக்க 5 வருஷத்துக்கான எனக்கு ஸ்டைஃபண்ட வந்து யூஜிசியை கொடுத்து அதை வச்சு. இது கர்த்தர் செய்த ஒரு பெரிய கிருபை. அதாவது ஒன்றுமே படிக்க முடியாத
1: தடைகள் கூட அப்பாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மன மாறுதல கொடுக்கல.
2: அப்பா இப்ப பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. ஆனாலும் அவரு அந்த குடிப்பழக்கத்துல இருந்து வெளியே வர முடியல. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு, திரும்ப அந்த பழக்கத்தை ஆரம்பிப்பாரு. முழுமையா
1: அதுல ரிசர்ச் எந்த தலைப்புல பண்ணீங்க?
2: நான் வந்து பெரிய புராணத்தில் மனிதநேயமும் உயிர் இறக்கம் அப்படின்ற தலைப்புல ரிசர்ச் பண்ணேன். எம்ஃபில்ல வந்து கம்பெனியில் மனிதநேயம் அப்படின்ற தலைப்புல ஆய்வு பண்ணேன். பிஹெச்டியில பெரிய புராணத்தில் மனிதநேயம் உயிர் இறக்கம்ன்ற தலைப்புல பண்ணேன். சென்னை பல்கலைக்கழகத்துல தான் முழு நேர முனைவர் பட்ட ஆய்வு பண்ணி கர்த்தருடைய கிருபையில
1: தான்
2: அப்படி முதல் வருடம் பிஹெச்டி பண்ணும்போது தான் எனக்கு
1: திருமணம். எப்படி
2: திருமணம் நடந்தது?
1: படிப்புலயே நிறைய வருஷம் போயிருக்கோம். நிறைய 10 வருஷம் 12 வருஷம் படிச்சீங்களா? பிளஸ் டூக்கு அப்புறமே வரிசை
2: நிறைய. எனக்கு அந்த படிப்புன்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய
1: அந்த கல்வி இல்லை நிஜமா. அந்த அந்த குடும்ப சூழல்ல இருந்து படிக்காம மட்டும் போயிருந்தீங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிருக்கணும். அதுதான்
2: நிச்சயமா நிச்சயமா
1: நிறைய பேத்துக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த திருமணம் எப்படி நடந்தது சொல்லுங்க. யார் சொல்றீங்க?
2: அவரே சொல்லுவாருமா?
3: நான் என்னுடைய இறையியல் கல்லூரி படிப்பு முடிக்க ஒரு 3 மாதம் இருக்கும் பொழுது டிசம்பர் மாதத்தில் அம்மா மறுபடியும் அவங்க ஃபீவரால், அந்த டைம் இந்த சிக்கன் குனி அதுல வைரல் ஃபீவர் வந்த டைம் அது. அப்போது நாங்கள் காலேஜ் டூர் போயிருக்கோம். போகும்பொழுது எனக்கு சொல்லலை, அண்ணனுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க அங்கே இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. அம்மா எது பிரச்சனைனாலும் சொல்ல மாட்டாங்க. ஊழி சேர புள்ளி நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது, ஏன்னா இப்போதான் ஊழியத்து போன புள்ளி திரும்ப மறுபடியும் பிரச்சனை சொன்னால் வந்துட்டு போறானான்னு சொல்லிட்டு அம்மா இருந்துட்டாங்க. ஸோ ஃபீவரு, அந்த ஏதோ வைரல் ஃபீவர் இருந்திருக்கு, அது வந்து சரியான ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுக்காதனால தெரியல, 2 கிட்னியும் அவங்களுக்கு அப்படியே அஃபெக்ட் ஆகிட்டு டிசம்பர் 19 இறந்துட்டாங்க. ஆமாம், ஒரு உடனே அவங்க இறந்துட்டாங்க, கத்திரக்குள்ள இறந்துட்டாங்க. ஸோ அப்போது அந்த சூழ்நிலை எனக்கு என்னை ஊழியத்தின் பாதையில் ரொம்ப ஊக்குவிச்சு ஜெபிச்சு அமைச்சாங்க. அப்பாவும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இதில் அம்மா தான் நமக்கு வந்து, அம்மா ஆண்டு சொல்கிற ஒரு தாய் தேட்டும் நானும் தேட்டும், அம்மான்றது ஒரு சிறந்த ஒரு பாத்திரம். ஸோ அந்த இழப்பு என்பது வந்து எனக்கு பேரிடியாக இருந்தது. அதுவும் எந்த மரண வீட்டுக்கெல்லாம் போன கூட அழைய வராது. என்ன நான் கல்லெஞ்சிக்காரனா இருக்கேன், எனக்கு அழைய வரமாதிரி நினச்சா அன்னைக்கு குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட அடக்கணம் பண்ணி முடிச்சு வந்த பிறகு கூட ரெண்டு மாதம் இறையல் கல்லூரியில் இருக்கும்போது கூட கிளாஸுக்கு போக மாட்டேன், உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ தாங்க முடியாத வேதனையா இருக்கும், பிசா சொல்லிட்டே இருப்பான். சரி மேலே ப்ரேயர் ஹால் இருக்கு, மேலே போய் ஜோம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அப்படியே வழி நடக்கலான்னு தான் மூணாவது மாடி. நீ வந்து உலகத்தில் வாழ தகுதி இல்லை, ஊழியத்துக்காக அனுப்பின உன் அம்மாவே உன் இயேசுவாமி எடுத்துக்கிட்டாரு, நீ வாழ்த்து என்ன புரியும், இந்த பைபிள் தூக்கிப்பட்டிங்கன்னு கீழே வந்து செத்துப்போ,
1: இப்படியெல்லாம் கூட வருது மன.
3: பிசாசு சொல்லிட்டே இருப்பான். அப்போ பயந்து வருவேன், திரும்ப ஹாலில் போயிட்டு ப்ரேயர் ஹாலில் ஜோம் பண்ணுவேன். ஸோ அவ்வளோ கடுமையான சூழ்நிலை. அதன் பிறகு அங்கேருந்து என்னுடைய அந்த என் கூட படித்தவங்க என்னுடைய டீனு கூப்பிட்டு இதெல்லாம் பேசி இப்படி இருந்தால் ஆண்டோடைய சுத்தத்தை நிறைவேற்ற முடியும் சொல்லி, அதன் பிறகு நான் மறுபடியும் பிசாசை வெக்கப்படுத்தி மறுபடியும் நம்ம கிளாஸ் உட்கார ஆரம்பித்தேன், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, ஆண்டு நடத்தினார்.
1: ஸோ இதனால தான் ஒரு துணை வேணும்னு ஏற்பாடு பண்ணுறேன். திருமண காரியத்தை பற்றி பேசிட்டு
3: அப்போது வந்துட்டு லீவ் முடிஞ்சு, அகாடமி முடிச்சுட்டேன், பட்டம் வாங்கியாச்சு. ஸோ அந்த சூழ்நிலை நான் வந்துட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வந்து சென்டரில் வந்து ட்ரெயின் ஏறலாம் வரும்போது அந்த ஊருக்கு வர ட்ரெயின் வேகமாக கிளம்புது, ஓடி ஓடி வந்து பின்னாடி ஏறிட்டு. ஸோ அந்த ட்ரெயின் வந்து யூனிட் இருந்தாலும் கூட அந்த லிங்க் இருக்கும், தொடர்ந்து வர லிங்க். ஸோ அந்த மாதிரி ட்ரெயின் உள்ளே வந்துகிட்டே இருக்கும்பொழுது அந்த ட்ரெயின் சீட்டில் ஒரு வாரமாக பெட்டி நிறுத்திட்டு, சரி நான் இப்போ யார் வீட்டுக்கு போகிறது, அம்மா இருந்தானா அம்மா கூட போயிருந்துடலாம், அண்ணன் மேரேஜ் ஆகிடுது, சகோதரிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுங்க, எல்லோரும் மேரேஜ் ஆகிட்டாங்க, இப்போ நான் யார் வீட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே பெரிய ஒரு குழப்பம், தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை. போனால் ஏற்றுப்பாங்க, இருந்தாலும் அவங்க எப்படி என்ன சூழ்நிலை ஏற்றுப்பாங்களான் ஒரு சூழ்நிலை. நின்றுட்டு இருக்கும்போது அப்பா இருக்காங்க, அப்பா அண்ணன் விட நேங்கன்னா இருந்துருவாங்க, நான் வந்து ஒரு பேச்சுலராக இருக்கேன், எப்படி அவர் இருந்துருவாங்க, எனக்குள்ள வந்து எப்படி போறது, நம்ம போனால் ஏற்றுப்பாங்களா என்ற ஒரு சூழ்நிலை. நின்றுட்டு ஏன் சொன்னால் அந்த தயக்கத்தோட இந்த வேதனையோடு நின்றுட்டு இருக்கும்போது பெட்டி வச்சு நின்றுட்டு இருக்கும்போது இவங்க அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருந்தால் நான் கவனிக்கலை. அப்படி வேதனையோட கலகத்தோடு நின்று பொழுது ரெண்டு பேர் சீட் அது, அந்த பக்கமே ஜன்னல் ஓரமாக சீட் இருக்கு, இந்த ஓரமாக உட்காந்துட்டு இவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ படிக்கிறாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அவங்க ஸ்தோத்திர படியில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பார்த்துட்டு அவங்க ஏன் நிற்கிறீங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு எப்படி என் போனோடனே நம்ம பெண்கள் பார்த்து உட்கார முடியாது.
2: இல்லை நான் என்ன சொன்னேன்னா, எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் பக்கத்தில் உட்காரலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: ஓகே,
2: ஆனால் பக்கத்தில் உட்காந்தவர் தான் என்னுடைய கணவராக வருவாருன்னு
1: வாழ்க்கைன்றது ரொம்ப அதிசயமானது. பக்கத்தில் உட்காந்திங்க, அப்புறம்
3: பக்கத்தில் உட்காந்துட்டு நான் ஓரமாக உட்காந்துட்டு ஜன்னலில் பார்த்துட்டு யோசிச்சு என்னுடைய எண்ணமெல்லாம் எங்கே போகிறது தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இவங்க சூத்திரப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் போது ஃபோனு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆண்டவரை பற்றி எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லை ஃபோனில் பேசுகிறாங்களா எனக்கு தெரியாது. அப்புறம் கவனிக்க ஆரம்பித்தேன், இவங்க ஏதோ வேறு ஏதோ இது இந்த சொல்லுவாங்களே மந்திரங்கள் படிக்கிறோம் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன். நான் திரும்பி பார்க்கல, இவங்க பேசும்பொழுது தான் அப்புறம் தான் கவனிச்சேன், ஸ்தோத்திர பள்ளியில் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோன் வந்தானே இயேசுவாமி பற்றி அதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மற்ற கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேச ஆரம்பிது இவங்க சரி கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிச்சு அப்படி நான் என்ன பண்ணேன், இவங்களோட இடத்துல ஒரு இண்டு போல் ஒரு சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் தான் இயேசுவாமி பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்கிறீங்க, அவர் பண்ணால் கேட்கும்போது இவங்கள்ட்ட என்ன பதில் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சில பதிலை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்குள்ளே எனக்கு இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிது. நான் என்ன பண்ணிட்டேன், சரிங்க என்கிட்ட ஃபோனெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நான் வந்து இது மாதிரி பாஸ்டுக்கு படிச்சிருக்கிறேன், சில கேள்விகள் வந்து மக்களிடத்தில் பேசும்பொழுது எப்படி பேசணும், அவங்களுக்கு மனம் புண்படாதபடி சொல்லணும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லலாம், ஆனால் என் டைம் வந்துச்சு, என் டைம் எனக்கு இறங்க வேண்டிய இடம் வந்துச்சு, நான் இறங்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் தப்பாக நினைக்கலாம், என்கிட்ட நம்பர் தான் கொடுத்துடுவேன், என் ஃபோன் கிடையாது, உங்கள் நம்பரோனா கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன் உங்கள்கிட்ட எப்படியாவது தொடர்பு கொள்றேன்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு இறங்கிட்டேன். ஸோ எனக்குள்ள ஒரு வாங்கிட்டோம் என்னடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களும் அதன் பிள்ளை சொன்னாங்க எப்படி தெரியாத ஒரு நபர்கிட்ட கொடுத்துருவேன் சொல்லி வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க, அதோட அந்த நம்பர் வாங்கி வச்சு விட்டுட்டேன்.
2: நான் அப்படி ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்பொழுது ஐயோ யாருக்கோ முகம் தெரியாத ஒரு ஆள் திடீர்னு பேசினாரு, நம்பர் கொடுத்துட்டுமே, ஆனால் நான் ரொம்ப தைரியசாலி தான், ஆனாலும் நம்பர் கொடுத்ததுக்காக அழுதுகிட்டே போகிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு மூணாவது நாள்லேயே ஒன்றும் பயப்படாத ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் தான், என்னுடைய ஊழியக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆறுதலாக
1: ஒரு மாதிரி கொஞ்சம் கலக்கமாக தான். அப்புறம் எப்படி தொடர்பு?
2: அதுக்கப்புறம் இவர் இறையல் கல்லூரியில அப்ப படிப்பை முடிச்சுட்டு தான் வந்தது.
1: அவர் படிப்பை முடிச்சுட்டு இருந்தா நீங்க என்ன படிச்சு முடிச்சுட்டு இருந்தீங்களா?
2: அப்ப நான் படிச்சுட்டு இருந்தேன் பிஹெச்டி ஃபர்ஸ்ட் இயர்.
1: ஓகே,
2: அப்ப இவர் அந்த மாதிரி சொன்னதும் நான் யூனிவர்சிட்டியில பிஹெச்டிக்காக ஆய்வுக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது இவர் கால் பண்ணாரு.
1: இந்த நம்பரை வச்சு கால் பண்ணி
2: கால் பண்ணாரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட வேறு எந்த மாதிரி பேசலை. இந்த மாதிரி சிஸ்டர் உங்களுக்கு வந்து நிறைய தெரியாத விஷயமெல்லாம் இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும், ஏன்னா நீங்கள் வந்து யாராவது கேட்டால் நீங்கள் எப்படி பேசணும், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எல்லா விதமான சுவிசேஷத்துக்கும் நீங்கள் எவ்வளோ ஆணித்தரமாக பேச வேண்டியது இருக்குது தெரியுங்களா, நீங்கள் பேச பேச வேண்டியதுல இருக்கு அப்படின்னு அப்படி சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து ஓ இவர் பாஸ்டர் தான், உண்மையிலே கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தது உண்மைதான், நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட நம்பர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தரா அப்படியே ஆவிக்குரிய வார்த்தைகளை இல்ல சந்திச்சு பேசல, போன்ல ஒரு முறை ரெண்டு முறை அப்படி பேசி அதுக்கப்புறம் இமீடியட்டா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
1: சோ யார் இது கல்யாணம் முடிவு பண்ணது?
2: முதல்ல ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். அதாவது ரெண்டு மூணு ஃபோன் கால் பண்ணி பேசணும். அப்போ பேசும்போது ஆண்டவர் குறித்து தான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரெண்டு முறை சந்தித்தோம். சந்திக்கும் போது நான் வந்து என்னுடைய பேக் என்ன, இவரோட பேக்
1: என்ன, பேக்ரவுண்ட் ஓகே
2: எல்லாமே நான் வெளிப்படையாக பேசிட்டேன். நான் ஒன்று கூட மறைக்கல, எல்லாத்தையும் கரெக்டாக எல்லாத்தையும் அவர் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கேட்டார் என்கிட்ட, உனக்கு வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அது கேட்டுட்டு என்ன ஒரு வார்த்தை சொன்னார்னா, ஊழியத்தில் ஜபம் பண்ணி 10 ரூபாய் கிடைச்சாலும் என் கூட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ முடியுமா உன்னால, அதுக்கு ஓகேவா, டு யூ அக்செப்டா அப்படின்னு கேட்டார். அப்போது தாராளமாக ஊழியத்தில் வர்ற அந்த காணிக்கையில் 10 ரூபாய் கிடைச்சாலும் நான் மனநிறைவோடு வாழ்கிறதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு குடிக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடி உதன்னு சொல்லி இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தமாக எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு மாப்பிள்ளை நிச்சயமாக நான் நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓகே சொல்லிட்டேன். அப்புறமா அதுக்கப்புறம் பாஸ்டர் டைவர் ஃபோன் பண்ணி கேட்டு, அதுக்கப்புறம் என்னுடைய பாஸ்டர் என்னை ரட்சிப்பில் நடத்தினவங்க வந்து சென்னையில் ரெவரண்ட் ஏஎம் செட்ரிக் பெனோ அவரும் ஊர்ல வாணியம்பாடியில பாஸ்டர் சிலுவராஜ் அப்படின்ற பாஸ்டரும் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில
1: குடும்பத்தில்
2: நடத்தினாங்க.
1: திருமணம் இது ரொம்ப அதிசயம் இல்ல, ட்ரெயின்ல உட்கார்ந்து பெரிய அதிசயம். ஆண்டவர் அப்பா தீர்மானத்தின்
2: பக்கத்துல உட்காருன்னு சொன்னதுக்கு வாழ்க்கை முழுசு பக்கத்துல உட்காரு,
1: பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லாம இருந்தா அவ்வளவுதான். சோ திருமணம் நல்லபடியா
2: நல்லபடியாருக்கும்
1: எந்த இதுவும் இல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கும்ல, என்னதான் உங்களுடைய படிப்பும் உதவி செய்யும். சோ அதுக்கப்புறம் பிள்ளைகள் இருக்காங்களா?
2: ரெண்டு குழந்தைங்க. இந்த முத பையன் பேர் வந்து இளவழகன், ரெண்டாவது பொண்ணு பேரு இளமதி. ஆண்டவர் வந்து ரெண்டு குழந்தைங்களை தரிசனத்துல தான் கொடுத்தாரு. முத குழந்தை பையன் தான் வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா அதே மாதிரி பையன் தான் கொடுத்தாரு. அடுத்து பெண் குழந்தைய கொடுத்தாரு.
1: பெரியவங்க ரெண்டு பேரும்
2: முத பையன் வந்து 3வது முடிச்சு இப்ப 4வது போறான், பொண்ணு வந்து யூகேஜி முடிச்சு 1st ஸ்டாண்டர்ட்
1: போறான். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த
2: இசையில அவர் முதல்ல இருந்தே ஊழியம் பண்ணிட்டு
1: இருக்கிறாரு. அதையே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு
2: இருக்கீங்க. இன்னைக்கும் இசை மூலமா ஒரு ஊழியம் செய்யறாரு ஆண்டவர் அந்த ஊழியத்துல.
1: இந்த எல்லாவற்றிலும் ஒரு இன்னொரு பெரிய அதிசயம் இல்ல, உங்களுடைய மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில உங்களுக்கு கிடைத்த அந்த பேராசிரிய வேலை, அதை பற்றி சீக்கிரமா சொல்லுங்க.
2: ஒரு தனியார் கல்லூரியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 4 வருடங்களாக ஒவ்வொரு நாளும் அந்த வேலை காரியத்துல மிகவும் உபதரப்பட்டேன். அப்ப வந்து லூக்கா 1 அதிகாரத்துல 75வது வசனத்துல ஆவியானவர் என்னோட பேசினாரு, நான் ரொம்ப உள்ள உடஞ்சி நொறுக்கப்பட்டு நான் யாருக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன், யாருக்கும் மனசால கூட தீங்கு நினைக்க மாட்டேன், மனத்துக்கன் மாசில நாதல் அப்படின்ற மாதிரி யாருக்கும் நினைக்க மாட்டேன், எனக்கு தேடி வந்து எல்லாரும் உபத்திரத்தை கொடுப்பாங்க. அந்த வேலை தளத்துல நான் நிறைய கற்றுக்கொண்டேன். என்ன வந்து அந்த இடத்துல கர்த்தர் வந்து ஒரு பயிற்சியா பயிற்சி கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு வந்து உமக்கு சித்தமான ஒரு இடத்துல எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது லூக்கா 1:75 அவை என்னோடு பேசினாரு. அப்படின்னா இப்படியாக நீங்கள் பகைவர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி பயமின்றி உண்மையுடன் நேர்மையுடன் அவர் திருமுன் பணி செய்யுமாறு உன்னை அழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமொழிபெயர்ப்பு விவிலியத்திலிருந்து அந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் என்னோடு பேசினார். அதே போல இன்டர்வியூல ஆண்டவர் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு. இன்றைக்கு மகளிர் கிறித்துவ கல்லூரியில தமிழ் பேராசிரியரா பணிபுரிய கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார்.
1: பெரிய விஷயம் அதுவும் உங்களுடைய கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரெல்லாம் போல
2: இல்ல, எனக்கு வந்து தமிழ் ரொம்ப
1: பிடிக்கும்,
2: என்னுடைய ரத்தமா மாறி போச்சு,
1: என்னுடைய ஒரு கனவா இருந்தது அது ஒரு காலத்துல போயிடுச்சு எனக்கு. அதுக்கு பதிலா பத்திரிகை ஆசிரியர்.
2: இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, நான் இலக்கிய பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், 1000 பட்டிமன்றங்களுக்கு மேல பட்டிமன்றங்கள் பேசியிருக்கிறேன், நிறைய இந்திய நடுவண் அரசனுடைய விருதுகளை வாங்கியிருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு கொடுக்காத ஒரு சந்தோஷம் ஆண்டவருடைய
1: பணி, அதுவும் பேராசிரியர்
2: ஆண்டவருடைய வார்த்தையில
1: வார்த்தை கொடுக்கும். உங்களை மாதிரியே ஆண்டவருடைய சத்தியத்தையும் அறிந்த ஆசிரியர்கள் இருக்கும்போது அந்த மாணவர்களையும் வழி நடத்த முடியும் இல்லம்மா, அது ஒரு பெரிய விஷயம். 1000 சாதாரண அறிவுரைகளை விட கொஞ்சம் கிறிஸ்தவ கல்லூரின்றப்ப அதுக்கான லிபர்ட்டியும் அங்க கொஞ்சம் இருக்கும், நிறைய கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க.
2: ஆமா,
1: ஸோ அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஸோ இன்னைக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது அப்பா இன்னும் அப்படிதான் இருக்காரா?
2: அப்படிதான் இருக்காரு. அப்பப்ப கொஞ்சம் நல்ல
1: நிலைமை பிடிக்கல.
2: ஆண்டவர் வந்து ஏத்துக்கிட்டாரு, ஆனா முழுமையா அவரால் ஒப்பு கொடுக்க முடியல. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, இந்த கல்லூரியில வேலை செய்யற இந்த இடத்துல கூட மாணவர்களை, அந்த மாணவிகளை வந்து என் கையில ஒப்புவிக்கப்பட்ட ஒரு ஆத்துமாக்களை நான் நினைச்சு ஒவ்வொரு நாளும் பாடம் நடத்தும் போது அங்கேயும் அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்யறாரு. அதுவும் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரா கூப்பிட்டு போனாரு. ஆண்டவர் அந்த பிள்ளைகள் மத்தியில வல்லமையா பயன்படுத்துறாரு.
1: பெரிய வாய்ப்பு, நல்ல கல்லூரியப்பா. பழைய 100 வருஷம் மேல ஆயிடுச்சா?
2: 100 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 120.
1: அதுல வந்து அந்த வாய்ப்பு பெரிய வாய்ப்பு. சந்தோஷமா அமைதியா வாழ்க்கை போகுதா?
2: நிச்சயமா எங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கு. ஆனா ஊழியத்துல போராட்டங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த போதக ஊழியத்துல நிறைய போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாங்க ஒரு படி மேல ஊழியத்துல ஏறோம்னா பிசாசு பல வகையில எங்களை அட்டாக் பண்ணிட்டே இருப்பான்.
1: உலகிலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
2: அவ்வளவுதான்.
1: ஆமா,
2: இதுல என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து எவ்வளவு 23 வருஷங்களா அடி உதை வாங்கினாங்களோ அந்த அம்மாவுக்கு வந்து கேன்சர் 2015. ஆண்டவர் இன்னும் இன்னும் இன்னும் அதிகமா தேட ஆரம்பிச்சு ஆண்டவரையே பற்றி கொண்டு, ஆண்டவரை தவிர அம்மாவுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாதுன்ட்டு கேன்சர்ல தான் இப்பவும் இருக்காங்க. ஆனா 4th stage போயிட்டு கூட ஆண்டவர் அம்மாவை அற்புதமா ஜீவனை கொடுத்து பாதுகாத்து வர்றாரு. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம்.
1: ஆண்டவர்கிட்டே ஒப்பு கொடுப்போம். அவரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையினுடைய அச்சாரம், அதுதான் ஆணி, அதுதான். ஒரே வரியில இன்னைய மாணவர்களுக்கு எது தேவையா இருக்கு?
2: மாணவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்பிக்கையோட என்ன படிக்கிறோமோ அந்த படிப்பை முழுமையா பூரணமா உள்வாங்கி கொண்டு படிக்கும் பொழுது நம்ம மேல விழுகின்ற எந்த சோதனையா இருந்தாலும் சூழ்நிலையா இருந்தாலும் அதை எல்லாம் முறியடித்து போட்டுட்டு நம்ம வந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம ஓடினோம்னா நிச்சயமா அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஏன் சொல்றேன்னா, படிக்க வைக்கவே முடியாது, படிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அப்பா இப்படி இருக்காரு அப்படின்ற ஒரு குடும்ப பின்னணியத்துல இருந்து என்னால உருவாக முடியும்னு சொன்னா, இன்னும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாரு. அதுக்கு ஒரு சின்ன ஒரு முன்னுதாரண ஒரு சாட்சி நான் சொல்றேன். என்னன்னா, நான் வந்து இலக்கிய பேச்சாளர், 1000 பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். அதுல எல்லாம் கிடைக்காத உயர்வை அனைத்துலக திருக்குறள் மாநாடு லண்டன்ல லிவர்பூல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில நடக்க இருக்கு. அந்த கருத்தரங்கத்துல என்னுடைய ஆய்வு கட்டுரை சமர்ப்பிப்பதற்காக கர்த்தர் என்னை தெரிவு செஞ்சிருக்கிறாரு. ஈசிஐ பிஷப் டாக்டர் எஸ்ரா சர்குணம் ஐயா மூலமா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து ஃபுல் ஸ்பான்சர் அவங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த கட்டுரை, ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. எங்கோ ஒரு மூலையில போறேன், எங்கேயோ வளர்ந்த தாழ்மையில இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், ஆனால் தேவன் என்னை தயவான
1: பிடிச்சுக்கிட்டது ஒண்ணுமா உழைப்பு. அதுக்கு பின்னாடி வந்து உழைப்பு இருக்கு இல்லையா? அந்த பின்னணி எவ்வளோ வசதியை கொடுத்து நல்ல நல்ல ஸ்கூல்ல போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்தும் பிள்ளைகள் வந்து தவறி போயிடுது. ஸோ ஆனால் அதற்கு
2: என்னுடைய
1: கடின உழைப்பும் இந்த விடாமுயற்சியும் இருக்கு. எல்லாத்துக்கு மேலே ஆண்டவருடைய கிருபை. ரொம்ப சந்தோஷம். ஸோ வெற்றிகரமாக நீங்கள் போயிட்டு வந்து அழகாக அந்த ஆய்வு கட்டுரையை படித்து இன்னும் நிறைய சிறப்புகள் வரணும் நான் மனசார வாழ்த்துறேன். உங்களுடைய ஊழியத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் கமிங் டு அ ஷோ.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அனுதின தியானம்.
2: நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். கலாத்தியர் 5:1. உள்நாட்டு போருக்கு முன் மிசௌரியைச் சேர்ந்த எலிசபெத் ஹெக்லே என்ற பெண் ஒரு வீட்டிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவளுடைய விருப்பம் என்னவென்றால் எப்படியாவது தனக்கும் தன் மகனுக்கும் ஒரு விடுதலையை வாங்கிவிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை விடுவிக்க வேண்டுமானால் அவள் தனக்கு $1,200 பணம் தர வேண்டும் என்று கூறிவிட்டார். எலிசபெத் ஹெக்லிக்கு நன்றாக தையல் தைக்க தெரியும் என்பதால் அவள் நியூயார்க் சென்று தையல் தைத்து பணம் சம்பாதித்து தன்னுடைய விடுதலைக்கான பணத்தை சேகரிக்க நினைத்தாள். ஆனால் அவளுடைய எஜமான் அவளை அங்கு அனுப்ப பயந்தார். ஏனெனில் அவள் தன்னிடம் மீண்டும் வரமாட்டாள் என்று அவர் நினைத்தார். அவளுக்கு செயின்ட் லூயிஸில் இருந்த பணக்கார பெண்கள் உதவி செய்ய முன்வந்தனர். ஏனெனில் அவர்கள் அனைவரும் எலிசபெத் ஹெக்லியிடம்தான் தங்கள் உடுப்புகளை தைப்பார்கள். அந்த பணத்தை வைத்து அவள் தனக்கும் தன் மகனுக்கும் விடுதலையை வாங்கி கொண்டாள். அவளுடைய விடுதலைக்கு உதவி செய்த பெண்களில் மிக முக்கியமானவர் அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆப்ரஹாம் லிங்கனின் மனைவி மேரி லிங்கன் ஆவார். ஏனெனில் எலிசபெத் ஹெக்லி தான் லிங்கனின் மனைவிக்கும் துணி தைத்துக் கொடுத்தாள். இப்படிப்பட்டவர்களின் உதவியின்றி எலிசபெத்தால் தன்னுடைய விடுதலையை தானாக சம்பாதித்திருக்க முடியாது. இதை போலவே நம்முடைய தேசமும் தானாக விடுதலை பெற்றுவிடவில்லை. அநேகர் நம் நாட்டு விடுதலைக்காக அரும்பாடுபட்டு விடுதலையை சம்பாதித்து தந்திருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பாவங்களினாலும் வியாதிகளினாலும் இன்னும் பலவித சாத்தானின் அடிமைத்தனங்களினாலும் கட்டப்பட்டிருக்கிற நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மை விடுவிக்க யாராவது முன்வர வேண்டும். நம்மை நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டுமே முடியும். எனவே நமக்கு விடுதலை தரும்படிக்கு இயேசு கிறிஸ்து முன்வந்தார். பாவத்தினாலும் சாபத்தினாலும் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்கும்படி இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்புக் கொடுத்தார். அவரை விசுவாசித்து தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். சாத்தான் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. நமக்கு விடுதலை தர இயேசு கிறிஸ்து ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனால் நாம் அவரிடம் வராமல் அவருடைய உதவியை தேடாமல் இருந்தால் நாம் ஒரு நாளும் விடுதலை பெற முடியாது. ஆகவே இனிமேலும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்பட்டு வாழாமல் இயேசு தரும் பாவ மன்னிப்பு, சரீர சுகம் மற்றும் வெற்றியான வாழ்க்கையை அவரிடம் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். சுதந்திர காற்றை சுவாசிப்போம்.